0: நேரம் 6:10 7
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் காலம் நிற்பதுமில்லை விற்பதுமில்லை. கருத்துக்களை வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் M.E. கிருஷ்ணகுமார் அவர்கள்.
2: இந்த பிரச்சனை தீரவே தீராது என்று கூறிய எத்தனையோ பிரச்சனைகள் வெயில் முன் பணி போல் காணாமலே போயிருக்கிறது. எனக்கு வேலை கிடைக்கவில்லையே என வருந்தியவர்கள் எல்லாம் உயர்ந்த பதவிகளை பெற்றிருக்கிறார்கள். திருமணம் நடைபெறாது என எண்ணியவர்கள் எல்லாம் இன்று குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகிறார்கள். சாலையோரத்தில் பெட்டி கடை வைத்திருந்தவர்கள் இன்று ஒரு சாலை முழுவதும் வணிக நிறுவனத்தை வைத்து வளத்தை பெருக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இவையெல்லாம் எப்படி சாத்தியமானது? காலம் எல்லாவற்றையும் மாற்றும் ஆற்றல் உடையது. காலம் யாருக்கு எவ்வளவு கொடுக்க இருக்கிறது என யாருக்கும் தெரியாது. நிலையில்லாத வாழ்வை நிலையானது என எண்ணி வாழ்வோரே கோடிக்கணக்கில் சொத்து சேர்க்க விரும்புகின்றனர். உறவுகளையும் நட்புகளையும் பற்றி எண்ணாது வாழ்கின்றனர். உழைக்கும் காலத்தில் உழைக்காமல் வாழ்வோர் பின்னர் உழைக்க முடியாத முதுமை காலத்தில் உழைத்து வருந்துகின்றனர். மண்ணுக்கடியில் புதைந்து விட்டாலும் கூட விதைகள் சோர்ந்து போவதில்லை. முளைவிட்டு செடியாகி மரமாகி பலருக்கும் பயனை விளைவிக்கின்றன. புதைத்தவனுக்கே செல்வத்தை அள்ளித்தருகின்றன. மரங்கள் அப்படியென்றால் நம் வாழ்வில் எத்தனை பேருக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டாமா? நம்மை பிரசவித்த தாய்க்கு நன்றி கூறியிருப்போம். ஆனால் அந்த மருத்துவமனையில் இருந்த மருத்துவருக்கும் செவிலியருக்கும் எந்த வகையில் நன்றியுணர்வை வெளிப்படுத்தினோம்? ஏதாவது உதவி செய்தோமா? நம்மை பிரசவிக்க உதவியவர்களுக்கு தான் உதவி செய்ய வேண்டும் என்பது இல்லை. அந்த உடையில், அந்த வடிவில், அந்த செயலில் ஈடுபடுவோர் எவர்க்காயினும் நாம் நன்மை செய்யலாம். அவ்வாறே உங்களுக்கு உதவி செய்தோர் யார் யார் என நினைத்து பாருங்கள். நமக்காக விடியற் காலையில் எழுந்து காய்கறிகள் வாங்கி வந்து விற்பனை செய்வோர், காலையிலேயே பால் கறந்து கொண்டு வந்து பால் கொடுக்கும் பால்காரர், நம்மை பள்ளிக்கோ வேலைக்கோ அழைத்து செல்லும் பேருந்து தொடர்வண்டி ஓட்டுநர்கள், சாலையில் நம் பாதுகாப்பை உறுதி செய்யும் காவல்காரர்கள், பள்ளியிலோ அலுவலகத்திலோ நம்முடைய நிறுவனத்தை இரவு பகல் பாராது பாதுகாக்கும் வாயிற் காவலர்கள், செல்லும் வழியிலெல்லாம் அழகான தோட்டங்கள் அமைத்து செடிகளால் வரவேற்பு நிகழ்ச்சி நடத்திய தோட்டக்காரர்கள், காலையிலேயே நம் வரவிற்கு முன் பெருக்கி துடைத்துவிட்டு சுத்தமாக வைத்திருக்கும் தூய்மை தொழிலாளர்கள், பள்ளிக்கூடமாயின் சொல்லிக் கொடுக்கும் ஆசிரியர்கள், இடைவேளையில் அன்புடன் பேசும் நண்பர்கள், அங்கு இளைப்பாறும் நேரத்தில் சிற்றுண்டி கொடுக்கும் வணிகர்கள் என எத்தனையோ பேர் நமக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அத்தனை பேரும் காலத்தின் கொடைதானே. அவர் பணியை செய்ய மறந்தாலும் நம் இயல்பு வாழ்க்கை பாதிப்புக்குள்ளாகிவிடும் என்பதனை உணர்ந்து அனைவருக்கும் உதவி செய்து வாழ வேண்டும். உதவி செய்வது என்னாலும் வீணாகிவிடாது. வானத்திலிருந்து விழும் மழைத்துளி வீணாவதில்லை, மண்ணை வளமாக்கி விடுகிறது. கடலில் விழும் மழைத்துளி கூட கடலின் உப்புத்தன்மையை பெருக்க விடாது பாதுகாத்து விடுகிறது. இந்த உலகில் எதுவும் வீணாக படைக்கப்பட்டதில்லை. காலம் ஒவ்வொருவருக்கும் உரிய வாய்ப்பினை அளிக்கும். தோல்வி என்னும் பாடத்தை படிக்காமலே வெற்றி என்னும் தேர்வினை எழுதிவிட முடியாது. உரிய காலத்தில் உரிய பணியினை உணர்ந்து செய்ய வேண்டும். மனம் போன போக்கில் செயல்படக்கூடாது. அன்பு மனம் எப்பொழுது எதிரியாகும் என கூற முடியாது. அது தனக்கு விருப்பமான ஏதோ ஒன்றில் சிக்கிக் கொண்டால் அங்கு நம்மை அழைத்து சென்றுவிடும். முறிந்து போவதை விட வளைந்து கொடுப்பது நல்லது என வளைந்து கொடுக்கும் கிளைகள் தான் மரத்தோடு ஒட்டி கிடக்கும். மற்றவை வளராமலே மடிந்துவிடும். எனக்கு மட்டும் இவ்வளவு ஒளியா? காலத்தின் கோலம் கொடுமையானது. என்னை காக்க மாட்டாயா என கடவுளிடம் ஒருவன் முறையிடுகிறான். உடனே கடவுள், உன்முன் நான் கடவுளாக நிற்பதற்கு எத்தனை உளியின் அடிகளை தாங்கினேன் தெரியுமா என கேட்டார். வலி இல்லாமல் வாழ்க்கை இனிக்காது. எனவே காலம் யாருக்காகவும் நிற்பதில்லை விற்பதும் இல்லை என உணர்ந்து துணிவோடு வாழ்வோம்.
1: இதுவரை எனைத்தானும் நல்லவை கேட்க. இதில் காலம் நிற்பதுமில்லை விற்பதுமில்லை. கருத்துக்களை வழங்கினார் பேராசிரியர் முனைவர் M.E. கிருஷ்ணகுமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி.

0: கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:15. இனி கேட்கலாம் குரல் அமுதம்.
1: பேதமையுள் எல்லாம் பேதைமை, காதன்மை கையல்ல தன் கண் செயல்.
2: ஒருவனுடைய முட்டாள்தனங்களில் எல்லாம் பெரிய முட்டாள்தனம் தன்னுடைய ஒழுக்கத்திற்கு பொருந்தாத செயல்களில் ஆர்வம் காட்டுவதே ஆகும். குறள் எண் 832, அதிகாரம் பேதைமை.
1: பேதமையுள் எல்லாம் பேதைமை, காதன்மை கையல்ல தன் கண் செயல்.
2: ஒருவனுடைய முட்டாள்தனங்களில் எல்லாம் பெரிய முட்டாள்தனம் தன்னுடைய ஒழுக்கத்திற்கு பொருந்தாத செயல்களில் ஆர்வம் காட்டுவதே ஆகும். குறள் எண் 832, அதிகாரம் பேதைமை.
0: குரல் அமுதம் கேட்டீர்கள்.

0: நாகர்கோவில்.
1: நேரம் சரியாக 6:27:30. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பி. சுஷீலா பாடிய பாடல்.

0: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
1: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியு அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.

மாலையாக 6:39 குமரி பண்பலை 101 வலம் வந்து கொண்டிருப்பது பக்தி மாலை நிகழ்ச்சியின் நிறைவாக ஏ டி ஷெரீப் பாடிய பாடல்.

வணக்கப்படுத்துகின்றோம் நேர்களே. இன்று காலை மணி 8:45 நமது நாகர்கோவில் வானொலி நிலைய படைப்பாக வருகிறது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் வானொலி பழைய பாடல்களின் பொற்காலம் சித்திரம் இடம்பெறும்.

வேளாண் பெருமக்களே, இது உங்களின் நினைவிற்கு இன்றிரவு மணி 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து பசுமாடு வளர்ப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கட்டிமாங்கோடு சி சரண்யா அவர்கள். நிகழ்ச்சியில் நிறைவாக

வருகிறது நொடிகளில் சில நுட்பங்கள். இதில் புதிய நெல் ரகங்கள் தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர்லதா அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி இன்று காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்க விரிவான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்துள்ளது. நீதித்துறை சீர்திருத்தங்களில் வழக்கறிஞர்கள் தீவிர பங்காற்ற வேண்டும் என்று மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மேக்வால் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திருப்பூர், சேலம் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி இன்று காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. மாநிலம் முழுவதும் 62 மையங்களில் இப்பணிகள் மேற்கொள்ள அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும். அதனைத் தொடர்ந்து 30 நிமிடங்களுக்கு பின்னர் காலை 8:30 மணியிலிருந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும். கடைசி சுற்று வாக்குகளை எண்ணும் பணி, தபால் வாக்குகளை எண்ணும் பணி முடிந்தவுடன் தொடங்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. ஒவ்வொரு வாக்கு எண்ணும் மையத்திலும் ஒரு பகுதியில் தபால் வாக்குகளும் மற்றொரு பகுதியில் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளும் அதற்கான மேஜைகளில் எண்ணப்பட உள்ளன. இப்பணிகளை தனித்தனியே கண்காணிப்பதற்கென உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் நிலையில் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். வாக்கு எண்ணிக்கை மையங்களில் மாநில காவல்துறை, மத்திய பாதுகாப்பு படை என 3 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் அசம்பாவிதங்களை தடுக்க மாநிலம் முழுவதும் 1 லட்சம் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதற்கிடையே மாவட்டங்களில் வாக்கு எண்ணும் பணிக்காக விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மதுரை மாவட்டத்தில் 10 தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை 5 மையங்களில் நடைபெறவுள்ளது. அங்கு அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கையானது இன்று நடைபெறவுள்ள நிலையில் மதுரை மாவட்டத்தில் மதுரை கிழக்கு மற்றும் மேற்கு தொகுதிகளுக்கு ஒத்தக்கடை அரசு வேளாண்மை கல்லூரியிலும், உசிலம்பட்டி மற்றும் சோழவந்தான் தொகுதிகளுக்கு அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திலும் வாக்கு எண்ணிக்கை மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதேபோல மதுரை வடக்கு மற்றும் தெற்கு தொகுதிகளுக்கு தியாகராசர் பொறியியல் கல்லூரியிலும், மதுரை மத்திய தொகுதி மற்றும் மேற்கு தொகுதிகளுக்கு மதுரை கல்லூரியிலும், திருப்பரங்குன்றம் மற்றும் திருமங்கலம் தொகுதிகளுக்கு திருமங்கலம் அரசு கலைக் கல்லூரியிலும் என மொத்தம் 5 இடங்களில் வாக்கு எண்ணும் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மதுரையில் உள்ள 5 வாக்கு எண்ணும் மையங்களிலும் காவல்துறை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி ஒவ்வொரு மையத்திற்கும் சுமார் 500 காவலர்கள் வீதம், மொத்தமாக 5 மையங்களுக்கும் 2500 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். மேலும் மதுரையில் உள்ள அனைத்து மையங்களிலும் வாக்கு எண்ணிக்கைக்காக இறுதிக்கட்ட பணிகள் அனைத்தும் முடிக்கப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. இதற்காக முகவர்கள், வேட்பாளர்கள் வந்து செல்வதற்கு தனித்தனி இடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் ஒவ்வொரு மையத்திலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
0: சேலம் மாவட்டத்தில் 11 சட்டப்பேரவை தொகுதிகளில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி 4 மையங்களில் நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சேலத்தில் 11 சட்டப்பேரவை தொகுதிகள் இடம்பெற்றுள்ளன. இந்த சட்டப்பேரவை தொகுதிகளில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி 4 மையங்களில் நடைபெறுகிறது. சேலம் மாவட்டம் கருப்பூரில் 4 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும், அம்மாப்பேட்டை பகுதியில் 3 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும், ஆத்தூரில் 2 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. சேலம் மாவட்டம் எடப்பாடி மற்றும் சங்ககிரி சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகள் வீராச்சிப்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெறவுள்ளது. சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கையை முன்னிட்டு வாக்கு எண்ணிக்கை மையங்களில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை பணியில் ஈடுபட்டுள்ள அலுவலர்கள் உரிய அடையாள அட்டையை காட்டிய பின்னர் பரிசோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்படுகின்றனர். வாக்கு எண்ணிக்கை மையங்களில் செல்போனுக்கு அனுமதி இல்லை என்பதால் நுழைவாயிலேயே தீவிர சோதனை நடைபெற்று செல்போன்கள் இருந்தால் வாங்கி வைக்கப்பட்டு வருகிறது. இதேபோன்று முகவர்கள் வருவதற்காக பிரத்யேக வழி ஏற்படுத்தப்பட்டு அவர்களும் உரிய பரிசோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்படுகின்றனர். நடப்பாண்டு வாக்கு எண்ணிக்கை பணியில் ஈடுபடும் அலுவலர்கள் மற்றும் அரசியல் கட்சி முகவர்கள் என அனைவருக்கும் QR கோடு அடையாள அட்டை வழங்கப்பட்டுள்ள நிலையில் அனைத்து அடையாள அட்டைகளும் முறையாக பரிசோதித்த பின்னரே அனைவரும் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். சங்ககிரியிலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.
0: தமிழகத்தில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியும், அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியும் 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளன. தாவேகா சார்பில் 233 தொகுதிகளிலும், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அனைத்து தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் நிறுத்தி

0: பட்டுள்ளனர். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் சென்னை குளத்தூர் தொகுதியிலும், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். பிஜேபி மூத்த தலைவர் டாக்டர் எல் முருகன் அவிநாசி தொகுதியிலும், அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் சாத்தூர் தொகுதியிலும், தாவேகா தலைவர் திரு விஜய் சென்னை பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளிலும், நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் காரைக்குடி தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். இந்த கட்சிகளுக்கிடையே நான்கு முனை போட்டி நிலவும் சூழ்நிலையில் மாநிலத்தின் தேர்தல் முடிவுகளை அறிந்து கொள்ள மக்கள் ஆர்வமாக உள்ளனர். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்க விரிவான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்துள்ளது. இன்று காலை 8 மணி முதல் முன்னணி நிலவரங்கள் மற்றும் முடிவுகளை results.eci.gov.in என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம். இசிஐ நெட் செயலியிலும் தேர்தல் முடிவுகள் குறித்த விவரங்களை அறிந்து கொள்ளலாம் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: மக்கள் தீர்ப்பு. நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு இன்று காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும், மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
0: நீதித்துறை சீர்திருத்தங்களில் வழக்கறிஞர்கள் தீவிர பங்காற்ற வேண்டும் என்று மத்திய சட்டமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் வலியுறுத்தியுள்ளார். ராஞ்சியில் நேற்று நடைபெற்ற உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் மாநாட்டில் பேசிய அவர், நீதித்துறை அமைப்பை மிகவும் எளிதில் அணுகக்கூடியதாகவும் வலுவானதாகவும் மாற்றுவதில் வழக்கறிஞர்களின் பங்களிப்பு அவசியம் என்று கூறினார். இந்த மாநாட்டில் நீதித்துறையில் உள்ள சவால்கள், சீர்திருத்தங்கள் மற்றும் வழக்கறிஞர்களின் பங்களிப்பு குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டன. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், திருவண்ணாமலை, கரூர், கள்ளக்குறிச்சி ஆகிய 14 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை நேரங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகரின் அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ் முதல் 39 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் திருப்பூர் மாவட்டம் அவிநாசி மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமப்புற பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் பெய்த பலத்த மழையால் சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான 30,000 வாழை மரங்கள் சேதமடைந்துள்ளன. இருவரிச் செய்திகள். மேற்காசியாவில் அமைதியை ஏற்படுத்த ஈரானுடன் நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தை மிகவும் ஆக்கப்பூர்வமானதாக உள்ளது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ஹோர்மோஸ் நீரிணை அருகே கச்சா எண்ணெய் ஏற்றிச் சென்ற கப்பல் ஒன்றின் மீது ஈரானின் சிறிய படகுகள் நேற்று தாக்குதல் நடத்தின. கைலாஷ் மானசரோவர் யாத்திரைக்கான பாதையாக உள்ள உத்தரகண்ட் மாநிலம் லிபுலே கணவாய் பகுதியை நேபாளம் உரிமை கோருவதற்கு இந்தியா எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. பீகார் மாநிலம் முசாஃபர்பூர் மாவட்டம் ரத்தன்பூர் கிராமம் அருகே நடைபெற்ற சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர், ஒருவர் படுகாயமடைந்தார். இளநிலை மருத்துவ படிப்புக்கு நேற்று நடைபெற்ற நீட் தேர்வை 97% எழுதியுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. சாத்தான்குளம் காவல் சரகத்திற்குட்பட்ட பகுதியில் லாரியில் கடத்தி வரப்பட்ட 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை காவல்துறையினர் நேற்று பறிமுதல் செய்தனர். கரூரிலிருந்து நேற்று சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்த ஆம்னி பேருந்து சேலம் மாவட்டம் ஆத்தூரை அடுத்து காந்திபுரத்தில் கண்டெய்னர் லாரியுடன் மோதியதில் 15 பேர் காயமடைந்தனர். தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டத்தில் 2025-26 நிதியாண்டில் ரயில்களில் பயணச்சீட்டு இல்லாமல் பயணம் செய்ததாக 12.24 லட்சம் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 65,000 கோடி ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே காமாட்சியம்மன் முன்னீஸ்வரர் கோவில் சித்திரை திருவிழாவின் ஒரு பகுதியாக காமாட்சியம்மன் குதிரை வாகனத்தில் எழுந்தருளும் முக்கிய நிகழ்வு நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. அகமதாபாத்தில் நேற்றிரவு நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 163 ரன் எடுத்தது. 164 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய குஜராத் அணி ஒரு பந்து மீதம் இருக்கையில் 6 விக்கெட் இழப்பிற்கு 167 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்று மும்பையில் இரவு 7:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் மும்பை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் ஒடிஷா அணி இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது.

0: இப்போட்டி இரவு மணி 7:30 தொடங்குகிறது. ஒடிசா மாநிலம் கந்தர்கர் மாவட்டத்தில் ராஜ்கங்பூர் பகுதியில் IPL சூதாட்டத்தில் ஈடுபட்டதாக 5 பேரை அம்மாநில காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி இன்று காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்க விரிவான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்துள்ளது. நீதித்துறை சீர்திருத்தங்களில் வழக்கறிஞர்கள் தீவிர பங்காற்ற வேண்டும் என்று மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெக்வால் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திருப்பூர், சேலம் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:55. திரை இசை கேட்கலாம் நிகழ்ச்சியில் வருகிறது செய்திபதி திரைப்பட பாடல்.

ஆளுமை அடைவதற்கும் கருவில் உள்ள குழந்தையின் பாதுகாப்பிற்கும் ஒரே இடத்தில் தீர்வு. ஸ்பிரிங் ஃபர்டிலிட்டி அண்ட் ஃபீட்டல் மெடிசன் சென்டர், ஒழுங்கேசேரி, நாகர்கோவில். 8870711511.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 8:30 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
2: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
3: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
4: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியூ அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.

0: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளித் தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
1: நேரம் 7 மணி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. வட்டார செய்திகள். இளநிலை மருத்துவ படிப்புகளில் 2026-27 கல்வியாண்டின் மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வு நேற்று குமரி மாவட்டத்தில் 10 தேர்வு மையங்களில் நடைபெற்றது. இதில் 4721 தேர்வர்கள் தேர்வு எழுதினர். இத்துடன் இன்றைய வட்டார செய்திகள் நிறைவடைகின்றன.
2: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
3: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியூ அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.

0: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்ட?
2: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
3: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை, தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
4: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
5: AMB ஜெய்ஹரன் கோ, திங்கள் நகர் மற்றும் AMB ஃபர்னிச்சர் மால், சுங்கான் கடை.

ஆன்டிக்ல புது கலெக்ஷன்ஸ் தேடுறீங்களா? தி ஹாரிஸ் நாடா டைமண்ட்ஸ் அண்ட் ஜுவல்லரியின் பிரம்மாண்ட ஆன்டிக் நகைகளின் கண்காட்சி வரும் April 9 முதல் May 9 வரை நடைபெறுகிறது. எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ். மேலும் ஆன்டிக் நகைகளுக்கு VA-வில் 30% தள்ளுபடி. தி ஹாரிஸ் நாடா டைமண்ட்ஸ் அண்ட் ஜுவல்லரி, டத்தி ஸ்கூல் ஜங்ஷன், கோட் ரோட், நாகர்கோவில்.

கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை மணி 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் 7:09. குமரி பண்பலை 101 வலம் வந்து கொண்டிருப்பது திரை இசை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ரமோ திரைப்பட பாடல்.

0: வாழ்வின் வழிகாட்டி போல என்றென்றமுடன் பயணிக்கும் இனிய பண்பலை இது நம் குமரி பண்பலை நூற்று போன்று. குமரி பண்பலை நூற்று ஒன்றில் இனி
1: உங்கள் காலை பொழுதை இனிமையாக்க வருகிறது அரும்புகளின் குறும்புகள். இது மழலைகளின் அமுத மொழிகள் கேட்கும் நேரம். அழக பூவெல்லாம் வச்சுட்டு கியூட்டா வந்திருக்க கூடிய செல்ல குட்டியோட பேர் என்னதுமா? கிறிஸ்டல், எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? ராமன் புதூர்ல இருந்து வந்திருக்கீங்களா? உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்கிறாங்கம்மா?
2: அப்பா, அம்மா, தாத்தா, அம்மம்மா, அப்பம்மா, அண்ணன்.
1: எல்லாருக்கும் பேரும் சொல்றீங்களா? அம்மா பேர் என்னதுமா?
2: சசி.
1: அப்பா பேரு? அண்ணன் பேரு? அம்மா பேரு?
2: நானி.
1: சரி, அழகா சொல்லிட்டீங்க. ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடுவீங்களா?
2: அம்மா.
1: ஃப்ரூட்ஸ் நேம் எல்லாம் சொல்றீங்களா? சொல்லுங்க பாப்போம்.
2: அப்பா, மேங்கோ, பனானா, கோவா, பைனாப்பிள், ஸ்ட்ராபெரி, பப்பாயா.
1: நீங்க பிள்ளை வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிடுவீங்களா?
2: ஆமா.
1: சரி, சொல்லுங்க பாப்போம், வெஜிடபிள்ஸ் நேம் எல்லாம் சொல்லுங்க.
2: மீட்டோ, கலா, பொட்டேட்டோ, டொமேட்டோ, மிஞ்சா, ரஸ்டி, கம்ப, பங்கின், ஜெருவலி, சுப்பவலி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர்.
1: அழகா சொல்லிட்டீங்க. புள்ள வந்து குட்டி பிள்ளையா இருக்கிறீங்களா? பெரிய பிள்ளையா ஆகி என்ன ஆக போறீங்க?
2: டாக்டர்
1: ஆக போறீங்களா? சரி, கண்டிப்பா பிள்ளை டாக்டர் ஆகணும். வாழ்த்துக்கள்.
2: தேங்க்யூ.
1: இந்த இனிய தருணத்தோட சின்ன பாஸ்போர்ட்டுக்கெல்லாம் நாளைக்கு இன்னொரு மலையின் அமுத மொழிகளோட சந்திக்கிற வரைக்கும் டாடா, பாய் பாய்.

0: வருவது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். மேற்குவங்கம், அஸ்ஸாம், கேரளம், தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட உள்ளன. கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத் உள்ளிட்ட 5 மாநிலங்களில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணியும் இன்று நடைபெறவுள்ளது. இந்தியா ஜமைக்கா இடையிலான உறவு என்பது பழமையும் புதுமையையும் உள்ளடக்கியது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் அமைதியை ஏற்படுத்த ஈரானுடன் நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தை மிகவும் ஆக்கப்பூர்வமானதாக உள்ளது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ISL கால்பந்து போட்டியில் ஒடிஷா அணி இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். மேற்குவங்கம், அஸ்ஸாம், கேரளம், தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட உள்ளன. இதற்கான அனைத்து முன்னேற்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் செய்துள்ளது. இன்று காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்குகிறது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும். அதைத் தொடர்ந்து காலை 8:30 மணிக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் உள்ள வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கும். காலை 10 மணி முதல் முன்னிலை நிலவரங்கள் தெரியவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வாக்கு எண்ணிக்கை அமைதியாக நடைபெறுவதை உறுதி செய்ய பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தமிழகத்தில் 234, கேரளத்தில் 140, அஸ்ஸாமில் 126 மற்றும் புதுச்சேரியில் 30 தொகுதிகளில் பதிவான வாக்குகள் எண்ணப்படுகின்றன. மேற்குவங்கத்தில் மொத்தமுள்ள 294 தொகுதிகளில் இன்று 293 தொகுதிகளின் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. அங்குள்ள ஃபால்டா தொகுதிக்கு மட்டும் மே 21 அன்று மறுதேர்தல் நடத்தப்பட்டு மே 24 அன்று வாக்குகள் எண்ணப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் கர்நாடகாவின் பெகால்கோட், தெற்கு தேவாங்கரே, நாகாலாந்தின் கோரிடாங், திரிபுராவின் தர்மா நகர், குஜராத்தின் உம்ரேத் மற்றும் மகாராஷ்டிராவின் ரஹூரி, பாராமதி ஆகிய சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகளும் இன்று எண்ணப்படுகின்றன. புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தலில் NR காங்கிரஸ் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று அக்கட்சித் தலைவர் திரு ரங்கசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சேலத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளும் தங்களது அணிக்கு சாதகமாக வந்துள்ளதை சுட்டிக்காட்டினார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் இன்று தொழில்நுட்ப மாநாட்டை தொடங்கி வைக்கிறார். தொழில்நுட்பம், தொழில்துறை மற்றும் ராணுவ பணி ஒன்றிணையும் இடம் என்ற மையக்கருத்துடன் இந்த மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. செயல்பாட்டு ரீதியான சவால்களை எதிர்கொள்வதற்கு தேவையான அதிநவீன உள்நாட்டு தொழில்நுட்பங்களை காட்சிப்படுத்தவும் அவற்றை ஒருங்கிணைக்கவும் இந்த மாநாடு ஒரு முக்கிய தளமாக அமையும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதில் குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள், தனியார் பாதுகாப்பு தொழில்நுட்ப நிறுவனங்கள், புத்தொழில் நிறுவனங்கள் மற்றும் நாடு முழுவதிலும் உள்ள ராணுவ படைப்பிரிவைச் சேர்ந்த கண்டுபிடிப்பாளர்கள் என பலதரப்பினரும் பங்கேற்கின்றனர். இந்த கண்காட்சியில் 280க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் தங்களது நவீன கண்டுபிடிப்புகள் மற்றும் தொழில்நுட்பங்களை காட்சிப்படுத்த உள்ளன. உத்தரகாண்ட் மாநிலத்தின் லிபுலே கணவாய் வழியாக கைலாஸ் மானசரோவர் யாத்திரை நடத்தப்படுவதற்கு நேபாளம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. நீண்டகாலமாக பயன்பாட்டில் உள்ள இந்த பாதையின் மீது நேபாளம் உரிமை கோருவது அந்த நாடு தன்னிச்சையாக செய்து கொண்ட ஒரு கற்பனையான விரிவாக்கம் என்றும் இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் இந்தியா கூறியுள்ளது. இந்த ஆண்டு லிபுலே கணவாய் வழியாக யாத்திரை நடத்துவதற்கு இந்தியாவும் சீனாவும் தயாராகி வரும் நிலையில் இதுகுறித்து தங்களிடம் ஆலோசிக்கவில்லை என்றும் அந்த பகுதி தங்களுக்கே சொந்தம் என்றும் கூறி நேபாள வெளியுறவு அமைச்சகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது. நாடு முழுவதும் நேற்று நடைபெற்ற இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வை சுமார் 97% மாணவர்கள் எழுதியுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், 37 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இந்த தேர்வை எழுத விண்ணப்பித்திருந்த 22,75,011 மாணவர்களில் 22,05,035 பேர் தேர்வை எழுதியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிக எண்ணிக்கையிலான மாணவர்கள் தேர்வில் பங்கேற்றிருப்பது அவர்களின் அர்ப்பணிப்பையும் இந்த தேர்வு முறையின் மீது அவர்கள் வைத்துள்ள நம்பிக்கையையும் காட்டுவதாகவும் தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: மக்கள் தீர்ப்பு. நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு இன்று காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு

0: 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும் மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
1: இந்தியா ஜமைக்கா இடையிலான உறவு என்பது பழமையையும் புதுமையையும் உள்ளடக்கியது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஜமைக்கா நாளிதழ் ஒன்றிற்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் இந்த உறவு இரு நாடுகளுக்கும் இடையிலான பொதுவான வரலாற்றை அடிப்படையாக கொண்டது என்று குறிப்பிட்டுள்ளார். இருநாட்டு மக்களுக்கும் நன்மை பயக்கும் வகையிலும் ஒரு சமத்துவமான உலகை உருவாக்கவும் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். 180 ஆண்டுகளுக்கும் மேலாக ஜமைக்காவுடன் தொடர்புடைய இந்திய வம்சாவளியினர் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவில் மிக முக்கிய பங்காற்றுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜமைக்கா, சூரினாம் மற்றும் ட்ரினிடாட் அண்ட் டொபாகோ ஆகிய நாடுகளில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள திரு ஜெய்சங்கர் முதற்கட்டமாக நேற்று ஜமைக்காவின் கிங்ஸ்டன் நகருக்கு சென்றடைந்தார். மிக குறைந்த வயதிலேயே இந்தியா இலங்கைக்கு இடையே உள்ள சுமார் 29 கிலோமீட்டர் நீளமுள்ள பாக் ஜலசந்தியை நீந்தி கடந்து உலக சாதனை படைத்துள்ள ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த இஷாங் நேற்று அம்மாநில ஆளுநர் திரு சந்தோஷ்குமார் கங்குவாரை ராஞ்சியில் சந்தித்தார். இஷாங்கின் மகத்தான சாதனையை பாராட்டிய ஆளுநர் இந்த சாதனை மூலம் மாநிலத்திற்கும் நாட்டிற்கும் பெருமை சேர்த்துள்ளதாக கூறினார். 3 வகுப்பு மாணவனான இஷாங் சிங் கடந்த ஏப்ரல் 30 தேதி இலங்கையின் தலைமன்னாரிலிருந்து தமிழ்நாட்டின் தனுஷ்கோடி வரை உள்ள கடல் பகுதியை 9:50 நீந்தி கடந்து சாதனையை நிகழ்த்தியுள்ளார். பீகார் மாநிலம் முசாஃபர்பூர் மாவட்டம் ரத்தன்பூர் கிராமம் அருகே நடைபெற்ற சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர், ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். இதுகுறித்து அரசு அதிகாரி ஒருவர் கூறுகையில், மோதிகாரியிலிருந்து முசாஃபர்பூர் நோக்கி அதிவேகமாக வந்த கார் எதிரே வந்த மோட்டார் சைக்கிள் மீது நேருக்கு நேர் மோதியது. இதில் மோட்டார் சைக்கிளில் வந்தவர் சாலையில் தூக்கி வீசப்பட்டு பலத்த காயமடைந்தார். அதன் பிறகு கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த கண்டெய்னர் லாரி மீது மோதியதில் காரில் பயணம் செய்த 4 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் என்று கூறினார். ஈரானுடனான பேச்சுவார்த்தைகள் மிகவும் ஆக்கப்பூர்வமாக நடைபெற்று வருவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் பதற்றத்தை குறைக்க இரு நாடுகளும் பல்வேறு திட்டங்களை முன்வைத்து வரும் நிலையில் இந்த பேச்சுவார்த்தைகள் அனைவருக்கும் சாதகமான ஒரு முடிவை கொடுக்கும் என்று சமூக வலைதள பதிவில் அவர் தெரிவித்துள்ளார். ஈரானுடன் அமெரிக்க பிரதிநிதிகள் நடத்தி வரும் பேச்சுகள் அனைவருக்கும் நன்மை அளிக்கும் முடிவுக்கு வழிவகுக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக ஈரானின் 14 அம்ச திட்டத்தை பரிசீலித்த திரு டிரம்ப் அது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல என்று கூறியிருந்தார். மனித குலத்திற்கு அவர்கள் செய்த தீமைகளுக்கு இன்னும் தகுந்த விலையை ஈரான் கொடுக்கவில்லை என்றும் கடுமையாக அவர் தெரிவித்திருந்தார். ஒடிசா மாநிலம் கந்தர்கர் மாவட்டத்தில் ராஜ்கங்பூர் பகுதியில் IPL சூதாட்டத்தில் ஈடுபட்டதாக 5 பேரை அம்மாநில காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். நம்பகமான தகவலின் அடிப்படையில் ராஜ்கங்பூர் பகுதியில் காவல்துறை குழுவினர் அதிரடி சோதனை நடத்தி இந்த சூதாட்ட கும்பலை கைது செய்ததாக காவல் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். அவர்களிடமிருந்து 6 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணத்தை போலீசார் பறிமுதல் செய்ததோடு ஒரு வங்கிக் கணக்கையும் முடக்கி வைத்துள்ளனர். மேலும் சூதாட்டத்திற்கு பயன்படுத்தப்பட்ட 5 மொபைல் போன்களும் அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டன. இதுகுறித்து ராஜ்கங்பூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகிறது. தலைநகர் தில்லியில் நேற்று மாலை பல்வேறு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. இன்றும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் மழையுடன் மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் இன்று நீலகிரி, கோவை உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கத்திரி வெயில் இன்று தொடங்குவதால் அடுத்த சில நாட்களுக்கு மாநிலத்தில் வெப்பம் அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் ஒடிஷா அணி இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. அகமதாபாத்தில் நேற்றிரவு நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 163 ரன் எடுத்தது. 164 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய குஜராத் அணி ஒரு பந்து மீதம் இருக்கையில் 6 விக்கெட் இழப்பிற்கு 167 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்று மும்பையில் 7:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் மும்பை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்குவங்கம், அஸ்ஸாம், கேரளம், தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட உள்ளன. கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத் உள்ளிட்ட 5

மாநிலங்களில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணியும் இன்று நடைபெற உள்ளது. இந்தியா ஜமைக்கா இடையிலான உறவு என்பது பழமையையும் புதுமையையும் உள்ளடக்கியது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் அமைதியை ஏற்படுத்த ஈரானுடன் நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தை மிகவும் ஆக்கப்பூர்வமானதாக உள்ளது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ISL கால்பந்து போட்டியில் ஒடிஷா அணி இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7:25. சேவை செய்திகள் கேட்பதற்கு முன்,
1: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ பவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
2: தி ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
3: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
4: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்.
3: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
4: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
3: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிடல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
4: போன் 7358737358.
0: ஸ்ரீ பன்னிப்பாகம் அருள்மிகு மகாதேவர் திருக்கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் இன்று காலை 8:00 மிருத்யுஞ்சய ஹோமம், காலை 10:00 கலச பூஜை கலசாபிஷேகம், மதியம் 12:00 உச்சகால பூஜை மற்றும் அலங்கார தீபாராதனை, மாலை 5:30 சுவாமிக்கு புஷ்பாபிஷேகம், 6:30 சிறப்பு அலங்கார தீபாராதனை, நாளை காலை 5:00 திருநடை திறப்பு நிர்மால்யம், 5:30 அஷ்ட திரவிய சிறப்பு அபிஷேகம் மற்றும் பஸ்மாபிஷேகம், காலை 6:00 கணபதி ஹோமம், 7:00 கணபதிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் சிறப்பு பூஜை. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் வட்டம் செட்டியாபத்து அருள்மிகு 5 வீட்டு சுவாமி திருக்கோவில் சித்திரை பூஜை பெரும் திருவிழாவில் இன்று காலை 7:30 முதல் 10:00 வரை முழு நேர சிறப்பு பூஜை. பைங்குளம் கூட்டாலமூடு அருள்மிகு பத்ரேஸ்வரி தேவஸ்தான சித்திரை திருவிழாவில் இன்று மாலை 6:30 தீபாராதனை, 9:00 அம்மன் பவனி. புலவர் விழை அருள் தரும் தேவி ஸ்ரீ முத்தாரம்மன் திருக்கோயில் சித்திரை கொடைவிழா மற்றும் சித்ரா பௌர்ணமி விழாவில் இன்று காலை 8:00 பால்குடம் பவனி, 9:00 அருள் தரும் தேவி ஸ்ரீ முத்தாரம்மனுக்கு பாலாபிஷேகம், முற்பகல் 11:00 கும்பாபிஷேகம், நண்பகல் 12:00 சிறப்பு பூஜை, மாலை 5:00 கொலுமேளம், 8:00 அருள் தரும் தேவி ஸ்ரீ முத்தாரம்மனுக்கு சிறப்பு பூஜை, நள்ளிரவு 12:00 சிறப்பு தீபாராதனை, நாளை காலை 7:00 அபிஷேக தீபாராதனை. வல்லன் குமாரன் விழை அருள்மிகு ஸ்ரீ முத்தாரம்மன் திருக்கோவில் வருஷாபிஷேகம் மற்றும் சித்திரை கொடை விழாவில் இன்று காலை 8:00 கலசாபிஷேகம், 8:30 தீபாராதனை, 10:00 மகா அபிஷேகம், நண்பகல் 12:00 தீபாராதனை, மாலை 6:00 501 திருவிளக்கு வழிபாடு, 8:00 தீபாராதனை, நள்ளிரவு 1:00 அலங்கார தீபாராதனை. மேலசங்கரன்குடி ஸ்ரீமன் நாராயணசுவாமி திருக்கோவில் அருள்மிகு முத்தாரம்மன் திருக்கோவில் ஜீரணோத்தாரண புனர் புனராவர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் இன்று மாலை 6:30 சிறப்பு பூஜை, நாளை காலை 6:00 பூஜை, 6:30 சிறப்பு பூஜை. பாலப்பழம் சேவலை ஸ்ரீமன் நாராயணசுவாமி 52ஆம் ஆண்டு நிறைவு விழா மற்றும் திருஏடு வாசிப்பு திருவிழாவில் இன்று காலை 8:30 திரையேடு வாசிப்பு, முற்பகல் 11:00 பணிவிடை உச்சி படிப்பு, மாலை 4:30 பணிவிடை உகப்படிப்பு, மாலை 5:00 திரையேடு வாசிப்பும் விளக்க உரையும், நாளை காலை 4:30 பணிவிடை உகப்படிப்பு.

0: ஸ்ரீமன் நாராயணசுவாமி கோவில் திரையேடு வாசிப்பு திருவிழாவில் இன்று நண்பகல் 12 மணிக்கு ஐயாவுக்கு அன்னப்பால் வைத்தல், பிற்பகல் 1 மணிக்கு மலர் அலங்கார பணிவிடை, 1:30க்கு சந்தனக்குடம் சுருள் எடுத்தல், 2 மணிக்கு அன்னப்பால் தர்மம், 7:00 ஐயாவுக்கு பணிவிடை, நாளை காலை 6:00 ஐயாவுக்கு பால் வைத்தல். புத்தளம் பொறுத்தட்டு விழை ஐயா வைகுண்டபதி சித்திரை திருத்தேர் திருவிழாவில் இன்று நண்பகல் 12 மணிக்கு பணிவிடை, உகப்பெருக்கு, உச்சி படிப்பு, அன்னப்பால், மாலை 5:30க்கு பணிவிடை, உகப்பெருக்கு, திரையேடு வாசிப்பு, 7:00 சரவிளக்கு மணி, உகப்பெருக்கு, ஐயா வைகுண்டர் புஷ்ப வாகனத்தில் பதிவலம் வந்து திருத்தேர் வீதி வலம் வந்து மக்களிடம் சுருள் ஏற்று அருள் பாலித்து பதிப்புகுதல், 9:00 பணிவிடை, உகப்பெருக்கு, நாளை காலை 5:00 பணிவிடை, உகப்பெருக்கு. இலந்தவிளை ஆலன் வளாகம் அருள்மிகு ஸ்ரீ மண்டபப்பிடி அம்மன் திருக்கோயில் சித்ரா பௌர்ணமி விழா மற்றும் அனுஷ திருநாள் விழாவில் இன்று காலை 8:00 பால்குடம் எடுத்து வர புறப்பாடு, 9:00 பால்குடம் இலந்தவிளை பெருமாள் ஆலயத்திலிருந்து புறப்பாடு, காலை 10:00 பால்குடம் ஆலயத்தில் வந்து சேருதல், 10:30 அபிஷேகம், 11:50 அலங்கார தீபாராதனை, 7:00 தீபாராதனை. எறும்புக்காடு ஐயா ஸ்ரீமன் நாராயணசுவாமி திருநிழல் தாங்கல் திரையேடு வாசிப்பு திருவிழாவில் இன்று மாலை 4:15 ஐயாவுக்கு பணிவிடை, மாலை 4:30 உகப்பெருக்கு, 5:00 திரையேடு வாசிப்பு, 8:00 ஐயாவுக்கு பணிவிடை, 8:15 உகப்பெருக்கு. வில்லக்குறி குழுமைக்காடு ஸ்ரீமன் நாராயணசுவாமி திருக்கோவில் திருக்கொடியேற்றி அகில திரட்டு அம்மானை திரையேடு வாசிப்பு திருவிழாவில் இன்று மதியம் 11:30 பணிவிடை, 12:00 உச்சி படிப்பு, பிற்பகல் 3:30 பணிவிடை, மாலை 4:00 அகில திரட்டு திரையேடு வாசித்தல், 8:00 ஐயா வாகனத்தில் தெருவீதி வலம் வருதல், 8:30 உகப்படிப்பு, நாளை காலை 5:00 பணிவிடை, 5:30 துவையல் தவசு. ராஜாவூர் புனித மிக்கேல் அதிதூதர் திருத்தல திருவிழாவில் இன்று மாலை 6:15 ஜபமாலை திருப்பலி, நாளை காலை 5:30 திருப்பலி. சேவை செய்திகள் கேட்டீர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இனி கேட்கலாம்.
1: இன்றைய குறுஞ்செய்தி. காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
2: காலை வணக்கம் வாரும் மந்திரியாரே. இப்படி அமரும் காலை உணவு உண்ணும் நேரம் பார்த்து வந்திருக்கிறேன். என்னோடு அமர்ந்து காலை உணவு சாப்பிடுங்கள்.
1: ஆஹா, சுட சுட காலை உணவு. உணவு ஆறுவதற்குள் எடுத்து சாப்பிட்டு விடுவோம்.
2: மந்திரியாரே, நீர் சாப்பிடுவதற்கு முன் எனக்கு ஒரு சந்தேகம், அதற்கு பதில் அளித்து விட்டு சாப்பிடலாமே.
1: மன்னா, இப்போது கேள்வி ரொம்ப முக்கியமா? மன்னா, உணவுதானே முக்கியம்.
2: இப்போது கேள்விதான் முக்கியம், நீர் சொல்லும் பதில்தான் முக்கியம். ஏனென்றால் வியப்பான தகவல் ஒன்றை கேள்விப்பட்டேன்.
1: அப்படியா? அப்படி தங்களை வியப்பில் ஆழ்த்திய அந்த தகவல் என்ன?
2: ஆஸ்திரேலிய பாலைவனத்தில் தங்கம் விளைவிக்கும் ஒரு காளானை பற்றி மக்கள் வியப்புடன் பேசிக் கொள்கிறார்களே, அது என்ன, மாயமா அல்லது மந்திரமா?
1: மன்னர் வேந்தே, இது மாயமும் அல்ல மந்திரமும் அல்ல, இது இயற்கையின் அதிசயம். ஆஸ்திரேலியாவில் உள்ள புசாரியம் ஆக்சிபோரம் என்ற பூஞ்சை காளான் மண்ணில் உள்ள தங்கத்தாதுக்களை உறிஞ்சி தன் உடலின் மேல் தங்க முலாம் பூசியது போல சேர்த்துக் கொள்கிறது.
2: வியப்பாக இருக்கிறது, ஒரு காளான் எதற்காக தங்கத்தை சேர்த்துக் கொள்ள வேண்டும்? நம் கருவூலத்தை போல சேமித்து வைக்கவா?
1: இல்லை மன்னா, இந்த காளான் மற்ற காளான்களை விட வேகமாக வளரவும் மண்ணில் உள்ள சத்துக்களை எளிதாக செரிக்கவும் தங்கம் ஒரு ஊக்கியாக செயல்படுகிறதாம். இது அதன் உயிர் வாழும் முறை.
2: சரிதான், ஆனால் விண்வெளி வீரர்கள் இந்த காளானை விண்ணுக்கு கொண்டு செல்ல திட்டமிடுவதாக இன்னொரு செய்தியையும் கேள்விப்பட்டேனே, அது ஏன்?
1: தாங்கள் கேட்ட செய்தி உண்மைதான் மன்னா, அதற்கு முக்கிய காரணம் உண்டு. விண்வெளியில் உள்ள மற்ற கோள்களிலோ அல்லது விண்கற்களிலோ தங்கம் இருந்தால் இந்த காளானை பயன்படுத்தி அதை எளிதாக பிரித்தெடுக்க முடியும் என்று அவர்கள் ஆராய்கிறார்கள். இது உயிரி சுரங்கம் எனப்படும் ஒரு தொழில்நுட்பம்.
2: அப்படியானால் விண்வெளியிலும் நாம் தங்கம் விளைவிக்க முடியும் என்கிறார்களா?
1: ஆம் மன்னா, எதிர்காலத்தில் விண்வெளியில் மின்னணு சாதனங்களை தயாரிக்க தேவையான தங்கத்தை அங்கேயே வளர்த்தெடுக்க இது உதவும். அதனால்தான்

0: கிட்டத்தட்ட தங்க காளானை விண்ணுக்கு கொண்டு செல்ல துடிக்கிறார்கள் விண்வெளி வீரர்கள்.
1: மிக நன்று. இயற்கையின் ரகசியங்கள் வியக்க வைக்கின்றன. இந்த ஆய்வுகளை தொடர்ந்து கண்காணித்து வருவோம். நமது எதிர்காலத்தில் விண்வெளி வீரர்களை விண்வெளிக்கு அனுப்பும் போது இந்த காளானை பயன்படுத்துவோம். எப்படி எனது யோசனை?
0: பலே யோசனை மன்னா. இன்றைய குறுஞ்செய்தி.

நேரம் சரியாக 7:35 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. ஆரம்பமாகின்றது தென்குமரி தேனலை. தென்குமரி தேனலை நிகழ்ச்சியில் திரை இசை கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலில் புஷ்பா திரைப்பட பாடல்.

அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.

0: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்டேன்.
1: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
2: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
3: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
4: KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
5: மகளிருக்கான மகப்பேறு கால சிகிச்சைகள், கருப்பை பிரச்சனைகளுக்கு தீர்வு, நுண்துளை அறுவை சிகிச்சைகள்,
6: சுக பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை பிரசவத்திற்கு குறைவான கட்டணம் உள்ள சிறப்பான மருத்துவமனை KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
7: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
5: பக்கவாதம் மற்றும் முதுகு தண்டுவட பாதிப்பினால் நடக்க இயலாதவர்களை நடக்க வைக்கவும்
8: குமரி மாவட்டத்தில் முதல் முறையாக சர்க்கரை நோய் பாதிப்பினால் வரும் கை கால் மரத்து போதல் மற்றும் காந்தல் இவற்றில் இருந்து மீண்டு வர உதவும்
5: நியூரோ மொபிலைசேஷன் மற்றும் போடியாட்ரி மூவ்மெண்ட் தெரபி சிகிச்சை பெறவும் ஓர் அரிய வாய்ப்பு.
8: இம்மாதம் முழுவதும் நியூரோ மூவ்மெண்ட் ரீஹாப் மருத்துவ முகாம்
5: தடிக்காரன் கோணம் AJ நியூரோ ரீஹாப் சென்டரில் நடைபெறுகிறது. போன் 9442077704.
8: AJ நியூரோ ரீஹாப் சென்டர், தடிக்காரன் கோணம்.
9: நேரம் 7:41:30. குமரி பண்பலை நூற்றிலிருந்து நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தென்குமரி தேனலை. தென்குமரி தேனலையில் திரை இசை வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக டாக்டர் திரைப்பட பாடல்.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: இயற்கையின் மனம்
3: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்,
2: ஒவ்வொரு துளியிலும் நலமும் ஆரோக்கியமும்.
3: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
2: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
3: தூய்மையின் நம்பிக்கை
2: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்.
3: தொடர்புக்கு
2: தென்னை மதிப்பு கூட்டு மையம்,
3: செண்பகராமன் புதூர்,
2: செல்
3: 7305-36-5016.
4: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
5: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியு அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
6: கல்வி சேவையில் 17ஆம் ஆண்டை நோக்கி பயணிக்கும் கோட்டாறு மறை மாவட்டத்திற்கு சொந்தமான
7: சென்ட் ஜான்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அம்மாண்டி விளை.
6: எமது கல்லூரி மாணவர்கள் இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் நல்ல வேலையில் பணிபுரிகிறார்கள்.
7: அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், பசுமை வளாகத்தோடு சிறப்பான உட்கட்டமைப்புகள்,
6: கல்வி உதவித்தொகை, வேலை வாய்ப்பிற்கான வளாக நேர்முக தேர்வு, கல்லூரி பேருந்து வசதி.
7: விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்கும் எங்கள் கல்லூரியின் பாடப்பிரிவுகள் இளங்கலையில்
6: இங்கிலீஷ், மேத்தமேட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ்,
7: கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், காமர்ஸ்,
6: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி,
7: மைக்ரோ பயாலஜி, விஷுவல் கம்யூனிகேஷன், கார்பரேட் செக்ரட்டரிஷிப்.
6: முதுகலையில் இங்கிலீஷ், மேத்தமேட்டிக்ஸ்,
7: கம்ப்யூட்டர் சயின்ஸ், காமர்ஸ். பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியின் MBA வீக்கெண்ட் வகுப்புகள், முனைவர் பட்டத்தில்
6: இங்கிலீஷ், காமர்ஸ்.
7: இத்தனை சிறப்பம்சங்களை கொண்ட அம்மாண்டி விளை புனித ஜான்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சேருங்கள், பயன்பெறுங்கள்.
8: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 8:30 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் 7:48. தென்குமரி தேனிலையில் திரை இசை வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக கருப்பன் திரைப்பட பாடல்.

0: எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
1: வழிகாட்டுதலோட 40 வருட கல்வி அனுபவம் உள்ள
2: செயின்ட் ஜோசப் சட்ட கல்லூரிக்கு வாங்க. பிராக்டிகல் லேர்னிங், இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம்,
1: பெஸ்ட் டீச்சிங்கும் கிடைக்கும்.
2: BALLB, BBALLB,
1: LLB, LLM படிக்கும் வாய்ப்பு.
2: புனித ஜோசப் சட்ட கல்லூரி, குமாரபுரம், ஆரல்வாய் மொழி.
1: போன் 8925938618.
0: துறவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையின் இப்போது நீரிழிவு நோய்க்கான உயர்தர சிகிச்சைகள். நீரிழிவு நோய்க்கான தலைசிறந்த மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. துறவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, தூத்துக்குடி. அசோசியேஷன் நடத்தும் என்ஜினியர்ஸ் பில்ட் எக்ஸ்போ 2026 கட்டுமான பொருட்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்கள் கண்காட்சி May 8, 9, 10 MDV ஹால், கோட்டாரில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. விசாலமான கார் பார்க்கிங், அனுமதி இலவசம். நீங்களும் பில்ட் எக்ஸ்போ வாங்க, உங்கள் கனவு வீட்டை தரமாக கட்டி முடிங்க.
3: Ponchesley Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
4: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesley Super Speciality Hospital.

ஏற்படுத்துகின்றோம் நேர்களே. இன்று காலை மணி 8:45 நமது நாகர்கோவில் வானொலி நிலைய படைப்பாக வருகிறது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. இதில் வானொலி பழைய பாடல்களின் பொற்காலம் சித்திரம் கேட்கலாம். நேரத்தை மறந்துவிடாதீர்கள் நேர்களே. இன்று காலை மணி 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. இதில் வானொலி பழைய பாடல்களின் பொற்காலம் சித்திரம் இடம்பெறும்.

வாழ்வின் வழிகாட்டி போல என்றும் பயணிக்கும் இனிய பண்பலை, இது நம் குமரி பண்பலை 101. நேரம் 7:55 நிமிடம். தென்குமரி திரை இசை வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக கருப்பன் திரைப்பட பாடல்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். மேற்குவங்கம், அஸ்ஸாம், கேரளம், தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி சற்று முன் தொடங்கியது. மாநிலம் முழுவதும் 62 மையங்களில் இப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும். அதனைத் தொடர்ந்து 30 நிமிடங்களுக்கு பின்னர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும். வாக்கு எண்ணிக்கை மையங்களில் மாநில காவல்துறை, மத்திய பாதுகாப்பு படை என 3 பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சென்னையில் 16 சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகள் 3 மையங்களில் எண்ணப்படுகின்றன. விருதுநகர் மாவட்டத்தில் மொத்தமுள்ள 7 சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகள் தனியார் பாலிடெக்னிக் கல்லூரியில் எண்ணப்பட்டு வருகின்றன. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முன்னணி நிலவரங்கள் மற்றும் முடிவுகளை results.eci.gov.in என்ற இணையதளத்திலும் இசிஐ நெட் செயலியிலும் அறிந்து கொள்ளலாம். நீதித்துறை சீர்திருத்தங்களில் வழக்கறிஞர்கள் தீவிர பங்காற்ற வேண்டும் என்று மத்திய சட்டமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் தெரிவித்துள்ளார். இந்தியா ஜமைக்கா இடையிலான உறவு என்பது பழமையையும் புதுமையையும் உள்ளடக்கியது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் நேற்று நடைபெற்ற இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வை சுமார் 97% மாணவர்கள் எழுதியுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் அமைதியை ஏற்படுத்த ஈரானுடன் நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தை மிகவும் ஆக்கப்பூர்வமானதாக உள்ளது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திருப்பூர், சேலம் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் மும்பை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் ஒடிஷா அணி இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற YouTube சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை. அதுதான் குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:02. இனி வடசேரி உழவர் சந்தையில் இன்றைய காய்கறி விலை விபரம். நாட்டு கத்தரிக்காய் கிலோ ஒன்றிற்கு 60 ரூபாய், கத்தரிக்காய் சாதாரகம் 40 ரூபாய், நாட்டு வெண்டைக்காய் 50 ரூபாய், வெண்டைக்காய் பச்சை 40 ரூபாய், நாட்டு தக்காளி கிலோ ஒன்றிற்கு 40 ரூபாய், ஆப்பிள் தக்காளி 50 ரூபாய், நாட்டு மிளகாய் 60 ரூபாய், பஜ்ஜி மிளகாய் 60 ரூபாய், சீனி அவரைக்காய் கிலோ ஒன்றிற்கு 40 ரூபாய், வெள்ளரிக்காய் 25 ரூபாய், பாகற்காய் 50 ரூபாய், இஞ்சி கிலோ ஒன்றிற்கு 80 ரூபாய், உருளைக்கிழங்கு 32 ரூபாய், சேனை கிழங்கு 45 ரூபாய், பல்லாரி 30 ரூபாய், கேரட் 55 ரூபாய், முட்டைக்கோஸ் 35 ரூபாய், வாழைக்காய் 10 எண்ணம் 50 ரூபாய், முருங்கைக்காய் 10 எண்ணம் 40 ரூபாய், சின்ன வெங்காயம் கிலோ ஒன்றிற்கு 70 ரூபாய், பூசணி தடியங்காய் தலா 15 ரூபாய், மரவள்ளி 40 ரூபாய், புளி 140 ரூபாய், புடலை 55 ரூபாய், பீன்ஸ் 120 ரூபாய், சௌச்சௌ 50 ரூபாய், தட்டை பயிறு 45 ரூபாய், பீட்ரூட் கிலோ ஒன்றிற்கு 58 ரூபாய், முள்ளங்கி 40 ரூபாய், எலுமிச்சை 280 ரூபாய், நார்த்தங்காய் 40 ரூபாய், காலிஃபிளவர் 40 ரூபாய், தேங்காய் குடுமையுடன் 48 ரூபாய், குடுமி இல்லாத தேங்காய் 51 ரூபாய், வாழை இலை ஒரு பூட்டு 15 ரூபாய், மல்லிக்கீரை 110 ரூபாய், புதினா, பால் சேம்பு, வழுதிலங்காய் தலா 70 ரூபாய், கோவைக்காய் 48 ரூபாய், சுரைக்காய் 15 ரூபாய், காராமணி 50 ரூபாய், கறிவேப்பிலை 50 ரூபாய். இனி பழங்களின் விலை விவரம். நேந்திரன் வாழைப்பழம் கிலோ ஒன்றிற்கு 50 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய், நெல்லிக்கனி 60 ரூபாய். காய்கறிகள் மற்றும் பழங்களின் விலை விவரம் அறிந்தோம். இனி நெல் விலை விவரம். அரசு கொள்முதல் நிலையங்களில் திருப்பதி சாரம் 3 நல்ரகத்தின் குறைந்தபட்ச ஆதார

விலை குவிண்டால் ஒன்றுக்கு 2500 ரூபாய். உள்ளூர் சந்தையில் திருப்பதி சாரம் 3 நல்ரகத்தின் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 1700 ரூபாய். இனி குமரி மாவட்ட முக்கிய அணைகளின் நீர்மட்ட விவரம். இன்று காலை நிலவரப்படி பேச்சுப்பாறை அணை 22.03 அடி, பெருஞ்சாணி அணை 14 அடி, சிற்றாறு 1 4.62

சிற்றாறு 1.42 அடி, சிற்றாறு 2.72 அடி, பொய்கை அணை 16.40 அடி, மாம்பழத்துறையாறு அணை 16.40 அடி. அணைகளின் நீர்மட்ட விவரம் அறிந்தோம். நேரம் 8:05. தென்குமரி திணலையில் இனி கேட்கலாம் தேவி திரைப்பட பாடல்.

0: சொற்பொழிவு. நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
3: நேர்களை, நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 8:30 சரமரோக நிவாரணி சைமால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
4: ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில் எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
5: கல்லீரல், கணையம், குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
6: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்.
5: கல்லீரல், கணையம், வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
6: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
5: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிடல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
6: போன் 7358737358.
7: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
8: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
7: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
8: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
4: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையின் இப்போது நீரிழிவு நோய்க்கான உயர்தர சிகிச்சைகள். நீரிழிவு நோய்க்கான தலைசிறந்த மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, தூத்துக்குடி.
3: நேரம் 8:12. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தென்குமரி தேனலை நிகழ்ச்சியில். அடுத்ததாக இன்று நேற்று நாளை திரைப்பட பாடல்.

இந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ பவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும்

0: கேட்ட பாடலோட நிறைவு பெறுகிறது. தென்குமரி தேனலை
1: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
4: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ICU அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
5: ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ்.

0: எந்நாளும் அள்ளி தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
1: இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:30.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: சைபால்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: முகத்தில்
3: சைபால்
6: ஒருத்தன் கூட நாம சண்டை போடுறோம், அதில் நாமளே ஜெயிச்சு விடுறதா வச்சுக்குவோம். நம்ம மனசுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும், இருந்தாலும் உள் மனசில் ஒரு பயமும் உண்டாகலாம். தோற்று போனவன் சும்மா இருப்பானா? அவன் மறுபடியும் எப்போ சந்தர்ப்பம் வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு தானே இருப்பான். அதனால் வெற்றியின் ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் பயமாக தான் இருக்கும். ஒரு மன்னன் இருந்தான், நிறைய பேரோடு அவன் சண்டை போட்டான், ஜெயித்தான், பல நாடுகளை வென்றான். அதனாலேயே அவன் மனசுக்குள்ளே ஒரு பயம் உண்டாயிட்டது. பகை மன்னர்கள் எல்லாம் படையெடுத்துக்கிட்டு வந்துட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயம். எல்லோரும் வந்து இப்போ இருக்கிற இந்த மாளிகையை வந்து கைப்பற்றிக்கிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ணால் நடுங்க ஆரம்பிச்சிட்டான். ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டார் அமைச்சர். இவன் விவரத்தை சொன்னான். ரெண்டு பேருமா சேர்ந்து ஒரு திட்டம் போட்டாங்க. அதன் பிரகாரம் ஒரு பெரிய மாளிகை ஒன்று புதுசாக கட்டினாங்க. அதுக்கு வந்து ஜன்னல்லாம் எதுவும் கிடையாது. உள்ளே போகிறதுக்கு வெளியில் வர்றதுக்கு ஒரே ஒரு கதவு மட்டும்தான் உண்டு. அதை தவிர அந்த மாளிகைக்கு வேறு எந்த வழியும் கிடையாது. ஒரு சின்ன துவாரம் தெரிஞ்சால் கூட அதையும் சுத்தமாக அடைச்சிவிட்டாங்க. ஒரே ஒரு கதவு வச்சானே, அந்த வழியை பாதுகாக்கிறதுக்கும் ஏராளமான வீரர்களை வந்து காவலுக்கு நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. இவ்வளவும் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் தான் அந்த மன்னனுக்கு வந்து மனசு திருப்தியாக இருந்துதான். ஒரு நாள் அந்த ராஜாவும் அமைச்சரும் அந்த ஒரு கதவு வழியாக வெளியில் வந்திருக்கிறாங்க. மெதுவாக, என்ன அமைச்சரே எப்படி நம்ம ஏற்பாடு அப்படின்னு அட்டகாசமாக சிரிச்சுக்கிட்டே கேட்டானா ராஜா. அபாரம்னார் அமைச்சர், அவர் வேற என்ன சொல்லுவார். இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிட்டதை அங்கே வீதி ஓரமாக உட்காந்துருந்த ஒரு பெரியவர் கேட்டுவிட்டு அவர் சிரித்தாராம். அவர் சிரிக்கிறத பார்த்தும் மன்னனுக்கு கோபம் வந்துட்டுது. அதை பார்த்ததும் ஏன்ப்பா சிரிக்கிறேன்னு கேட்டிருக்கார். அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாராம், ரொம்பவும் புத்திசாலித்தனமாக தான் இந்த மாளிகையை கட்டியிருக்கிறீங்க, ரொம்ப பாதுகாப்பாக தான் இருக்குது, இருந்தாலும் ஒரு குறை தெரியுதுன்னார். என்னன்னு கேட்டார் அவர். வேற வழியே வைக்காமல் மாளிகை கட்டின நீங்கள் என்னத்துக்காக ஒரே ஒரு வழி மட்டும் வச்சுருக்கிறீங்க, அந்த வழியாக எதிரிகள் நுழைஞ்சுட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னார். என்ன பண்ணுறதுன்னார் அவர். அதையும் ஒரு கருங்கல் சுவர் எழுப்பி சுத்தமாக அடைச்சி விடுங்க, அதுதான் நல்லது. அதுக்கப்புறம் எதிரிகள் பயம் கொஞ்சம் கூட இல்லாமல் நீங்கள் உள்ளே உட்காந்துக்கலாம், அதுதான் ரொம்ப பத்திரம் அப்படின்னார். மன்னன் யோசனை பண்ணி பார்த்தான். பளிச்சுன்னு ஒரு யோசனை தோணுச்சு. அது சரி, நீங்கள் சொல்கிறது மாதிரி அந்த ஒரு வழியையும் அடைச்சுட்டா இந்த மாளிகைங்கிறது ஒரு கல்லறை மாதிரி ஆகிடுமே அப்படின்னாராம். இப்போ மட்டும் இது எப்படி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க, கல்லறை மாதிரி தானே இருக்குது அப்படின்னார் பெரியவர். எதிரி வந்து உங்களை சாகடிக்கலைன்னாலும் நீங்களாக ஒரு நாள் சாகத்தானே போகிறீங்க அப்படின்னார். அதுக்கப்புறம் கொஞ்சம் விளக்கமும் கொடுத்தார். உங்கள் மாளிகையில் எவ்வளவு ஜன்னல்களும் கதவுகளும் இருக்குதோ அந்த அளவுக்கு வெளி உலகத்தோட உங்களுக்கு தொடர்பு இருக்குது, அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு இயக்கம் இருக்குது. கதவுகளை மூட மூட வாழ்க்கையும் வந்து அடப்பட்டு போடும். நான் கூட ஒரு காலத்தில் மாளிகையில் தான் இருந்தேன். அதோட சுவர்கள் வந்து இருந்ததில் அதை எவ்வளவு தான் தள்ளி தள்ளி போட்டாலும் என்னுடைய வாழ்க்கைக்கு அதெல்லாம் வந்து ஒரு எல்லை கோடுகள் மாதிரி தெரிஞ்சுது. அதை உணர்ந்தேன். வாழ்வுக்கு வந்து எல்லையே இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன். அதனால தான் இப்படி வந்து இங்கே உட்காந்துட்டேன். இப்போ என்னுடைய வாழ்வுக்கு வானந்தான் கூரை, இந்த நிலம்தான் என்னுடைய மாளிகை. இப்போ தான் வாழ்க்கையை வந்து முழுமையாக என்னால் உணர முடியுது, அனுபவிக்க முடியுது அப்படின்னார் அந்த பெரியவர். அந்த அரசர் ஒரு பெரிய தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டாராம். தன்னோட மாளிகைக்கு நிறைய ஜன்னல்களையும் கதவுகளையும் வைக்க சொல்லி உத்தரவு போட்டாராம். இப்படி ஒரு கதை உண்டு. ஒரு சுடுகாட்டில் ஒரு கல்லறைக்கு மேலே கால் மேலே கால் போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தான் ஒருத்தன். அந்த வழியாக போன ஒருத்தர் அவனை பார்த்து கேட்டாராம், ஏப்பா இப்படி பேய் பேசாசு நடமாடுற இந்த மயானத்துக்கு வந்து கல்லறைக்கு மேலே உட்காந்துருக்கிறியே அப்படின்னு கேட்டாராம். எவ்வளவு காலந்தாங்க உள்ளேயே இருக்கிறது, ஒரே புழுக்கமாக இருந்தது, அதுதான் காற்று வாங்கலாம்னு வெளியில் வந்து உட்காந்துருக்கிறேன் அப்படின்னு நானா அந்த ஆள்.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: சைபால்.

0: கொலஸ்ட்ரால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
0: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
0: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: நேரம் 8:35:30. குமரி பண்பை நூற்றாண்டில் இனி கே கே எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியின் முதலில் சேட்டை திரைப்பட பாடல்.

0: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital. அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
2: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்ட?
3: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ

0: பவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
1: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை, தி ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
2: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
3: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
4: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
5: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
6: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
5: 0% வட்டியில் இசிஇஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
6: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
7: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
8: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியூ அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
9: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
2: நேரம் 8:41:30 குமரி பண்பலை 101 வலம் வந்து கொண்டிருப்பது கே கே எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில். அடுத்ததாக ஜிகர்தண்டா திரைப்பட பாடல்.

0: ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:45 நிமிடம்.
1: ஆகாஷ்வாணி, ஆகாஷ்வாணிக்கு அகவை 90 வானொலி. பழைய பாடல்களின் பொற்காலம் சித்திரம். இந்த உலகம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நாகரிகங்களும் தொழில்நுட்பங்களும் நொடிக்கு நொடி மாறிக்கொண்டே இருக்கின்றன. ஆனால் எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும், எத்தனை தலைமுறைகள் மாறினாலும், சில விஷயங்கள் மட்டும் நம் மனதை விட்டு அகலுவதே இல்லை. அதில் முதன்மையானது காலத்தால் அழியாத நம் பழைய பாடல்கள்.

ஒரு பாடல் ஏன் காலத்தால் அழியாதது என்று அழைக்கப்படுகிறது தெரியுமா? அந்த பாடல்கள் வெறும் சத்தங்களால் ஆனவை அல்ல, அவை இரத்தமும் சதையுமான உணர்வுகளால் ஆனவை. கவிஞன் தன் பேனாவால் வடித்த காவிய வரிகள், இசையமைப்பாளர் தன் இதயத்தால் கோர்த்த மெட்டுகள், பாடகர்கள் தன் உயிரை கொடுத்து பாடிய அந்த தெய்வீக குரல்கள், இவை அனைத்தும் இணையும் போதுதான் ஒரு பாடல் காலத்தை கடந்து நிற்கிறது.

0: பொதுமக்கள் பலரும் வானொலி பற்றிய தம் மன கருத்துக்களை பதிவு செய்கின்றனர். செவிமடுப்போமா?
1: வணக்கம், நான் ஸ்ரீயாஜி நாயர், ஜுவாலஜி துறை தலைவர், NSS திட்ட அலுவலர். ஆகாஷவாணி 90 ஆண்டுகளை கொண்டாடும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க தருணத்தில் சில கருத்துக்களை பகிர்வதில் பெருமை கொள்கிறேன். மலை, காடு, கிராமம், நகரம் என எந்த இடத்திலும் இணையமோ டேட்டாவோ இல்லாமலே AM, FM மற்றும் ஷார்ட்வேவ் வழியாக அனைவரையும் சென்றடையும் இதன் திறன் அபாரமானது. நம்பகமான செய்திகள், வானிலை அறிவிப்புகள், அவசரகால எச்சரிக்கைகள் ஆகியவற்றை துல்லியமாக வழங்குவதன் மூலம் இது மக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ளது. கல்விசார் நிகழ்ச்சிகள், விவசாயிகளுக்கான அறிவுரைகள், போட்டித் தேர்வு வழிகாட்டல்கள் மூலம் இது அறியாமையை அகற்றி அறிவை வளர்க்கும் தளமாகவும் செயல்படுகிறது.

நாட்டுப்புறக்கலை, இசை, இலக்கிய நிகழ்ச்சிகள் மூலம் இந்திய கலாச்சாரத்தின் பல்தொன்மையை மக்களிடம் கொண்டு சேர்க்கவும் சிறப்பாக சேர்க்கும் பணியையும் சிறப்பாக ஆற்றி வருகிறது. மேலும் இந்தியாவின் பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடிஜி அவர்களின் மன் கி பாத் நிகழ்ச்சி நாட்டின் ஒவ்வொரு இல்லத்திலும் ஒலிக்க ஆகாஷவாணி முக்கிய தளமாக திகழ்கிறது. இன்றைய டிஜிட்டல் யுகத்திலும் FM, ரெயின்போ, விவித் பாரதி, ஆன்லைன் ஸ்ட்ரீமிங், மொபைல் ஆப் போன்ற புதுமையான வடிவங்களில் தன்னை மாற்றிக்கொண்டு புதிய தலைமுறையையும் இணைத்து வருகிறது. இந்திய மக்களின் குரலாக 90 ஆண்டுகளாக பயணம் செய்து வரும் ஆகாஷவாணி நமது ஊடக வரலாற்றின் பெருமைக்குரிய அடையாளமாக தொடரட்டும். ஜெய்ஹிந்த்.

பொழுதுகள் புலரும் போதோ அல்லது மாலை நேரத்து மயக்கத்திலோ நம் காதுகளில் தேனாக வந்து பாயும் ஒரு விஷயம் உண்டென்றால் அது பழைய திரைப்பட பாடல்கள் தான். காலங்கள் மாறினாலும் இசை நுட்பங்கள் வளர்ந்தாலும் அந்த பழைய பாடல்களுக்கு இருக்கும் மவுசு என்றும் குறைவதில்லை.

0: புடவையா வாங்கிக்கறா.
1: வணக்கம், நான் தோவாலையிலிருந்து ஆனந்தவல்லி பேசுறேன். ஆல் இண்டியா ரேடியோ 90 வயசு ஆகுது, ஆனா 90 வயசு ஆனாலும் இன்றும் அது இளமைதான். இதோட நிகழ்ச்சிகள் எல்லாமே பாதி நிகழ்ச்சியாவது நான் கேட்டுட்டு இருக்கேன். அம்மா இதுல பங்கேற்றுட்டு இருக்காங்க. எல்லா நிகழ்ச்சியுமே அம்மா எப்பவுமே ஆல் இண்டியா ரேடியோ குமரி எஃப்எம் அது வந்து வீட்டுல 24 ஹவர்ஸும் ஒழிச்சுக்கிட்டேதான் இருக்கும். அதுல பாட்டு, பழைய பாட்டு, எல்லா நிகழ்ச்சியும் நல்லா இருக்கும். நானும் அதை அம்மா கேட்டுட்டு இருக்கச்சுமே அப்பப்ப கேட்டுட்டு இருப்பேன். அதனால குமரி எஃப்எம் ஆல் இண்டியா ரேடியோவுக்கு வாழ்த்துக்கள்.

மெல்லிசை மன்னர்களின் கைவண்ணத்தில் கவிஞர்களின் அர்த்தமுள்ள வரிகளில் உருவான அந்த பாடல்கள் வெறும் இசை மட்டுமல்ல, அவை பலருடைய வாழ்க்கை பாடங்கள். இன்றைய அவசர உலகில் மனதிற்கு அமைதி தேடும் ஒருவருக்கு இந்த வானொலி பாடல்கள் ஒரு சிறந்த மருந்தாக அமைகின்றன. வார்த்தைகளை சிதைக்காமல் உணர்வுகளுக்கு உயிர் கொடுத்த அந்த பொற்கால இசையை இன்று நாம் மீண்டும் ஒருமுறை நினைவு

வணக்கம், நான் தோவால கிருஷ்ணமாள் பேசுறேன். வானொலிக்கு 90. ஆனா நம்ம வானொலிக்கு 90 இருந்தாலும் அது எப்பவுமே நமக்கு குமரியா தான் நமக்கு தெரியும். நான் ரசிக்க தெரிஞ்ச வயசுல இருந்தே நான் பாடல்களை கேட்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் அப்படி முன்னால வந்து பாடல்கள் தான் ரொம்ப பிரபலம், பழைய பாடல்கள் தான் பிரபலம். அதுக்கப்புறம் வந்து நம்ம குமரி எஃப்எம் என்னைக்கு வந்தோ அதுல இருந்துதான் நமக்கு நேயர்களுக்கு வந்து எல்லாமே, நமக்கு பெண்களுக்கானாலும் சரிதான், சின்ன பிள்ளைகளுக்கானாலும் சரிதான், இல்ல மருத்துவத்துல இருந்து சகலத்துக்கும் நம்ம குமரி எஃப்எம் நமக்கு எல்லாமே நமக்கு சொல்லி தருகு. எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் வாரத்துல 7 இருந்தாலும் அதுக்கு பத்தாது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்பு நிகழ்ச்சிகள், மொத்தத்துல எல்லாமே நம்ம கேட்கலாம். காலையில இருந்து நைட் வர அத்தனையும் கேட்கலாம். திங்கட்கிழமை வந்து ஸ்பெஷல் நிகழ்ச்சி வந்து பாடுவோர் பாடலாம், செவ்வாய்க்கிழமை வந்து திருக்குறள் சொல்லாடல், மத்தியானம் குயிஸ் நடக்கு, அதுக்கப்புறம் புதன்கிழமை வந்து வாசிப்பை சுவாசிப்போம், சின்ன பிள்ளைகளுக்குள்ள ஸ்கூல் நிகழ்ச்சிகள் நடக்கு, புதன்கிழமை வந்து 3 தேநீர் நேரம் இருக்கு, அதுல வந்து வெள்ளித்திரையில இருந்து எல்லாமே இருக்கும். அது வந்து நமக்கு கேட்க கேட்க திகட்டாத தித்திப்பா இருக்கும். நமக்கு தெரியாததெல்லாம் நம்ம அதுல தெரிஞ்சுக்கிடலாம். வாழ்த்துக்கள்.

90வது பிறந்த நாள் காணும் அகில இந்திய வானொலிக்கு வாசித்தளிக்கும் வாழ்த்து மடல். நான் கவிஞர் மு. சத்யநேசன், எழுத்தாளர், புத்தக வெளியீட்டாளர், பட்டிமன்ற பேச்சாளர், ஆகாசவாணியே, பாரத தாயின் தவ புதல்வியே. இது புகழுரை அல்ல, உனது வருங்கால பணிகளுக்கு வரவேற்புரை. இது உபசார உரை அல்ல, நீ இந்த நாட்டிற்கு செய்யும் நற்பணிகளுக்கு நன்றி உரை. உனது பணிகளை பார்த்து நாங்கள் பரவசமடைகிறோம். உள் சூழ்ந்த உலகிற்கு ஒளியாய் இருந்து அறியாமை இருளகற்றும் நந்தா விளக்கல்லவா நீ. பாமர மக்களின் சோர்வகற்றும் தெண்டல் அல்லவா நீ. இசைப்பிரியர்களை தாளாட்டும் நட்டாய் அல்லவா நீ. அருவித்தீவுக்கு மக்களை அனுப்பி வைக்கும் தோணி அல்லவா நீ. மக்களை அருவிச் சிகரத்திற்கு ஏற்றி செல்லும் ஏணி அல்லவா நீ. வானில் பறக்க துடிக்கும் மக்களுக்கு ஓடுவாதை அல்லவா நீ. உனது நற்போதனைகள் முன்னுரை வேண்டா நுண்ணுரைகள் அறிவுசால் மக்களின் ஆய்விற்கு அப்பாற்பட்டவை. உனக்கு நற்பணி செய்து உன்னை வளர்த்து வரும் செவிலித்தாய்களுக்கு என் தலை சாய்ந்த வணக்கங்கள். கடல் கடந்து வாசம் வீசும் வாசமலரே, உனக்கு ஆயிரம் வணக்கங்கள். உலகமெல்லாம் சரகடித்து பறக்கும் ஞானப்பறவையே, உன் பணி பல்லாண்டு காலம் தொடரட்டும். அது கரைக்கு ஈரம் சேர்க்கும் நதியாக அமையட்டும் என்று வாயார வாழ்த்தி நெஞ்சார போற்றும் உனது அன்பன் கவிஞர் மு. சத்யநேசன். நன்றி, வணக்கம்.

0: பழைய பாடல்கள் நாம் கேட்கும் போது மறைந்து போன நம் வசந்த கால நினைவுகளும் கடந்து வந்த பாதைகளும் கண்முன்னே நிழலாடுகின்றன. சோகத்தில் இருக்கும் போது ஒரு தாயின் மடியை போலவும், சோர்வில் இருக்கும் போது ஒரு தோழனின் தோளை போலவும் இந்த பழைய பாடல்கள் நமக்கு துணையாக நிற்கின்றன.
1: வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலைக்கு அருகே இருந்து நான் பேசுறேன். வானொலிக்கு 90 என்ற வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்வை வானொலி கொண்டாடும் இந்த நேரத்தில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். பல்வேறு மனிதர்களை ஆளுமைகளாக உருவாக்கி இருக்கிறது. அது எப்போதும் நாம் யாருமே மறுக்க முடியாத ஒரு பெரிய உண்மை. நாம் வந்து பத்திரிகை ஊடகங்கள் அதிகமான ஒரு தாக்கத்தை மனிதர்களுக்கு அந்த காலத்தில் ஏற்படுத்தி இருக்கவில்லை. காரணம் என்னவென்றால், மக்களுக்கு எழுத படிக்க தெரியாது. கேள்வி ஞானத்தோடு வளர்ந்தவர்கள் தான் அதிகம். இந்த நாட்டு நடப்புகளை, இந்தியாவினுடைய சுதந்திரத்தினுடைய அறிவிப்பை கூட வானொலியில் தான் மக்கள் அதிகமாக கேட்டு கொண்டாடினார்கள். வானொலி என்பது வெறுமனே கடந்து போகக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. அது மனிதர்களுடைய வாழ்க்கையோடு, மனிதர்களுடைய இன்ப துன்பங்களோடு கலந்து போன ஒரு நபர், அப்படித்தான் அதை சொல்ல முடியும்.

தனிமையெல்லாம் போக்கக்கூடிய ஒரு துணைவன் மாதிரி இருக்கும். எவ்வளவோ கையடக்க மின் சாதனங்கள் மின் நுண் பொருள்கள் வந்த பிறகும் வானொலியை குறித்த ஒரு அதீத தேடல் என்பது அது காலாகாலமாக இளைய தலைமுறைகளிடமும் வந்திருக்கிறது என்பது பெரும் பாராட்டுக்குரிய விஷயம். வானொலி தன்னை ஒவ்வொரு கால சூழலுக்கும் புதுப்பித்துக் கொண்டே வருகிறது. அந்த அடிப்படையில் வானொலிக்கும் எனக்குமான தொடர்பு என்பது என்னுடைய இலக்கிய வளத்திற்கு ஒரு முதல் அடி வாசல் என்று கூட நாம் சொல்ல முடியும். எனக்கு அதை திரும்பி பார்க்கிறேன். ஒரு பாட்டு கேட்கறது தான் முதல்ல வந்து ஒரு எல்லாருக்குமே ஒரு சின்ன வயசுல தேடலாக இருக்கும். அப்படித்தான் ஒரு பாட்டுக்கான இயக்கங்களோடு தான் ரேடியோவை எல்லாருமே நம்ம திரும்பி பார்த்திருப்போம். மனிதர்களை மாமனிதர்களாக உருவாக்கக்கூடிய ஒரு பெரிய பணியை வானொலி செய்து கொண்டிருக்கிறது. வானொலி 90 அல்ல, 90,000 ஆயிரம் ஆண்டுகளையும் தாண்டி மக்களோடு பயணிக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. என்றும் இளமையாக வானொலி தன்னை தமிழ் போல நிறுவிக்கொண்டிருக்கிறார். அவளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னும் அதிகமான வளர்ச்சியை நோக்கி அவள் பயணிப்பாள் என்பது நம் எல்லோருடைய ஆழமான நம்பிக்கையும் வாழ்த்துமாக இருக்கிறது. நன்றி.

யுகங்கள் மாறினாலும் தன் முகமாறா அதிசயம் இசைதான். காகிதத்தில் கவிஞன் வடித்த காவிய வரிகளின் சுவாசம் அதுதான். அர்த்தம் பொதிந்த வரிகளில் ஆயிரம் கதைகள் பேசும். சத்தமில்லா இரவுகளில் சங்கீத தாளாட்டு பாடும். தொழில்நுட்ப இறைச்சல்களுக்குள் தொலைந்து போகாத தூய்மை. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இந்த இசைக்கு ஏது முதுமை? கேட்டது வானொலி, பழைய பாடல்களின் பொற்காலம், சித்திரம். அமைப்பு எஸ் நவரத்தினா. படைப்பு நாகர்கோவில் வானொலி நிலையம்.

0: வணக்கம். தேர்தல் சிறப்பு செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி இன்று காலை 8 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. மாநிலம் முழுவதும் 62 வாக்கு எண்ணும் மையங்களில் இப்பணிகள் நடைபெற்று வருகின்றன. முதலில் தபால் வாக்குகளை எண்ணும் பணி தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து 8:30 மணியளவில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது. வேலூர் மாவட்டத்தில் பலத்த பாதுகாப்பிற்கிடையே வாக்கு எண்ணும் பணி நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: வேலூர் மாவட்டத்தில் வேலூர், அணைகட்டு, காட்பாடி, கேவி குப்பம், குடியாத்தம் ஆகிய 5 சட்டமன்ற தொகுதிகளில் 1427 வாக்குச்சாவடி மையங்களில் பதிவான வாக்குகள், வேலூரில் உள்ள தந்தை பெரியார் பொறியியல் அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் கண்காணிப்பு கேமராக்களுடன் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வைக்கப்பட்டிருந்தது. வாக்குகள் எண்ணும் பணி இன்று நடைபெறவுள்ளதால் வாக்கு எண்ணும் மையத்திற்குள் வரும் தேர்தல் பணியாற்றும் அலுவலர்கள் மற்றும் முகவர்கள், காவலர்கள் அனைவரும் காலை 5:30 மணியிலிருந்து சோதனை செய்யப்பட்டு அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர பதிவாகியுள்ள வாக்குகளை எண்ணுவதற்காக சுமார் 300 பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். 7 மணி அளவில் வாக்குப் பெட்டிகள் வைக்கப்பட்டிருந்த ஸ்ட்ராங் ரூம் தேர்தல் பார்வையாளர்கள் முன்னிலையிலும் சீல் திறக்கப்பட்டது. தபால் வாக்குகள் எண்ணப்படுகிறது. பின்னர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளும் எண்ணப்படுகின்றன. பாதுகாப்பு நலன் கருதி வாக்கு எண்ணும் மையத்திற்குள் ஆம்புலன்ஸ் வசதியும் தீயணைப்பு வாகனமும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. வேலூரிலிருந்து மோகன்.
0: தேனி மாவட்டத்திலும் வாக்கு எண்ணிக்கை காலை 8 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தேனி மாவட்டத்தில் உள்ள 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை கொடுவிலார்பட்டியில் அமைந்துள்ள வாக்கு எண்ணும் மையத்தில் சற்று முன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. நடைபெற்று முடிந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தேனி மாவட்டத்தில் ஆண்டிப்பட்டி, பெரியகுளம், போடிநாயக்கனூர் மற்றும் கம்பம் ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகளில் 81.52% வாக்குகள் பதிவாகின. இதில் பதிவான வாக்குகள் காலை 8 மணி முதல் அரசியல் கட்சி வேட்பாளர்கள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள் முன்னிலையில் தேர்தல் பணியாளர்களால் எண்ணப்பட்டு வருகிறது. இதற்காக மேற்பார்வையாளர்கள், உதவியாளர்கள், நுண்பார்வையாளர்கள் என 300க்கும் மேற்பட்டோர் வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபட்டு உள்ளனர். முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு பின்னர் மின்னணு வாக்குகள் எண்ணப்படுகிறது. ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் தலா 14 மேஜைகள் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கும், 5 மேஜைகள் தபால் வாக்குகளுக்கும், 4 மேஜைகள் மின்னணு தபால் வாக்குகளுக்கும் என 23 மேஜைகள் ஒதுக்கப்பட்டு வாக்கு எண்ணும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதில் ஆண்டிப்பட்டி, போடிநாயக்கனூர் மற்றும் கம்பம் ஆகிய 3 தொகுதிகள் 25 சுற்றுகளாகவும், பெரியகுளம் தனி தொகுதியில் மற்றும் 26 சுற்றுகளாக வாக்குகள் எண்ணப்பட உள்ளது. தேனியிலிருந்து ராஜ்குமார்.
0: விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள வாக்கு எண்ணும் மையத்திலும் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கிடையே வாக்குகள் எண்ணப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள 7 சட்டமன்ற தொகுதிகளிலும் இன்று வாக்கு எண்ணும் பணி காலை 8 மணி முதல் துவங்கியுள்ளது. முதற்கட்டமாக தபால் வாக்கு எண்ணும் பணி தொடங்கியுள்ளது. செஞ்சி, மயிலம், திண்டிவனம் உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதிகளில் வாக்கு எண்ணும் பணி திண்டிவனம் அண்ணா பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரியில் எண்ணப்பட்டு வருகின்றன. விழுப்புரம், வானூர் சட்டமன்ற தொகுதிகளின் வாக்கு எண்ணும் பணி அறிஞர் அண்ணா கலைக்கல்லூரி விழுப்புரத்தில் துவங்கியுள்ளன. தொடர்ந்து அமைதியான முறையில் வாக்கு எண்ணும் பணி நடைபெற்று வருகின்றன. இதற்காக ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ்.
0: ஒவ்வொரு வாக்கு எண்ணும் மையத்திலும் ஒரு பகுதியில் தபால் வாக்குகளும் மற்றொரு பகுதியில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளும் அதற்கான மேஜைகளில் எண்ணப்பட்டு வருகின்றன. 500 தபால் வாக்குகளுக்கு ஒரு மேஜை என்ற விகிதத்தில் அவை எண்ணப்படுகின்றன. இப்பணிகளை உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் நிலையில் அதிகாரிகள் கண்காணித்து வருகின்றனர். முன்னணி நிலவரங்களை தேர்தல் ஆணையம் சற்று முன் வெளியிட்டுள்ளது. அதன்படி ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் தவேக வேட்பாளர் திரு சரவணன் முன்னிலை பெற்றுள்ளார். மேற்குவங்கம், கேரளம், அசாம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளும் தற்போது எண்ணப்பட்டு வருகின்றன. அசாமில் பிஜேபி ஒரு தொகுதியிலும், கேரளாவில் காங்கிரஸ் ஒரு தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. இத்துடன் தேர்தல் சிறப்பு செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
4: மனதின் குரலாக,
5: சிரிப்பின் மகிழ்வாக,
4: ஆனந்தத்தின் நிறைவாக
5: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
4: குமரி பண்பலை 101
6: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி. குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 9:04. ஆரம்பமாகிறது வசந்த அழைப்பு. இதில் திரை இசை கேட்கலாம். முதலில் வருவது விடாமுயற்சி திரைப்பட பாடல்.

0: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
1: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
2: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
3: திரைசையில் இனி வருவது அரவான்.

0: கான்சியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், பார்வதிபுரம் நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours, அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு கான்சியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
2: 0% வட்டியில் ECEMIயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.

0: அச்சம் என்பது மடமையடா திரைப்பட பாடல் கேட்டோம்.
1: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
2: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியூ அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
4: சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் நடத்தும் இன்ஜினியர்ஸ் பில்ட் எக்ஸ்போ 2026 கட்டுமான பொருட்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் கண்காட்சி மே 8-9-10 MDV ஹால் கோட்டாரில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. விசாலமான கார் பார்க்கிங், அனுமதி இலவசம். நீங்களும் பில்ட் எக்ஸ்போ வாங்க, உங்கள் கனவு வீட்டை தரமாக கட்டி முடிங்க.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி. நேரம் இப்போது 9:19. குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் திரை இசை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் நான் இ திரைப்பட பாடல்.

0: எஸ் நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். எஸ் எஸ் நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
1: அதிக ருசி கொண்டது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு.

0: கேட்டது NGK திரைப்பட பாடல். இனி விளம்பரத்தை தொடர்ந்து கேட்போம் ஜெகமே தந்திரம்.
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: திரவியம் எலும்பு முடிவு மருத்துவமனையில் இப்போது நீரிழிவு நோய்க்கான உயர்தர சிகிச்சைகள். நீரிழிவு நோய்க்கான தலைசிறந்த மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திரவியம் எலும்பு முடிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, தூத்துக்குடி.
3: நேரம் 9:33. இது ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி, குமரி பண்பலை 101. வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் திரை இசை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இனி கேட்போம் அஞ்சான் திரைப்பட பாடல்.

0: विधिक सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-doj.in से प्राप्त कर सकते हैं।
1: முட்டம் மருத்துவ கல்லூரி மருத்துவமனை
2: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயான் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
1: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
2: பைபாஸ் அறுவை சிகிச்சை, KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.

கேட்ட பாடல் குக்கு படத்திலிருந்து கேட்டோம். நேர்களே, இது உங்களுக்கான நினைவூட்டல். இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சி. இதில் உழவருக்கு ஒரு சிந்தனை, அதனைத் தொடர்ந்து பசுமாடு வளர்ப்பு. நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கட்டிமாங்கோடு சி சரண்யா அவர்கள். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள், இதில் புதிய நெல் ரகங்கள் தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர் லதா அவர்கள். நிகழ்ச்சியை தவறாமல் கேட்டு பயன்பெறுங்கள். ஒன்பது மணி 9:45 திரைசையில் இனி நாம் கேட்க இருக்கும் பாடல் ஏய் நீ ரொம்ப அழகா இருக்க படத்திலிருந்து.

நேர்களே, இதுவரை வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் திரைசை கேட்டு ரசித்தோம். நேரம் இப்போது 10 மணியை தொட இருக்கிறது. இன்னும் சில நொடிகளில் நாம் கேட்க இருப்பது செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து. அதனைத் தொடர்ந்து மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடல் இடம்பெற கேட்கலாம்.

0: சுருக்கம்.
1: வணக்கம். தேர்தல் சிறப்பு செய்திகள். வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி இன்று காலை 8 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. மாநிலம் முழுவதும் 62 வாக்கு எண்ணும் மையங்களில் இப்பணிகள் நடைபெற்று வருகின்றன. முதலில் தபால் வாக்குகளை எண்ணும் பணி தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து 8:30 மணியளவில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது.

114 தொகுதிகளுக்கு முன்னணி நிலவரங்கள் தெரிய வந்துள்ளன. இதில் அஇஅதிமுக 41 தொகுதிகளிலும், தவேக 45 தொகுதிகளிலும், திமுக 19 தொகுதிகளிலும், காங்கிரஸ் மற்றும் பாமக தலா 2 தொகுதிகளிலும், பிஜேபி, தேமுதிக, அமமுக, இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் புதிய தமிழகம் தலா 1 தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. காட்பாடி, வாணியம்பாடி, வேப்பனஹள்ளி, பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர், கீழ்பெண்ணாத்தூர், ஆரணி, செய்யாறு, மயிலம், உளுந்தூர்பேட்டை, கங்கவல்லி, மேட்டூர், எடப்பாடி, தாராபுரம், பெருந்துறை, அந்தியூர், பவானிசாகர், கவுண்டம்பாளையம், குன்னூர், பொள்ளாச்சி, பழனி, வேடசந்தூர், மணப்பாறை, லால்குடி, அரியலூர், நெய்வேலி, பன்ருட்டி, கடலூர், சீர்காழி, ஆண்டிப்பட்டி, ஸ்ரீவைகுண்டம், தென்காசி, ஆலங்குளம் தொகுதிகளில் அஇஅதிமுக முன்னிலை வகிக்கிறது. மாநில அமைச்சர்கள் திரு கே என் நேரு, திரு டி ஆர் பி ராஜா, திரு தங்கம் தென்னரசு, திரு சாமிநாதன் ஆகியோர் பின்தங்கியுள்ளனர். முன்னணி நிலவரங்களை தேர்தல் ஆணையம் சற்றுமுன் வெளியிட்டுள்ளது. அதன்படி ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் தவேக வேட்பாளர் திரு சரவணன் முன்னிலை பெற்றுள்ளார். திருநெல்வேலி தொகுதியில் திமுக வேட்பாளர் திரு சுப்பிரமணியன் முன்னிலை பெற்றுள்ளார். திருத்துறைப்பூண்டியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் திரு மாரிமுத்து முன்னிலை பெற்றுள்ளார். அம்பாசமுத்திரம் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் திரு வி பி துரை அஇஅதிமுக வேட்பாளர் திரு இசக்கி முத்துவை விட 110 வாக்குகள் முன்னிலை பெற்றுள்ளார். பெருந்துறை சட்டப்பேரவை தொகுதியில் அஇஅதிமுக முன்னிலை பெற்றுள்ளது. விழுப்புரம் தொகுதியிலும் அஇஅதிமுக வேட்பாளர் திருமதி விஜயா முன்னிலை பெற்றுள்ளார். திருச்சி மேற்கு தொகுதியில் மாநில அமைச்சர் திரு கே என் நேரு பின்தங்கியுள்ளார். அந்த தொகுதியில் தவேக வேட்பாளர் திரு ராமமூர்த்தி குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். அரியலூர் சட்டப்பேரவை தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு தாமரை ராஜேந்திரன் 1291 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். ஆற்காடு சட்டப்பேரவை தொகுதியில் தவேக வேட்பாளர் முன்னிலை பெற்றுள்ளார். இத்தொகுதியில் திமுக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. பெருந்துறையில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு எஸ் ஜெயக்குமார் முன்னிலை வகிக்கிறார். காட்பாடி தொகுதியில் திமுக வேட்பாளர் திரு துரைமுருகன் பின்தங்கியுள்ளார். அந்த தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு ராமு முன்னிலை வகிக்கிறார். விக்கிரவாண்டி தொகுதியில் பாமக வேட்பாளர் திரு சிவக்குமார் 1340 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் தவேக வேட்பாளர் திரு தென்னரசு அஇஅதிமுக வேட்பாளர் திரு பழனியை விட 918 வாக்குகள் முன்னிலை வகிக்கிறார். திருச்சி கிழக்கில் தவேக தலைவர் திரு விஜய் முன்னிலை வகிக்கிறார். ஆரணி சட்டப்பேரவை தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திருமதி ஜெயசுதா 361 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். விருதாச்சலத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் முன்னிலை பெற்றுள்ளார். கோபிச்செட்டி பாளையத்தில் தவேக வேட்பாளர் திரு செங்கோட்டையன் சுமார் 1000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். ஷோலிங்கர் சட்டப்பேரவை தொகுதியில் பாமக வேட்பாளர் திரு சரவணன் 369 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். சேலம் மேற்கு சட்டப்பேரவை தொகுதியில் தவேக வேட்பாளர் திரு லட்சுமணன் 3205 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். குன்னூர் தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு ராமு 86 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். கடலூர் தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு சம்பத் 205 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். வேப்பனஹள்ளி தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு கே பி முனுசாமி 283 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். நாமக்கல் சட்டப்பேரவை தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திருமதி ஸ்ரீதேவி மோகன் சுமார் 1000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். திருப்போரூர் சட்டப்பேரவை தொகுதியில் தவேக வேட்பாளர் திரு விஜய் பாதுகாப்புத்துறை அமைச்சர் முன்னிலை பெற்றுள்ளார். காஞ்சிபுரத்தில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு சோமசுந்தரம் 1000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். கெங்கவல்லி சட்டப்பேரவை தொகுதியின் 2வது சுற்று முடிவில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு நல்லதம்பி 3006 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். தாராபுரத்தில் அஇஅதிமுக வேட்பாளர் திருமதி சத்யபாமா 2000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். தென்காசி தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு செல்வமோகன் தாஸ் பாண்டியன் 450 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். மதுரை கிழக்கு தொகுதியில் திமுக வேட்பாளர் திரு மூர்த்தி 1060 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். வேலூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் திரு கார்த்திகேயன் 1438 வாக்குகள் வித்தியாசத்திலும், வாசுதேவன் நல்லூரில் திமுக வேட்பாளர் திரு ராஜா 583 வாக்குகள் வித்தியாசத்திலும் முன்னிலை பெற்றுள்ளனர். ஆண்டிப்பட்டி சட்டப்பேரவை தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு லோகிராஜன் 520 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். சிவகாசி சட்டப்பேரவை தொகுதியில் திரு கே டி ராஜேந்திர பாலாஜி 1578 வாக்குகள் வித்தியாசத்திலும் முன்னிலை வகிக்கிறார். ஸ்ரீரங்கம் சட்டப்பேரவை தொகுதியில் தவேக வேட்பாளர்

திரு ரமேஷ் முன்னிலை பெற்றுள்ளார். திருச்சுழி சட்டப்பேரவை தொகுதியில் தவக வேட்பாளர் திரு சமயன் முன்னிலை பெற்றுள்ளார். தருமபுரியில் பாமக வேட்பாளர் திருமதி சௌமியா அன்புமணியும் பாப்பிரெட்டிப்பட்டியில் அஇஅதிமுக வேட்பாளர் திருமதி வரகதம் வெற்றிவேலும் அரூர் சட்டப்பேரவை தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு சம்பத்குமாரும் முன்னிலை வகிக்கின்றனர். கலசபாக்கம் சட்டப்பேரவை தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி முன்னிலை வகிக்கிறார். அம்பாசமுத்திரம் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் வி பி துரை அஇஅதிமுக வேட்பாளரை விட 110 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். செய்யாறு தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு முக்கூர் சுப்பிரமணியன் 1302 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். பெருந்துறையில் அஇஅதிமுக வேட்பாளர் ஜெயக்குமார் 703 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். கவுண்டம்பாளையம் தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு அருண்குமார்

0: பாலசுப்பிரமணியன் முன்னிலை வகிக்கிறார். குடியாத்தம் சட்டப்பேரவைத் தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திருமதி ஃபரிதா புருஷோத்தமன் முன்னிலை பெற்றுள்ளார். சேந்தமங்கலம் தொகுதியில் தவேக்க வேட்பாளர் திரு சந்திரசேகரன் முன்னிலை பெற்றுள்ளார். ஆலந்தூர் தொகுதியில் தவேக்க வேட்பாளர் திரு ஹரீஷ் முன்னிலை வகிக்கிறார். காங்கேயம் தொகுதியில் மாநில அமைச்சர் திரு சாமிநாதன் பின்தங்கியுள்ளார். இத்தொகுதியில் தவேக்க வேட்பாளர் திரு மணி 722 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். ஆலங்குளம் சட்டப்பேரவை தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு பிரபாகரன் 1040 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். நெய்வேலியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு ராஜேந்திரன் 990 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். சீர்காழியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு சக்தி 625 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். வாணியம்பாடியில் அஇஅதிமுக வேட்பாளர் செந்தில்குமார் 912 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். உளுந்தூர்பேட்டையில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு குமரகுரு 428 வாக்குகள் வித்தியாசத்திலும், மயிலம் தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு சி வி சண்முகம் 2500 வாக்குகள் வித்தியாசத்திலும் முன்னிலை வகிக்கின்றனர். மணப்பாறை தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் விஜயகுமார் 522 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். வேடசந்தூரில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு பரமசிவம் முன்னிலை வகிக்கிறார். இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடல் தொடர்கிறது.
2: வணக்கம் நேயர்களே, நம்முடைய இந்த கட்டத்தில் இப்போ வந்திருக்கக்கூடிய முன்னிலை நிலவரங்களை நம்ம வந்து முதல்ல பார்த்துருவோம். இப்போ வரைக்கும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கக்கூடிய முன்னிலை நிலவரங்களில் இருக்கக்கூடிய 154 தொகுதிகளில் நிலவரம் சொல்லியிருக்கிறாங்க. அதில் அதிமுக 57, தாவேக்கா 63, திமுக 33. சார், நீங்கள் பேசும்போது நிறைய கண்ணிதழை நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். இப்போ திருப்பியும் வந்து அதிமுக படிப்படியாக தன்னுடைய பலத்தை வந்து உறுதி செய்து கொண்டே வருகிறது நம்ம பார்க்குறோம். இது வந்து இப்போ 3 சுற்றுகள் வந்து சில இடங்களில் முடிந்து விட்டதாக நமக்கு தகவல்கள் வருகின்றன. எப்படி இப்போ இந்த ஒரு ட்ரெண்ட் வந்து செட் ஆகிட்டு தான் நினைக்கிறீங்களா?
3: ஆமாம் சார், கிட்டத்தட்ட இப்போ அதிமுக தான் நான் சொன்னேன், திரும்ப திரும்ப இன்னும் டீப் ரூரல் போகலை. இது நமக்கு செய்திகள் கிடைக்கிறதே ரொம்ப கிட்ட நெருக்கமா இருக்கிற தொகுதி நிலவரங்களும் உடனடியா செய்தி வர நிலவரங்களும் தான் வருது. இதுல இப்ப அதிமுகவும் இல்ல பாமகவும் பாத்தீங்கன்னா டீப் ரூரல்ல தான் ரொம்ப ரிச் ஓட்டு இருக்கும். அது வரும்போது தான் உங்களுக்கு இப்ப கிட்டத்தட்ட இப்ப தாவேக்கா கூட அர்பன் ஓட்டுனாலதான் இது லீடிங்ல இருக்கு. இதை தாண்டிடா ஆனா தாவேக்காவினுடைய முன்னிலையே நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. தாவேக்கா வந்து மேல வந்துகிட்டு இருக்காங்க, ஆனா அதை தாண்டி அதிமுக வந்துடும். ஆனா இது ஓவராலா நம்ம பார்க்கும்போது என்னன்னா, திமுகவை மக்கள் நிராகரித்து விட்டார்கள். திமுக மீது கடுமையான அதிருப்தியை அவங்க இன்னும் வந்து தாவேக்கா விஜய் வந்து திமுகவை கடுமையா சாடனத்தினுடைய விளைவு அவர்கிட்ட ஒரு எதிர்பார்ப்புல மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்கன்னு தோணுது. ஆனா அது இன்னும் நல்ல ஆழமான அரசியலோட பார்க்கும்போது அதிமுக முன்னாள் முதல் இடத்துக்கும் தாவேக்கா ரெண்டாவது இடத்துக்கும் வந்து ஒருவேளை அதிமுகவுக்கு துணையா தாவேக்கா வர்றதுக்கான வாய்ப்புகளும்
2: போகாது, அதை வந்து தாவேக்கா பிரித்து விடும்னு சொல்லப்பட்டது. இப்போ பாத்தீங்கன்னா போற சூழ்நிலையை பார்க்கும்போது நிச்சயமாக அந்த ஆன்டி இன்குமன்சி வாக்குகள் அதிமுகவுக்கு வந்து சேர்ந்திருப்பதா நம்ம பார்க்கலாமா?
3: ஆமா கண்டிப்பா சார், அந்த அதிருப்தியை வந்து நீங்க எடப்பாடியாரோ டாக்டர் அன்புமணி அவர்களோ எங்க தலைவரும் பேசும்போது பாத்தீங்கன்னா மக்கள் திமுக பண்ண அநியாயங்களை எடுத்து சொல்லும் போது மக்கள்கிட்ட இருந்த ஆர்ப்பரிப்பு பாத்தீங்கன்னா அது நமக்கு ஆதரவான அலையா நம்ம பக்கம் வீசினதை கண் கூட நம்ம களத்துல பார்த்தோம். அதனால திமுகவினுடைய அதிருப்தி அலை அதிமுக வந்திருக்கிறது. விஜய் மட்டுமே அதை ஸ்கோர் பண்ணிடுவாருன்ற நிலைமை இல்லை. ஏன்னா இது ஒரு பாரம்பரியமான கட்சி, பாமகவானாலும் அதிமுகவானும் பல களங்களை கண்ட கட்சி. அந்த கட்சியே மக்கள் வந்து ரொம்ப நிராகரிக்கல, இவங்களை நம்புறாங்க அடுத்தது மாற்றா இவங்க இருப்பாங்கன்னு. ஆனா இவர் இந்த இளைஞர்களை ஈர்ப்புல இவர் வந்து கூட நிக்கிறார தவிர அதிமுகவும் பாமகவும் இருக்கிற பாரம்பரியம், அந்த அரசியல் அனுபவம், ஆட்சி அதிகார நிர்வாகம் இதெல்லாம் இவங்களுக்கு இருக்கிற அளவுக்கு அவங்களுக்கு இருக்க வாய்ப்பு இல்லை. அதனால வந்து அவங்க துணையா இருந்து எப்படி தமிழ்நாட்டினுடைய நலன் தானே எல்லாருக்கும் முக்கியம். அதை பொறுத்த வரைக்கும் திமுக மேல இருக்கிற அதிருப்தியை மக்கள் கடுமையா வெளிப்படுத்திருக்கிறாங்கன்றது இதுல நல்லா
2: தெரியும். நீங்க இந்த 68 இப்ப தாவேக்கா, ஆமா அது அதிமுக 61 திமுக 31

0: செஞ்சு இப்போ இந்த ஒரு கன்சிஸ்டன்டான லீட், அதாவது தவேகாவும் அதிமுகவும் தான் இன்னைக்கு வந்து உண்மையாவே ஒரு லீடு எடுத்துக்கொண்டு போறாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் நம்ம கண்ணெதில் தெரியுது. இது இந்த ட்ரெண்ட் இப்போ ஒரு மாதிரி செட் ஆகிட்டு தான் உங்களுக்கு தோணுதா சார்?
1: கண்டிப்பா அப்படிதான் தெரியுது. நான் எப்பவுமே வந்து ஏடிஎம்கே வந்து ஆரம்பத்தில் ரொம்ப பின்தங்கி இருந்தாங்க, டிஎம்கே தான் பெரிய லீடு இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே வெர்சஸ் டிவிகே மாதிரி தான் இந்த ட்ரெண்டு போயிட்டுருக்கு. மேபி இன்னும் ஒரு ரெண்டு மூணு ரவுண்டில் இதில் ஒரு சேஞ்சு வருமா இல்லையான்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் இதுவரையிலும் பத்திரிகையாளர்களும் ஒப்பீனியன் போல் எடுத்தவங்களும் சொன்னதுக்கு மாறி, அது ஒப்பீனியன் போல இருந்தாலும் எக்ஸிட் போல இருந்தாலும் எல்லாத்தையும் மீறி இந்த ஓட்டு போயிட்டு இருக்கிறது, தமிழ்நாடு வந்து எதை நோக்கி போயிட்டு இருக்குதுன்றது ஒரு குழப்பமாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து உங்களுக்கு பிக்சர் வந்து கிளியர் ஆகலாம். பட் இது எவ்வளோ தூரம் யாருக்கு யாருக்கு இறங்கும்னு தெரியல. அதிகபட்சம் ஓட்டு இது டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 500-2000 தான் இருக்கு இல்லையா, இப்போ நிலைமையில் 1000 தான் இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் பொறுத்திருந்து நம்ம பார்ப்போம் சார்.
0: இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இப்போ வந்து 168 தொகுதிகளில் முன்னிலை நிலவரத்தை வந்து தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கு. அதில் வந்து தவேகா 69,
1: இது வந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு.
0: அதில் வந்து அதிமுக வந்து 62, தவேகா 69, திமுக 36. இப்போ இதில் ஒரு கவனிக்கத்தக்க அம்சம் என்னென்னா திமுக வந்து ஈட்டி வரக்கூடிய அந்த முன்னிலை இருக்குது பார்த்தீங்கன்னா, அது வந்து கொஞ்சம் சரிஞ்சிருக்கு. அதாவது படிப்படியாக அது வந்து வேகம் மற்ற கட்சிகளுடைய வேகமாக முன்னிலை பெற்று வரும்போது திமுக வந்து அந்த அளவுக்கு வேகமாக முன்னிலை பெற்று வரவில்லை.
1: இல்லை, முன்னிலை பெற்று வர்றது மட்டும் இல்லை, சரிஞ்சுதான் வந்திருக்கு. 36-62 ரொம்ப கம்மியான ஒரு போட்டி தானே இல்லையா, ஏறக்குறைய ஒரு 25 மேல இருக்குன்னா இப்பவே இது ஒரு லீடு தானே உங்களுக்கு காட்டுது.
0: ஆமா, நீங்க சொன்ன மாதிரி 1/3 மேல லீடு இது காமிக்குது, அது உண்மைதான். அதே சமயத்துல இப்ப இது எல்லாமே வந்து ஒரு 3 ரவுண்டுகள்ல தான் இப்ப எண்ணப்பட்ட ஒரு வாக்குகளாக இருக்க வேண்டும். இப்ப இது வந்து ஒவ்வொன்றும் எப்படியும் ஒரு 15 ரவுண்டுகளாக்கு போகும்போது அப்ப இந்த மாற்றங்கள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு நமக்கு தெரியல. ஒண்ணு என்னன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்ப இந்த 69 என்னென்ன தொகுதிகள் நம்ம பிரிச்சு பார்த்தோம்னா இதுல வந்து ரூரலும் இருக்கா அர்பனும் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். இந்த தவேகா பெற்று இருக்கக்கூடியது நீங்க சார் சொல்ற மாதிரி நீங்க இது வந்து பெரும்பாலும் இன்னும்
2: முன்னிலை நிலவரமே தெரியல. இந்த 80 யாருக்குங்கிறது வரும் அந்த இடங்கள்ல தான் அதிமுக வருங்கிறனா அந்த 80. அது இல்லாம இதுலயும் வந்து நீங்க அடுத்தடுத்த உள்ள டீப் ரவுண்ட்ஸ் போகும்போது
1: இவங்க வந்து அப்படியே சொல்லிட மாட்டாங்க. மற்ற தொலைக்காட்சிகள் மாதிரி தேர்தல் கமிஷன் தலையிட்டிருந்த ஆர்டினரியுடைய தொலைக்காட்சி வந்து கொஞ்சம் நிதானமா தான் சொல்லுவாங்க, ரொம்ப ஆத்தன்டிக்கான நியூஸ். பட் மற்ற ஊடகங்கள்லாம் நிறைய தொகுதிக்கே வெளியிட்டு இருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா கூட கன்சிஸ்டன்டா இதே ஒரு ட்ரெண்டு தான் அங்கேயுமே ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு இருக்கு. இதே ட்ரெண்டு தான் ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு இருக்கு. திமுக கொஞ்சம் கொஞ்சமா
2: குறைஞ்சிட்டு
1: தான் வருது. பட் இதுல வந்து திமுகவுக்கு மாற்றா அதிமுக எமர்ஜி ஆகிறதுக்கு பதிலா மூணாவது ஒரு போர்ஸ் வந்து அதிமுக விட அதிகமா இருக்கு. நீங்க அதிகாரப்பூர்வமான தகவல்ல கூட தவேகா வந்து அதிகமா இருக்கு. ஏதோ ஆரம்பத்துல போஸ்டல் ஓட்டு வந்துச்சு அப்படின்னு நம்ம நினைச்சோம். இதுல நிச்சயமா ரூரல் ஓட்டம் இருக்கு
2: இருக்கு இருக்கு.
1: நீங்க அதை புறக்கணிச்சிட முடியாது. ரூரல் ரூரல்னு இன்னும் எவ்வளவு தூரம் பாப்புறோம், ஏறக்குறைய வந்துடுச்சு அவங்களுக்கு 200 மேல
2: முன்னிலை நிலவரம் வெளியே
1: வெளியே வந்துச்சு.
2: அது தான் அதிமுக அடுத்தடுத்த ரவுண்டு போகும்போது தான் சார். நீங்க முதல்ல பெட்டிகள் எந்த மாதிரி பெட்டி, சில பெட்டியில சும்மா ஒரு 500 ஓட்டு இருக்குன்னா சில பெட்டியில் திடீர்னு 2000 ஓட்டு இருக்கு.
1: ஆனா நீங்க தவேகாவை பாண்டிச்சேரியில பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல, எங்க எங்கேயுமே அவங்க லீடு இல்ல. தமிழ்நாட்டுல ஒரு கன்சிஸ்டன்ட் லீடு இருக்கு பாருங்க,
0: பாஜக வந்து
2: பாண்டிச்சேரியில வந்து சார் எப்பயுமே 1-1 டைரக்ட் ரிலேட்டட் கேண்டிடேட் சார். நீங்க இர்ரெஸ்பெக்டிவ் பார்ட்டி
1: இல்ல, இவங்க அங்க கண்டெஸ்ட் பண்ணாங்க, ஒன்னுத்துல கூட அவங்க எடுத்துக்கலன்னு சொல்ல வர.
2: ஆனா அங்க ஒரு அரசியல் தெளிவு வேற மாதிரி இருக்கு. நம்ம தமிழ்நாட்டு உள்ளதா இருக்கு புதுச்சேரி, ஆனா அந்த அளவுக்கு திரை மோகமோ ஈர்ப்போ அங்க வந்து மயக்கலையோ தோணுது. அதனால அங்கதான் அது 1-1 பாலிட்டிக்ஸ் சின்ன ஏரியா, அதனால அந்த மாதிரி எனக்கு தெரியுது.
0: இப்ப வெளியில இருக்கக்கூடிய மற்ற சேனல்கள் சொல்லக்கூடிய நம்பர்லாம்

0: பார்த்தீங்கன்னா நம்பரில் பார்த்தீங்கன்னா விஜயினுடைய தாவேக்கா வந்து கிட்டத்தட்ட 100 இடங்களில் முன்னிலை பெற்றதாக வந்து வந்திருக்கிறது. இது வந்து அஃபிஷியலாக வந்திருக்கக்கூடிய செய்திகளில் 169, அதில் கிட்டத்தட்ட தாவேக்கா 70, அதிமுக வந்து 60, திமுக 38 அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த ஒரு சூழ்நிலை வந்து ஒரு ஒரு வேற ஒரு விஷயத்த சொல்லுது சார். ஆக்சுவலாக அதாவது இது வந்து தெளிவாக திமுக அரசின் மீது அல்லது அவருடைய செயல்பாடுகளின் மீதான விமர்சனம்
1: விழுந்திருக்கிறாங்களே தவிர இவங்க ரொம்ப அநியாயமான இது சார். எத்தனை சாராயத்துல எத்தனை பெண்களுடைய பாலியல் சிக்கல் சத்தம் போட்ட வேவே தான், விசில் சத்தம் தான் கேட்டுது, சத்தம் போட்ட வேவே தான். இவங்க பண்ணதுக்கு எதிராக கொந்தளிச்சிருக்காங்க, மற்ற கடும் கோபத்துல இருந்திருக்கிறாங்க. எத்தனை பெண் பிள்ளைகள், இளம் பெண்கள், இளைஞர், அடுத்த பெண், குறிப்பா பெண்களுக்கு சார், அடுத்த தலைமுறை தன்னுடைய தலைமுறைகள் எல்லாம் போதைக்கு ஆளாயிடுவாங்களோ, சீரழிஞ்சிருவாங்களோ, நிறைய விதவிதமான போதைகள், வெறும் சாராயம் சிகரெட் இருந்த நிலைமையை தாண்டி என்னென்னமோ பேர் சொல்றான். அதெல்லாம் வந்து பள்ளிக்கூட அளவுல கல்லூரி அளவுல வந்ததெல்லாம் அடுத்த தலைமுறையை காக்க பெண்கள் கொஞ்சம் உஷாராகி தான் திமுக எதிரான கோபத்தை வெளிப்படுத்திருக்காங்க.
0: ஒரே ஒரு நிமிஷம், இப்ப புதுசா வந்திருக்கக்கூடிய தொகுதி நிலவரத்தை சொல்லிடுறேன். இது வந்து 160 தொகுதிகளில் முன்னணி நிலவரங்கள் வந்திருக்கின்றன. இதுல தாவேக்கா 68, அஇஅதிமுக 51, திமுக 28, காங்கிரஸ் 5, பாமக 3, பிஜேபி, தேமுதிக, அமமுக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் புதிய தமிழகம் தலா 1. இதுல முக்கியமான செய்தி என்னன்னா, முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், மாநில அமைச்சர் திரு துரைமுருகன், கே என் நேரு, திரு டி ஆர் பி ராஜா, திரு தங்கம் தென்னரசு, திரு வெள்ளக்கோயில் சாமிநாதன், திரு மா சுப்பிரமணியம், திரு நாசர் உள்ளிட்டோர் பின்தங்கியுள்ளனர் என்று இந்த செய்தி தெரிவிக்கிறது.
1: இதுதான் சார் ரொம்ப முக்கியமான செய்தி. இது நீங்க கடைசியில சொன்னது, இந்த தலைவர்கள் இந்த மக்கள் மீது அக்கறை இல்லாம இருந்துட்டாங்கன்றதுக்கு மக்கள் கடுமையான பதிலடி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இவங்க ரொம்ப பொறுப்புமிக்க தலைவர்கள். முதலமைச்சர் அதை தாண்டி பாருங்க, ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் எவ்வளவு பின்தங்கி இருக்காரு, மா சுப்பிரமணியன். நான் எவ்வளவு தூரம் சுகாதார சீர்கேடு, எத்தனை மரணங்கள், எத்தனை மருத்துவத்துல மேம்படுத்த வேண்டிய இடங்களை விட்டு போட்டது. போன அதிமுக ஆட்சியில சார் 11 மருத்துவ கல்லூரியை எடப்பாடியார் கொண்டு வந்தார். இந்த தடவை 5 கால ஆட்சி, அதுவும் அவர் இருந்தது கொரோனா காலம், 2 முழுக்க கொரோனால போயிடுச்சு, 2 தான் அவரு முழுமையா ஆட்சி பண்ணார். அப்பயே அவர் 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தார். இவர் வந்து ஒரு மருத்துவக் கல்லூரி கூட 5 கொண்டு வரல. அப்போ மாசு மேல கோபம் மக்களுக்கு, அவருடைய பர்ஃபார்மன்ஸ் தெரியுது பாத்தீங்களா, இதுதான் வந்து வெளிப்படுத்து. மக்கள் ரொம்ப கூர்மையா அரசியலை கவனிக்கிறாங்கிறதும் இதுல தெரியுது.
0: உமாபாய் சார், ஒரு விஷயம் நீங்க கவனிச்சீங்கன்னா, இது வரைக்கும் இந்த கவுண்டிங் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 8 ஆரம்பிச்சு இப்ப 8:10-10:20 ஆகுது, கிட்டத்தட்ட 2.5 மேல பாத்தீங்கன்னா, இன்னும் நாதாக்கா எங்கேயுமே ஒரு முன்னிலையே வகிக்கல. இது வந்து ஒரு ஒரு சிக்னிபிகண்டான ஒரு விஷயமாக நான் பாக்குறேன். ஏன்னா அவர் வந்து பெரும்பாலும் இந்த நாதாக்காவுடைய வாக்குகள் வந்து தாவேக்காவுக்கு போயிருக்க கூடும் என்ற ஒரு எண்ணம் வந்து இதுல இருந்து ஏற்படுது அவங்களுக்கு.
2: ஆரம்பத்திலிருந்து ஏதோ சீமான் மட்டும் முன்னிலைன்னு போட்டாங்க. எப்பவுமே அவங்க பாவம் முன்னிலை வரமாட்டாங்க. ஆனா உங்களுக்கு தொகுதி பாத்தீங்கன்னா உதயநிதி பின்னடைவுன்னு போடுறாங்க. உதயநிதிக்கெல்லாம் அந்த தொகுதிக்கு அவர் நிறைய செஞ்சிருக்காருன்னு ஏற்கனவே நிறைய வீடியோ நம்ம பார்த்துருக்கோம். இதுல இதோட கன்சிஸ்டன்சி தெரியுது சார் தாவேக்காவுக்கு. அவங்க வந்து மெஜாரிட்டியை நோக்கி போறாங்களா இல்லையான்னு தெரியாது, பட் ஒரு புறந்தள்ள முடியாத ஒரு சக்தியா இருக்கிறாங்க.
0: ஒரே ஒரு நிமிஷம், இன்னொரு ஒரு இப்ப லேட்டஸ்ட் அப்டேட், 171 இடங்களுக்கான முன்னிலை நிலவரங்கள் வந்திருக்கின்றன. அதுல வந்து தாவேக்கா 73, அஇஅதிமுக 54, திமுக 29, காங்கிரஸ் 5, பாமக 4, பிஜேபி, தேமுதிக, அமமுக, இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் புதிய தமிழகம் தலா 1 தொகுதியில முன்னிலை நிலவரம் முன்னிலை இடம் பெற்றிருக்கிறாங்க.
2: பல இடங்களில் 2 மேஜர் பார்ட்டிஸ்னுடைய கேண்டிடேட் வந்து ட்ரைலிங் பின்னடைவு, இவங்க வந்து முன்னிலையில் இருக்கிறாங்க. இது தமிழ்நாட்டுக்குமே எனக்குமே கூட இது புதுசாக தான் இருக்கு. தமிழ்நாட்டுக்குன்னு இல்லை, இதுவரையிலும் வந்து நம்ம நிறைய தேர்தல் பார்த்துட்டோம், ஓட்டு போட்டிருக்கோம். ஆனால் ஒரு புதுசாக ஒரு பிளேயர் வந்து தனியாக நின்று எந்த சப்போர்ட்டும் யாரும் போல அவரை அப்படின்னு அந்த ஸ்கிப் டயத்தூரும், யாரும் வந்து அவரு கூட போக தயாரா இல்லை அப்படின்லாம் நக்கலடிக்கப்பட்டவர் ஒருத்தர் வந்து அதுவும் ஒழுங்கா பிரச்சாரத்துக்கு போகல, நிறைய குறைபாடுகள் அவர் மேல சொல்லப்பட்டது. பட் ஆனால்

0: எல்லாத்தையும் தாண்டி பல ஊருக்கு அவர் போவே இல்லைங்க. பல கேண்டிடேட் வந்து ஊர் பேரே தெரியாது
1: சார். மக்கள் அதிருப்தி தான் சார், மக்கள் கோபத்துல இருந்து
0: அப்படின்னா அது ஏடிஎம்கேக்குள்ள போயிருக்கணும்
1: சார். அதை தாண்டி இவங்களுடைய இதுல வந்து என்னன்னா புதுசா வந்துரும், இன்னும் பெரிய வளர்ச்சி கொடுத்துருவாருன்னு நம்பினாங்களோ என்னமோ. ஆனா கடந்த ஆட்சி மேல இருந்த கடும் கோபம் வெளிப்பட்டு இருக்கு.
2: இப்ப பாக்குற இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா, உரத்த நாடுல வந்து அசோக், இவங்க எல்லாமே வந்து தாவேக்காவுடைய வேட்பாளர்கள். இவங்க எல்லாம் எதிர்த்து நிக்கக்கூடியவங்க பாத்தீங்கன்னா மிக வலிமையான திமுக வேட்பாளர்கள் இருக்காங்க.
0: ரொம்ப அறிமுகமானவங்க
1: அராஜகம் அக்கிரமம் இதெல்லாம் வந்து மக்கள் பொறுத்துக்காமதான் இவங்க எல்லாம் வரவே விடக்கூடாது, அரசியல் இருந்தே அப்புறப்படுத்தணும்ன்ற அளவுக்கு எல்லாம் கோபமா சில பேர் பேசினாங்க. இவங்க துடை தெரியப்பட வேண்டும்.
2: அப்ப உண்மையாவே இளைஞர்கள் வந்து அந்த அளவுக்கு ஒரு சிந்தனை பூர்வமா தாங்க யார தேர்வு செய்யணும்ன்ற எண்ணத்துல தானே இருக்கிறதா தான்.
1: அதுதான் சார், அதுல ஒரு முக்கா வரைக்கும் சரியா இருக்க மாதிரி எனக்கு தோணுது. அதாவது யார் வேண்டாம் என்பதில் மக்கள் தெளிவாக இருந்தாங்க. எங்க தலைவர் முதல்ல ஆரம்பிக்கும் போது பிரச்சாரத்தில் என்ன சொன்னாரு, யார் ஆள வேண்டும் என்பதை விட யார் ஆளக்கூடாது என்பதில் மக்கள் முதல்ல தெளிவாகணும் தான் சொன்னது. அதுல ஆளக்கூடாது என்பதில் திமுக ஆளக்கூடாது, அதுல தெளிவா இருந்தவங்க யார் ஆள வேண்டும்
0: என்றும்போது
1: அந்த இடத்துல
0: நமக்கு வரலன்றதுனாலயா
1: இல்ல இல்ல, அது நாங்க எடுத்த இடத்துல முக்காவாசி வெற்றி பெற்றோம். 80% என்னன்னா இவங்களை தோக்கடிக்கணும்ன்றதுதான் இந்த எலெக்ஷன். இந்த எலெக்ஷன்ல திமுக துடை தெரிய
0: 500 கீழே உள்ளதான், 45 தொகுதிகள்ல முதல் 2 இடத்துல
1: இருக்கிற நிக்குது பாருங்க. அந்த இதுதான் ரொம்ப முக்கியமான, அந்த 45 தான் தீர்மானிக்க போகுது.
2: இதான் இழுபறி தொகுதிகள்னு நம்ம சொல்றோம் சார். 500 ஓட்டு 1000 ஓட்டுக்குள்ள இருந்தாங்கன்னா அதெல்லாம் இழுபறி வாக்குகள். அதாவது இதுல வந்து நீங்க எந்த சமயத்துல வேணா ஒரு பெட்டியில கூடுதலான வாக்குகள் கிடைத்தாலோ என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த நம்பரே அப்படியே முழுசா மாற்றமடைந்து விடுவாங்க. அப்ப அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஒண்ணு அந்த இடத்துல நடந்து கொண்டிருக்கு. இப்ப இருக்கக்கூடிய முன்னிலை நிலவரம் பாத்தீங்கன்னா 177, அதுல அதிமுக 62, தாவேக்கா 74, திமுக 40 அப்படிங்கிறது ஒரு இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை. இது வந்து ஒரு ஒரு
0: திமுக வந்து கொஞ்சம் மேல வந்துட்டு
2: அதே சமயத்துல நீங்க தாவேக்கா வந்து கணிசமான வேகத்துல வந்து அது வாக்குகளை வந்து கூடிக்கொண்டே போய் இடங்களை வந்து கூடிக்கொண்டே போகிறது. இப்போ பாத்தீங்கன்னா திருப்பியும் திமுகவும் தன்னுடைய எண்ணிக்கையை வந்து உயர்த்தி கொண்டே வருகிறது. 42, 43 அது படிப்படியா எண்ணிக்கை கூடுகிறது. சோ இது வந்து அந்த மாதிரியான தொகுதிகளில் தன்னுடைய பலத்தை வந்து உயர்த்தி கொண்டே வருது.
0: வெவ்வேறு பகுதி ஓட்டு
2: எண்ணிக்கைகள் வந்து வரக்கூடிய செய்திகள் தானே இதெல்லாம். திருப்பரங்குன்றத்தில் திரு நிர்மல் குமார் தாவேக்கா முன்னிலை என்ற ஒரு செய்தியை நம்ம பாக்குறோம். இதெல்லாம் வந்து ரொம்ப
1: ஆக மொத்தம் சார், நீங்க இந்த தேர்தல் கருத்து கணிப்பு கூட்டம் மண்ணை கவிடுச்சு. என்ன தெரியாம இவங்க எல்லாம் அவங்கவுங்களுடைய ஆசை அபிலாஷைகளை வெளிப்படுத்தி
0: நடந்திருக்கும்.
1: அதனால வந்து அது மண்ணக்க விடுச்சு. இனி மக்கள் இந்த கணிப்புகளை நம்ப மாட்டாங்கன்றது ஒரு முடிவா இதுல வருது.
0: எப்பவுமே எப்படி அப்படி அவ்வளவு அக்யூரேட்டா எடுக்க முடியும்? பட் மத்த ஸ்டேட்ல எல்லாம் அது அவங்க சொன்ன மாதிரிதான் ரிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்க. நீங்க இத வந்து நீங்க அசாம்கோ கேரளாவுக்கோ வெஸ்ட் பெங்காலுக்கோ நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா அங்க எக்ஸிட் போலும் ஒபினியன் போலும் என்ன சொல்லுதோ அதை ரிஃப்ளெக்ட் ஆகுது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இது வந்து மாறி இருக்கு. கேரளாவில் பாத்தீங்கன்னா கேரளாவில் வந்து காங்கிரஸ் அலையன்ஸ் வந்து லீட்ல இருக்கு, அசாம்ல பிஜேபி லீட்ல இருக்கு, பாண்டிச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் லீட்ல இருக்கு, பெங்காலில் பாத்தீங்கன்னா பிஜேபி லீடுனாங்க பிஜேபி லீட்ல இருக்கு.
1: அது நமக்கு அதான் சார். இப்ப இதே என்னுடைய மறுபடியும் என்னுடைய நம்பிக்கை என்னன்னா அதிமுக வந்து மித்த தொகுதியில லீடு வந்து முன்னிலை வந்து ஆட்சிக்கும் தாவேக விஜய் எதிர்கட்சி தலைவராகவும் ஆவாரு.
2: அப்படி தெரியல. இப்போ அதிமுக 65 நிக்குது அப்படின்னும் போது இது வந்து இது நீங்க சொல்றதுக்கு வந்து மாற்றாகவே நடைபெறுமோ என்ற ஒரு சூழ்நிலை தான்.
0: இந்த லீட்லயே திமுக விட அது 100% அதிகமா இருக்கு. இது 42 அது 80, இது 65 அது 80.
1: இல்ல திமுக வராது சார், திமுக போயிடுச்சு சார் 3வது இடத்துக்கு, அதுல ஒண்ணு சந்தேகமே இல்ல. இதுல யார் இந்த உள்ள அடுத்த சுற்றுக்கள்ல ஏறும்போது அதிமுக ஏறத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்றதான் ஒரு இது. அதுக்காக வந்து நம்ம விஜயோ தாவேக்காவனுடைய இதை வந்து நிராகரிச்சிட முடியாத அளவுக்கு அவங்க
2: இல்ல. இப்ப இன்னொன்னு, இது வந்து இப்ப நமக்கு தேவை 117 அப்படின்னு பார்க்கும்போது 117 தான் ரொம்ப முக்கியமான ஒரு எண்ணிக்கையா இருக்கும். இதுல வந்து யாராவது தனிப்பட்ட அளவுல 117 தொடறாங்களா அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இப்ப நீங்க வந்து தாவேக்காவோ இல்ல 118 தேவைப்படுது. 118 யார் டச் பண்றாங்க அப்படிங்கறது தான் இதுல ரொம்ப முக்கியமானது. இப்ப நீங்க தாவேக்காவும்

0: 118 தொடுமான்னு எனக்கு தெரியல. இப்ப பாத்தீங்கன்னா 188, 234 இன்னும் பாத்தீங்கன்னா இங்க ஒரு 12, 34 தான் தொகுதிகள் வரணும் ஆக்சுவலா. ஸோ லீடு வரணும்னா நீங்க ஒரு ஒரு இன்னும் ஒரு 30 தொகுதி 35 தொகுதி அல்லது ஒரு 40-45 தொகுதிகள் வெளியே வரணும். 45 தொகுதிகள் வந்ததுன்னா அதுல வந்து 118 தொட்டா வந்து அவங்க தான் முன்னிலை வகிக்கிறதா நம்ம சொல்லலாம். இப்போதைக்கு பாத்தீங்கன்னா யாருமே அந்த இடத்துக்கே போகல, அந்த 118 எண்ணிக்கை கிட்ட.
1: இல்ல உங்களுக்கு 188 நிறைய 234 எல்லா இடத்துலயும் எடுத்துட்டு இருப்பாங்க. இதுல கொஞ்சம் ஸ்லோவா வருதுன்னு நினைக்கிறேன். நம்ம இதுக்கு வந்து வேற ஏதாவது ஒரு அதுவா எடுத்துக்கலாம். ஏன்னா இன்னுமே சில தொகுதிகளில் ஓட்டு எண்ணாமலேவா இருப்பாங்க. அது அப்படி யோசிக்கவே முடியலையே. நான் 5:30 ஆயிடுச்சு டைம், அதனால அங்கங்க எண்ணிருப்பாங்க. நமக்கு கிடைச்சிருக்காது. நம்ம வேற ஏதாவது ஊடகத்துல இருந்து எத்தனை தொகுதி கவர் பண்ணிருக்காங்கன்னு பாத்துக்கலாம்.
0: இல்ல அப்படி வெளியிலேருந்து வந்திருக்கக்கூடிய செய்திகள்ல பாத்தீங்கன்னா கூட தாவேக்கா வந்து 98, அதிமுக வந்து 70, திமுக வந்து 63 என்ற அளவுல தான் வந்திருக்குது. அப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா அங்கேயும் வந்து மொத்தத்துக்கும் இன்னும் புதுசா வரல.
1: 80 வந்துருச்சு, 234 வந்துருச்சு. அதுல
2: 34 எப்படி சார் உங்க பார்வையில ட்ரெண்ட் இருக்கு?
1: ட்ரெண்ட் வந்து டிவிகே வெர்சஸ் ஏடிஎம்கே தான் போயிட்டு இருக்கு.
0: ஆனா இதுல யாருக்குமே அறுதி பெரும்பான்மை கிடைக்க போறது இல்ல அப்படிங்கிற சூழ்நிலை தான் தெரியுது சார் ஆக்சுவலா. ஏன்னா இது வந்து நீங்க இப்ப இருக்கக்கூடிய எண்ணிக்கையில 118 தொடணும்னா இன்னும் தாவேக்கா இப்ப முன்னிலை வைக்கக்கூடிய 98 சொல்லக்கூடிய இடங்கள்ல கூட 98-100 கூட இன்னும் அவங்களுக்கு ஒரு 18 இடங்கள் தேவைப்படுகிறது.
1: இல்ல நிறைய தொகுதிகளில் பாத்தீங்கன்னா முக்கியமான அமைச்சர்கள் வந்து பின்தங்கி இருக்கிறாங்க. என்னன்னா எஸ்பெஷலி டிஆர்பி ராஜா, அவரு தான் தமிழ்நாட்டுக்கு நிறைய தொழில் கொண்டு வந்தேன் அப்படின்லாம் சொல்லி பேசப்பட்ட ஒண்ணு. அவரு வந்து பின்தங்கி இருக்கிறாங்க. முக்கியமான அமைச்சர்கள் கையெண்ணூர் இது மாதிரி அமைச்சர்கள் எல்லாம் பின்தங்கி இருக்கிறது என்ன மாதிரியான ஒரு ட்ரெண்ட் காட்டுது சார்?
0: இல்ல இப்ப இவங்களுடைய செயல்பாடுங்கிறத விட, தனிப்பட்ட செயல்பாடுங்கிறத விட கட்சியினுடைய செயல்பாடத்தான் வந்து மக்கள் இந்த இடத்துல பாக்குறாங்க.
2: தனிநபர்கள் சார் இந்த தொழில் முதலீடு கொண்டு வந்ததுல மிகப்பெரிய மோசடியான ஒரு அறிக்கை சார். அவங்க 1000-1500 கோடின்னு சொன்னதெல்லாம் பொய். அதை நாங்க வந்து
1: கோயம்புத்தூர்ல கூட தாவேக்கா முன்னிலைன்னு நம்ம டிவியில வருது.
2: முதலமைச்சரை யார் தோற்கடிக்கிறாங்கன்றது ஒரு
0: ஆச்சரியமானதா இருக்கு. இப்ப வந்திருக்கக்கூடிய ஒரு முன்னிலை நிலவர செய்தி வந்து 193 இடங்களுக்கான முன்னிலை நிலவரங்கள் வந்திருக்கின்றன. இதுல வந்து தாவேக்கா வந்து 85, அஇஅதிமுக 61, திமுக 35, பாமக 5, பிஜேபி 2, காங்கிரஸ் தேமுதிக அமமுக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி புதிய தமிழகம் தலா 1 இடங்களில் முன்னிலை வகிக்கின்றன. தாவேக தலைவர் திரு விஜய், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாமக திருமதி சௌமியா அன்புமணி ஆகியோர் முன்னிலை வகிக்கின்றனர். இதுதான் இதில் மிக முக்கியமானது. அதே மாதிரி நீங்கள் இதில் பல இடங்களில் தாவேக முன்னிலை வைத்து கொண்டே போகிறது. பல இடங்களில் வந்து பாமக பார்த்தீங்கன்னா சோழிங்கல், பெண்ணாகரம், தருமபுரி, ஜெயங்கொண்டம், மயிலாடுதுறை தொகுதிகளில் பாமக முன்னிலை வகிக்கிறது. திமுகவும் நிறைய இடங்களில் முன்னிலை வகித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கிறது. நம்ம பார்க்க ஒரு செய்தி என்னென்னா இந்த போட்டி இப்பொழுது ஒரு மிக முக்கியமான இடத்துக்கு நகர்ந்து கொண்டிருக்குது. நம்ம சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட இந்த 234 வந்துடும் நினைக்கிறேன். ஆனால் வந்து ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா 118 அந்த மேஜிக் நம்பரை யாராலையுமே இப்போ தொட முடியாதோ என்ற இடம் தான் இப்போ வந்து கொண்டிருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கக்கூடிய முன்னிலை நிலவரங்கள்லே பார்த்தீங்கன்னா 199 வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் 87 தான் தாவேக்கா. அவங்களும் அந்த 118 மேஜிக் நம்பர்கிட்ட வரல. அதிமுக 70 தான் இருக்குது, திமுக 41 தான் இருக்குது. அப்போ இந்த கூட்டணியோட சேர்த்து அப்படி பார்க்கும்போது தாவேக்காவால கூட நீங்க அவர்கள் என்ன வேகமாக முன்னேறி கொண்டு சென்றாலும் அந்த ஒரு இன்னும் வெறும் 34 தான் வெளியே வர வேண்டும் தகவல்கள்.
1: அங்க
0: அசம்பிளி 2 பேர் தான் இப்ப வந்து முன்னிலையில் இருக்க போறாங்க. ஒன்னு தாவேக்கா, இன்னொன்னு அதிமுக தான் அதிகமான இடங்களை பெற்று வரப்போகிறார்கள். அப்போ அவங்க 2 பேர்ல ஏதோ ஒரு வகையான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாதான் நாம இந்த மாதிரியான சூழ்நிலையை நம்ம வந்து சந்திக்க போறோம்.
1: இப்ப இருக்கிற ட்ரெண்ட்ல விஜய் முதலமைச்சராகவும் எடப்பாடி துணை முதலமைச்சராகவும் மாதிரிதான் வருது.
0: சரிங்க சார், ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நம்ம இந்த விவாதத்தை தொடர்வோம்.
1: நியூஸா?
3: இல்ல உங்களுக்கு ஒரு பிரேக் வேண்டாமா?

மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடலை இன்னும் சற்று நேரத்தில் நேயர்கள் கேட்கலாம். அதுவரை திரைப்பட பாடல்கள்.

0: மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடல் தொடர்கிறது.
1: வணக்கம். இப்போ இருக்கக்கூடிய முன்னிலை நிலவரங்களை பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட ஆராய்ச்சி ஆச்சரியத்துக்கு நாம நடந்து கொண்டு இருக்கிறோம். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 214 தொகுதிகளில் வந்து இப்போ முன்னிலை நிலவரம் வந்து வெளிவந்திருக்கிறது. அதில் அதிமுக 71 தொகுதிகளிலும், தவேக 97 தொகுதிகளிலும், திமுக 45 தொகுதிகளிலும். அதாவது திமுக வந்து ஒரு டிஸ்டன்ட் இடத்துல இருக்கிறாங்க. இது வந்து தாவேக்கா கிட்டத்தட்ட 98, இன்னும் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 15 தொகுதிகள் கிட்ட தான், 15-18-19 தொகுதிகள்லாம் முன்னிலை நிலவரங்கள் தெரிய வரணும். என்ன இப்போ வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னா ஒரு 3-4 செய்திகள் இதுலேருந்து நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. ஒன்று, இப்போ வந்து தாவேக்காவும் தனித்தாக தனித்து 118 என்ற அந்த மேஜிக் எண்ணை வந்து அவரால் தொட முடியுமா என்று தெரியவில்லை. அதே சமயத்தில் அதிமுகவும் வந்து தொடர்ச்சியாக முன்னிலை வகித்து வருகிறது. ஆனாலும் அவர்களாலும் வந்து எவ்வளவு தூரம் வந்து வேகமாக தங்களுடைய எண்ணிக்கையை வந்து முன்னிலைப்படுத்திக் கொள்ள முடியும் என்றும் தெரியவில்லை. இந்த சூழ்நிலையில் இப்ப பாத்தீங்கன்னா திமுக வந்து தொடர்ச்சியாக நம்முடைய ஒரு சூழ்நிலையில இந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான செய்தி இப்போ வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில நாம வந்து படிப்படியாக அந்த தாவேக்காவுடைய எண்கள் 100 தொடக்கூடிய ஒரு சூழ்நிலையை அடைந்து கொண்டிருக்கிறது. அதிமுகவும் வந்து இந்த இடத்துல வந்து படிப்படியாக தன்னுடைய எண்ணிக்கையை உயர்த்தி கொண்டிருக்கிறது. இன்னொன்னு, பல அமைச்சர்கள் வந்து பின்தங்கி இருக்கிறார்கள். இதையும் நம்ம கண்ணெதிரில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிமுக தொடர்ச்சியாக தன்னை முன்னிலைப்படுத்திக் கொண்டிருப்பதையும் நாம் இங்கே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்போ ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் சார், இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா உமாவதி சார், இப்ப உங்களால வந்து ஒரு தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய எண்ணிக்கையை தாவேக்கா கூட பெறாது என்ற ஒரு நிலை இப்ப இருக்குதா தெரியுதா உங்களுக்கு?
2: இல்ல, இப்போ நீங்க நிலைமை பாத்தீங்கன்னா திமுக அதிமுக ஒரு ரேஞ்சுக்கு மேல வந்தாங்க. அவங்கள்ட்ட இருந்து குறையிற சீட்டு எல்லாமே தாவேக்காவுக்கு போயிட்டு இருக்கு. கன்சிஸ்டண்டா ஓட்டு கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே சார் அவர் லைன்ல இருக்காரு, இந்தாங்க.
1: ஓகே,
2: சொல்லுங்க. இது போட்டுக்கோங்க.
1: இப்பொழுது நமது தொலைபேசியில் திரு கனக சபாபதி, பிஜேபியினுடைய மாநில துணைத் தலைவர் அவர்கள் வந்து நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். சார்
3: வணக்கம். வணக்கம்.
1: இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலவரங்களை நீங்க தொடர்ச்சி பார்த்து கொண்டிருப்பீங்க. இப்போது பாத்தீங்கன்னா முன்னிலை நிலவரங்கள்ல 216 இடங்கள்ல வந்திருக்கு. அதுல வந்து தாவேக்கா 100 இடங்களும், அதிமுக கூட்டணி வந்து 71 இடங்களும், திமுக கூட்டணி வந்து 44 இடங்களிலும் முன்னிலை வைப்பதாக நமக்கு வந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கிறன சார். இப்போ இந்த தாவேக்காவுடைய ஒரு வளர்ச்சியை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்?
3: அதாவது இந்த முன்னிலைகளை இப்ப பார்க்கும்போது, இதுவரைக்கும் வந்திருக்கக்கூடிய முடிவுகளை வச்சு பார்க்கும் போதுங்க, திமுக ஆட்சி மேல கூட்டணி மேல இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கக்கூடிய அபரிமிதமான எதிர்ப்பை வந்து இது வெளிப்படுத்துது. திமுக கூட்டணிய அந்த குடும்ப ஆட்சி, ஊழல் மிகுந்த ஆட்சியை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக மக்கள் முடிவு செய்திருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. அதுல இப்போ ஒண்ணு, நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியானது தொடர்ந்து அவங்களுக்கு எதிர்த்தப்பா செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தாவேக்கா 2 வருடத்துக்கு முன்னாலதான் ஆரம்பிச்சாங்க. அது குறிப்பாக இந்த 4-5 மாதங்கள்ல தான் செயல்பாடுகள் ஓரளவுக்கு இருந்தன. ஆனா அவர் வந்து பிரபலமானவர், அறிமுகமான நடிகர்ங்கிறதுனால இளைஞர்க மத்தியில ஒரு பெரிய ஒரு ஆதரவை பெற்றிருக்கிறார். அவருக்கு வந்து இவ்வளவு பெரிய வரவேற்பு என்பது யாருமே எதிர்பார்க்கவில்லை. அவர் வந்து கணிசமாக வாக்கு வாங்குவார்ங்கிறது இப்ப நாங்கெல்லாம் இந்த தேர்தலும் போதும் தேர்தல் அன்றைக்கும் அதற்கு பின்னாலும் இந்த மேற்கு தமிழ்நாட்டு பகுதியில போகும்போது, பிரயாணங்கள் போகும்போது கவனித்தோம். ஆனா அதிகமான எதிர்பார்த்ததை விடவும் அதிகமாக அவருக்கான அந்த கட்சிக்கான வாக்குகள் இருக்கின்றன. அடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணி வருகிறது, 3வதாக திமுக கூட்டணி வருகிறது. அதனால திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும், அது தோற்கடிக்கப்பட்டுவிடும். திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் வந்து ரெண்டாக பிரிந்திருக்கின்றன. அதுல வந்து விஜய் அவர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு மக்கள் அதிகமாக வாக்களித்திருக்கிறார்கள். நாம் இன்னும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் போனா முடிவுகள் நமக்கு தெரிய வருங்க. அதனால எப்படி போகுதுங்கிறத பார்ப்போம். ஆனா தாவேக்கா ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது உண்மை. இதற்கு காரணமே நான் நினைக்கிறது இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியினுடைய ஆட்சி மேல மக்களுக்கு

0: இருக்கக்கூடிய வெறுப்பு தான் என்பதை நாம் உணர்கிறேன்.
1: இப்ப இப்படி பார்க்கலாமா சார், இந்த அதிமுக அந்த அதிருப்தி வாக்குகளை, அதிமுக கூட்டணி அதிருப்தி வாக்குகளை முழுமையாக அறுவடை செய்யலைன்னு நம்ம இதை எடுத்துக்கலாமா சார்?
0: இல்ல, முழுமையாக அதாவது பிரிந்து விட்டன என்று எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா அவருக்கு வந்து இளைஞர்கள் மத்தியில பெரிய செல்வாக்கு இருந்தது, அவர் பிரபலமான நடிகர், அதனால இளைஞர்கள் மத்தியில் இடம் பிடித்திருந்தார். பல இடங்கள்ல நாங்க போகும்போது சொன்னாங்க, என்னுடைய 10 வயசு பையன் சொன்னானுங்க, 15 வயசு பையன் சொன்னானுங்க, நீங்க விஜய்க்கு தான் போட்டு ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா சொல்றாரு, பாட்டி சொல்றாரு. ஆக அந்த தாக்கம் வந்து பல இடங்கள்ல இருந்தத நாம பாக்குறோம். அதனால இப்ப வந்து இந்த குடும்ப ஆட்சிக்கு ஊழல் ஆட்சிக்கு எதிர்ப்பு தமிழ்நாட்டுல மிகப்பெரிய அளவில் இருக்குது. அது இரண்டாக பிரிந்து விட்டது. அதுல வந்து இவர் இளைஞர் மத்தியில ரொம்ப அறிமுகமான நடிகர் முகம் அப்படிங்கறதுனால அவருக்கு அதிகமாக போய்விட்டதாக நான் நினைக்கிறேன். ஆனா
2: சார், ஒரு சின்ன கேள்வி, இப்போ இதுவரையில திமுக ஓட்டு போடலன்னா அதிமுகவுக்கும், அதிமுகவுக்கு ஓட்டு போடலன்னா திமுகவுக்கும் போட்டாங்க. நிறைய நேரங்களில் வந்த மூன்றாவது ஒரு சக்தியை வந்து மக்கள் நிராகரிச்சிருக்காங்க. ஆனா இப்ப ரெண்டு கட்சியும் ஒதுக்கிட்டு மூன்றாவதா வந்த விஜய மக்கள் ஏத்துக்கிறதுக்கு என்ன சார் காரணம்? எல்லா கட்சி மேலயும் ஒரு அதிருப்தின்னு எடுத்துக்கலாமா?
0: இல்ல, மக்கள் வந்து பெரும்பாலும் இளைஞர்கள், புதிய வாக்காளர்கள் வந்து புதிய ஒரு நபருக்கு போட்டு பார்க்கலாம் என்று எண்ணம் வந்திருக்கிறது. அவர் பிரபலமான நடிகராக இருப்பதனால, அறிமுகமான முகமாக இருப்பதனால அவருக்கு வாக்களித்திருக்கலாம் என்பதுதான் கருத்தாக தோன்றுகிறது. ஆனால் அவருக்கு துரதிருஷ்டவசமாக அமைப்பு இல்லை. மாற்று திட்டங்கள்ங்கிறது பெரிய அளவுக்கு மக்களிடத்துல அது விவாதிக்கப்படவில்லை. அப்புறம் அவர் வந்து அனுபவம் வாய்ந்த ஆட்கள் இல்லை. வந்தா நாங்க ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி ஆட்கள் எல்லாம் இல்லை. அதெல்லாம் பற்றாக்குறை இருக்கிறது. ஆகவே இந்த சூழ்நிலையில அவர் வந்திருக்காருங்கிறது பார்க்கும்போது பெரும்பாலான இளைஞர்கள், புதிய வாக்காளர்கள், மக்கள் வந்து பிரபலமான நடிகர், அறிமுகமானவர் அப்படின்னா அவர்களுக்கு அறிமுகமானவர்கிற முறையில அவரை தேர்ந்தெடுத்துறாங்க.
1: இன்னொரு செய்தி சார், இப்ப அவர் திமுகவினுடைய வாக்கு வங்கியை சரிச்சிருப்பதை போலவே அதிமுக கூட்டணியுடைய வாக்கு வங்கியும் சரிச்சிருக்கிறார். இல்லைன்னா அவரால் இவ்வளவு தூரம் வாக்குகளை வந்து கூடுதலாக பெற்று கிட்டத்தட்ட 99 இடங்கள் வரைக்கும் அவர் வந்து முன்னிலை வைக்க முடியாது இல்லைங்களா?
0: இருக்கலாங்க. அதாவது திமுகவை அவர் அதிகமாக வாக்கு வங்கியை வாங்கியிருக்காரு. மற்ற கட்சிகளும், தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்த மற்ற கட்சிகளினுடைய வாக்குகளும் அவருக்கு போயிருக்கலாம். இளைஞர்கள் இப்ப திமுக எதிர்ப்பு, நமக்கு வர வேண்டிய வாக்குகளே கூட, இயற்கையாக வர வேண்டிய வாக்குகளே கூட அவருக்கு நிறைய போயிருக்குது. இல்லாட்டி இவ்வளவு நீங்க சொல்ற மாதிரி 99 இடத்துல வந்து முன்னிலை வகிக்கிறதுங்கிறது முடியாதுங்க.
1: அப்போ நீங்க முன்னாடி தேர்தலுக்கு முன்னதாக நீங்க வந்து தாவேக்காவோட தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவரை கூட்டு வரணும்னு எடுத்துக்கொண்ட முயற்சி வந்து வெற்றி பெற்றிருந்தா இன்றைக்கு வந்து இது ஒரு மிக பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மாறியிருக்கும் இல்லைங்களா?
0: அதாவதுங்க, இப்போ நடிகர் விஜய் அவர்களினுடைய தாக்கம் வந்து கடைசி ஒரு வாரத்துலதான் அதிகமா தெரிஞ்சதுங்க. முதல்ல வந்து அவர் தாக்கம் செய்வார் என்று இருந்தது. கடைசி ஒரு வாரத்துலதான் வந்து அவருடைய தாக்கம் வந்து நமக்கு அதிகமாக தெரிந்தது. இப்ப ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் அவருடைய முழு இம்பாக்டே நமக்கு வந்து தெரிய வருதுங்க. நாம வந்து என்ன நினைச்சோம்னு சொன்னா, திமுக எதிர்ப்பு, தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாருமே ஒன்றிணைந்து இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும், ஆகவே இது போதும் அப்படிங்கிறது தான் நாம நினைச்சோமுங்க. ஏன்னா அவருக்கு அவருக்கு வந்து அமைப்பு கிடையாது, பெரிய கொள்கைகள் அவர் வந்து விளக்கல. உங்களுக்கு தெரிய, அவருடைய வேட்பாளர்கள்ல பாதி பேர், 118 பேர் வந்து மாற்று கட்சியிலிருந்து வந்தவங்க. அவருக்கு நேரம் கூட அறிமுகமாயிருக்கிறதுக்கான வாய்ப்பே வந்து கிடையாது. அந்த மாதிரி சூழ்நிலை இருந்ததுங்க. அதனால வந்து நாம இருக்கக்கூடிய எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டிஸ் இது வச்சு நாம திமுகவை தோற்கடிக்க முடியும் என்று நாம் நினைத்தோம். ஏனென்றால் நம்ம கட்சிகளுக்கு எல்லாம் அந்த திமுக எதிர்ப்பு என்று இருக்கிறது. மற்றபடி நம்முடைய கொள்கைகள்ல பெரும்பாலானதுல ஒத்து போற கொள்கைகளாக இருந்தது. ஆகவே நாம் இதை வைத்து நாம் வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தோம். ஆனால் தாவேக்கா, திரு விஜய் அவர்களினுடைய தாக்கம் எதிர்பார்த்ததை விட மிக அதிகமாக இருக்கிறது.
1: இதுல ஒரு மிக முக்கியமான செய்தி என்னன்னா, தாவேக்காவும் கூட இன்றைக்கு தேதியில இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில பாத்தீங்கன்னா அந்த மேஜிக் நம்பரான 118 தொடுவாரா என்று தெரியவில்லை. அப்பனா இது ஒரு ஹங் அசம்பிளியா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா சார்?
0: ஆமாங்க, இப்ப அப்படித்தான் போகுதுங்க. அவர் வந்து மேஜிக் நம்பரை தொடுவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதுதான் ஆரம்ப கட்டத்துல தெரியறது. எது வேணாலும் மாறலாம். ஆனா இப்ப நமக்கு தெரியறது வந்து

0: அதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது தானுங்க. அதனால இப்ப தேர்தல் முடிவுகள் எல்லாம் வந்த பின்னால என்ன செய்யலாம் என்பதை உட்கார்ந்து பரிசீலனை செய்ய வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். ஏன்னா அவரும் தனியா ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை.
1: இது வந்து ஒரு தொங்கு சட்டமன்றமாகத்தான் உருவாக போகிறது என்ற ஒரு சூழ்நிலை நம்ம பார்க்கலாமா சார்? அப்படித்தான் தோணுது.
0: ஆமா, இப்ப வந்திருக்கக்கூடிய முடிவுகளினுடைய அடிப்படையில இந்த தொங்கு சட்டமன்றம் தான் இப்ப தெரியுதுங்க.
2: சார், இப்போ நீங்க ஒரு தேசிய கட்சியா மூன்றாவது அணியின் முன்வைக்கப்பட்ட போது, தேசிய கட்சிகள் எல்லாம் முன்வைக்கப்பட்ட போதெல்லாம் வந்து மக்கள் அவ்வளோ எடுத்துக்கல, விஜய்க்கு மட்டும் இவ்வளவு பெரிய பேராதரவு எதுக்கு சார் கொடுத்திருப்பாங்க? என்ன நினைக்கிறீங்க நீங்க அதை பத்தி?
0: அதாவது பெரும்பாலான இளைஞர்கள் பொது வாக்காளர்கள் வந்துங்க, அவங்க ஜனநாயகத்துல வந்து யார் விரும்பினாலும் யாருக்கு வேணாலும் போடலாம். ஆனா அவங்க வந்து இந்த பாரம்பரியமான கட்சிகள்னு வச்சுக்கலாம், பல நாட்கள் இருக்கக்கூடிய இந்த கட்சிகளை மீறி அவருக்கு போடுறாங்கன்னு சொன்னா அவருடைய தனிநபர் கரிஸ்மான்னு சொல்றோம் இல்லைங்களா, ஆளுமை, அதை வைத்துதான் போட்டிருக்கிறாங்கன்னு எனக்கு தோணுதுங்க. அவங்க வந்து அவங்க விருப்பப்பட்டவங்களுக்கு போடுறவங்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் உரிமை இருக்குது. ஆனா அந்த பர்சனாலிட்டி தனிநபர் மூவி கரிஷ்மா வச்சுதான்
2: ஒழுங்கா தொகுதிக்கு போல, பிரச்சாரம் பண்ணல, எல்லாத்தையும் கேன்சல் பண்ணாரு அப்படின்னு பண்ணாங்க. இன்னொன்னு, ஒபீனியன் போலும் எக்ஸிட் போலும் மற்ற நாலு மாநிலங்கள்லயும் அப்படியே பிரதிபலிக்குது, தமிழ்நாட்டுல மட்டும் அது மாறி இருக்குன்னா?
0: இல்ல, மாறி இருக்குதுன்னா அவருடைய தாக்கம் வந்து பெரிய அளவுல இருக்குதுங்க. திரு விஜய் அவர்களினுடைய தாக்கம் வந்து பெரிய அளவில் இருக்கிறது தான் இது வந்து காட்டுதுங்க. இருந்தாலும் முதல்ல பார்த்தா நகர்ப்புறத்துலதான் இருக்கும்னு பெரும்பாலான கருத்து கணிப்பாளர்கள் சொன்னாங்க. ஆனா நான் தேர்தல் போதே பார்த்தனுங்க, இங்க கொங்கு நாட்டு பகுதியில நான் கிராமங்களுக்கு போகும்போது எனக்கு தெரிஞ்சதுங்க. அது குறிப்பா தேர்தல் அன்னைக்கு நாங்க பல இடங்கள்ல பிரயாணம் பண்ணும் போது தெரிஞ்சது. புதிய இடங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கிராம பகுதிகளில் டென்ட் போட்டு தாவேக்காவுக்கு இளைஞர்கள் உட்கார்ந்து நானே பார்த்தேன். சில இடங்கள்ல 10-15 பேர் வரைக்கும் கூட இருந்தாங்க. அதனால நம்ம எதிர்பார்த்ததை விட அவருடைய தாக்கம் என்பது அதிகமாக இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை.
1: உங்களுடைய பார்வையில ஐயா, இப்ப இந்த பாஜகவுடைய 27 இடங்கள்ல எப்படி முன்னிலை நிலவரங்கள், உங்களுக்கு வரக்கூடிய செய்திகள் எப்படி சார் இருக்கு?
0: நான் இன்னும் தொகுதி வாரியா பாக்கலீங்க, நானும் வேற தொலைக்காட்சிகள் இதே மாதிரி பேசிட்டு இருந்தேன். இப்ப அகில இந்திய அளவுல பாக்கும்போது நீங்க சொன்ன மாதிரி பெரிய அளவுல தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், அஸ்ஸாம்ல நாம 3வது முறையா பெரிய அளவு ஆட்சிக்கு வர்றோம். அதே மாதிரி புதுச்சேரியில 2வது முறையாக தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணி வருது. அனைவரும் பெரிய ஆவர்வலோடு எதிர்பார்த்த மேற்கு வங்காளத்துல நாம வந்து வெற்றி பெறுகிறோம். இது மிகப்பெரிய அசாத்தியமான சாதனை. என்ன, மேற்கு வங்கம் வந்து ஒரு பார்டர் ஸ்டேட், எல்லை மாநிலம். அங்கிருந்து வந்து இந்த ஊடுருவல்காரர்கள் நிறைய தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தார்கள். அங்க வேலி அமைக்கிறதுக்கு கூட அந்த முதலமைச்சர் நமக்கு இடம் கொடுக்க மறுத்தாங்க. அப்புறம் அவங்களுடைய அரசியல் முழுவதுமே எதிர்ப்பு அரசியலாக இருந்தது. மக்களுக்கு வந்து மத்திய அரசினுடைய நலத்திட்டங்களை கூட கொண்டு போய் சேர்த்துல. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், பே கமிஷன், அரசு ஊழியர்களுக்கு கொடுத்த பே கமிஷன் ரெக்கமெண்டேஷன் கூட இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாம இருக்கிறாங்க. ஆகவே மேற்கு வங்காளத்தை நாம முதன்மையாக எடுத்தோம். காரணம், அது தேசிய பாதுகாப்பு, நேஷனல் செக்யூரிட்டிக்கு மிக முக்கியமான ஒரு மாநிலமா இருந்தது. அதற்கான அச்சுறுத்தல் வந்து வந்துட்டு இருந்தது. ஆகவே அதுல நாம வெற்றி பெறுவோம் என்பது மிகப்பெரிய வேலை. அதே மாதிரி கேரளாவில் நாம் இந்த முறை குறைந்தது ஒரு 4-5 இடங்களாவது பெற வேண்டும் என்று நினைத்தோம். தொடர்ந்து கடந்த 15 வருஷத்துல வாக்கு சதவீதம் அங்க நம்ம பிஜேபிக்கு அதிகரித்து கொண்டே வருகிறது. அங்க நாம 3வது போர்ஸ் ஆஃப் தான் இருக்கிறோம். அதனால இந்த முறை அதிகமாகும் என்று உறுதியாக நம்புகிறோம். போன பாராளுமன்ற தேர்தலையே நாம 19.4 விழுக்காடு வாங்கியிருந்தோம். இந்த முறை ஒரு 3-5-6 சீட்டுகள் கூட வரும் என்று நினைக்கிறோம். ஆக மற்ற 4 மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் மிக ஒரு என்கரேஜிங் டெவலப்மெண்டா இருக்குது, ஊக்கம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அது குறிப்பாக மேற்கு வங்காளத்துல வென்றது அசாத்தியமான வேலை. மேற்கு வங்காளம், அஸ்ஸாம் ரெண்டுமே நம்முடைய எல்லை மாநிலங்கள். அதனால வங்காளதேசத்திலிருந்து வந்து ஊடுருவல்காரர்கள் எல்லாம் பெரிய தொந்தரவு கொடுத்தது நமக்கு தெரியும். ஒரு 2 மாசத்துக்கு முன்னாலையும் கூட திருப்பூர்ல ஒரு தீவிரவாதி பிடித்தோ, அவர் வங்காளதேசத்திலிருந்து தப்பி வந்த ஆளு. ஒரு போன வாரம் வங்காளதேசத்தினுடைய ஒரு MP பேசியிருந்ததை நீங்க கேட்டிருக்கலாம்.

0: அவர் சொல்லியிருந்தாரு பாரதிய ஜனதா.
1: சார் ஒரு செய்தி சுருக்கம் வருது, உங்ககிட்ட தொடர்ந்து பேசுறோம் சார்.
2: ஒரு ரெண்டே நிமிஷம் சார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழல் உருவாகியுள்ளது. ஆளும் திமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின், மாநில அமைச்சர்கள் திரு துரைமுருகன், திரு கே என் நேரு, திரு டி ஆர் பி ராஜா, திரு தங்கம் தென்னரசு, திரு வெள்ளக்கோவில் சுவாமிநாதன், திரு மா சுப்பிரமணியம், திரு நாசர், திரு முத்துசுவாமி, திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, திரு தாமோ அன்பரசன் உள்ளிட்டோர் பின்தங்கியுள்ளனர். புதிய கட்சியான தாவேகா தனிப்பெரும் கட்சியாக அதிக இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. குறிப்பாக இதுவரை 216 இடங்களுக்கு முன்னிலை நிலவரங்கள் தெரிய வந்துள்ளன. அதில் தாவேகா 97 இடங்களிலும், அஇஅதிமுக 66 இடங்களிலும், திமுக 35 இடங்களிலும், பாமக 7 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 3 தொகுதிகளிலும், விசிக 2 தொகுதிகளிலும், பிஜேபி, தேமுதிக, அமமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் புதிய தமிழகம் தலா 1 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கின்றன. தாவேகா தலைவர் திரு விஜய், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாமகவின் திருமதி சௌமியா அன்புமணி ஆகியோர் முன்னிலை வகிக்கின்றனர். இது வந்து இப்ப வந்திருக்கக்கூடிய செய்திகளையால். நீங்க லைன்ல இருக்கீங்களா? ஆமா, இப்ப நீங்க வந்திருக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் பாத்தீங்கன்னா, இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம், முதல்வர் மற்றும் துணை முதல்வர் உட்பட பல மூத்த அமைச்சர்கள் வந்து இந்த தினம் வந்து ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள் என்பதுதான் இப்ப வந்திருக்கக்கூடிய செய்திகளாக இருக்குதுங்க.
0: ஆமாங்க, எனக்கு தெரிஞ்சு கடந்த 25-30 வருஷத்துல இவ்வளவு பெரிய மாற்றம் வந்தது இல்லைங்க. தமிழகத்தையே ஒரு புரட்டி போடக்கூடிய அளவுக்கு மாற்றம் வந்ததில்ல. திரு எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கி இருக்கலாம், அப்பெல்லாம் நாங்க சின்ன வயசு, அதனால எனக்கு தெரிஞ்சு இதுதான் மிக பெரிய மாற்றம். ஒரு எதிர்பார்க்காத ஒரு புதிய கட்சி வந்து பெரிய மாற்றத்தை திருப்பி போட்டிருக்கிறது. இது கண்டிப்பாக எல்லாருமே சுய பரிசோதனை செய்யக்கூடிய விஷயம். ஏன் இப்படி நடந்தது, என்ன காரணம் என்பதை பரிசோதனை பண்ண வேண்டியது அவசியம். ஆனால் மக்கள் தீர்ப்பை நாம், ஜனநாயக தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும், மதிக்கிறோம். ஒரு விஷயம் ஆனா புலப்படுதுங்க, நான் திருப்பி திருப்பி சொல்ற மாதிரி, இது திமுக கூட்டணிக்கு எதிரான வாக்குகள் அப்படிங்கறதுதான். மக்கள் வந்து, மிக பெருவாரியான மக்கள் அந்த எதிர்ப்பு மனநிலையை அவர்கள் கொண்டிருந்தார்கள். காரணம் குடும்ப ஆட்சி, ஊழல், நிர்வாகமின்மை, அப்புறம் போதைப் பொருள் பழக்கம், இதெல்லாம் வந்து மிக அதிகமாக போனது. இதனால மக்கள் வெறுப்பாக இருந்தார்கள் என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஆனால் விஜய் அவர்களினுடைய தாக்கம் வந்து மிகப்பெரிய தாக்கமாக ஆகியிருக்கிறது.
2: ஆக அவர் வந்து கடுமையாக திமுகவை விமர்சித்தது என்பது அவருக்கு பெரிய ஒரு வாய்ப்பை, பலனை உருவாக்கி தந்திருக்கிறது என்பதுதானே இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்.
0: ஆமா, உண்மைங்க, உண்மை, மிக முக்கியமான உண்மை. அவருக்கு அது பெரிய பலனை தந்திருக்குதுங்க. அவர் ஒவ்வொரு கூட்டத்திலையுமே திமுக பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. ஆக அது ஒரு பெரிய தாக்கத்தை வந்து உண்டு பண்ணிருக்குது. திமுகவும் வந்து அதிகபட்சமாக கட்சி ரீதியா, கொள்கை ரீதியா தாக்காம அவருடைய தனிப்பட்ட முறையிலையும் தாக்குதல் பண்ணிட்டாங்க. அவருடைய குடும்ப ரீதியாக அதெல்லாம் வந்து தாக்குதல் செய்தது அவருக்கு மேலும் தனிப்பட்ட முறையிலும் கோபத்தை உண்டு செய்திருக்கிறது என்பதுதான் நான் நினைக்கிறேன். ஆனா ஒரு பெரிய அளவுல புதுமுகங்களை நிற்கத்த வைத்து, யாருனே அடையாளம் தெரியாத ஆட்கள், அதுல பெரும்பாலானவர்கள், மிக பெரும்பாலானவர்கள், அவர்களை எல்லாம் நிக்க வைத்து இவ்வளவு பெரிய அளவுக்கு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்பது பெரிய ஆச்சரியத்தை உண்டு பண்ணுகிறது.
2: மிக்க நன்றி சார், நீங்க வந்து எங்களோட தொடர்பு கொண்டு.
0: ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி.
1: சார், இப்போத்திய நிலவரப்படி முதலமைச்சர் துணை முதலமைச்சரே வந்து பின்னடைவில் இருக்கிறாங்க. சென்னையில் ஆல்மோஸ்ட் திமுக கோட்டையா இருந்த சென்னையில் எல்லா இடங்கள்லையும் தாவேகா முன்னிலையில் இருக்குது.
2: எனக்கு வந்து இது 1977 தேர்தலை தான் திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்குது. இவங்க வந்து பல பேர் அதை வந்து அன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையும் நம்ம ஒப்பிட முடியாதுன்னு சொன்னாலும், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தாவேகா ஒரு வலிமையான சக்தியாக தன்னை ஒரு முன்னிலைப்படுத்தி கொண்டு வருகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் திமுகவுடைய சென்னை வந்து திமுகவுடைய கோட்டைன்னு சொல்லப்பட்ட இடத்துலயே இப்போ பார்த்தீங்கன்னா சேகர்பாபு மாதிரியான ஒரு மூத்த அமைச்சரே வந்து இன்னைக்கு பின்னடைவை சந்திக்கிறார் அப்படிலாம் நம்ம பார்க்குறோம். அப்போ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த ஆட்சி மீது கடுமையான விமர்சனத்தை மக்கள் வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு உள்ளார்ந்த செய்தி. இதனுடைய பலன் யாருக்கு போய் சேர்ந்தது, என்ன விதமான ஒரு ஆட்சி அமையப்போகிறது, என்ன விதமான ஒரு சூழ்நிலை எதிர்பார்க்கிறோம் என்பதெல்லாம் வேறு. ஆனால் இந்த திமுகவினுடைய ஆட்சி மீதான ஒரு கடுமையான விமர்சனத்தை மக்கள் மாற்றி இன்றைக்கு வாக்களித்ததன் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோமோ என்ற எண்ணம் தான் எனக்கு கிடைக்கிறது சார்.
1: சரி, தொடர்ந்து போறதை பார்த்தா உங்களுக்கு

0: அங்க அசம்பிளி மாதிரி கூட தெரியல. மறுபடியும் பார்த்தீங்கன்னா தாவேக்காவனுடைய எண்ணிக்கை மட்டும் அதிகமாயிட்டே போகுது. மற்றவங்க ரெண்டு பேர்தான் கூடுது குறையுது, பட் கன்சிஸ்டன்ஸா இருக்கு. இன்னும் ஒரு 5-6 ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா தாவேக்கா ஒரு வேலை தனி மெஜாரிட்டி அடையுமா சார்?
1: இப்படிதான் தெரியுது. இப்போ வந்திருக்கக்கூடிய எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 228 முன்னிலை சொல்றாங்க. அதுல வந்து தாவேக்கா 105, அதிமுக வந்து 76, திமுக 46. எனக்கு ஆச்சரியமான விஷயங்கள்லாம் என்னன்னா, திமுகவினுடைய பல மூத்த அமைச்சர்கள் வந்து தொடர்ச்சியாக பின்னடைவை சந்திக்கிறார்கள் என்ற செய்தி வந்து நம்ம ஆச்சரியத்தினுடைய இது. இவ்வளவு தூரம் வந்து மக்கள் வந்து அந்தந்த பகுதிகளில் இவ்வளவு தூரம் கடுமையான ஒரு விமர்சனத்தை வைத்திருப்பார்கள் என்று தோணவில்லை. அந்த விமர்சனம் வந்து இன்னைக்கு வெளிப்படையாக இன்றைக்கு வந்து தெரிகிறது. அப்போ இது வந்து ஒரு பெரிய மாறுதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தேர்தல், ஒரு பெரிய மாற்றத்தை மக்கள் விரும்புகிறார்கள் என்பதை சொல்லக்கூடிய ஒரு தேர்தலாகத்தான் நம்ம இதை வந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. அந்த மாற்றத்திற்கான ஒரு மனிதராக, ஒரு கட்சியாக தாவேக்காவை மக்கள் பார்த்திருக்கிறார்கள், இளைஞர்கள் பார்த்திருக்கிறார்கள். உண்மையிலேயே வந்து நீங்க மதுரையிலிருந்து இருக்கக்கூடிய மதுரை மத்திய தொகுதிகள் தாவேக்கா வேட்பாளர் 1999 வாக்குகள் முன்னிலை என்றெல்லாம் செய்திகள் வருகின்றன. குறிப்பாக நீங்கள் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் எல்லாம் மூத்த அமைச்சர், அவருக்கும் சரி இங்க இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய பல அமைச்சர்களும் சரி,
0: இந்த மாதிரி ஒரு நேர்மையான அமைச்சர்.
1: ஆமா பாருங்க, கோவை மாவட்டத்தில் உள்ள 10 தொகுதிகளில் தாவேக்கா 4, அதிமுக 4, திமுக 2 என்று முன்னிலை வந்து இப்ப வருகிறது. அப்போ படிப்படியாக ஒரு நீங்க சொல்ற மாதிரி தாவேக்கா இப்போ 106 இடங்களில் முன்னிலை வைக்கக்கூடிய சூழ்நிலை,
0: தொடர்ந்து அது ஏறிட்டே போகுது. இன்னும் ஒரு 12 தொகுதி தான் உங்களுக்கு
1: தேவை. ஆனாலும் என்னன்னா, ஒரே ஒரு செய்தி என்னன்னா, நம்ம வந்து 118 என்ற எண்ணிக்கை மட்டும் வைத்துக்கொண்டு கம்ஃபர்டபுளாக ஒரு ஆட்சியை அமைப்பது என்பது சிரமம். அதாவது ஆட்சி அமைப்பதற்கு தேவையான எண்ணிக்கை 118, ஆனால் தொடர்ச்சியான ஆட்சி அதிகாரத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் அவர்களுக்கு குறைந்தபட்சம் 130 இடங்களாவது கண்டிப்பாக தேவைப்படும் என்ற ஒரு நிலைமைதான் இருக்கிறது. அப்போ இது வந்து ஒரு நிச்சயமாக ஒரு தொங்கு சட்டமன்றத்தை நோக்கித்தான் இது சென்று கொண்டிருக்கிறது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை, பெரும்பான்மை ஒரு கட்சி பெரும்பான்மை என்பது இல்லாது போகும் பொழுது கூட்டணி ஆட்சியதற்கான ஒரு இடங்களை, அதுக்கான ஒரு வாய்ப்பை தான் இது திறந்து விட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட ஒரு கூட்டணி அமையும் என்பதும் இன்னொரு
0: இவ்வளவு சீக்கிரம் கூட்டணி ஆட்சின்ற முடிவுக்கு நம்ம வர முடியுமா? என்னன்னா, மற்ற ரெண்டு திராவிட கட்சிகளும் ரெண்டு ஆண்ட ஆளுகின்ற கட்சிகளும் குறைஞ்சினே தான் வருது. தாவேக்கா மட்டும் அது எப்பவுமே குறையில. 106 தொகுதியில் லீடிங் வருது தாவேக்கா. திமுக பார்த்தீங்கன்னா 46, இது 77 குறைஞ்சினே வருது. பட்டு தாவேக்கா பார்த்தீங்கன்னா லீடில் போயிட்டே இருக்கு. இப்போ செய்தி சுருக்கம்
1: வர வேண்டியிருக்குது. அதனால
2: வணக்கம். தேர்தல் சிறப்பு செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழல் உருவாகியுள்ளது. ஆளும் திமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின், மாநில அமைச்சர்கள் திரு துரைமுருகன், திரு கே என் நேரு, திரு டி ஆர் பி ராஜா, திரு தங்கம் தென்னரசு, திரு வெள்ளக்கோவில் சாமிநாதன், திரு மா சுப்பிரமணியன், திரு நாசர், திரு முத்துசாமி, திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, திரு தாமோ அன்பரசன் உள்ளிட்டோர் பின்தங்கியுள்ளனர். புதிய கட்சியான தாவேக தனிப்பெரும் கட்சியாக அதிக இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. இதுவரை 225 தொகுதிகளுக்கு முன்னணி நிலவரங்கள் தெரிய வந்துள்ளன. இதில் தாவேக்க 101 தொகுதிகளிலும், அஇஅதிமுக 67 தொகுதிகளிலும், திமுக 37 தொகுதிகளிலும், பாமக 7 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 3 தொகுதிகளிலும், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விசிக தலா 2 தொகுதிகளிலும், பிஜேபி, தேமுதிக, அமமுக மற்றும் புதிய தமிழகம் கட்சி தலா 1 தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. தாவேக்க தலைவர் திரு விஜய், அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி, பாமகவின் திருமதி சௌமியா அன்புமணி ஆகியோர் முன்னிலை வகிக்கின்றனர். கும்மிடிப்பூண்டி, திருத்தணி, பொன்னேரி, திருவள்ளூர், பூந்தமல்லி, ஆவடி, அம்பத்தூர், மாதவரம், திருவற்றியூர், ஆர் கே நகர், பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், திருவிக நகர், ராயபுரம், துறைமுகம், எழும்பூர், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, அண்ணாநகர், விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை, டி நகர், மயிலாப்பூர், சோழிங்கநல்லூர், ஆலந்தூர், ஸ்ரீபெரும்புதூர், பல்லாவரம், தாம்பரம், செங்கல்பட்டு, திருப்போரூர், மதுராந்தகம், உத்திரமேரூர், அரக்கோணம், ராணிப்பேட்டை, வேலூர், கே வி குப்பம், ஆம்பூர், திருப்பத்தூர், ஊத்தங்கரை, பர்கூர், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, போளூர், சேலம் வடக்கு, சேலம் தெற்கு, ராசிபுரம், சேந்தமங்கலம், திருச்செங்கோடு, ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, மொடக்குறிச்சி, காங்கேயம், கோபிச்செட்டிப்பாளையம், அபி

தென்காசி, திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு, பல்லடம், கவுண்டம்பாளையம், கோவை வடக்கு, சிங்காநல்லூர், கிணத்துக்கடவு, திண்டுக்கல், குளித்தலை, மணப்பாறை, ஸ்ரீரங்கம், திருச்சி வடக்கு, திருச்சி கிழக்கு, முசிறி, துறையூர், பெரம்பலூர், விருதாச்சலம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, அறந்தாங்கி, காரைக்குடி, சிவகங்கை, மானாமதுரை, மேலூர், சோழவந்தான், மதுரை வடக்கு, மதுரை தெற்கு, மதுரை மத்தி, திருப்பரங்குன்றம், உசிலம்பட்டி, பெரியகுளம், கம்பம், ராஜபாளையம், அருப்புக்கோட்டை, பரமக்குடி, தூத்துக்குடி, கோவில்பட்டி, சங்கரன்கோவில், திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, நாங்குநேரி, ராதாபுரம், கிள்ளியூர் ஆகிய தொகுதிகளில் தாவேக முன்னிலை வகிக்கிறது. செய்யூர், காஞ்சிபுரம், காட்பாடி, குடியாத்தம், வாணியம்பாடி, வேப்பனஹள்ளி, ஹொசூர், பாலக்கோடு, பாப்பிரெட்டிப்பட்டி, கலசப்பாக்கம், அரூர், கீழ்பெண்ணாத்தூர், ஆரணி, செய்யாறு, வந்தவாசி, மயிலம், விழுப்புரம், உளுந்தூர்பேட்டை, கள்ளக்குறிச்சி, கங்கவல்லி, ஆத்தூர், ஏற்காடு, மேட்டூர், ஓமலூர், எடப்பாடி, சங்ககிரி, வீரபாண்டி, நாமக்கல், தாராபுரம், பெருந்துறை, பவானி, பவானிசாகர், சூலூர், கவுண்டம்பாளையம், உடுமலைப்பேட்டை, குன்னூர், பொள்ளாச்சி, பழனி, நத்தம், அரவக்குறிச்சி, கிருஷ்ணராயபுரம், துறையூர், லால்குடி, அரியலூர், நெய்வேலி, பண்ருட்டி, கடலூர், குறிஞ்சிப்பாடி, சிதம்பரம், பூம்புகார், வேதாரண்யம், நன்னிலம், திருவிடைமருதூர், பாபநாசம், பட்டுக்கோட்டை, பேராவூரணி, விராலிமலை, ஆண்டிப்பட்டி, ஸ்ரீவைகுண்டம், கடையநல்லூர், தென்காசி, ஆலங்குளம் தொகுதிகளில் அஇஅதிமுக முன்னிலை பெற்றுள்ளது. வேலூர், அணைக்கட்டு, பர்கூர், ரிஷிவந்தியம், வீரபாண்டி, அந்தியூர், கூடலூர், வால்பாறை, மடத்துக்குளம், ஒட்டன்சத்திரம், வேடசந்தூர், மண்ணச்சநல்லூர், குன்னம், சீர்காழி, திருவாரூர், கும்பகோணம், புதுக்கோட்டை, மதுரை கிழக்கு, திருமங்கலம், போடி, பரமக்குடி, ராமநாதபுரம், முதுகுளத்தூர், விளாத்திக்குளம், திருச்செந்தூர், வாசுதேவநல்லூர், நாகர்கோவில் ஆகிய தொகுதிகளில் திமுக முன்னிலை வகிக்கிறது. சோளிங்கர், பெண்ணாகரம், செஞ்சி, தருமபுரி, ஜெயங்கொண்டம், மயிலாடுதுறை, விக்கிரவாண்டி தொகுதிகளில் பாமக முன்னிலை பெற்றுள்ளது. உதகமண்டலத்தில் பிஜேபி முன்னிலை வகிக்கிறது. காங்கிரஸ் குளச்சல், திருவாடானை, விளமக்கோடு தொகுதிகளிலும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திருத்துறைப்பூண்டியிலும், விசிக காட்டுமன்னார் கோயில் தொகுதியிலும், தேமுதிக விருதுநகர் தொகுதியிலும், புதிய தமிழகம் கட்சி ஒட்டப்பிடாரம் தொகுதியிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பத்மநாபபுரம் தொகுதியிலும் முன்னிலை பெற்றுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

நேரம் 11:05. ஆகாஷ்வாணி மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடல் தொடர்ந்து இடம்பெறுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் தொடர்ந்து கலந்துரையாடலை கேட்கலாம். அதுவரை சில திரைப்பட பாடல்கள்.

மனசுக்குள் மத்தாப்பு திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடலை கேட்டோம். தொடர்ந்து சித்ரா பாடியுள்ள பாடல் படம் பாடு நிலாவே.

மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடலை நாம் தொடர்ந்து கேட்டுக் கொண்டிருக்கிறோம். கலந்துரையாடல் தொடரும் வரை திரைப்பட பாடல்கள் கே ஜே யேசுதாஸ் சித்ரா பாடியுள்ள பாடல் படம் நினைக்க தெரிந்த மனமே.

0: மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடல் தொடர்கிறது.
1: வணக்கம் நேயர்களே, இந்த நேரத்திற்கான மக்கள் தீர்ப்பினுடைய முன்னணி நிலவரங்களை பார்த்துவிடுவோம். அதற்கு முன்னால் இன்று நம்மோடு இந்த அரங்கத்தில் மூத்த பத்திரிகையாளரான திரு குமார் ராமசாமி ஆதித்யன் அவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார். அவரை வரவேற்கிறோம். வணக்கம் சார். இதுவரைக்கும் வந்திருக்கக்கூடிய ஒரு முன்னணி நிலவரங்களை நாம் பார்த்துருவோம். இதுவரை 232 தொகுதிகளுக்கான முன்னணி நிலவரங்கள் அஃபீஷியலாக அரசாங்கத்தினுடைய ஒரு தேர்தல் வெப்சைட்லேருந்து வரக்கூடியது. அதில் தாவேக்கா 104 இடங்களிலும், அதிமுக 67 இடங்களிலும், திமுக 40 இடங்களிலும், பாமக 7 இடங்களிலும், காங்கிரஸ் 4 தொகுதிகளிலும், பிஜேபி இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 2 தொகுதிகளிலும், விசிக தேமுதிக அமமுக மற்றும் புதிய தமிழகம் தலா ஒரு தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. தாவேக தலைவர் விஜய், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாமக திருமதி சௌமியா அன்புமணி ஆகியோர் முன்னிலை வகிக்கின்றனர். இதுதான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு முன்னிலை நிலவரங்களாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த தருணத்தில் வந்து நமக்கு வந்து பல முக்கியமான செய்திகள் வந்து தெரிய வருகின்றன. குறிப்பாக சார் ராமசாமி சார், குமார் ராமசாமி சார், ஒரு ட்ரெண்டு வந்து கிளீனாக செட் ஆயிடுச்சு. என்ன விதமான ஒரு போக்கு வந்து இப்போ உருவாக போகிறது என்பது, முன்னிலை நிலவரங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாமே செட் ஆயிடுச்சு. இது வந்து ஒரு ஒரு தொங்கு சட்டமன்றத்தை நோக்கி நம்மை நகர்த்துகிறதா, எப்படி சார் இதை பார்க்குறீங்க?
2: இப்போ இருக்க நிலவரப்படி 234 தொகுதிக்கு முன்னணி நிலவரம் வந்துட்டு, அதாவது 108 தொகுதி தமிழக வெற்றி கழகம் பெற்றிருக்கு. அவருக்கு 118 தானே வேணும், இன்னும்

0: தொகுதி தான் வேணும். ஏன்னா ஒவ்வொரு பல 40 மேற்பட்ட தொகுதிகளில் வாக்கு வித்தியாசம் 500 இருக்குது. சென்னை மட்டும்தான் விதிவிலக்கு. சென்னையில் முதலமைச்சர் உட்பட பல கிட்டத்தட்ட 30 எல்லா அமைச்சருமே கிட்டத்தட்ட பின்தங்கிட்டாங்க. எல்லாமே வாக்கு வித்தியாசம் 12,000-14,000 போயிட்டுருக்கு. மற்ற ஊர்கள்லாம் 2,000 அப்படி கூடிகிட்டுருக்கு. அதனால் இப்போ இன்னும் அடுத்த சுற்றுலாம் வரும்போது இன்னும் ஒரு கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா முன்னால் முன்னணி நிலவரம் 115 வரைக்கும் இருந்துது தமிழக வெட்டி காலத்துக்கு. அதனால் தனித்து கூட ஆட்சி அமைக்கிற வாய்ப்பு இருக்குது. இன்னமும் திமுக கூட்டணியில் ஏற்கனவே அந்த தேர்தலுக்கு முன்னாலேயும் சரி தேர்தல் முடிந்த பிறகும் கூட்டணி கட்சிகளுடைய ஒரு உரசல் போக்கெல்லாம் இருந்துச்சு. ஆனால் ஒன்று ரெண்டு கட்சிகளுக்கு வருமா ஒன்று ரெண்டு தொகுதி வந்தால் கூட அந்த கட்சிகள் அங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிமுகலேருந்தும் அந்த கூட்டணியிலும் வர்றதுக்கு வாய்ப்புகள் அமையலாம். அந்த மாதிரி ஒரு இருக்குது. இல்லாட்டா அதிமுக வந்து ரெண்டாவது பெரிய கட்சியாக அந்த கூட்டணி ரெண்டாவது பெரிய கட்சியாக வந்திருக்கு. போன தடவை மாதிரி அவங்க அதே இதை தக்க வச்ச மாதிரி இருக்குது. திமுக வந்து எதிர்பாராத வகையில் மூன்றாவது இடத்து தள்ளப்பட்டு விட்டது. ஏன்னா ஆண்டி இன்கம்பன்சி வந்து அந்த அளவுக்கு வேலை செஞ்சுருக்க ஒன்று. ரெண்டாவது திராவிட இயக்கத்துக்குன்னு தமிழ்நாட்டில் திமுக மொத்த மொத்தமாக ஒரு ஓட்டு வங்கி பிற்பட்டோர் சிறுபான்மையினர் பட்டியலின மக்கள்னு ஒரு ஓட்டு வங்கி இருந்துச்சு. அந்த ஓட்டு வங்கியை வந்து விஜயன் தமிழக வெற்றி கழகம் உடைத்து எறிஞ்சிருக்கு, தகர்த்து எறிஞ்சிருந்தான் சொல்லணும். அது அந்த அளவு புதிய ஒரு பெரிய மாற்றத்தை கிட்டத்தட்ட 50 பிறகு மாற்றத்தை வந்திருக்கு. அதுவும் ஒரு நடிகர் வந்து எம்ஜிஆர் கூட சொல்ல முடியாது, அவர் கூட இடையில வந்தார். என்டி ராமராவ் ஆந்திராவில் பண்ணார், எடுத்த உடனே வந்து ஜெயிச்சார். அதே மாதிரி அந்த ஒரு இதை வந்து விஜய் வந்து வந்திருக்கிறார். அது ஒரு பெரிய ஒரு தமிழ்நாட்டுக்கு அது பெரிய இது.
1: சார், இதுவரையில் நான் கூட நிறைய தேர்தல் பார்த்துருக்கேன். மூன்றாவது அணின்னு ஒன்று தமிழ்நாட்டில் வரும்போது ஏறக்குறைய அது ஜெயிச்சதே கிடையாது.
0: ஆமாம்,
1: பல கட்சிகள் சேர்ந்து அமைச்ச மக்கள் நல கூட்டணி கூட 6% மேலே தரல. விஜயகாந்த் மாதிரி ஒரு நடிகர் வரும்போது, கமலஹாசன் மாதிரி ஒரு பெரிய நடிகர் வரும்போது ஏற்படாத மாற்றம். இவர் மேலே என்ன நம்பிக்கையில் மக்களுக்கு கொடுத்துருக்காங்க?
0: இல்லை, அதாவது இதுக்கு பின்னணி என்ன பார்க்கணும்னா, தமிழ்நாட்டில் வந்து எப்போவுமே அதாவது திமுக அதிமுகவை பிடிக்காமல் அதிருப்தி அடைஞ்ச பிடிக்காத ஒரு கூட்டம் வந்து ஒரு வாக்காளர் வந்து அதிகரிச்சுட்டே வராங்க. முதல்ல வந்து நம்ம பார்த்தோம் நாம் தமிழர் கட்சி சீமான், அவர் வந்து ரெண்டுக்குமே எதிராக ஒரு வாக்கு வங்கி உருவாக்கி 8% வரைக்கும் கொண்டு வச்சுருக்காரு. அப்போ கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தோம் பாரதிய ஜனதா தலைமை அண்ணாமலை கொண்டு வந்த ஒரு மாற்றம், அவரும் ரெண்டு இயக்கத்துக்கு எதிராக தான் பண்ணியிருந்தார். அது ஒரு வாக்கு வங்கி. இப்படி 2-3 வங்கி வங்கி அப்படி சேர்ந்துகிட்டே வரும்போது விஜய் வந்து 3வது வறும்போது ஒட்டுமொத்த இதையும் சேர்ந்து அவர் அறுவடை பண்ணிட்டார். அதான் அந்த அடிப்படையில் வந்துட்டார். இந்த இதுவரைக்கான 3வது அணிங்கிறது வந்து அண்ணாமலையினுடைய வருகை, அவங்கெல்லாம் புது வாக்காளரை சேர்த்துட்டே வந்தாங்க ரெண்டுமே. ஆமா ஆமா, ஏன்னா இப்ப நீங்க நாம் தமிழர்ல எங்க 0 தான் வருது இன்னைக்கு. இல்ல, வாக்கு வாங்கி 8% வாங்கியிருந்தாங்க. ஓட்டு இடம் வாங்காட்டா கூட ஓட்டு வாங்கியிருக்கோம். ஓட்டு வாங்கி இந்த இடம் ஓட்டு வாங்கி சரி இங்க போயிருக்கோம் தமிழ் வெற்றி காலத்துக்கு போயிட்டு. அதே மாதிரி தான் அந்த 3வது ஃப்ரெண்ட்ல இதுக்கு முன்னால 3வது ஃப்ரெண்ட் வர்ற தலைவர்லாம் விஜயகாந்த் வந்தார் ரொம்ப நாளைக்கு முன்னால. அவர் வந்து கடைசியில் போகிறார், அவரும் ஒரு கட்சியோட கூட்டணிக்கு போயிட்டார். அதனால் அதை வந்து மாறி போச்சு. இதனால் அந்த இப்போ அந்த ஓட்டு வங்கி வந்து திமுக பக்கம் எப்படி செய்ய போச்சு. இவங்க தான் அண்ணாமலை சீமான், இவங்க தான் தொடர்ந்து அந்த ரெண்டு பேருக்கும் ஒரு போட்டியான ஒரு ஓட்டு வங்கியை கொண்டு வந்தாங்க. அதை வந்து விஜய் வந்த பிறகு அவருடைய ஆதரவாளர் புது வாக்காளர்கள் இந்த 3. இது போக திமுகனாலே சிறுபான்மையினுடைய ஓட்டு வங்கின்னு ஒரு கல்ச்சர் வந்து தமிழ்நாட்டில் காலங்காலமாக கடப்பிடி, அதை வந்து தகர்த்திருக்கு. அதே விஜய் வந்து ஒரு
1: ரெண்டு பெரிய கட்சியும் ஒரு அலைன்ஸோட இருக்கு. அதாவது ஒரு அலைன்ஸ், அதுக்கு அங்க நிறைய கட்சி அலைன்ஸ் இருக்கு, இங்க கொஞ்சம் அலைன்ஸ் இருக்கு. அந்த அலைன்ஸ் கட்சியினுடைய ஓட்டுகள் இதெல்லாம் கணக்கு பண்ணாங்க. விஜய் ஏறக்குறைய தனியா நின்னாரு. ஒழுங்கா எல்லா தொகுதிக்கும் போய் பிரச்சாரம் கூட பண்ணலன்ற குற்றச்சாட்டு மாதிரியும் அவர் மேல வச்சாங்க. எல்லா இடத்துக்கும் ஏறக்குறைய எடப்பாடி வந்து எல்லா ஊருக்கும் 2 தடவை போயிட்டு வந்துட்டாரு. இதையெல்லாம் மீறி இவர் மேல இவ்வளவு பெரிய அபரிமிதமான நம்பிக்கை, வெறும் அதிருப்தி மட்டும் காரணம்.
0: அது மட்டும் இல்ல, சினிமா செல்வாக்கு பெரிய இது. முன்னால வந்து ரஜினிகாந்த் வந்து பாட்சா படம் நடிக்கும் போது திரை உச்சத்தில் இருக்கும்போது அப்போது எம்ஜிஆருக்கு வலதுகரமா அந்த ஆரம் இறப்ப சொன்னாரு, இந்த டைம்ல நீங்க வந்தீங்கன்னா உங்க சிஎம் நீங்க தான், அவர் வரல. ஆனா இவர் அதே மாதிரி உச்சத்துல
1: மிஸ் பண்ணிட்டாரு.
0: ஆனா இவரை வந்து அந்த ஓய்வு பெறுமாவே வரல. அவர் பீக்கில் இருக்கும்போது கிட்டத்தட்ட 15 வருஷமாக நம்ம ரஜினியை சூப்பர் ஸ்டார் சொன்னால் கூட ரியல் சூப்பர் ஸ்டார் இவர் தான் தமிழில் வசூலில் எல்லாத்தையும் பார்த்தான். அதை விட்டுட்டு வந்திருக்காது. அது செல்வாக்கு ஒன்று, அது பெருசாக அவருக்கு வந்து இது பண்ணியிருக்கு. இப்போ உள்ள சூழ்நிலையும் வந்து முன்னால மாதிரி ரெண்டு கட்சி மட்டுமே இருந்தாலும் இப்போ கூட்டணி கட்சிகள் வந்து பெருகிட்டே போகுது. ஒவ்வொரு கட்சியிலையும் பிஜேபி அந்த மாதிரிலாம் வலுத்து அவங்களுடைய ஓட்டு சேர்லாம் கூட்டிகிட்டே போகுது. இங்கேயும் கூடுதலாக சீட்டு, காங்கிரஸ் கூடுதல் சீட்டு, சிறுமாவளம் கூடுதல், தேமுதிக அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அப்படி புரிஞ்சுட்டே வருது.
1: எல்லா ஓட்டு

0: ஆமா,
1: கொஞ்சம் கொஞ்சமா என்னன்னா திமுக ட்ரெடிஷனல் ஓட்டை அப்படியே பிரிச்சுட்டே வராங்க. ஈவன் இப்போ திமுகனாலே முஸ்லீம் லீக்லாம் அவங்க தான் இருக்கும். இப்போ அதிலே ஆறு கட்சி இருக்கு, நாலு கட்சி அவங்க ரெண்டு ரெண்டு பேர் நிற்கிறாங்க. இப்போ எல்லாமே பிரிஞ்சது. இந்த எல்லாத்தையும் இவர் வாங்கிட்டாரு. இளைஞர்கள் ஜென்சி தலைமுறைன்னு சொல்லலாம், அந்த ஜென்சி தலைமுறையை முழுக்க முழுக்க அவர் கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரு.
0: இல்ல சார், பொதுவா இப்ப சொல்லுவாங்க
1: ஒவ்வொன்னே கொண்டு வந்துட்டார்ல, ஒவ்வொரு கொஞ்சமா சேர்த்து
0: 108 110
1: நினைக்கிறேன். இது போக தமிழ்நாட்டில் இருந்த ஊழல், அந்த குற்றச்சாட்டு, இந்த போதை கலாச்சாரம், பாலியல் பெண்கள், அதெல்லாம் பெரிய அளவுல பிரச்சாரம் இருந்துச்சு. இன்னொன்னு, நீங்க நேர்ல போய் தான் இப்ப ஓட்டு கேட்கணுங்கிற ஒரு சூழ்நிலை வந்து இப்ப வந்து கிடையாது. டிஜிட்டல் யுகத்தில் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் அவர் சொல்லி, ஏற்கனவே உங்கள் வீட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் நான் இருக்கேன்னு சொல்லியிருக்கேன், இருந்தப்பறம் தான் வந்திருக்கேங்க. அதே மாதிரி அந்த இதான் பிரச்சாரத்துக்குள்ள போகலை. இன்னொன்று, பணபலத்தையும் முறியடிச்சிருக்காங்க. இந்த திமுக அதிமுக கூட்டத்தினர் வந்து பணபலம் பெரிய அளவில் விளையாடிச்சு. அதே இல்லாமல் இவங்க வந்து அந்த பணபலம் இல்லை, வேட்பாளரே யாருன்னு தொகுதி மக்களுக்கே
0: தெரியாது.
1: அவருக்கே தெரியுமா? அவரே 105 வேட்பாளர் மத்த கட்சியில் வந்தாலும் தான் கடைசி நிப்பாட்டினாரு. அவரே பல தொகுதி போகல.
2: ஒரு முக்கியமான செய்தி சார், பொதுவாக வந்து இந்த ஆன்டி இன்குமன்சி வாக்கு, எதிர்ப்பு வாக்குகள்ங்கிறது பொதுவாக நேரடியாக அதிமுக தான் போனோம்.
1: அது இங்க வந்துட்டு,
2: அது முழுசா இங்க
1: வந்துருச்சு.
2: அப்போ இப்ப வந்து அந்த ஏன் வந்து அதிமுக அந்த ஆன்டி இன்குமன்சி முழுசா பெற முடியல சார்?
1: இல்ல, அவங்க எப்படின்னா, அவங்க வந்து விஜய் அளவுக்கு அவங்களால களத்துல வந்து பிரச்சாரம் பண்ணலன்னு சொல்ல முடியும். அவங்க பிரச்சாரம் ரீச் ஆகல, பண்ணாரு, கஷ்டப்பட்டு எடப்பாடி பண்ணால ட்ரெடிஷனல் பிரச்சாரம். இவங்க வந்து புது மாடல் இவங்க வர்றாங்க, இப்ப லேட்டஸ்ட் மாடல் இவங்க வர்றாங்க, அது வந்து ரீச் ஆயிட்டு.
0: சோசியல் மீடியா
1: நாலு விஜய் பேசின பேச்சு வந்து எல்லாரும் கடுமையா ரீச் ஆச்சு. அந்த மாதிரி எல்லாம் பிரச்சாரம் ஆச்சு. அதுதான் அவங்க மெயினா பாக்கிறாங்க. ஒரு விஜய் ஒரு அவங்க நம்ம நேர்ல வேட்பாளர் வரணும்னு நினைக்கிறோம். இவன் நினைச்சா விஜயனுடைய ஏலகிராம் வச்சு ஓட்டு கட்டாங்க. விஜய் கட்சி பொம்மைத்தி கொண்டு போய் ஓட்டு கட்டாங்க. அந்த மாதிரிலாம் கொண்டு வந்துட்டாங்க.
0: அதுதான் சொல்றேன்,
1: அந்த இதுதான் அவர் ரீச் ஆகிட்டாரு. இன்னும் அவர் நடிகர், ஏன்னா ஏற்கனவே அவரு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு இது. அது ஒரு இது. இன்னொன்று, தமிழக மக்கள் வந்து எப்பவுமே தமிழ்நாட்டில் கொண்ட 10-56 வருஷத்தில் பாருங்க, மொழி சிறுபான்மை, மத சிறுபான்மை இவங்கள தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த வகையில் ஒரு மத சிறுபான்மை, அதுவும் அது ஒரு பிளஸ் பாயிண்ட் அவருக்கு. இன்னொன்னு, திமுக அதிமுக உருவாக்கி வச்ச கலாச்சாரம் அதுதான். தமிழ்நாட்டில் வந்து மத சிறுபான்மையில ஒரு ஆளை வந்து யாரும் பின்பாயின் பண்ணி பேச மாட்டாங்க. அது அவர் பெரிய பிளஸ்.
0: இல்ல, திராவிட இயக்கங்களுக்கு இது ஒரு புல் ஸ்டாப்னு நினைக்கலாமா?
1: புல் ஸ்டாப்னு அது பேர். ஏன்னா விஜய் எந்த அளவுக்கு அதை தன்னுடைய ஓட்டு இந்த ஆதரவை தக்க வைக்கிறாங்கிற பொருள் அது ஞாபகம் பார்க்கணும். இப்ப அடுத்த
0: வாக்குறுதிகள் ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு.
1: இல்ல, வாக்குறுதி கொடுத்தா இந்த இலவசம்லாம் நம்ம சொல்றோம், மக்கள் அதை போட்டாவே கருதலையே. 8000 கூப்பன் வேண்டாம்,
0: அவருமே கொடுத்துருக்காரு, அவருமே
1: கொடுத்துருக்காரு. இருந்தாலும் அதை யாரும் கருதுன மாதிரி தெரியல. இவர் தருவார், ஏன்னா கொடுத்தவங்க ஏற்கனவே கொடுத்தவங்க தான் ஓட்டு போட்டிருக்காங்க. பீகார்ல பாத்தீங்கன்னா அவர் 30,000 தரனார், அவரு பல்லவில் பிரசாத் பையன். இவங்க 10,000 கொடுத்தா ஓட்டு போட்டாங்க. அதை பின்படிதான் இவங்க 5,000 கொடுத்தாங்க. அது ஓட்டு போடான்னு நினைச்சேன். அதுல கொஞ்சம் அவங்க ஓட்டு விழுந்திருக்கும். ஆனா இதுல என்னன்னா, மும்முனை போட்டியில மூணாவது முனையில வர்றவங்க 10% பேரும் ஒரு நாள் வாங்க மாட்டாங்க. ஆனா இவரு வந்து
0: கிட்டத்தட்ட
1: 35-45 வாங்கிட்டார். நாம் தமிழர் ஓட்டு, திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தை கட்சி ஓட்டு மெயினா இவருக்கு போயிட்டு, அதுபோல் சிறுபான்மையினர் ஓட்டு முக்காவாசி போயிட்டு, பாதிக்கு மேல போயிட்டு. ஏன்னா திருமாவளவன் ரெண்டு பேரு இஸ்லாமியர், கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர் ஓட்டு கடுமையா போயிட்டு, இளைஞர் இளங்கும் பேரெல்லாம் அவங்க ஈவன் சர்ச்சில் சொன்னா கூட யாரும் கேட்க மாதிரி இல்ல. அவங்களும் அந்த இதுல போட்டாங்க. இஸ்லாமிய பெண்கள் மத்தியில் இந்த போதை கலாச்சாரம் வந்து ஒவ்வொரு கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அது வந்து ஒரு அவருக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் பெண்கள் மத்தியில் குறிப்பாகவே. அதனால் அவர் அது வந்து அவருக்கு ஒரு ஆதரவு பெற்று கொடுத்தோம்.
2: ஸோ இப்போ அது வந்து இப்போ இன்னொரு சிக்கல் இருக்கு சார். இப்போ 118 அவர் டச் பண்ணணும், இப்போ 118 டச் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பியும் வந்து என்ன சிக்கல் வரும்னா, இப்போ 118 கூட போதாது. ஏன்னா நீங்கள் முழுசா ஆட்சி அதிகாரத்தை 5 ஆண்டுகள் நீங்கள் தொடரணும் அப்படின்னு சொன்னா, இப்போ 118 தொடரணும், பிளஸ் அதுக்கு மேலே குறைஞ்சபட்சம் 130 தேவைப்படும். அப்போ 130 தேவைப்படுதுன்னா அதுக்கு வந்து மற்ற கட்சிகள்லாம் ஆதரவு தெரிவிப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
1: திமுக கூட்டணியில் ஒரு சில கட்சிகள் யாராவது வந்தால் போக வாய்ப்பு இருக்கு. அதிமுக கூட்டணியிலையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பிஜேபி தனியாக
0: கட்சி கூட போக,
1: விஜயகாந்த், அன்புமணி, அவங்க எல்லாம் கூட வாய்ப்பு இருக்கு. அவங்கதான் இப்ப கிட்டத்தட்ட இந்த கூட்டணியில பாத்தீங்கன்னா, விஜயகாந்த் கட்சியும் அவரு நம்ம தேமுதிகவும் அவரு பாராளுமன்ற கட்சியும் ஓரளவு அவங்க வந்து கொஞ்சம் ஓட்டு வாங்கியிருக்க
2: மாதிரி
1: வாங்கியிருக்காங்க. ரெண்டு பேருமே வாங்கியிருக்காங்க. பிரேமலா தான் பையன், ரெண்டு பேருமே முன்னிலையில் இருக்காங்கன்னு சொன்னாங்க. அவங்க எல்லாம் வாங்கியிருக்க, அவங்கள கொஞ்சம் பேர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த அம்மா கூட சொல்லலாம், ஆட்சியில் பங்கு கொடுத்தா துணை மூலம் கொடுத்தா போயிடுவாங்களே. அந்த மாதிரி இப்ப அவரே யாருங்க ஆட்சியில்

0: சொல்லிட்டு தானே வந்தாரு. ஈவன் காங்கிரஸ் கூட, காங்கிரஸ் ஜெயிக்கிறாங்க எப்படின்னு தெரியல, பட் அவங்க ஒன்று ரெண்டு பேரும் ஏற்கனவே கூட்டணி அமைக்கும்னாலையும் பிரச்சனை, அமைச்ச பிறகும் பிரச்சனை, இப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே ராகுல் காந்தி நினைச்சது, அவர் ஏற்கனவே சொன்னாரு இங்கதான் போகணும்னாரு. லோக்கல் காங்கிரஸ்காரங்க வந்து அதை பா சிதம்பரம் அணியெல்லாம் அதை விரும்பல, இப்ப அவர் சொன்னதுதான் சரியா போச்சு. அவங்க செஞ்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு புல் மெஜாரிட்டியில வந்திருப்பாங்க காங்கிரஸ், ஒரு புது எழுச்சி வந்திருக்கும் அவங்களுக்கு. காங்கிரஸ் அதை கைவிட்டாங்க, இன்னமும் அநேகமா போயிருவாங்க. ஏன்னா அவங்க தலைவர்லாம் செல்வ பிறந்தது கூட பின்னணியில் தான் இருக்காரு.
1: ஆமா ஆமா. இப்ப என்னன்னா, இல்ல இப்ப இதுல என்ன சிக்கல் வரப்போகுதுன்னா, இப்ப நீங்க வந்து இந்த ரெண்டு கூட்டணிகள்ல, பெரிய கூட்டணிகள்ல இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியினர் வந்து வெளியே போவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இப்ப எல்லாருக்கும். அது போகும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த 125 இடங்களாவது கண்டிப்பாக நீங்க தாவேக்காவுக்கு கிடைத்து விடக்கூடிய சூழ்நிலை இருக்கு இல்லையா சார்?
0: ஆமா இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்ப நம்ம அந்த லீடிங் வந்து சரி, இப்போ எடப்பாடி வந்து 200 ஓட்டு, என்னமோ 250 ஓட்டுல ட்ரெயிலிங்கில் இருக்கான்னு சொல்கிறோம், மாறுது சில இதில் 500 ஓட்டுலேயே மாறிக்கிட்டு இருக்கு. சென்னை மட்டும் தான் கொஞ்சம் அந்த பெர்சன்டேஜ் கூட்டிகிட்டு இருக்கு வித்தியாசம். அதனால் அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்கணும், 10 hour 1 hour பார்த்தா தெரிஞ்சிடும்.
1: ஆமாம், ஏன்னா பல இடங்களில் நீங்கள் வந்து ஒரு 5000 வாக்குகள் மேலே போன இடங்கள் வந்து கொஞ்சமாக தான் இருக்கே தவிர, மற்றதெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஒரு 500 வாக்குகள் 1000 வாக்குகளுக்குள்ள தான் இந்த வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ அப்போ அந்த மாதிரியான இடங்களில் என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்த போதுன்னு நம்ம பார்க்கணும். அப்போ இது கடைசியாக
2: ஒரே ஒரு கேள்வி, பாண்டிச்சேரி வந்து தமிழ்நாட்டு ஏறக்குறைய ஒரு பார்ட் ஆஃப் தி தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டில் விஜய்க்கு விஜய் அங்கேயே தெரிஞ்சிருப்பாரு வீட்டுக்கு வீடு, ஒன்னுத்துல கூட லீடிங் கூட இல்லையே. சரி,
0: பாண்டிச்சேரி கல்ச்சர் வந்து வேற, அங்க வந்து இந்த மாதிரி தமிழ்நாடு மாதிரி ஒரு தனிப்பட்ட கல்ச்சர் தான் பெரும்பாலும் இருக்காது. ஒரு நடிகர் அந்த மாதிரி பெரும்பாலும் இல்ல. அன்னொன்னு ஆட்சி காசு வாங்கிட்டு மாறுறது எல்லாம் அதெல்லாம் நடக்கும், தேர்தலுக்கு பிறகு கட்சி தவறெல்லாம் நடக்கும். ஆனால் இந்த மாதிரி தனிப்பட்ட ஒரு ஆளை நம்பி போகிறோம் அந்த மாதிரி இல்லை. ஏடிமே ஆளே இல்லாமல் போயிட்டு இருந்த கட்சி, அங்கே இல்லாமலே போயிட்டு இருக்கு. ரெண்டு சீட் தான் இருக்கிற நிலமுக்கு கொண்டு வந்துட்டாங்க.
2: சார், இப்போ தமிழ்நாடு ரொம்ப படித்தவங்க அது இதுன்னு சொல்கிறோம்,
0: ஆனால் தமிழ்நாடுதான்
2: இப்படி ஒரு, அதாவது ஒரு ஒரு எம்ஜிஆர் வந்தார், ஒரு கிளாரிட்டி இருந்துச்சு அவருக்கு, ஏற்கனவே ஒரு பாலிடிக்ஸில் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியிலேயே கூட ஒரு கிளாரிட்டி கிடையாது. எதை புரிஞ்சு இதை ஏத்துக்கிட்டாங்க
0: மக்கள் வந்து நம்ம நினைக்கிறோம். அதாவது மக்களும் பாதிக்கு பாதி மக்கள் வந்து அவரை ஏத்த மாதிரி கிடையாது. 30-35% அவருக்கு கிடைச்சிருக்கோம். ஏன்னா மீதி இவங்க ஒரு 30% வாங்கியிருப்பாங்க. அப்படித்தான் மூணுல ஒரு பங்கு தான் வாங்கியிருக்காரு.
2: அவரு பிரிப்பாரு, நாங்க எதிர்க்க எதிர்த்து ஓட்டா இப்ப இவரு பிரிச்சுட்டாரு.
0: இவர் வந்து திமுக ஓட்டா அதிகமா பிரிச்சுட்டாரு, அதான் மெயின் இருப்போம். அது பெரிய
1: இப்ப முக்கியமான செய்தி சொல்றீங்க. அதாவது இப்ப பொதுவா இவர் வந்து ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டை தான் பிரிப்பாருன்னு சொன்னா, இப்ப கோர் திமுக வாக்கையுமே பிரிச்சிருக்கதா தானே?
2: இவங்க பிரிச்சிருக்காங்க விஜய் ஓட்டை ஆயிடுச்சு.
1: இல்ல இல்ல, இப்ப அதுதான் இப்ப வந்து இவங்க இவர் வந்து என்ன பண்ணிருக்காரு, திமுக உடைய வாக்கையும் பிரிச்சிருக்காரு, அதிமுக வாக்கையும் பிரிச்சிருக்காரு.
0: திமுக அதிகம் பிரிச்சிருக்காரு. திமுக ட்ரெடிஷனல் ஓட் பேங்க்
2: எடுத்திருக்காரு.
0: ஆமா, அதாவது திமுக ட்ரெடிஷனல் ஓட் பேங்க் ஓபிசி,
2: சென்னை
0: எஸ்சி எஸ்டி, முஸ்லிம்ஸ், இத வந்து கண்டிப்பா அவரு பட்டியல் மக்கள் வாட்டை கண்டிப்பா. ஏன்னா திருமாவளவனுடைய தான், அதனாலதான் அவர் வந்து ஆரம்பத்துல இருந்து அவர் வந்து குழப்பமான கருத்துக்களை தொடர்ந்து திருமாவளவன் சொல்லிட்டே வந்த காரணம், அவர் இங்க போக வேண்டியவர் தான். அதை வரைக்கும் அங்கேயிருந்தா கூட்டிட்டு போன வந்தாரு, முடியல. எப்படியோ பிடிச்சி நிப்பாட்டாங்க, காங்கிரஸ் நிப்பாட்டினாங்க. ஆனா அந்த ஓட் பேங்க கொண்டு போயிட்டாங்க அங்க. ஏன்னா கிராமங்கள்ல அங்கெல்லாம் அந்த மக்கள்லாம் பாத்தீங்கன்னா, அவன் அந்த மீனவர் பகுதியில தான் போட்டுக்கெல்லாம் கலர் அடிச்சிட்டான். அப்பவுமே விசில் சேவகர்கள் அடிச்சு ஓட்டிட்டான். அந்த கடற்கரை, நம்ம கடற்கரை மாவட்டங்களுக்குல, அந்த கடற்கரையோர மாவட்டங்கள்லாம் கிட்டத்தட்ட கன்னியாகுமரியில இருந்து இங்க வரைக்கும் அந்த ஃபுல்லா
2: அவங்க ஒரு அந்த பஞ்சாயத்திலேயே முடிவெடுத்ததா சொன்னா.
0: ஆமா, முடிவெடுத்துறாங்க. அப்படிதான் அவங்களாம் அவங்களாம் 200 வருஷத்துக்கு முன்னால கன்வெர்ட் ஆனவங்க. இங்கிலீஷ்காரங்க வந்ததுக்கு முன்னாலே பண்ணவங்க. அவங்க மத்தியில வந்து பெருவாரியான ஆதரவு விஜய்க்கு இருக்கு.
1: இல்ல இப்ப இதுல பெரிய ஒரு முதல் முறையாக இப்படிப்பட்ட ஒரு ஃபோர் கார்னர் கான்டெஸ்ட்ல இப்படிப்பட்ட ஒரு தொங்கு சட்டமன்றத்தை நாம சந்திக்கிறோமோ சார்?
0: ஃபோர் கார்னர்
2: தொங்கு சட்டமன்றம் மட்டும் இல்ல, எப்பவுமே மூணாவது வந்து ரிஜெக்ட் பண்ண தமிழ்நாடு மூணாவது தூக்கி மேல வச்சிருக்கு. மத்த ரெண்டு பேரை பக்கத்து பக்கத்துல
0: வச்சு அதுக்கு வந்து பாதிக்கு போய் எனக்கு பக்கம் விஜயனுடைய தனிப்பட்ட அந்த சூப்பர் ஸ்டார் சினிமா நடிகர் ஒரு அதனுடைய பெரிய செல்வாக்கு பெரிய முக்கியம், அதை நம்ம மறுக்க முடியாது. அதனாலதான் அவர் வந்திருக்காரு.
2: இவருக்கு இதை தக்க வச்சுக்க வாய்ப்பு இருக்காங்க.
0: தக்கணும் இப்ப எப்படி ஆட்சி நடத்தினா போறது? ஏன்னா அடுத்து எடுத்த உடனே மாநகராட்சி தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் வரும், அடுத்து பார்லிமெண்ட் வரும். அதுல அவர் என்ன பிளான் பண்ண போறாருன்னு
2: தெரியணும். வாய்ப்பு
0: கொடுக்கணும் அப்படி இருக்கலாம்.
1: இதுல ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா சார், இப்ப

0: நம்ம வந்து தாவேக்கா மற்றவங்கலாம் பார்க்குறோம், நாத்தாக்கா ஒரு இடத்துல கூட அவங்க வந்து முன்னிலை வகிக்கவே இல்லை. அப்போ அவங்களுடைய அந்த இளைஞர் வாக்குகள் அல்லது அவர் வந்து எதிர்பார்த்த அல்லது வந்து இத்தனை நாளாகவும் கட்டுக்காத்த அந்த இளைஞர்கள் வந்து முற்றிலும் வந்து இன்னைக்கு மாறியிருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா சார்?
1: இல்லை, அவர் 10-15 வருஷத்துக்கு மேலே வந்து அந்த ஒரு குரூப் வளர்த்துக்கிட்டே வந்தார். சித்தாந்த அடிப்படையிலையும் அவங்களை வளர்த்துட்டு வந்தார். வெறுமனே ஒரு இவர் மாதிரி சினிமா கவர்ச்சி தான் கொண்டு வந்தாருன்னு சொல்ல முடியாது. அவர்கள் ஒரு கொள்கையை வச்சு பண்ணிட்டு இருந்தார். ஆனாலும் அந்த இளைஞர்கள்லாம் 20 வயசு அந்த கட்சிக்கு வந்தவன், 30 வயசு 32 அவனோட தனிப்பட்ட வாழ்வாதாரத்தை பார்க்க ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த கட்சியில் என்ன பலன் கிடைக்கிது? எப்பவும் தனித்தனியே தோத்தே போனால் என்ன ஒரு கவுன்சில் கூட ஜெயிக்க முடியல. அப்போ அவருக்கு இடையில ஏதாவது கட்சியில் கூட்டணி ஏதாவது பண்ணியிருந்தாருன்னா அவர் பண்ணியிருக்க ஒரு வின் பண்ணியிருக்க முடியும். அதனுடைய எதிர்பார்ப்பும் இருக்கும். இன்னொன்று, அவர் கட்சியில் அதிகம் இருந்தவங்க வந்து இதே மாதிரி தான், இந்த திமுகவுடைய ஓட் பேங்க் மாதிரி அவரும் இஸ்லாமியர்கள் தலித் மக்கள் அதிகம் இருந்தாங்க.
2: சார், இப்போ நீங்கள் பெரிய பத்திரிகை அனுபவம் உள்ளவர், நான் கேட்குறேன், அடுத்து தமிழ்நாட்டினுடைய அரசியல் எதை நோக்கி போவோம்?
1: இல்லை, விஜய் வச்சு மட்டும் இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்த்தா தான் போக முடியும். ஏன்னா இப்போ வந்து தேசிய கட்சிகளுடைய தாக்கம் வந்து இப்போ பாஜக வந்து ரொம்பவும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் வந்து அண்ணாமலை வச்சு பண்ணாங்க. ஆனால் அண்ணாமலை இடையில மாற்றினது பெரிய ஒரு அவங்களுக்கு ஒரு சர்க்கிள் ஆகி போச்சு. அது ஒரு பெரிய அவங்க பண்ண தப்பு. அதனுடைய அதை வந்து அந்த இதெல்லாம் இவங்க ஏற்றுக்கிட்டாங்க. ஏன்னா நீங்கள் சமூக ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை ஆதரவாளர்னு ஒரு குரூப் வந்து அவங்கெல்லாம் நாங்கள் இங்கே தான் போடுறோம்னு சொல்லிட்டு இருக்கோம், விசிலுக்கு போடுறோம் தான் சொல்லிட்டு.
2: கடைசியில் அண்ணாமலையே ஒரு பெரிய இதுன்னு தான் சொல்லியிருந்தோம்.
0: இப்போ நம்ம வந்து நம்முடைய அரங்கத்தில் திரு வினோபா பூபதி அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர்கள் பங்கெடுத்துக் கொள்கிறார். வணக்கம் சார். இப்போ உங்களுடைய கூட்டணியினுடைய எண்ணிக்கையை நீங்கள் பார்த்துக்கோங்க.
2: எத்தனை தொகுதியில் சார் முன்னணியில் இருக்கிறீங்க?
3: இன்னும் ஃபோர்த் ரவுண்ட், மேக்ஸிமம் ஃபோர்த் ரவுண்ட் முடிஞ்சிருக்கு நிறைய இடத்துல. ஸ்டில் அனதர் 10 more rounds இருக்கு நிறைய இடத்துல. ஆவரேஜா வி ஆர் வெரி பாசிட்டிவ். எங்களோட கவுண்ட் வந்து 10+ வரும் அப்படின்றத ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். இது இந்த ட்ரெண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக அவங்க எல்லாரும் பேசியிருப்பீங்க ஏற்கனவே. இட்ஸ் ஒரு என்ன சொல்றது, ஒரு டிஃப்ரெண்டான ட்ரெண்டாக இருக்கு அப்படின்றாங்க. டெஃபினட்டாக ஆன்டி இன்கம்பன்சி நல்ல பிளே ஆயிருக்குது, நல்ல விசிபிளாக தெரியுது. பீப்புள் வந்து திமுக ஆளுகிற திமுக அரசு மேலே ஒரு தங்களுடைய ஆதங்கத்தை தங்களுடைய கோபத்தை காமிச்சிருக்காங்கன்றதான் ஃபஸ்ட்டு இன்ஃபரன்ஸ். இது நம்ம எடுத்துக்கலாம் நம்ம. ஏன்னா நிறைய அமைச்சர்கள் குறிப்பாக அர்பன் ஏரியாஸில் வந்து அவங்க வந்து
2: இல்லை, முதலமைச்சர் துணை முதல்வர் உட்பட எல்லாமே ட்ரையலிங் தான்.
3: ஆமாம், அது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, இட்ஸ் அ கிளியர் மெசேஜ். அதாவது ரூலிங் பார்ட்டி பீப்புளோடைய மேண்டேட்டை ரெஸ்பெக்ட் பண்ணல அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன். அது உங்களுக்கே தெரியும், அர்பன் ஏரியாஸில் வந்து ரொம்ப காலமாகவே நகர்ப்புறங்களில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரணும்னு எல்லாருமே பார்த்தாங்க. அது ஓட்டு வந்து இப்போ புதிய கட்சியான தாவேக்கருக்கு வந்திருக்கு அப்படின்றது நம்ம ஏர்லி ஸ்டேஜஸில் பார்க்க முடியுது. இன்னும் ரவுண்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் ஒரு 2:00 மேலே தான் ஒரு கிளியர் இண்டிகேஷன்ஸ் என்ன வரும் அப்படின்றது தெரியுன்றது என்னுடைய
2: இது. இதை ஒரு இண்டிகேஷனாக நீங்கள் ஏற்றுக்கிறீங்க?
3: இண்டிகேஷன், பட் ஸ்டில் அனதர் 10 more rounds வந்து இப்போ நிறைய கான்ஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் ஒரு சின்ன அனலைசிஸ் பண்ணி வந்தேன். ஹோப்ஃபுல்லி 3,000 to 4,000 votes டிஃப்ரென்ஸில் சிலது இருக்காங்க, சிலது 1,000 votes டிஃப்ரென்ஸில் இருக்காங்க. அதாவது தாவேக்காக்கும் அதிமுகவுக்கும் இருக்கிற தொகுதிகளில் பல தொகுதிகள், அதிமுக கூட்டணி கட்சிகள் இருக்கிற தொகுதிகள். நான் என்ன நினைக்கிறேன்னா, அது கொஞ்சம் பிக்கப் ஆகி கொஞ்சம்
0: அடுத்த
3: ரவுண்ட்ஸில் கொஞ்சம் பிக்கப் ஆகி வரும் அப்படின்றது எனக்கு தெரியுது.
0: ஸோ அந்த ஒரு 1,000 or 2,000 votes இருக்கக்கூடிய பெரிய சேஞ்ச் வரும்னு நம்புறீங்க?
3: நம்புறேன், கண்டிப்பாக நம்புறேன். ஏன்னா இன்னும் 10 more rounds இருக்குது. 10 more rounds வந்து ஒரு பெரிய ரவுண்ட்ஸ். ஏன்னா இன்னைக்கு ஆவரேஜாக ஒரு ஒரு பூத்லையும் பார்த்தீங்கன்னா தே ஹவ் ரேஷனலைஸ் த பூத் டு ஆல்மோஸ்ட் 900 to 800 votes.
2: இப்போ காலையிலிருந்தே சார் வந்து இந்த லீடிங் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா டிஎம்கே இருந்துச்சு, ஏடிஎம்கே ஈக்குவலாக வந்தது, தாவேக்கா கம்மியாக இருந்தது. ஒன்ஸ் தாவேக்கா அப்பர் ஹேண்ட் எடுத்த பிறகு கன்சிஸ்டண்ட்டாக அது அப்பர் ஹேண்ட் எடுத்துனே இருக்குது. இவங்கக்கிட்ட ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்குது, இது அதிகமாக குறையுது. இப்போ தாவேக்கா வந்து கன்சிஸ்டன்ஸாக ஒரு அப்பர் ஹேண்ட் எடுக்கிறது, அவங்க போய் ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுவாங்க, அதுக்கான அவங்களுக்கு அந்த மேண்டேட் கிடைக்கும்னு நீங்கள் நினைக்கலையோ?
3: இன்னும் இல்லை. ஏன்னா பிகாஸ் இப்போ ஒரு இப்போ நீங்கள்லாம் ரொம்ப சீனியர்ஸ், யூ ஹவ் சீன் லாட் ஆஃப் எலெக்ஷன்ஸ் பிஃபோர், பார்த்துருப்பீங்கள கண்டிப்பாக. நம்ம முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 11:00, 11:30 ஒரு கிளியர் இண்டிகேஷன் கிடச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள், 140 seats இப்போ யார் ஆட்சி அமைக்க போகிறாங்களோ அவங்க வந்து 140, 150, 160 பார்த்தீங்கன்னா ஹாஃப் வே மார்ஜின்லேருந்து ஒரு 40 seats, 50 seats அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் கூட்டணியோடு சேர்த்து. ஆனால் இப்போ அந்த நிலைமை
2: இல்லை.
3: அப்போ என்னன்னா

0: ஸோ வெரி நம்ம டெக்னிக் அகடமிக்கா பேசுறோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா கூட, பொலிட்டிக்கல் இல்லைனா அகடமிக்கா பேசினா கூட 180ன்றது ரிக்குயர்ட் நம்பர் நமக்கு வந்து வேணும். இன்னும் வந்து ஆஃப்டர் ஈவன் 4 ரவுண்ட்ஸில் கூட ஒரு லார்ஜஸ்ட் பார்ட்டி அந்த அளவுக்கு கிராஸ் பண்ணல அப்படின்னும் போது நம்ம அந்த கன்க்ளூஷனை வித்இன் 1 or 2 hours ஆகும் அப்படின்றது தான் என்னோட, அதாவது நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுன்னு இல்லை, ஒரு 1 or 2 hours நம்ம வி கேன் வெயிட் ஃபார் அட்லீஸ்ட் 5 to 6 ரவுண்ட்ஸை பார்க்கலாம் அப்படின்றது நான் அகடமிக்காக சொல்கிறேன். பட் பொலிட்டிக்கலாக சொல்லணும் அப்படின்னா பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு இஸ் கிவன் அ மெசேஜ், ஒரு ஒரு மெசேஜை கொடுத்துருக்காங்க. இது யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கிளியர் மேண்டேட் ஃபார் அ பர்டிகுலர் அலையன்ஸ் கொடுப்பாங்க தமிழ்நாடுக்கும் தமிழ்நாடு பீப்புள். ஒரே ரேரஸ்ட் ஆஃப் ரேர் சர்க்கம்ஸ்டன்சஸில் அவங்க வந்து அந்த அந்த அந்த அலையன்ஸுக்கே வந்து கம்மியாக கொடுத்தது வந்து ரொம்ப ரேரு. அலையன்ஸ் கவர்மெண்ட் இருந்திருக்கு 2006 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆட்சி அமைக்கும் போது பாட்டாளி மக்கள் கட்சி வெளியிலேருந்து சப்போர்ட் பண்ணாதான் அவங்களுக்கு அந்த ரெக்வயர்ட் மெஜாரிட்டி வந்தது அப்படி இருந்தது. அது ஒரு அக்கேஷன் தான் எனக்கு தெரிஞ்சு, என்னோட லிமிடெட் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அது இருக்கு. இப்போ இது இப்போ இதில் வந்து உங்களுக்கு 140-150 ஒரு பார்ட்டி எடுத்திருந்தாங்கன்னா நம்ம இப்போ நம்ம வி கேன் கம் டு கன்க்ளூஷன். இப்போ அப்படி இல்லாததுனால நம்ம என்ன பண்ணலாம்னா, ஏர்லின்னு சொல்கிறது ரொம்ப ஏர்லி இல்லை, வி ஹவ் டு வெயிட் ஃபார் அனதர் 1 or 1.5-2 hours, அனதர் ஃபார் 4-5 rounds நம்ம வந்து வெயிட் பண்ணுறது வந்து ப்ராக்டிக்கலாக தட் வில் பி அ
1: இதே 110ங்கிறது அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமாவும் லீடு இருந்துச்சுன்னா நம்ம வந்து
0: இன்னொரு 4-5 rounds அதுக்கப்புறம் அந்த லீடோட மார்ஜின் என்ன, இப்போ லீடோட மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 மேலே இருந்ததுன்னா தென் இட்ஸ் அ டிஃபிகல்ட் கேஸ். லீடோட மார்ஜின் வந்து 1,000 to 2,000, 3,000 இருந்ததுன்னா தென் இட் இஸ் அ டிஃபரெண்ட் கேஸ், வி ஹவ் டு அனலைஸ். ஓகே, அது அந்த அந்த என்ன
2: நவ் இது ஃபோர் கார்னர் கண்டெஸ்ட்னால உங்களுக்கு லீடிங் அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமாண்ணா, ஈவன் 300 ஓட் கேண்டிடேட் டிசைட் இல்லையா?
0: இல்லை நம்ம ஃபோர் கார்னர் ஃபைட் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா நம்ம வந்து திமுக அலையன்ஸ், அதிமுக அலையன்ஸு, தாவேக்கா, அப்புறம் நாம் தமிழர் கட்சி, இவங்க மூணு பேர் இருந்திருக்காங்க. பட் என்னென்னா இந்த ஃபோர்த்து நாம் தமிழர் கட்சி ஒரு பெரிய டென்ட்டை மேக் பண்ணியிருந்தாங்கன்னு நம்ம சொல்லலாம். இது ஃபோர் கார்னர் ஃபைட்டு
2: பெருசாக லூஸ் பண்ணி
0: 28% 29% வில் மேக்
2: இல்லை
0: மார்ஜின். இப்போ அது என்னென்னா அவரு நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் கண்டெஸ்ட் பண்ண இடத்துல நமக்கு ஒரு இந்த ஃபோர் கார்னர் ஃபைட் நம்மளால் விசிபிளாக பார்க்க முடியுது. அது இல்லாமல் நாம் தமிழர் வேறு ஏதாவது முக்கியமான தலைவர் இருக்கிற இடத்துல 1 or 2 constituencies பார்க்கலாம். மீதி கான்ஸ்டுவன்சியில் 4 corner ஃபைட்ஸ் இல்லை, 3 corner இருக்கிறதுனால குறிப்பாக அர்பன் கான்ஸ்டுவன்சிஸில், என்னோட லிமிட்டட் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நான் என்ன சொல்ல முடியும்னா அர்பன் கான்ஸ்டுவன்சியில் ட்ரைஃபர்கேட் ஆயிருக்கு, கிளியராக தெரியுது, விசிபிளாக தெரியுது ட்ரைகர்ஃபேட். அது வந்து இந்த பேலன்ஸ் இஸ் டில்டிங் டுவர்ட்ஸ் தாவேக்கா. இப்போ நாங்கள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி, நாங்கள் வந்து வேர் வெரி ஸ்ட்ராங் இன் நார்தன் தமிழ்நாடு. ஒரு விஷயத்தில் என்ன புரியுதுன்னா அதிமுக அலையன்ஸ் நார்தன் தமிழ்நாட்டில் சேஃபா இருக்காங்க இப்ப இருக்கிற நம்பர்ஸ்.
2: சோ உங்களுடைய ட்ரெடிஷனல் ஓட் பேங்க் வந்து ஸ்ட்ராங்கா நிக்குது.
0: அதிமுக பிளஸ் பாமக இந்த அலையன்ஸோட அந்த இன்டாக்ட், இந்த அலையன்ஸோட கெமிஸ்ட்ரி, இந்த அலையன்ஸோட இது வந்து விசிபிளா ரிசல்ட்ல எப்ப தெரியுதுன்னா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், தமிழ்நாடு சென்னையை தாண்டி நார்த் தமிழ்நாட்டில் இப்ப நிறைய சீட்ஸ் இப்ப அதிமுக வாங்கியிருக்கிற 72 அலையன்ஸோட சேர்த்து வாங்கியிருந்த 72 சீட்ஸ்ல மெஜாரிட்டி ஆஃப் த சீட்ஸ் வந்து நார்த் தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ ஒரு விஷயம் நமக்கு நல்லா கிளியராக புரியுது என்னன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி தங்களுடைய ஓட் டிரான்ஸ்ஃபரை அழகாக அதிமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி
2: அவங்க ஓட் பேங்கையும்
0: நமக்கு தக்க வைக்க முடியுது, தக்க முடிக்க முடியுது. ஸோ அது வந்து நமக்கு விசிபிளாக தெரியுது. இன்னொரு ஆயிரம் ஓட்டுனு வச்சுக்கோங்களேன், ஒரு ஒரு ஒரு மிஷினுக்கு 14 machines இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் 14,000 நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம அந்த 5 rounds நம்ம வெயிட் பண்ண ரொம்ப அதிக நேரம் இல்லை, இன்னொரு 1 hour நமக்கு 1.5 hours நமக்கு ஒரு ஒரு ஒரு கிளியர் பிக்சர் நமக்கு கிடைக்கிறதுக்கான
2: வாய்ப்பு.
0: Inch towards the magic number அப்படின்றது எங்களுடைய
2: towards the magic number.
1: உங்க பார்வையில் என்ன சார் இது வந்து இந்த 5 rounds
3: இப்போ இந்த ட்ரெண்ட் இப்படி தான் போகுது? இப்பவுமே அவர் அதிமுக தலைவர் பொன்னையன் கூட we are ready to
2: முதல்வர்
3: முதலமைச்சரே 4000 ஓட்டுல பின்னால இருக்காரு. அதனால

0: ட்ரெண்ட் இப்படி தான் போயிட்டு இருக்கு.
1: ஆக்சுவலி திமுக ஹிஸ்டரி இல்ல சார், சிஎம் தோத்துதான் இருக்கா, ஏடிஎம் கேல இருக்கு, ஏடிஎம் கேல இருக்கு,
0: அண்ணா தோத்துருக்காங்க
1: சிஎம் இருந்த பிறகா.
0: கலைஞர் வந்து
1: கலைஞர் தோக்கல
0: அப்படி ஏதாவது தோற்று வந்தா அந்த டைம்ல அவரு தேர்தல் போட்டியிடாம இருந்திருக்காரு, மேல் சபையில போயிருந்திருக்காரு, அவரு அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்காரு, அவரு தோற்று இல்ல.
2: இன் 2011 கொளத்தூர் கான்ஸ்டுவன்சில தெர்வாஸ் அ ரொம்ப கேஸ் எல்லாம் போனாங்க, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்ப கூட அந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்ல தான் ரீசெண்டா அந்த கேஸ் வந்துச்சு. இட் வாஸ் வெரி க்ளோஸ் ஃபைட், க்ளோஸ் கண்டெஸ்டா இருந்தது 2011. ஸோ இஃப் சீஃப் மினிஸ்டர் இஸ் ட்ரெய்லிங் பை திஸ் அமௌண்ட் ஆஃப் ஓட், தென் இட்ஸ் அ கிளியர் மெசேஜ் ஃப்ரம் த தமிழ்நாடு பீப்புள். ஏன்னா ஹி வாஸ் ஹெட்டிங் த கவர்மெண்ட்,
1: தி என்டையர் மினிஸ்ட்ரி,
2: மினிஸ்ட்ரி
3: என்டையர் மினிஸ்ட்ரி எல்லாருமே
0: ட்ரெய்லிங்ல இருக்காங்க. ஒவ்வொரு வாரமும் சிஎம் வந்து அந்த தொகுதி போவார்.
1: அது ஒரு ஸ்டார் சார், ஒரு ஸ்டார் தொகுதி மாதிரி வச்சுட்டு இருந்தாங்க. உதயநிதியும் அதான் பண்ணாரு, ஆனாலுமே இவங்களையே தோப்பு வெறுப்பு இருந்துச்சோ,
0: மோரி மாத்தி அங்கெல்லாம் போயிருந்தாங்க, சலுகைலாம் கிடைக்கல,
1: அவ்வளவு வெறுப்பு இருந்துச்சோ அந்த தொகுதியை வந்து.
2: அவருடைய அவங்களுடைய 505 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க சார், இதுல 63 வாக்குறுதிகளை தான் அவங்க முழுமையா நிறைவேற்றினாங்க. மீதி 63 வாக்குறுதிகளை அவங்க வந்து அறகுறையா நிறைவேற்றினாங்க. நீங்க ஒரு 100 மார்க்ஸ்க்கு அதை பாத்தீங்கன்னா, கன்வெர்ட் பண்ணீங்கன்னா 13 மார்க்ஸ் தான் வாங்கியிருந்தாங்க. இது நம்ம ரொம்ப ஒரு கவர்னன்ஸ், குட் கவர்னன்ஸ்னா அதுவும் ஒரு மேனிஃபெஸ்டோவை வச்சு நீங்கள் வந்து பீப்புளோட மேண்டேட்டை கிளைம் பண்ணுறீங்க. ஆஃப்டர் 2016 to 2021 கோவிட் ஏராக்கு அப்புறம் பெரிய ஹோப்ஃபுல்லாக இந்த சிஎம்க்கும் இப்போ இருக்கிற மிஸ்டர் எம் கே ஸ்டாலின் அவர்களுக்கும்.
1: பட் கம்பேர்ட் டு அதர் இந்தியன் ஸ்டேட், தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இன் ஆல் ரெஸ்பெக்ட் இல்லையா?
2: ஐ ஆம் நாட் டினைங், சர்டன் இண்டிகேட்டர்ஸ்
1: அதெல்லாம் தானே வந்துட்டு இருக்கு.
2: சர்டன் இண்டிகேட்டர்ஸ்ல தமிழ்நாடு இஸ் டாப்பிங் ஆல் த அதர் ஸ்டேட்ஸ், ஐ ஆம் நாட் டினைங் இட். ஆனால் நம்ம ஒரு விஷயத்தும் புரிஞ்சுக்கணும், when the expectations are more, when you promise more to the people, நீங்க என்ன ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்தீங்க, உங்க ப்ராமிஸ் தான். நீங்க வந்து அவங்க யூபி இப்படி இருக்குது அதனால நம்ம தமிழ்நாட்டுக்கு ஓட்டு போடலாம்
1: மாட்டாங்க,
2: என்சிஆர்பிக்கே வந்து இவங்க டேட்டா சார் 2 வருஷமா கொடுக்காம இருக்காங்க. லாஸ்ட் 2 இயர்ஸா எந்த அளவுக்கு ஸ்பைக் இன் வயலன்ஸ் அகைன்ஸ்ட் விமன், பெண்களுக்கு எதிரான, குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்கள், அத்துமீறல்கள், குற்றச்செயல்கள் எவ்வளவு ஏறி இருக்கு, உயர்ந்திருக்குன்னு பாக்குறதுக்கு டேட்டாவை இவங்க வந்து என்சிஆர்பி இருக்க கொடுக்கல. லாண்ட் ஆர்டர், பிரைமரி லாண்ட் ஆர்டர், ஒரு ஸ்டேட் வந்து டெவலப்மெண்ட்டை போனா ப்ரீ கண்டிஷன் இஸ் பீஸ்.
1: பர்சனலாக உங்ககிட்ட கேட்கறேன், இப்ப பெண்களுக்கு எதிரான இந்த கிரைம் இருக்கு இல்லையா, இது இண்டிவிஜுவலுடைய ஒரு வக்கரமும் சேர்ந்து தானே
2: சார்,
1: இது கவர்மெண்ட் அலோன் கவர்மெண்ட் கேன் இதுவாது இல்லையே, எல்லாமே
2: வாட் இஸ் த லா, லாஸ் அவைலபிள் இன் தமிழ்நாடு, ஹவு ஃபார் த லாஸ் ஆர் என்போர்ஸ்டு, வாட் ஆர் த இன்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம் யூ ஹேவ். இப்போ நீங்க போஸ்கோ ஆக்ட் இருக்கு, போஸ்கோ
1: அதுக்கு தான் நடவடிக்கை எடுக்கலன்னா நீங்க சொல்றது.
2: ஆமா, நீங்க கன்விக்ஷன் ரேட் ஃபார் போஸ்ட் கமிட் அஃபென்சஸ் பாருங்க,
1: எல்லாத்திலையும் கம்மி தான்.
2: அப்ப நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய ப்ராசிக்யூஷன், உங்களோட விமன் ப்ரொடெக்ஷன் இருக்குல்ல, அதுக்கு என்ன எஃபர்ட் எடுத்தீங்க நீங்க?
1: இல்ல எல்லா ஸ்டேட்லயும் இது கம்மி, எல்லா நாட்டிலயும் கம்மி.
2: இந்த பெயிண்டிங் எல்லா ஸ்டேட்லயும், இந்த உலகத்துல எல்லாத்துலயும்
1: எல்லாத்துக்கும் கம்மி. என்னன்னா கன்விக்ஷன் ரேட் இருக்கு இல்லையா, அது மாறிடுது, எல்லாத்துலயும் மாறிடுது. இதுக்கு மட்டும் இல்ல, ஒரு பீரியட்ல அந்த போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் ஏதாவது நீர்த்து போயிடுறாங்க.
2: 12ஆம் வகுப்பு படிக்கிற பெண் தன் வீட்டிலேயோ தன்னுடைய கிராமத்திலேயோ வாஷ்ரூம் வசதி இல்லாம வெளியில போகும்போது பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொல்லப்பட்டால் என்பது நம்ம எல்லாருக்கும் தலைகுனிவு அல்ல.
1: ஆமா,
2: முக்கியமா யாருக்கு தலைகுனிவது? ஆளுகிற அரசாங்கம். சமூக நீதி, சமூக நீதி என பேசிக்கொண்டு கடந்த 60 ஆண்டுகளாக பெண் விடுதலை என பேசிக்கொண்டு உங்களால் வந்து டாஸ்மாக் கடைகளை குறைக்க முடியல, போதை வஸ்துக்களை உங்களால் குறைக்க முடியல, எதையுமே நிர்வாகத்தில் எதையுமே நீங்கள் செய்யாமல் நீங்கள் வந்து தனி மனிதர்கள் மேலே வந்து பொறுப்பை தூக்கி போடுறதுன்றது அது வந்து ஒரு சரியான பார்வையாக இருக்காதுன்னு தான் என்னுடைய அனுமானம்.
1: நான் கவர்மெண்ட் சைடில்
2: எவ்ரிபடி ஹேஸ் அ ஸ்டேக், எவ்ரிபடி ஹேஸ் அ, ஆனால் அதிகமாக யாருக்கு ஸ்டேக் இருக்கு? நீங்க நல்லது நடந்தா கவர்மெண்ட் கிளைம் எடுத்துக்கிறீங்களா, ஸ்டேக் எடுத்து கிளைம் எடுத்து, நாங்க தான் எங்களால தான் அப்ப தப்பு நடக்கும்போது யார் எடுத்துக்கணும்? அப்ப எல்லாருமே அதுல பொறுப்பு இருக்கு, பேரண்ட்ஸ், தனி மனிதர்கள் எல்லாமே. ஆனா உங்களுக்கு ஒரு லா என்போர்ஸ்மெண்ட் இருக்குது, நம்ம தவறு நடந்தா உடனடியாக நமக்கு வழக்கு பதியப்படும், அந்த வழக்கு உடனடியாக 3 மாத காலங்களுக்குள்ள அந்த வழக்கு வந்து தண்டனை கொடுக்கப்படும், தண்டனையை வந்து நம்ம வந்து அப்பீலுக்கு போனாலும் ஒன்றும் ஆகாது. இப்போ நீங்கள் பல பெண்களுக்கு குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுப்பு பிரச்சனைகளை வந்து ஹைகோர்ட்டில் டிஸ்மிஸ் ஆயிடுது, அப்போ ப்ராசிக்யூஷன் என்ன பண்ணிருக்கீங்க?
1: அதுதான் கேட்குறேன், அது எல்லா கவர்மெண்ட்லேயும்
0: தேசிய

0: குற்ற ஆவணத்தை வச்சுக்கிட்டு அந்த பெர்சன்டேஜோட தமிழ்நாட்டில் குறவுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒவ்வொன்றுக்கும் இப்படி ஒப்பிட்டு சொல்கிறத விட நம்ம என்ன நம்ம தமிழ்நாட்டில் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கோம் அதை தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். இல்லையா எப்போ பார்த்தாலும் அந்த ஸ்டேட்டில் அந்த ஸ்டேட் ஏற்கனவே டெவலப் ஆகாத ஸ்டேட்டு, அங்கே அதிகம் நடக்க தான் செய்யும். நம்ம வந்து டெவலப்டு
1: ஸ்டேட் சொல்லுங்கள் சார். இப்போ இது வந்து இப்போ புதுசான ஒரு பிளேயர் அப்படிங்கிறதுனால அவர் மீது இப்போ எது விதமான ஒரு குற்றச்சாட்டும் கிடையாது, எந்த விதமான ஒரு ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும், குற்றச்சாட்டுகள் எதுவும் கிடையாது. அதனால இந்த கூடுதலான ஒரு வாக்குகள் அவருக்கு விழுதா? ஏன்னா இப்போ அதிமுகவுடைய கூட்டணியில் ஏற்கனவே எல்லாம் எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டி, ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவங்கங்கிறதுனாலையும் அதனால ஒரு அதிருப்தியும், அதே சமயத்தில் நீங்கள் புதுசாக வரக்கூடிய ஒரு ஒரு பிளேயருக்கு வந்து கூடுதலான இடங்களும் கிடைப்பதற்கு அந்த ஒரு புது நம்பிக்கை தான் முக்கியமான.
0: எப்பவுமே புதுசாக வரவங்களுக்கு ஒரு ஆதரவு. இப்போ நம்ம முன்னாலே உதாரணம் இருக்குது, நாம் தமிழர் அண்ணாமலை புதுசாக வந்தாங்க, அவங்கள மேலே எந்த இதுவும் இல்லாமல் புதுசாக ஒரு தலைவர் வந்து நம்மளை எல்லாம் கொண்டு போவார்னு மக்கள் நினைக்கிறாங்க, மாற்றத்து விரும்புகிற மக்கள். அதுக்கு அந்த சரியான வாய்ப்பை வந்து இவர் தான் கொடுத்துருக்காரு, அவங்களால கொடுக்க முடியல. அவங்க அங்கங்கே இடையிடே அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் அந்த விதைச்ச விதையை வந்து இவர் தன்னுடைய செல்வாக்கையும் சேர்த்து அறுவடை பண்ணிட்டார்.
2: சரி, இப்போ இந்த சேஞ்ச் வந்து உங்களுக்கு திருப்தியை கொடுக்குதா? இது இது ஒரு சேஞ்சுன்னு எடுத்துக்க முடியுமா?
0: ஆமாம், அது வந்து விஜய் கொண்டு மக்கள் மாற்றத்தை வந்து எப்போ நம்ம ஆதரிச்சு தான் ஆகணும்.
2: ஏன்னா ஒரே இல்லை, நம்ம பீப்புள் மேண்டேட் தான் அல்டிமேட். அது இருக்க
0: வந்து நம்ம எதிர்பார்த்த ஏன்னா அவர் சொல்கிற மாதிரி உள்ள மாற்றங்கள் உண்மையிலேயே வருமாங்கிறது அவர் எப்படி ஆட்சியில் அமைச்சு எப்படி நடத்துகிறாருன்னு பார்க்கணும். ஏன்னா எம்ஜிஆர் வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு கூட அவரால் பண்ண முடியல, கட்சி கலைச்சி போயிடலாம்லாம் பிரச்சனை வந்துச்சு. அப்போ ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணி அதை உள்கட்டமை பண்ணி அவரை நிலைநிறுத்தினார். அந்த மாதிரி இவருக்கு, ஆனால் இவருக்கு ஏற்கனவே அந்த மாதிரி ஆட்கள் வந்துட்டாங்க, சில இடங்கள்லேருந்து வந்திருக்காங்க, ஏடிவி செங்கோட்டையை வந்து அவரெல்லாம் வந்திருக்காங்க. இப்போ வந்து ஆட்சி நடத்த யார், அரசியல் தேர்தல் நடத்துகிற தேர்தல் வியூக வகுப்பாளர் தான் நடத்துகிறாங்க தேர்தலில். அதில் ஜான் ஆரோக்கியம் சாமி தான், அவர் அப்படியே ஜெகன்மோகன் ரெட்டி செஞ்ச அதே மாடலை
1: அடிப்படையில் மக்கள் நம்பிக்கையை அவர்கிட்ட அவ்வளவு அதிகமா இருக்குதுங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியத்தை தருது. ஏன்னா அவருக்கு ஒரு கிளீன் ஸ்லேட், அவர் எந்த விதமான ஒரு ஒயிட் போர்டு அவருக்கு, அந்த ஒயிட் போர்டை வந்து நம்பி இவ்வளவு பேரை வந்து படிக்கிறாங்க அப்படிங்கிறது.
0: 40 வயசு கீழே உள்ளவங்க ஜென்சி தலைமுறை இவங்கெல்லாம் வந்து இவர் மேலதான் நம்புற நம்பிக்கை வைக்கிறாங்க, வச்சிருக்க வச்சுதான் கொடுத்துருக்காங்க. ஒரு சீனியர் எல்லாம் அவங்கெல்லாம்
2: இருந்த அரசியல் கட்சிகள் மேல எல்லாருக்கும் நம்பிக்கை போயிடுச்சு.
0: அடுத்து போயில 60 வருஷம் பாத்துட்டோம்ல,
2: இல்ல அந்த கட்சிகள் மட்டும் இல்ல, இப்போ இந்த பாமக இருக்குது. ஆனா உங்களுடைய இன்ட்ரோட எதுவும் பெருசா பாதிக்கலன்னு
3: நினைக்கிறேன். ஒரு தொகுதி தான் ஜெயிச்சிருக்காங்க, ஒரு தொகுதி லீட்ல இருக்காங்க.
1: ஒரே ஒரு நிமிஷம், நான் இப்ப முன்னிலை நிலவரம் மட்டும் திருப்பி சொல்லிடுறாங்க. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழல் உருவாகியுள்ளது. முன்னணி நிலவரங்கள் 233 தொகுதிகளில் 109 தொகுதிகளில் முன்னிலை பெற்று தனிப்பெரும் கட்சியாக தாவேகா உருவெடுத்துள்ளது. அக்கட்சியின் தலைவர் விஜய் தாம் போட்டியிட்ட பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறார். இந்த தேர்தலில் ஆளும் திமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், மாநில அமைச்சர்கள் திரு துரைமுருகன், திரு கே என் நேரு, திரு சேகர் பாபு, திரு டி ஆர் பி ராஜா, திரு தங்கம் தென்னரசு, திரு வெள்ளக்கோயில் சுவாமிநாதன், திரு மா சுப்பிரமணியம், திரு நாசர், திரு முத்துசுவாமி, திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, திரு தாமோ அன்பரசன் உள்ளிட்டோர் பின்தங்கியுள்ளனர். அஇஅதிமுக 62 தொகுதிகளிலும், திமுக 41 தொகுதிகளிலும், பாமக 6 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 5 தொகுதிகளிலும், பிஜேபி 3 தொகுதியிலும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2 தொகுதியிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விசிக, தேமுதிக, அமமுக தலா 1 தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. தாவேக தலைவர் திரு விஜய் பெரம்பூர் தொகுதியில் 8140 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். திருச்சி கிழக்கு தொகுதியில் அவர் 5286 தொகுதி முன்னிலை வகிக்கிறார். கொளத்தூர் தொகுதியில் தாவேகா வேட்பாளர் வி எஸ் பாபு முதலமைச்சர் திரு ஸ்டாலினை விட 4000 வாக்குகள் முன்னிலை பெற்று முன்னிலையில் இருக்கிறார். அதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் 13142 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். தர்மபுரி தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிட்ட திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் 8245 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். திமுக பொதுச்செயலாளர் துரைமுருகன் காட்பாடி தொகுதியில் பின்தங்கியுள்ளார். அதே தொகுதியில் அதிமுக வேட்பாளர் திரு ராமு 3965 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். தாவேகா முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகள் நிறைய இருக்குது.

0: அதே மாதிரி ஒவ்வொரு தொகுதிகளும் வந்து ஒவ்வொரு கட்சிகளும் முன்னிலை பெற்றிருக்கக்கூடிய பட்டியல்கள் வருகின்றன. மிகப்பெரிய ஆச்சரியம் வந்து என்னன்னா, நீங்க விஜய் வந்து
1: விஜயினுடைய வருகை அதிமுக அலையன்ஸ் பெருசா பாதிக்கல. ஏறக்குறைய அந்த 74 பழைய எலெக்ஷன்ல அப்படியே ரீடெயின் பண்றாங்க.
2: ஆனா அவங்க இப்ப இந்த இடம் வந்து அவங்க பாமக கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வந்திருக்காங்க. அந்த படமாட்டு சொல்றாங்க. இப்ப கூட இப்ப நம்ம காங்கிரஸ் 5 இடம் வந்து சொல்றீங்க, அவர் தனி மெஜாரிட்டி வரலன்னா சப்போஸ் காங்கிரஸ் போலாம்,
1: பாமக போலாம்,
2: துணை முதல்வர் கொடுத்தாருன்னா அவங்க ஏன்னா ஆட்சியில் பங்கு எல்லாருமே
1: வற்புறுத்துறாங்க.
2: அதனால வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவங்க பிஜேபி அணியில இருக்காங்க.
1: போஸ்ட் எலெக்ஷன் வந்து வேற மாதிரி
0: ஒரு செய்தி பாத்தீங்கன்னா, சென்னையில இருக்கக்கூடிய 16 தொகுதிகளில் 15 இடங்களில வந்து தாவேக முன்னிலை வைக்கிறதா செய்திகள் வருது. இப்ப இது வந்து அப்படின்னா சென்னைங்கிற ஒரு கோட்டையை வந்து
2: மட்டும் இல்ல, சென்னை சுற்றியுள்ள காஞ்சி,
1: சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் எல்லாமே தாவேகா தான்.
0: அப்ப இயல்பா அந்த பழைய சொன்னப்பட்ட திமுக கோட்டைங்கிறது
2: தகர்ந்து போச்சு.
0: அப்போ
1: அது தமிழ்நாடு முழுக்கவே தான் தகர்ந்து போயிருக்கு. திருச்சியில
2: கோட்டையை சுனாமி போல போய் தகர்ப்போன்னு சொல்லியிருந்தாரு.
0: ஆமா,
3: சென்னை, திருச்சி, மதுரை அண்ட் திருநெல்வேலியில ஏர்லி ட்ரெண்ட்ஸே வந்து ரொம்ப காலையில ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட்ல இட் வாஸ் வெரி விசிபிள். நமக்கு வந்து இந்த டைரக்ஷன்ல தான் போகுது அப்படின்றது. பட் ரூரல் ஏரியாஸ்ல இப்ப நான் ஒர்க் பண்ணதுனால சொல்றேன், சில இடத்துல அர்பன்ல பெர்ஃபார்ம் பண்ற அளவுக்கு
0: என்னன்னா,
3: உங்களுக்கு ஒரு கான்ஸ்டுவன்சில வந்து சில கான்ஸ்டுவன்சி வந்து அர்பன் கேரக்டரா இருக்கும் வித் ரூரல் ஏரியாஸ், சிலது ரூரல் கேரக்டர் வித் அர்பன் ஏரியாஸ் இருக்கும். ஸோ அதுக்காக தான் என்ன சொன்னா, இன்னொரு 4-5 ரவுண்ட்ஸ் நம்ம வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாகவும் கரெக்டாகவும் நம்ம வந்து அசஸ் பண்றதுக்கு, நம்ம பயஸ்டா இல்லாமல் இருக்கிறதுக்கு. ஐம் நாட் ஈவன் டினைங் இந்த ட்ரெண்ட் தான் என்னன்னா, ஒரு 5-6 ரவுண்ட்ஸ்க்கு அப்புறமா பேசும்போது இன்னும் கொஞ்சம் கான்கிரீட்டா நம்மளால வந்து ஓகே இப்படிதான் காமிக்க இருக்கு ட்ரெண்ட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியும்.
0: இல்ல நீங்க சொல்ற ஒரு பாயிண்ட் புரியுதுங்க. ஏன்னா நீங்க வந்து தாவேக்கா 110 போச்சு, திருப்பி 108-109 மேல இங்கேயும் போயிட்டு இருக்கு. அதிமுக கன்சிஸ்டன்டா நீங்க 72-70 படிப்படியா ஒன்னொன்னா கூட்டிட்டு வருது. திமுக கூடவே இல்ல, அப்படியே 52 நிக்குது. ரொம்ப வருஷம் ரொம்ப நேரமா இருக்கல. அப்ப என்னன்னா, அவங்க ஒரு சாச்சுரேஷன் பாயிண்ட்க்கு வந்துட்டாங்க போல இருக்கு. ஆக்சுவலா அந்த இடத்துல
3: இது வந்து என்ன சொல்லுதுன்னா, டிஎம்கே தங்களோட ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ் ஆன மினிஸ்டர்ஸே நீங்க கேம்பெயின் அப்பயே பாத்தீங்கன்னா, அவங்க அவங்க தொகுதியை தாண்டி வேற எங்கேயும் போக முடியல. அவங்க தொகுதியை தாண்டி பல தொகுதியில வந்து மினிஸ்டர்ஸ் போய் கேம்பெயின் பண்ணுவாங்க யூஸ்வலா. ஆனா பக்கத்து தொகுதி இல்ல அவங்க மாவட்டத்தில் இருக்கிற தொகுதி, அவங்க அவங்க தேவர் லாக்ட் இன் தேர் ஓன் கான்ஸ்டுவன்சிஸ். ஸோ அது வந்து விசிபிளா தெரிஞ்சது, கேம்பெயின் அப்பயே நிறைய தெரிஞ்சது. இவங்க என்னன்னா, எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்க ரூல் பண்றதுக்கு பீப்புள் வந்து ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு மக்கள் கொடுத்தாங்க. மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது அது வந்து
1: நியூஸ் நியூஸ்
0: ஒரே ஒரு செய்தி சுருக்கத்தை பார்த்துவிட்டு மீண்டும் நம்முடைய விவாதத்தை தொடரலாம்.
4: வணக்கம். தேர்தல் சிறப்பு செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழல் உருவாகியுள்ளது. முன்னணி நிலவரங்கள் 233 தொகுதிகளில் தெரிய வந்துள்ளன. அதில் 108 தொகுதிகளில் முன்னிலை பெற்று தனிப்பெரும் கட்சியாக தவேக உருவெடுத்துள்ளது. அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் தாம் போட்டியிட்ட பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறார். இந்த தேர்தலில் ஆளும் திமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், மாநில அமைச்சர்கள் திரு துரைமுருகன், திரு கே என் நேரு, திரு சேகர்பாபு, திரு டி ஆர் பி ராஜா, திரு தங்கம் தென்னரசு, திரு வெள்ளக்கோவில் சாமிநாதன், திரு மா சுப்பிரமணியன், திரு நாசர், திரு முத்துசாமி, திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, திரு தாமு அன்பரசன் உள்ளிட்டோர் பின்தங்கியுள்ளனர். அஇஅதிமுக 63 தொகுதிகளிலும், திமுக 41 தொகுதிகளிலும், பாமக 6 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 5 தொகுதிகளிலும், பிஜேபி 3 தொகுதிகளிலும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2 தொகுதிகளிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விசிக, தேமுதிக, அமமுக தலா 1 தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. தவேக தலைவர் திரு விஜய் பெரம்பூர் தொகுதியில் 8,140 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். திருச்சி கிழக்கு தொகுதியிலும் அவர் 5,286 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். கொளத்தூர் தொகுதியில் தவேக வேட்பாளர் திரு வி எஸ் பாபு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினை விட 4,011 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலை வகிக்கிறார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில்

13,142 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். தருமபுரி தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிட்ட திருமதி சௌமியா அன்புமணி 8,245 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். திமுக பொதுச்செயலாளர் திரு துரைமுருகன் காட்பாடி தொகுதியில் பின்தங்கியுள்ளார். அந்த தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு ராமு 3,965 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். தாவேக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள். கும்மிடிப்பூண்டி, திருத்தணி, பொன்னேரி, திருவள்ளூர், பூந்தமல்லி, ஆவடி, மதுரவாயல், அம்பத்தூர், மாதவரம், திருவற்றியூர், ஆர்கே நகர், பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், திருவிக நகர், எழும்பூர், ராயபுரம், துறைமுகம், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, ஆயிரம் விளக்கு, அண்ணாநகர், விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை, டிநகர், மயிலாப்பூர், வேளச்சேரி, சோழிங்கநல்லூர், ஆலந்தூர், ஸ்ரீபெரும்புதூர், பல்லாவரம், தாம்பரம், செங்கல்பட்டு, திருப்போரூர், செய்யூர், மதுராந்தகம், உத்திரமேரூர், அரக்கோணம், ராணிப்பேட்டை, வேலூர், கேவிக்குப்பம், குடியாத்தம், ஆம்பூர், திருப்பத்தூர், ஊத்தங்கரை, பர்கூர், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, போளூர், திருக்கோவிலூர், சேலம் மேற்கு, சேலம் வடக்கு, சேலம் தெற்கு, ராசிபுரம், திருச்செங்கோடு, ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, மொடக்குறிச்சி, காங்கேயம், கோபிச்செட்டிப்பாளையம், அவிநாசி, திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு, பல்லடம், கவுண்டம்பாளையம், கோவை வடக்கு, சிங்காநல்லூர், கிணத்துக்கடவு, வால்பாறை, உடுமலைப்பேட்டை, திண்டுக்கல், அரவக்குறிச்சி, குளித்தலை, மணப்பாறை, ஸ்ரீரங்கம், திருச்சி வடக்கு, திருச்சி கிழக்கு, திருவெரும்பூர், முசிறி, துறையூர், பெரம்பலூர், விருதாச்சலம், கீழ்வேளூர், தஞ்சாவூர், கந்தர்வக்கோட்டை, புதுக்கோட்டை, அறந்தாங்கி, காரைக்குடி, சிவகங்கை, மானாமதுரை, சோழவந்தான், மதுரை வடக்கு, மதுரை தெற்கு, மதுரை மத்தி, மதுரை மேற்கு, திருப்பரங்குன்றம், உசிலம்பட்டி, பெரியகுளம், கம்பம், ராஜபாளையம், அருப்புக்கோட்டை, திருச்சுழி, பரமக்குடி, தூத்துக்குடி, திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம், ஒட்டப்பிடாரம், சங்கரன்கோவில், திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, நாங்குநேரி, ராதாபுரம் மற்றும் கிள்ளியூர். அஇஅதிமுக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள். திருத்தணி, செய்யூர், மதுராந்தகம், காஞ்சிபுரம், காட்பாடி, ஆற்காடு, ஜோலார்பேட்டை, குடியாத்தம், வாணியம்பாடி, வேப்பனஹள்ளி, ஹொசூர், பாலக்கோடு, பாப்பிரெட்டிப்பட்டி, கலசப்பாக்கம், அரூர், செங்கம், கீழ்பெண்ணாத்தூர், கலசப்பாக்கம், ஆரணி, செய்யாறு, வந்தவாசி, மயிலம், திண்டிவனம், வானூர், உளுந்தூர்பேட்டை, கங்கவல்லி, ஆத்தூர், ஏற்காடு, மேட்டூர், ஓமலூர், எடப்பாடி, சங்ககிரி, வீரபாண்டி, சேந்தமங்கலம், நாமக்கல், தாராபுரம், பவானி, அந்தியூர், பவானிசாகர், சூலூர், தொண்டாமுத்தூர், பொள்ளாச்சி, பழனி, நத்தம், கரூர், கிருஷ்ணராயபுரம், லால்குடி, அரியலூர், நெய்வேலி, பண்ருட்டி, குறிஞ்சிப்பாடி, புவனகிரி, சிதம்பரம், பூம்புகார், வேதாரண்யம், நன்னிலம், பாபநாசம், பேராவூரணி, விராலிமலை, மேலூர், ஆண்டிப்பட்டி, சிவகாசி, கடையநல்லூர், ஆலங்குளம், அம்பாசமுத்திரம் தொகுதிகளில் அஇஅதிமுக முன்னிலை வகிக்கிறது. திமுக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி, ராணிப்பேட்டை, வேலூர், அணைக்கட்டு, விழுப்புரம், ரிஷிவந்தியம், சங்கராபுரம், பரமத்தி வேலூர், கூடலூர், குன்னூர், கோவை தெற்கு, மேட்டுப்பாளையம், கோவை தெற்கு, வால்பாறை, மடத்துக்குளம், ஒட்டன்சத்திரம், ஆத்தூர், நிலக்கோட்டை, வேடசந்தூர், மண்ணச்சநல்லூர், குன்னம், திட்டக்குடி, சீர்காழி, நாகப்பட்டினம், திருவாரூர், திருவிடைமருதூர், கும்பகோணம், திருவையாறு, ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, திருமயம், ஆலங்குடி, திருப்பத்தூர், திருமங்கலம், போடி, ராமநாதபுரம், முதுகுளத்தூர், விளாத்திக்குளம், கோவில்பட்டி, வாசுதேவநல்லூர், தென்காசி மற்றும் கன்னியாகுமரி. சோளிங்கர், பெண்ணாகரம், செஞ்சி, தருமபுரி, ஜெயங்கொண்டம், விக்கிரவாண்டி தொகுதிகளில் பாமக முன்னிலை பெற்றுள்ளது. உதகமண்டலத்தில் பிஜேபி முன்னிலை வகிக்கிறது. காங்கிரஸ் கடலூர், மயிலாடுதுறை, குளச்சல், திருவாடானை, விளவங்கோடு தொகுதிகளிலும் முன்னிலை பெற்றுள்ளன. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திருத்துறைப்பூண்டி, ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதிகளிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பத்மநாபபுரம் தொகுதியிலும், விசிக காட்டுமன்னார் கோயில் தொகுதியிலும், தேமுதிக விருதுநகர் தொகுதியிலும், புதிய தமிழகம் ஒட்டப்பிடாரம் தொகுதியிலும் முன்னிலை பெற்றுள்ளன. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: நேரம் 12:06 10 நொடி. ஆகாஷ்வாணி மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடல் தொடர்கிறது.
1: வணக்கம் நேயர்களே, நம்முடைய விவாதத்தை தொடர்ச்சியாக இப்போது அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்த்த வேண்டிய ஒரு இடத்திற்கு வந்திருக்கிறோம். இப்போ என்ன எல்லாருக்கும் புரிந்திருக்கிறது என்றால், இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் வந்து ஒரு 3-4 சுற்றுகள் எண்ணப்பட வேண்டும். ஏனெனில் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பல தொகுதிகளில், குறிப்பாக

தாவேகா பெற்றிருக்கக்கூடிய தொகுதிகளில் 5000 வாக்குகளுக்கு மேல் பெற்றிருக்கக்கூடிய தொகுதிகள், 5000-க்கும் குறைவாக 2000 அல்லது 1500-க்குள்ள பெற்றிருக்கக்கூடிய வித்தியாசத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் எவ்வளவு என்ற ஒரு கணிதம் வந்து இப்போது நாம போட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த அடுத்தடுத்த வரக்கூடிய சுற்றுகளில் எவ்வளவு தூரம் வாக்கு வித்தியாசம் ஏற்படுகிறது என்பதை பொறுத்து அந்த எண்ணிக்கை கூடுமா குறையுமா என்பது தெரிய வேண்டும் ஒன்று. அதே சமயத்தில் இப்போது திமுக தன்னோட எண்ணிக்கையை

0: இப்போது திமுக தன்னோடது எண்ணிக்கையை பெருமளவு கூட்டிக் கொள்ளவில்லை. அதிமுக சிறுகத்தான் அது வந்து கூடிக்கொண்டே இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இன்னும் ஒரு 4-5 சுற்றுகள் போகும்பொழுது நிச்சயமாக இந்த எண்ணிக்கையில் சிறிது வேறுபாடு ஏற்படலாம் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆனாலும் என்ன ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது என்றால், இங்கே வந்து ஒரு தொங்கு சட்டமன்றம் ஏற்படுவதற்கான சூழ்நிலை ஏற்படுமோ என்ற எண்ணம் தான் இருக்கிறது. இந்த நிலையில் ஒவ்வொரு கட்சியும் என்ன விதமான முடிவுகளை இந்த தேர்தல் முடிவுக்கு பின்னர் எடுப்பார்கள் என்பதில் தான் இனி வந்து நம்முடைய கவனம் வந்து மாறப்போகிறது. குறிப்பாக திரு பத்திரிகையாளர்கள்
1: சார், நீங்க தான் சொல்லணும். இப்ப இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா தொங்கு சட்டமன்றம் யார் யாரெல்லாம் சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கு.
2: அதாவது விஜய் தமிழக வெற்றி கழகம் இதே நிலைமையில் போச்சுன்னா ஓரளவு தனியாக ஆட்சி அமைக்கல வாய்ப்பு இருக்கு. தொங்கு சட்டத்தை நம்ம எதிர்பார்க்கிறோம்.
1: இந்த நிலையிலே பேசுங்களேன்,
2: திமுக உள்ள காங்கிரஸ் ஏற்கனவே அவங்க வந்து மனதளவுல பிரிஞ்சுதான் இருக்காங்க.
1: மனதளவுல தாவக கூட இருக்கிறாங்க.
2: ஆமா, அங்க போயிட்டாங்க. ராகுல் காந்தி அதை ஏற்கனவே முடிவு முயற்சி பண்ணாரு, முடியல. இனிமே கட்டாயம் அவங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுபோல விடுதலை சிறுத்தைகள் கட்சியில ஒன்னு சீட்டு என்னமோ நினைக்கிறேன், அவங்களுக்கும் வாய்ப்பு இருக்கு. அவங்களும்
1: இப்போ பாமக வந்து ஒரு 6 தொகுதி அப்படி முன்னிலைன்னு காட்டுறாங்க சார். பாமக ஏற்கனவே வந்து ஆட்சியில பங்கு தருவங்க கிட்ட நாங்க போவோம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆட்சியில பங்கு எடுக்கிறதுக்கும் சௌமியா அன்புமணியும் லீடிங்ல தான் இருக்கிறாங்க. சோ அவங்களுக்கு ஒரு துணை முதல்வர்
2: கேரளாவில் இருக்கும்போது தமிழ்நாட்டிலேயே முதல் முறையா ஆட்சியில் பங்கு தரக்கூடிய ஒரு கூட்டணி ஆட்சி அமையிருக்கு. ஒரு வாய்ப்பு இப்ப இருக்க ட்ரெண்ட்ல இருக்கு.
0: மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்றீங்க, நம்ம 2006 அனுபவம் ஒன்னு இருக்குது சார். ஆக்சுவலா அன்னைக்கு வந்து என்னன்னா திமுக ஆட்சி, பட் பிற கட்சிகள் வெளியில இருந்து
2: ஆதரவு கொடுத்து
0: பட் ஆனா அன்னைக்கு அது சிறுபான்மையினர் ஆட்சின்னு நம்ம சொல்லிக்கொண்டே இருந்தாங்க ஜெயலலிதா. ஆனா இன்னைக்கு வந்து அந்த மாதிரி சூழ்நிலை இல்லாமல், இன்னும் சரியா சொல்லணும்னா எலெக்ஷனுக்கு முன்னோட ஒரு ஆண்டுக்கு முன்னாடி கூட பாத்தீங்கன்னா ஆட்சியில் பங்கு கொடுப்பது என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு கோரிக்கையா இன்னைக்கு வைக்கப்பட்டது, பேசப்பட்டது. நீங்க விவரம் கூட நீங்க வந்து திருமாவளவன் கூட அதை பத்தி மிக குறிப்பா பேசினார். ஆக்சுவலா இப்போ அதற்கான வாய்ப்பு கணிந்து வருகிறதோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு இப்ப வந்து இது மாதிரியான வெளியிலேருந்து ஆதரவுங்கிற சூழ்நிலை இனிமே வராது இல்லையா?
2: ஏன்னா இப்போ விஜய் தான் ஆட்சி அமைக்க போறாரு. வரும்போது விஜய் ஏற்கனவே உறுதியா சொல்லிட்டாரு, கட்சி ஆரம்பிச்ச உடனே அதை பண்ணிட்டு கட்டாயம் அவரு ஆட்சியில பங்கு கொடுப்பாரு. அதனால இப்பவுமே பேச்சுவார்த்தை தொடங்கி இருப்பாங்க. இன்னைக்கே கூட
1: ஸ்டேட் பிளேயரே 3 பிரிஞ்சிட்ட பிறகு திமுகவும் ரொம்ப வீக்கன் ஆகல, 52 சீட்ல இருக்கிறாங்க. ஏடிஎம்கே ரொம்ப வீக்கன் ஆகல, 73 சீட்ல இருக்கிறாங்க. விஜயும் தேசிய கட்சி கிடையாது, தமிழ்நாட்டு கட்சி 109 இருக்கிறாரு. இனி வரும் நாட்கள்ல வந்து தமிழ்நாட்டில் கேரளா மாதிரி ஒரு அலையன்ஸ் கவர்மெண்ட் தான் ஃபார்ம் பண்றோம் நிலைமை வருமா? இனிமேல் 3 கார்னர் கண்டெஸ்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. விஜயகாந்த் மாதிரி 8% நிக்கல.
2: திமுக வந்து இருக்கும்போது அண்ணாதிமுக பிரிஞ்சிச்சு இல்ல, அப்ப என்ன சொன்னாங்க, டெல்லியில் உள்ள காங்கிரஸ் தான் முயற்சி பண்ணி பிரிச்சுட்டு அங்க வர்றதுன்னு சொன்னாங்க. ஆனா அப்ப என்ன சொன்னாங்க, அதுக்கப்புறம் அவங்களாம் தேசிய கட்சியே வர முடியல. ஏன்னா திமுக அதிகமாக ஒரு கத்திரிக்கோள் இரு முனை மாதிரி நடுவில் புது கட்சி வர முடியாது, வெட்டிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அந்த இதையும் இது உடைச்சிட்டாரு விஜய். ஆதரவையும் ஓட்டு எப்படி தக்க வைக்கிறாங்க, ஓட்டு வாங்குறது பெருசு இல்ல, அதை தொடர்ந்து
1: வலிப்போம்.
2: இப்ப ஆல் இந்தியா அளவுல பிஜேபி பாருங்க, அப்படி இன்க்ரீஸ் பண்ணி அந்த ஓட்டை தக்க வச்சு உறுதியாக்கி அப்படி கொண்டு வந்துட்டு இருக்காங்க பல பல ஸ்டேட்ல. அதேதான் விஜயும் ஃபாலோ பண்ணணும். என்ன பண்ண,
1: அது பண்ண முடியுமான்றது ஒரு கேள்விக்குரிய.
2: எதிர்ப்புக்கு எதிர்ப்புக்கு அவங்க எதிர்க்க திமுக வந்து
1: வாக்குறுதி வேற பெருசா இருக்கு. தாவக்கா
2: கொடுத்தா கணக்கு போடும்போது அதிக பட்ஜெட்ல அதிக செலவாகிற வாக்குறுதி வந்து விஜய் கட்சி
1: விஜய் கொடுத்ததுதான்.
2: அது கொடுக்க முடியாது, அதனால நிறைவேற்ற முடியாது.
1: இப்படி ஒன்று போகும்போது என்ன நிலைமை வரும்?
2: ஆமா, அதனால நிறைவேற்ற முடியாது. அதனாலும் ஒன்று ரெண்டு கொடுப்பாரு, எப்படினாலும் கொடுப்பாரு. ஏன்னா ஏற்கனவே உள்ள திமுக கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றி அவருக்கு வந்து பெரிய கஷ்டப்பட வேண்டியிருக்கும்.
0: இன்னொரு ஒரு செய்தி சார், இப்ப கிட்டத்தட்ட 108 பேர் வந்து தாவேக்கால வந்து சேர்ந்தவங்க எல்லாம் வெளி கட்சியை சேர்ந்தவங்க தான் வந்து சேர்ந்தாங்க, அவங்களுக்கு தான் இடங்கள் கொடுக்கப்பட்டது. இவங்கெல்லாம் வந்து இன்டாக்டா அவரோட இருப்பாங்க நம்பிக்கை இருக்கா?
2: அதுல எவ்வளவு பேர், அதாவது 105 பேர் என்னமோ வந்தாங்க,
1: அது எவ்வளவு பேர் லீடிங்ல 105 வந்தாங்க.
0: போன வாரம் கூட பேசும்போது நீங்க எல்லாம் நாளைக்கு இருப்பீர்களா என்னோட அப்படிலாம் வேற வந்து அவர் விஜய் பேசினார். ஆக்சுவலா அது வந்து ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துடாதா?
2: இல்ல, இப்போ விஜய் வந்து இந்த மாதிரி 120 ஒரு 50 இருந்தானா அவங்க எல்லாம் பிரிஞ்சு போறதுக்கு ஒரு வாய்ப்புகள் உருவாகும். மற்றவங்க இந்த போச்சிங்க்கு வசதியா இருக்கும். இவ்வளவு அதிக ஓட்டு இவரு சீட்டு வாங்கும் போது அவங்களாம் வெளியே போக

0: முடியாது. கட்சி தலைவர் சார்ஜர்
1: சார் ஆரம்பத்தில் போக மாட்டாங்க. இப்போ அந்த 115 பேர்ல எத்தனை பேர் லீடிங் தெரியல, அது ஒண்ணு. இவர் ஒரு ஒரு வருஷம் ஆட்சி செய்யறாருன்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த ஆட்சி எதை நோக்கி போகுது அதை பொறுத்து பிஜேபின்னு ஒரு போர்ஸ் இங்க இருக்குது, ஏடிஎம்கேன்னு ஒரு போர்ஸ் இருக்குது,
0: உறுதியா பண்ணுவார் எப்பனாலும். ஆனா அது முன்னோட்டம் தெரியும், உள்ளாட்சி தேர்தல் தெரியும்.
2: இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில போச்சிங்கான வாய்ப்பு இருக்குமா சார்?
0: இப்ப வாய்ப்பு கிடையாது. இவன் அப்படி நினைச்சா விஜய் தான் பண்ணணும், வெற்றி தமிழக வெற்றிகளாக தான் பண்ணணும். அவரு பண்ண மாட்டார், அவருக்கு அவங்க ஆதரிக்காட்டாலும் இதை வச்சுட்டே ஆட்சி நடத்தலாம், மைனாரிட்டி கவர்மெண்டாவே நடத்தலாம், மற்ற கட்சி வராட்டா கூட.
2: ஏன்னா
0: திமுக அதிமுக சேராதுங்கிற ஒரு இது, அவங்க ரெண்டும் சேர்ந்தாங்கன்னா
1: வேற. இப்போ விஜய்க்கு வந்து பிஜேபி சப்போர்ட் இல்லைன்னா கவர்னர் கூப்பிடணுமே.
0: மாமல்லபுரத்துல ஒரு
2: ரெண்டு
1: துரதிஷ்டம்
2: உங்களுடைய இடங்கள்ல நீங்க வந்து தாவேகாவுடைய பாதிப்பை தடுக்க முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அப்ப அது வந்து ரெண்டாவது முக்கியமான விஷயம் அதாவது என்னன்னா, நீங்க விஜயனுடைய ஒரு வருகையை உங்களால அந்த ஏரியாக்களை தடுக்க முடிஞ்சிருக்கு, உங்களுடைய வாக்குகளை தடுக்க முடிஞ்சிருக்கு, தொகுதிகளை தடுக்க முடிஞ்சிருக்குன்னா அதுக்கு ஏதாவது குறிப்பிட்ட உத்திகளோ அல்லது எப்படி நீங்க வந்து அதை சமாளிச்சீங்க, அதை எப்படி நீங்க நடத்துனீங்கன்னு ஒரு ஏதாவது உங்களால யோசிக்க முடியுதா?
3: இல்ல இல்ல, நம்ம அது ரொம்ப டீட்டெயிலா இப்ப நம்ம எல்லா டேட்டாவும் கையில வந்தாதான் நம்மளால கிளியர் கட்டா சொல்ல முடியும். இப்ப நம்ம கையில வர தகவல் படி பாத்தீங்கன்னா 5000 ஓட் டிஃபரன்ஸ்ல தாவாக்கா வந்து 45 சீட்ஸ் இருக்காங்க. 30 சீட்ஸ்ல வந்து 2000 ஓட்ஸ் டிஃபரன்ஸ்ல இருக்காங்க. 15 சீட்ஸில் வந்து 1000 ஓட்ஸ் டிஃப்ரென்ஸில் இருக்காங்க. ஸோ புட்டுக்கொதர் இந்த 45 சீட்ஸ் இருக்குல்ல, இதோட இந்த சீட்ஸோட அனதர் 5 ரவுண்ட்ஸில் எப்படி இருக்குன்றத வச்சு நம்ம வந்து இந்த நம்பரை வந்து நம்ம வந்து ஓரளவு கன்ஃபைன் பண்ணலாம். அப்படி இல்லைனா இதை விட
2: குறைவாக 30+15 45 சீட்டுகள் வந்து ஒரு மாறுதலுக்கு உட்பட்டது.
3: 5000 ஓட்டு டிஃப்ரென்ஸில் இருக்குது. அந்த 5000 ஓட்டு டிஃப்ரென்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா இல்லை டிக்ரீஸ் ஆகுதான்றது நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும் அப்படின்றது எங்களுக்கு. நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரணும்னா, நம்ம அதிமுக வெற்றி பெற்ற தொகுதிகள் வெற்றி பெற்ற பகுதிகளை பார்க்கும்போது பாமக வந்து வலுவாக இருக்கிற பகுதிகளில் அவன் வந்து அதிமுக வந்து தோற்கடிக்கப்படவில்லை, அதிமுக ஜெயிச்சிருக்குன்றதுனால நம்ம என்ன ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படின்னா, பாமகவுடைய சப்போர்ட் அண்ட் அதிமுகவுடைய அந்த அந்த அது வந்து ஓரளவு நம்ம ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ண. அதே மாதிரி அந்த பகுதியில் பெரிய அளவில் திமுக வெற்றி பெறலை, முக்கியமாக அது ரொம்ப முக்கியம். திமுக வந்து வெற்றி பெறலை, ஏன்னா குறிப்பாக இந்த இடஒதுக்கீட்டு பிரச்சனையில் திமுக வந்து மறுபடியும் பாட்டாளி மக்கள் கட்சி முன்வைத்த இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லும் போது திமுக வந்து மிகப்பெரிய அளவில் ஏமாத்தினாங்க. நாங்கள் இப்போ தரோம் அப்புறம் தரோம், 2022 உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அந்த தீர்ப்பை தொடர்ந்து உள் இடஒதுக்கீடு கொடுப்பதற்கான அனைத்து வகையான சாத்தியக்கூறுகளும் மாநில அரசுக்கு இருக்குது, சட்டமன்றம் அதற்கான சட்டத்தை ஏற்றலாம், மாநில அரசு தேவையான தரவுகளை தயாரிக்கலாம்னு உச்சநீதிமன்றம் சொல்றாங்க.
2: 10.5%
3: ஆமாம், அதுதான் சொல்கிறாங்க. அது உள்ளிடஒதுக்கீடு கொடுக்கறதுல மிகப்பெரிய அளவு பாட்டாளி மக்கள் கட்சியை குறிப்பாக இந்திய சமுதாய மக்களை திமுக அரசு நம்ப வைத்து கருத்தறுத்தது. அது வந்து அவங்க சொன்னாங்க, நாங்கள் ஸ்பெஷல் செஷன் வச்சு நாங்கள் உங்களுக்கு தரோம், நாங்கள் வந்து பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனை அப்பாயிண்ட் பண்ணி டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் போட்டு நாங்கள் இந்த சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷனில் படி நீங்கள் தரவுகளை கொண்டு வாங்கன்னு சொல்லி ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸு அப்புறம் 6 மந்த்ஸு அப்புறம் 3 மந்த்ஸு அப்புறம் 6 மந்த்ஸ்ன்னு சொல்லி காலத்தை வந்து கடத்தி அவங்க இப்போ பீகாரில் கேஸ்ட் சர்வே எடுத்தாங்க, தெலுங்கானாவில் எடுத்திருக்காங்க. நீங்கள் வந்து எல்லா பிரைம் மினிஸ்டர் மோடியே என்ன சொல்லிட்டார், இதுக்கு வரப்போகிற சர்வே கேஸ்ட் சர்வே இருக்க போகுதுன்னு சொன்னாங்க. நம்ம என்ன கேட்டோம்னா, நீங்கள் பேக்வர்ட்னஸ் சர்வே எடுங்க, டேட்டா இல்லாமல் உங்களால் பாலிசி டெசிஷன்ஸ் எடுக்க முடியாது, பாலிசி ஷுட் பி பேஸ்ட் ஆன் டேட்டாஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் எவிடன்சஸ், இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு பாலிசி மேக் பண்ணணும்னா உங்களுக்கு டேட்டா எடுங்கன்னு. திமுக அரசுக்கு நன்றாக தெரியும் அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு, சட்டம் இயற்றலாம், அவங்க வந்து கணக்கு எடுக்கலாம், பேக்வர்ட்னஸ் பத்தி சர்வே எடுக்கலாம்னு தெரிஞ்சு கூட அவங்க அந்த முயற்சியில ஈடுபடல, வேணும்னு ஈடுபடல. அப்ப நீங்க ஈடுபடல, நீ சமூக நீதி சமூக நீதினு எங்க போனாலும் நாங்க வந்து சமூக நீதி பேசிட்டு நாங்க சமூக நீதி ஆட்சி நாங்க சமூக நீதி மாடல்னு சொல்லிட்டு நீங்க அதுல ஒரு துரும்ப கூட தூக்கி போடாம அதுல வந்து மக்களை ஏமாத்தும் போது வடதமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பகுதியில் திமுக வந்து தோற்க பிடிக்கப்பட்டிருக்கு, அதான் உண்மை. ஏன்னா நீங்கள் வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் முதலமைச்சர் அவர்களே அதுக்கப்புறம் துணை முதலமைச்சருக்கு போய் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாங்கள் இடஒதுக்கீடு கொடுக்க போகிறோம், 10.5 இல்லை 15% கொடுக்க போகிறோம்னு பேசினாங்க. ஆனா செயல்ல என்ன இருந்தது, அது கொடுக்கல. சோ அதுதான் வந்து ஒரு டாக்கிங் பாயிண்ட்.
2: அது வந்து உங்களால போய் கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சிருச்சா?

0: நான்கு ஆண்டுகளாக தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தொடர்ந்து முதலமைச்சரை இரண்டு முறை சந்தித்து பல முறை வந்து கடிதங்கள் எழுதி பல போராட்டங்களை நடத்தி கவனயீர்ப்பு போராட்டங்களை என்னென்னமோ செஞ்சு பார்த்தோம். இது வந்து சமூக நீதி பிரச்சனை, இது வந்து ஒரு ஒரு ஒரு சமூகத்துக்கான பிரச்சனை அது கிடையாது. இது வந்து தமிழ்நாடு முன்னேறணும்னா பின்தங்கிய வகுப்பினர் வந்து முன்னேறினாதான் தமிழகம் முன்னேறும். இல்லைன்னா தமிழகம் வந்து என்ன ஒன்று என்னதான் சொன்னாலும் தமிழகம் முன்னேறாது. இப்போ நம்ம சொல்றோம்ல, சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர் மட்டும்தான் ஜிடிபியில் பெர்ஃபார்ம் ஆகுது. இந்த மாவட்டங்கள் மட்டும்தான் ஜிடிபியில் பெர்ஃபார்ம் ஆகுது. மற்ற மாவட்டங்களை எப்படி நீங்கள் பார்ப்பீங்க? இந்த டேட்டா எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா? ஏன் இந்த பகுதியில் மட்டும் இண்டஸ்ட்ரியலைசேஷன் நடக்குது? ஏன் இந்த பகுதியில் மட்டும் அதிகமாக வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன்? ஏன் இங்கே மட்டும் அர்பனைசேஷன் நடக்குது? ஏன் இன்னும் வந்து ராமநாதபுரம், தருமபுரி, பெரம்பலூர், இன்னும் வந்து கிருஷ்ணகிரி, இந்த ஏரியாலாம் ஏன் வந்து கிருஷ்ணகிரி கூட ஹுசூர் சிப்காட்ச் அதெல்லாம் வந்துருச்சு உங்களுக்கு? இதெல்லாம் நீங்கள் எப்படி எப்படி நீங்கள் பண்ண
1: போறீங்க? -91 சார், தாவேகா 109, மெஜாரிட்டி சீட்டு இங்கிருந்தா எடுத்துருக்கிறார்.
0: சிறுபான்மையர் மக்களை, சிறுபான்மையர் அதாவது குறிப்பா கிறிஸ்துவ மற்றும் இஸ்லாமிய சமுதாயத்து மக்களை மிகப்பெரிய அளவில் திமுக அரசு ஏமாற்றினார்கள். அவங்களை வெறும் ஓட்டு வங்கியா மட்டும்தான் திமுக அரசு பார்க்குது.
2: கம்யூனிஸ்டுகள் கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இடது கம்யூனிஸ்டா ஏற்கனவே சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஈஸியா கூட்டணி ஆயிடுச்சு. கேரளா ஸ்டைல்
1: விட்டுட்டு அங்க போனா
3: பாஜகவே நீங்க வந்து தாவேக்காவுக்கு வெளியில இருந்து ஆதரவு தெரிவிக்கலாம். நீங்க அல்லது யாரெல்லாம் வந்து அந்த கூட்டணிக்குள்ள போய் சேர்ந்து அவங்களோட ஆட்சி அமைய ஆட்சியில பங்கெடுத்துக்கணும்னு விரும்புறாங்களோ அவங்க எல்லாம் செய்யலாம்.
1: பாஜக வந்து இவரு சேர்ப்பாரா?
3: இல்லங்க சார், இல்ல
1: அதாவது அவரு வந்து பாஜக கொள்கை எதிரின்னு சொல்லியிருக்காரு.
3: கொள்கை எதிரின்னு சொல்லியிருக்காரு, பட் ஆனா நடவடிக்கை அப்படி
1: பாமகவோ காங்கிரஸோ பிரச்சனை இல்ல, ஏடிஎம்கே கூட பிரச்சனை இல்ல விஜய்க்கு, இல்லையா?
3: என்னன்னா இது வந்து இப்போ இதுல ஒரே ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா சார், ஒரு நிலையற்ற ஆட்சியாக ஆயிடுமோன்ற ஒரு பயம்
2: தான்,
3: பாதிக்கு போதோன்ற பயம் தான் இருக்கு. ஏன்னா நீங்க 118ங்கிறது அந்த மேஜிக் நம்பர் நான் இல்லைன்னு சொல்ல, ஆனா 118க்கு அப்புறம் குறைஞ்சபட்சம் நீங்க 125 இல்ல 130 வச்சிருந்தா தான் நீங்க வந்து கன்சிஸ்டன்டா 5 ஆண்டுகளாக முழுசா கவர்மெண்ட் நடத்த முடியும். அப்போ இயல்பாகவே உங்களுக்கு அந்த ஒரு மெஜாரிட்டி மேன், ரெண்டாவது அவங்க வெளியே போக மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை முழுசா அவங்களோட இருந்தா தான் முடியும். அப்போ அதற்கான ஒரு முயற்சியில இன்னைக்கு வந்து விஜய் வந்து அடுத்த 5 ஆண்டுகளுமே திருப்பி திருப்பி போராடி
2: எல்லாத்தையுமே கூட்டணி திருப்திப்படுத்துற வேலையா இருக்கும்.
3: அந்த சூழ்நிலை உருவாயிடுமோங்கிற ஒரு
1: உள்ளுக்குள்ளேயே எனக்கு மந்திரி சார் புது கட்சி.
2: ஆமா ஆமா ஆமா, அவங்களே பெரிய போட்டி இருக்கும். அவங்க பாருங்க எவ்வளவு கான்பிடண்டா மந்திரி சபை பட்டியலே வந்துட்டு இருக்கு.
1: அடங்கி போவாங்கன்னு நினைக்கிறேன் சார். என்னன்னா ஒரு இப்ப ஒரு ஸ்டார் வேல்யூ.
2: ஆமா, விஜயுடைய விஜய் ஆரம்பத்துல இருந்து பாருங்க அந்த ஒரு கண்டிப்பு, யாரையும் பார்க்க மாட்டாரு நினைச்சது, அவரு இஷ்டப்படம் வர்றாரு, அந்த மாதிரி ஒரு இதை செட்டப் வச்சிட்டு இருக்காரு.
1: இருந்துருவாங்க.
2: ஆமா,
1: அதிமுக இருந்து போறவங்களுக்கு அப்படி.
2: ஆமா, அவங்களுக்கு எல்லாம் பழக்கமா இருக்கும். ஏற்கனவே ஜெயில் தாட்டி இந்த மாதிரி
1: நடந்துச்சு. அதே பழக்கம் இல்ல, கொஞ்சம் பேர் கூட அங்க போலாம் வாய்ப்பு இருக்கு.
3: ஒரு முன்னிலை நிலவரத்தை மீண்டும் ஒரு தூரம் பார்த்து விடுவோம். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழல் உருவாகியுள்ளது. முன்னணி நிலவரங்கள் 234 தொகுதிகளில் 104 தொகுதிகளில் முன்னிலை பெற்று தனிப்பெரும் கட்சியாக தாவேக உருவெடுத்துள்ளது. அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் தாம் போட்டியிட்ட பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறார். இந்த தேர்தலில் ஆளும் திமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. முதலமைச்சர் திரு ஸ்டாலின், மாநில அமைச்சர்கள் திரு துரைமுருகன், கே என் நேரு, திரு சேகர்பாபு, திரு டி ஆர் பி ராஜா, திரு தென்னரசு, திரு வெள்ளக்கோவில் சாமிநாதன், திரு மா சுப்பிரமணியம், திரு நாசர், திரு முத்துசுவாமி, திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, திரு தாமோ அன்பரசன் உள்ளிட்டோர் பின்தங்கியுள்ளனர். அஇஅதிமுக 64 தொகுதிகளிலும், திமுக 45 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 5 தொகுதிகளிலும், பாமக 4 தொகுதிகளிலும், பிஜேபி 3 தொகுதிகளிலும், தேமுதிக, விசிக மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் தலா 2 தொகுதிகளிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், அமமுக தலா 1 தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. தாவேக தலைவர் திரு விஜய் பெரம்பூர் தொகுதியில் 8140 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். திருச்சி கிழக்கு தொகுதியிலும் 5,286 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். கொளத்தூர் தொகுதியில் தாவ

0: பாஜக வேட்பாளர் திரு வி எஸ் பாபு முதலமைச்சர் திரு ஸ்டாலினை விட 4014 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலை வகிக்கிறார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் 13,142 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார்.
1: இல்ல சார்,
0: ஆனா அவர் இன்னொரு
1: கண்டெஸ்ட் பண்ணல தெரியுமா.
0: இன்னொரு தர்மபுரி தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிட்ட திருமதி சௌமியா அன்புமணி 8,245 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். பல இடங்களில் வந்து இந்த மாதிரி பொதுச் செயலாளர் திரு திமுக பொதுச் செயலாளர் திரு துரைமுருகன் காட்பாடி தொகுதியில் பின்தங்கியுள்ளார். அந்த தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு ராமு 3,965 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை.
2: 26 seats, 2001 to 5,000 swing seats, 29 seats இருக்கு. 5,000 to 10,000 கம்ஃபர்டபுளாக இருக்கிறது 26 seats இருக்கு. அவுட் ஆஃப் திஸ் 104 10,000 பிளஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிறது 25 seats. ஸோ 25 plus 26, 50, 60 seats ஆல்மோஸ்ட் 52 seats ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 29 seats 2,000 to 5,000 டிஃப்ரென்ஸில் இருக்காங்க. 26 seats 0 to 2,000 இருக்காங்க. இந்த 109 திடீர்னு டிப் ஆனது 104 வந்தது, இந்த மாதிரியான ரீசன்ஸ் தான். பட் வித் டியூ ரெஸ்பெக்ட் டு ஆல் த பார்ட்டிஸ் என்னோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட் ஆனால் வி ஹாவ் டு வெயிட் ஃபார் அனதர் 4 or 5, 6 ரவுண்ட்ஸ் டு இது பண்ணுறது.
3: பட் அந்த பாமகவுக்கும் வந்து அந்த கூட்டணி வந்து நல்ல ஜெல்லாயிருக்கு அவங்க தொகுதிகளில்.
2: அதிமுகவுக்கும்
3: ஆமாம், தேமுதிக அதே மாதிரி திமுக தேமுதிகம் தேமுதிக கொஞ்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க ரெண்டு சீட்ல. மற்ற இதுலலாம் இப்போ அவர் சிறுமான சொல்லியிருக்கார்ல, ரெண்டு கட்சிக்காரங்களே ஓட்டு போடல.
2: விசிக்க ரெண்டு சீட்ல லீடிங் பை 500 ஓட்ஸ் தான் ரெண்டு சீட்லையும். இசியோட டேட்டாஸ்ல பாக்குறேன், இசியோட டேட்டாஸ் அக்கார்டிங் டு இசி டேட்டாஸ்ல பாத்தீங்கன்னா
0: நீங்க சொல்லபடி பாத்தீங்கன்னா 60 தொகுதி,
2: ஒரு தொகுதியில வந்து பண்ருட்டியில வந்து 810 மார்ஜின், காட்டுமன்னார் கோயில்ல 538,
1: ஈக்குவலா 70-70-70 போவாங்களோ இல்ல சார். ஆமா, அப்படி ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு
2: பாருங்க. அவ காமாக்கியான்னு சொல்லிட்டு ஒரு ஏஜென்சிஸ், தே ஹவ் ப்ரெடிக்டட் 70 almost 68 70 80 அந்த மாதிரி.
1: அவினாசில 1000 தான்.
3: ஆமா
0: இல்ல சார், இந்த முறை வந்து நீங்க வெறும் ஒரு 100
3: வித்தியாசங்களே வாக்கு 500 ரொம்ப
0: இப்ப இவர் சார் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட நீங்க வந்து 29 plus 26 கிட்டத்தட்ட 60 தொகுதிகள்ட்ட நீங்க வந்து ஒரு
2: less than 5000
0: அதுல வந்து நிறைய மாறுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு, அந்த மாதிரியான ஒரு இது. பட் ஆனா எனக்கு 2-3 விஷயங்கள் சார், இப்ப இது வந்து நீங்க சொன்ன மாதிரி பல ரவுண்ட்ஸ் இன்னும் போனாதான் நமக்கு தெரிய போகுது. ஆனா எனக்கு என்னன்னா, இப்ப இந்த இவங்க கொடுத்த இந்த வாக்குறுதிகள் இது எதுவுமே இந்த தரம் எடுபடலையா சார்? ஏன்னா திமுக பெருசா வாக்குறுதி கொடுத்தது, அதிமுக பெருசா வாக்குறுதி கொடுத்தது, விஜய் கொடுத்த வாக்குறுதியை விட அவருடைய முன்னிலை
3: வாக்குறுதியை பார்த்து ஓட்டு போட்டவே இல்ல விஜய். ஒன்லி விஜய் விசில் டிவிக்கு இந்த மூணு தவிர அவங்க கட்சிக்காரன் எதையும் பேசாம
1: அவனுக்கு எதுவும் தெரியாது
3: தெரியாது அப்படிதான் நம்ம. ஆனா நம்ம அப்படி அண்டர் எஸ்டிமேட்
1: பண்ணாங்க வச்சு சொல்றோம்.
3: இன்னொன்னு, அவங்க ஆரம்பத்துல இருந்து அவங்க நேரடியா என்ன பண்ணாங்க, எதிர்கட்சி எல்லாம் தற்கூறி அந்த மாதிரி எல்லாம் ஒரு வார்த்தையை போட்டாங்க, அதெல்லாம் தப்பு அப்படிலாம் பண்ணதாங்க. அது ஒரு இதா ரிவர்ஸ் ஆயிட்டு பெண்கள்
2: ரூலிங் டிஎம்கே மேல இருக்கிற ஆங்கர்
3: அதிருப்தி,
2: அது வந்து அவங்க வந்து மக்களை வந்து ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு ஒரு ராங்கான ஒரு இன்ஃபர்மேஷனை கொடு. இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியாரா, இன்னைக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு, நிறைய கிராமப்புறங்களில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு, கிராமப்புறம் இருக்கிற ஆளுங்களுக்கே நிறைய பேருக்கு என்ன தெரியுதுன்னா டேட்டா தெரியுது, நிறைய இன்ஃபர்மேஷன் பேசிக்காவது தெரியுது. அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு இந்த தமிழ்நாட்டில் கடந்த 4 ஆண்டுகளில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்தது,
3: 111
2: எவ்வளோ ஜாப் ஜெனரேட் பண்ணாங்க, எவ்வளோ ஜாப் ஜெனரேட் பண்ணாங்க, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட், எவ்வளோ ஜாப் ஜெனரேட் பண்ணாங்கன்னு கேட்கும்போது, ஒரு ஒயிட் பேப்பர் கொடுங்கன்னு ஒரு மினிஸ்டரை பார்த்து கேட்கும்போது, அந்த மினிஸ்டர் வந்து ஒரு

0: ஏ ஃபோர் ஷீட் ஒயிட் ஷீட் எடுத்து அதை காமிக்கும் போது அதை நம்ம அரகன்ஸ்னு எடுத்துக்கிறதா இல்லை இக்னரன்ஸ்னு எடுத்துக்கிறதா இல்லை என்னன்னு எடுத்துக்கிறது. நீங்கள் வந்து எதிர்கட்சி கூட சொல்ல வேண்டாம், யூ ஆர் ஆப்ளிகேட்டட் டு த பீப்புள் ஹூ ஹவ் ஓட்டட் ஃபார் யூ. நீங்கள் என்ன பண்ணணும், இந்தந்த டிஸ்ட்ரிக்ட்டில் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்திருக்கு, இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இவ்வளோ ஜாப் டைரக்ட் அண்ட் இன்டெரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துருக்கோம், இப்போ ப்ரைமரி செக்டரில் இவ்வளோ, செகண்டரி செக்டரில் இவ்வளோ, டெர்ஷரி செக்டரில் இவ்வளோன்னு சொல்லி இவங்க தே ஹாவ் த ஆப்ளிகேஷன். அவங்க மக்களுக்கு பதிலளிக்க வேண்டிய ஒரு பொறுப்பில் இருக்கிற அமைச்சர்கள் ஒரு ஒயிட் ஷீட்டை, வெறும் ஒயிட் பேப்பர் எடுத்து, ஒயிட் பேப்பர்னா என்னன்னு எல்லாருக்கும் தெரியும், ஆனால் இவங்க ஒயிட் பேப்பரை வந்து எடுத்து வெறும் வெள்ளை பேப்பரை காமிச்சு ஒரு சர்க்காஸ்டிக், அதை வந்து அது அது நீங்கள் அந்த அந்த ஆட்டிடியூடை எப்படி சொல்லுவீங்க நீங்கள், அந்த ஆட்டிடியூட் இருக்குல்ல, அந்த ஆட்டிடியூட் வந்து மக்கள் வந்து எப்படி பார்ப்பாங்க. அது அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல மட்டும், இண்டஸ்ட்ரியலைசேஷன் மட்டும் இல்ல, நீங்க வந்து லாண்ட் ஆர்டர் ஏற்கனவே சொன்ன, அதை தாண்டி நடுவில் ஒரு தடவை இந்த டெல்டா மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவில் மழை பெஞ்சது, அங்க வந்து கொள்முதல் நிலையங்கள் விவசாயிகளுக்கு என்னன்னா 6 மாதம் 4 மாதம் விவசாய பயிர்களை நம்ம வந்து நிலத்திலேருந்து கொண்டாந்து கொள்முதல் நிலையம் கொண்டு வரும்போது அங்க எல்லாம் பயிர் முளைச்சிருக்கு, பயிர் முளைச்சிருக்கு. உங்களால வந்து பயிரை பாதுகாக்க முடியாத ஒரு நாடு என்ன, ஃபுட் செக்யூரிட்டியில எங்க போயிருப்போம் நம்ம? சோ அப்ப
1: ஒரே ஒரு செய்தி, தமிழ்நாட்டில் தாவியக்கா முன்னிலையில் உள்ள 104 தொகுதிகளில் 14 தொகுதிகளில் 500 வாக்குகள் வித்தியாசத்தில் மட்டுமே முன்னிலை.
0: 15 நம்ம டிஸ்கஸ் பண்ணதுதான் இன்னொன்று சொல்றாங்க எக்ஸ்ட்ரா.
1: ஆமா, அதான் 105 தொகுதியில் 63 திமுக 45 முன்னிலையில இருக்குது. பட் அதுல வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு 15 தொகுதிகள் தான்
0: 500 ஓட்ஸ்
1: தான் டிஃபரன்ஸ். அதெல்லாம் ஸ்விங் ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்புமே இருக்கக்கூடிய
0: தொகுதி. எனிதிங் மேன் ஹேப்பன்.
1: ஆமா, அந்த அது இல்லாம நீங்க சொன்ன மாதிரி 29 + 26 அதையும் சேர்த்துக்கணும். அதுல என்ன வேணா நடக்கலாம்.
2: ஏடிஎம்கே டிஎம்கே சேர்ந்து கவர்மெண்ட் கூட ஃபார்ம் பண்ண முடியாது போல இருக்கு
1: சார். அந்த வாய்ப்பே இல்லை, இன்னைக்குமே அது சாத்தியம் இல்லை, அதுக்கான ஒரு சூழ்நிலையும் கிடையாது. பட் என்னன்னா
2: 120-130 வருது,
1: அதெல்லாம் சாத்தியம் இல்லை. பட் என்ன நடக்கும் அப்படின்னா, இப்ப இதுல எத்தனை பேர் வந்து யாருக்கு ஆதரவு தெரிவித்து
2: நடக்காதா சார் கேக்கலாம்.
3: எது
2: டிஎம்கே அதிமுக
3: ஃபியூச்சர் நடக்கல, ஏன்னா எடப்பாடியோட தலைமை எதிராக போர்க்கொடி வைக்கும் போது கட்டாயம் அந்த கட்சி பிளவுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்ப ஏற்கனவே அங்க ஒரு குரூப் இருக்குது, பிஜேபி ரொம்ப பிஜேபி சப்போர்ட் குரூப் ஒன்று இருக்குது, அதனால அது ஸ்பிளிட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு.
0: அதே மாதிரி திமுக
3: அவர் வந்து ஆரம்பத்திலிருந்து அந்த குங்கு மண்டலத்தை,
0: அதே மாதிரி திமுகலயும் வந்து
3: திமுக வந்து
0: தமிழகோட ஆதரவாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்களும் வந்து திரும்பி
3: இருக்காங்க. ஆனா திமுக வந்து உடனடியா வராது,
0: அதிமுக அந்த ரிவோல்ட் பண்ண எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. நோபடி இஸ் தேர், எல்லாரையும் வெளியே அனுப்பிச்சாச்சு. அங்க வெளியே போயிட்டு அவங்க திமுக சேர்ந்துட்டாங்க. அவங்க திமுகலே சேர்ந்த உடனே அங்க வந்து இன்னும் லீடர் வந்து, நான் வந்து அதிமுக பேசல, நான் அகாடமிக்கா சொல்றேன், ஒரு ஒரு அகாடமிக்கா நீங்க பாத்தீங்கன்னா அங்க அந்த அளவுக்கு இல்ல. இப்ப உடையணும்னா இப்ப பெரிய டிவைஸ்ல 3 பெரிய பவர் சென்டர் திமுகல தான் இருக்கு. மருமகனா நீ வந்து கனிமொழி அவங்களா இல்ல மகனான்னு சொல்லிட்டு 3 பெரிய அகல் அங்கதான் இருக்கு. அவங்க உடையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு
2: சார். இருக்கு உங்களுக்கு இப்போ டெல்லியில நடக்கிற ஒரு விஷயம், ஆம் ஆத்மி பார்ட்டி RMP போனது, அவங்களாம் எவ்வளவு ஆக்ரோஷமா இருந்தாங்க முன்னாடி.
0: இல்ல சார்,
2: சார்
0: ஆம் ஆத்மி பார்ட்டி ஆம் ஆத்மியும் நம்ம இவங்களையும் ஏன் கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா, ஆம் ஆத்மி வந்து இன்ஸ்டிடியூட் ஆகி ஃபர்ஸ்ட் ஒரு கவர்னன்ஸை நடத்தி அதுக்கப்புறம் முழு மெஜாரிட்டியில் டெல்லிக்கு வந்து அதுக்கப்புறம் பஞ்சாபில் ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணி பஞ்சாப்லேருந்து செலக்ட் ஆன ராஜ்யசபா எம்பிஸ் ஆஃப்டர் 4-5 இயர்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு அப்புறம் வெளியே போகிறது ஒன்று. இப்போ ஒரு புது கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்க போகிறது பிஜேபி ஒரு நேஷனல் பார்ட்டிக்கு போகிறது ஒன்று. இப்போ புது கட்சிக்கிட்ட போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான அங்கே, அதை நம்பி போவாங்களா?
2: பதவி தானே,
0: we don't know, we cannot and ரெண்டு சிச்சுவேஷன கம்பேர் பண்ண முடியாது. டு we cannot compare apples and pears, அதுதான் நான் சொல்றேன். we can do different situation, அத கம்பேர் பண்ண முடியாதுன்றது என்னோட ஹம்பிள் ஒபினியன்.
2: இல்ல இருக்கும், எதுவும் நடக்கலாம்ன்றதா அரசியல்ல.
1: இன்னொரு குறிப்பான விஷயம் என்னன்னா சார், இப்ப இங்க பாத்தீங்கன்னா இது வந்து இப்போ ஊரு இந்த ஷிஃப்ட் வந்து அதிமுக திமுக அப்படியே நிக்குது ஆக்சுவலா. சோ இப்ப இதுல வந்து சரிவுங்கிறது தாவேக்காக மட்டும்தான் நம்ம பாக்குறோம். அப்ப நம்ம எப்படி புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குன்னா, அவங்களுடைய அதாவது திமுக அதிமுக கோர் வாக்காளர்கள் அந்த கோர் தொகுதிகள் இருக்கு இல்லையா, அதுல ஒரு மாதிரி ஒரு எஸ்டாபிளிஷ்டான ஒரு ஸ்ட்ரெண்ட் வந்துருச்சு ஆக்சுவலா. அப்போ இப்ப அதுல வந்து மாற்றம் வரணும்னா இந்த தாவேக்காவுடைய எண்ணிக்கையில ஏற்படக்கூடிய மாற்றம் மட்டும்தான் அதை கொண்டு வர முடியும் ஆக்சுவலா. பட் என்ன இப்ப இதுல புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குன்னா, நால மறுநாள் இப்ப இவங்க அத்தனை பேருமே அவங்களோட கூட இருக்க போறாங்களா அப்படிங்கிறது தான் சார் ஆக்சுவலா இன்னைக்கு மிகப்பெரிய கேள்வி. அது எப்படி நடக்க போகுது அப்படின்னு எனக்கு தெரியல. இல்ல இதுல யார் வந்து குயிக்கா ஒரு ஆட்சியை கிராப் பண்ண போறாங்க அப்படிங்கறதும்
3: அது வந்து ஆட்சி கிராப் ஆயிப்போம்.
2: இப்ப சார் சொன்ன மாதிரி 105 போன பிறகு அவரை விட்டு போக மாட்டாங்க.

0: வணக்கம். இப்போது நம்மோடு அஇஅதிமுகவை சேர்ந்த திரு அஇஅதிமுகவை சேர்ந்த ஆவடி குமார் அவர்கள் நம்மோடு இணைப்பில் வந்திருக்கிறார். வணக்கம் சார்.
1: வணக்கம் சார்.
0: சார், இன்னைக்கு அதிமுக கணிசமான வாக்குகளை பெற்று முன்னிலை வைத்து ஒரு பெரிய ஒரு இடத்துக்கும் வந்திருக்கு. இது வந்து அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா தாவேக்கா கூடுதலான இடங்களை பெற்று இன்னைக்கு முன்னிலை வகிக்கிறது. நீங்கள் எப்படி இந்த ஒரு ட்ரெண்டை பார்க்குறீங்க சார்?
1: அனைத்து அண்ணா திராவிட முதலீட்டு கழகத்தை பொறுத்த அளவில் இன்னைக்கு ஒரு தொடர்ந்து இந்த திராவிட முதலீட்டு கழக ஆட்சி அகற்றப்பட வேண்டும். இது மக்களுக்கான ஆட்சி இல்லை, அது அந்த குடும்பத்திற்கான ஆட்சி என்றது அனைத்து அண்ணா திராவிட முதலீட்டு கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்கிறார். அதையே எங்கள் தேர்தல் பிரச்சாரமா வச்சு இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டில் மக்களை சந்தித்து வாக்கு கேட்ட ஒரே தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும்தான். தமிழ்நாடு முழுவதும் கடந்த 6 மாதங்களாக ஒவ்வொரு தொகுதியா போய் சுற்றுப்பயணம் செய்து மக்களுடைய பிரச்சனைகளை தெரிஞ்சுட்டு அவங்க அதுக்கு ஒரு நிவாரணம் என்ன செய்ய முடியும்ன்றத அதை தேர்தல் வாக்குறுதியா அறிவிச்சு அவங்களுடைய உணர்வுகளை உள்வாங்கி ஒரு சரியான ஆட்சி அமைச்சுன்றதுல கவனமா இருந்தவர், மக்களுடைய தேவைகளை புரிஞ்சு அவர்களுக்கு நிவாரணத்தை ஆட்சியின் மூலமாக உருவாக்க வேண்டும் என்பதற்காக எல்லா திட்டமிடல்களையும் செஞ்சு நாங்கள் தேர்தலை சந்தித்தோம். ஆனா திமுகவுக்கு இருந்த எதிர்ப்பு இன்றைக்கு விஜயினுடைய அந்த ஏதோ ஒரு வகையான ஈர்ப்பால் அது திமுகவுக்கு திமுகவை வீழ்த்தின்ற நோக்கத்தை அவங்க பயன்படுத்தின அது அதிகமான இடங்கள்ல அவங்க வாக்குகள் பெற்றிருக்காங்க. அது எங்களுக்கு இன்னும் பெரிய தோல்வி இல்லை. எங்களுடைய இடம் தொடர்ந்து நிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே சமயம் திமுக மிகப்பெரிய வீழ்ச்சியை தந்திருக்க எங்களுடைய நோக்கம் திமுக ஆட்சி அகற்ற வேண்டும். அது மக்கள் விரோத ஆட்சி, மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி தன்னுடைய குடும்பத்தை நிலைப்படுத்துவதற்காக குடும்ப ஆட்சியை நிறுவுவதற்காக முயற்சி செய்த அந்த ஆட்சி இன்றைக்கு அகற்றப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் 2வது இடம் கூட வர முடியாத நிலைக்கு அது ஒரு சரிவை நோக்கி, மிகப்பெரிய சரிவை நோக்கி திமுக போயிருக்கு. அந்த வகையில் நாங்க வந்து எங்களுடைய முயற்சி முழு வெற்றியை பெறலன்றது உண்மைதான். ஆனா எங்களுடைய இலக்கு சரியான இலக்கு, அந்த இலக்குக்கு நாங்க பணியாற்றி இருக்கிறோம். அந்த உழைப்புக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஒரு முழுமையான வெற்றியை தந்ததாக ஒரு போதுமான
2: திமுகவுக்கு எதிரான மண்ணிலே இருந்த மக்கள் அதிமுகவை தேர்ந்தெடுக்காதது ஏன்? எதுக்காக விஜயை தேர்ந்தெடுத்தாங்க சார்?
1: அதுதான், அவங்க வந்து அண்ணாவோட முன்னேற்ற கழகம் தேர்தலை தேர்தலாக சந்தித்தது. ஆனால் அது வந்து திமுக எதிர்ப்பு என்ற நிலையை மட்டுமே வைத்துக் கொண்டு நடிகர் விஜய் அவருடைய விளம்பரத்தை அவருடைய இன்னும் சொல்ல போனா அவருடைய வியூக வகுப்பு நிறுவனங்கள் ஒரு திட்டமிட்டு அது இந்த இளைஞர்கள் பெண்களிடம் அவர்கள் அதை அந்த பிரச்சார வியூகம் வியூகம் ஒரு புதுமையான வியூகத்தை அவங்க வைத்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனா எப்படி சீரியல் பார்த்து சினிமா பார்த்து பெண்கள் வீட்டில் இருக்கிறவங்க இளைஞர்கள் ஒரு ஈர்ப்புக்கு ஆளாக்கப்படுகிறார்களோ அது போல இன்னைக்கு சீரியலை பார்த்து அடுக்கிற பெண்கள் நிறைய இருக்கும். அதனால குடும்பத்தை குடும்பத்துல கூட சீரியல் முடிஞ்ச பிறகு சாப்பாடு போடுற பெண்கள் அந்த அளவுக்கு எப்படி சீரியல் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியோ அது போல இவங்களுடைய மீம்ஸும் அந்த இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக ஊடகங்களும் பயன்படுத்தி அவங்க விஜயம் கொண்டு போய் அங்க சேர்த்துட்டாங்க. அவங்க வந்து அரசியல் ரீதியா அதை கொண்டு போல சினிமாத்தனமா அவங்க கொண்டு போய் அந்த வியூகம் சரியா வகுத்து அதை கொண்டு போயிட்டாங்க. அதனால நாங்க வந்து வீதியில இருந்து அரசியல் நடத்திட்டு இருந்தோம். எங்களுடைய அரசியல்லாம் வெளிய வீதியில இருந்து அரசியல் ரீதியான ஒரு களம் எங்களுக்கு எங்க களமா இருந்தது. ஆனா அரசியலுக்கு அப்பாற்பட்டு அவங்க இந்த சினிமா தரமான களத்தை அவங்க தேர்ந்தெடுத்து புதிய ஒரு முயற்சி பண்ணி அதுல அவங்க வெற்றி பெற்றிருக்காங்கன்னு நான் நம்புறேன். அதனால இதுல எந்த வகையிலும் அவங்களுக்கு வந்து அரசியலோ இன்னும் சொல்ல போனா ஒரு ஆர்கனைஸ்டு பொலிட்டிக்கலோ அதுல இல்லை. எல்லாமே ஒரு தனிநபர் சார்ந்து அவங்க

0: செய்யப்பட்ட அந்த வியூக விளம்பரங்கள் இன்னைக்கு மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கு. ஆனா இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய நிலை அது இல்ல. தமிழ்நாட்டினுடைய தேவைகள்
1: சார், ஒரே ஒரு கேள்வி. இதுவரையில வந்து திமுக அதிமுக தவிர்த்த மூன்றாவது அணியில் யார் வந்தாலும் அவங்கள மக்கள் நிராகரிச்சிருக்காங்க. ஆனால் இவர் ஒரு தேசிய கட்சியில், இவர் ஒரு மாநில கட்சியாக தான் பதிவு பண்ணியிருக்காரு. இவர் தமிழ்நாட்டிலிருந்தே வந்திருக்காரு. ரெண்டு பெரிய கட்சிகளை மக்கள் அப்படி ஒதுக்கி வச்சுட்டு இவருக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டிய தேவை. ரெண்டு கட்சி வந்து மக்கள் நம்பிக்கை இழந்திருக்கா?
0: உங்களுடைய கேள்வி சரியானது, ஆனா பொருள் உள்ளது இல்லை. என்னன்னா, நீங்க ரெண்டு கட்சியும் தமிழ்நாட்டு மக்கள் புறக்கணிக்கல, அதிமுகவும் புறக்கணிக்கல. திமுகவை அவங்க வந்து வெறுக்க சொல்ல அதுக்கு மாற்றா அவங்க தாவேக்காவை கொண்டு வந்திருக்காங்களே தவிர அதிமுகவுக்கு எந்த பலகீனமோ பின்னடைவோ இல்லை. அதனால நீங்க சொல்றது இன்னைக்கு களம் அதிமுக தாவேக்கான் மாறிடுச்சுன்னு வேணா நீங்க சொல்லுங்க. அதுல திமுக தான் தன்னுடைய நிலையையும் இடத்தையும் இழந்திருக்கு. அதனால இங்க அரசியல் வந்து சரியானது செய்யறதா வந்துட்டு இருக்கு. இனியும் எப்பவும் சொல்றோம், அவர்கள் வந்து இன்னைக்கு வெற்றி பெறல. அதுல எத்தனை பேர் அது அரசியல் ரீதியா அரசியலமயப்படுத்தப்பட்டவர்கள், அல்லது அவர்கள் என்ன கட்டமைப்பு, அரசியல் கட்டமைப்பு அவங்கள்ட்ட இருக்குன்றதெல்லாம் ஆட்சி அவங்க வர சொல்ல தெரியும். அதனுடைய இன்னைக்கு தமிழ்நாடு மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுல இருந்து பல்வேறு போதை கலாச்சாரம்
1: போன்ற இந்த வாய்ப்பு வந்து தாவேக்காவுக்கு போறதன் மூலியமா அடுத்த வரக்கூடிய தமிழ்நாட்டினுடைய நிலைமை என்ன ஆகும் சார், எப்படி யூகிக்கிறீங்க?
0: இல்ல, இந்த வாய்ப்பு தாவேக்காவுக்கு போயிருச்சா இல்லையான்றது தெரியல, அதை இறுதியில தெரியும். அப்படி போனாலும் அதை அவங்க எடுத்து பயன்படுத்துற அளவுக்கு, அல்லது தமிழ்நாட்டை பாதுகாக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வலிமையோ அல்லது கட்டமைப்போ இருக்காங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இல்ல. அதுக்கான அவங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எப்படியோ அதுக்கப்புறம் தான் செய்யலாம். ஏன்னா இன்னைக்கு இந்த வெற்றி முடிவுகள் அறிவிப்பதற்கு முன்னாலேயே அவங்க யாருன்றதை காட்டி.
1: சார், ஒரு செய்தி சுருக்கத்துக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி, நன்றி.
2: மக்களவைத் தேர்தல் 2026, தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடல் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. கலந்துரையாடலை தமிழ் செய்தி அறிக்கைக்கு பிறகு தொடர்ந்து கேட்கலாம்.
3: வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஷாவளா. தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழல் உருவாகியுள்ளது. தாவேகா தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. ஆளும் திமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மற்றும் மாநில அமைச்சர்கள் பலர் பின்தங்கியுள்ளனர். மேற்குவங்கத்தில் ஆட்சியை கைப்பற்றியுள்ள பிஜேபி அஸ்ஸாமில் ஆட்சியை தக்கவைத்துள்ளது. புதுச்சேரியிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றியுள்ளது. கேரளாவில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ராக்கி, ஓவி மற்றும் மம்தா இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழல் உருவாகியுள்ளது. முன்னணி நிலவரங்கள் உள்ள 234 தொகுதிகளில் 105 தொகுதிகளில் முன்னிலை பெற்று தனிப்பெரும் கட்சியாக தாவேகா உருவெடுத்துள்ளது. அக்கட்சித் தலைவர் திரு விஜய் தாம் போட்டியிட்ட பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதியில் முன்னிலை வகிக்கிறார். இந்த தேர்தலில் ஆளும் திமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், மாநில அமைச்சர்கள் திரு துரைமுருகன், திரு டி ஆர் பி ராஜா, திரு தங்கம் தென்னரசு, திரு வெள்ளக்கோயில் சாமிநாதன், திரு மா சுப்பிரமணியன், திரு நாசர், திரு முத்துசாமி, திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, திரு தாமு அன்பரசன் உள்ளிட்டோர் பின்தங்கியுள்ளனர். அஇஅதிமுக 64 தொகுதிகளிலும், திமுக 44 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 5 தொகுதிகளிலும், பாமக 4 தொகுதிகளிலும், பிஜேபி 3 தொகுதிகளிலும், தேமுதிக, விசிக மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலா 2 தொகுதிகளிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், அமமுக தலா 1 தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. தாவேகா தலைவர் திரு விஜய் பெரம்பூர் தொகுதியில் 8140 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். திருச்சி கிழக்கு தொகுதியிலும் அவர் 5286 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். கொளத்தூர் தொகுதியில் தாவேகா வேட்பாளர் திரு வி எஸ் பாபு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினை விட 7300

1500 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலை வகிக்கிறார். அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் 13142 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். தருமபுரி தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிட்ட திருமதி சௌமியா அன்புமணி 8245 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். திமுக பொதுச்செயலாளர் திரு துரைமுருகன் காட்பாடி தொகுதியில் பின்தங்கியுள்ளார். அந்த தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு ராமு 3965 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். தவேக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள்: கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருவள்ளூர், பூந்தமல்லி, ஆவடி, மதுரவாயல், அம்பத்தூர், மாதவரம், திருவொற்றியூர், ஆர் கே நகர், பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், திருவிக்கநகர், எழும்பூர், ராயபுரம், ஆயிரம்விளக்கு, அண்ணாநகர், விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை, தீநகர், மயிலாப்பூர், வேளச்சேரி, சோழிங்கநல்லூர், ஆலந்தூர், ஸ்ரீபெரும்புதூர், பல்லாவரம், தாம்பரம், செங்கல்பட்டு, திருப்போரூர், உத்தரமேரூர், அரக்கோணம், சோளிங்கர், கேவிக்குப்பம், குடியாத்தம், ஆம்பூர், திருப்பத்தூர், ஊத்தங்கரை, பர்கூர், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, போளூர், விக்கிரவாண்டி, கள்ளக்குறிச்சி, சங்ககிரி, சேலம் மேற்கு, சேலம் வடக்கு, சேலம் தெற்கு, ராசிபுரம், திருச்செங்கோடு, குமாரபாளையம், ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, மொடக்குறிச்சி, கோபிச்செட்டிப்பாளையம், அவிநாசி, திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு, பல்லடம், சூலூர், கவுண்டம்பாளையம், கோவை வடக்கு, சிங்காநல்லூர், கிணத்துக்கடவு, திண்டுக்கல், அரவக்குறிச்சி, கிருஷ்ணராயபுரம், குளித்தலை, மணப்பாறை, ஸ்ரீரங்கம், திருச்சி கிழக்கு, முசிறி, துறையூர், பெரம்பலூர், கீழ்வேளூர், தஞ்சாவூர், கந்தர்வக்கோட்டை, புதுக்கோட்டை, அறந்தாங்கி, காரைக்குடி, சிவகங்கை, மானாமதுரை, மதுரை கிழக்கு, சோழவந்தான், மதுரை வடக்கு, மதுரை தெற்கு, மதுரை மத்தி, மதுரை மேற்கு, திருப்பரங்குன்றம், முசிலம்பட்டி, பெரிய குளம், கம்பம், ராஜபாளையம், சாத்தூர், அருப்புக்கோட்டை, திருச்சுழி, பரமக்குடி, தூத்துக்குடி, திருச்செந்தூர், ஒட்டப்பிடாரம், திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, நாங்குநேரி, ராதாபுரம் மற்றும் கிள்ளியூர். அஇஅதிமுக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள்: திருத்தணி, செய்யூர், மதுராந்தகம், காஞ்சிபுரம், காட்பாடி, ஆற்காடு, அணைக்கட்டு, ஜோலார்பேட்டை, வேப்பனஹள்ளி, ஹொசூர், பாலக்கோடு, பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர், செங்கம், கீழ்பெண்ணாத்தூர், கலசப்பாக்கம், ஆரணி, செய்யாறு, வந்தவாசி, மயிலம், திண்டிவனம், வானூர், திருக்கோவிலூர், உளுந்தூர்பேட்டை, கங்கவல்லி, ஆத்தூர், ஏற்காடு, ஓமலூர், மேட்டூர், எடப்பாடி, சங்ககிரி, வீரபாண்டி, சேந்தமங்கலம், நாமக்கல், தாராபுரம், காங்கேயம், பெருந்துறை, பவானி, அந்தியூர், பவானிசாகர், தொண்டாமுத்தூர், பொள்ளாச்சி, பழனி, நத்தம், கரூர், லால்குடி, அரியலூர், நெய்வேலி, குறிஞ்சிப்பாடி, புவனகிரி, சிதம்பரம், பூம்புகார், வேதாரண்யம், நன்னிலம், பாபநாசம், பேராவூரணி, விராலிமலை, மேலூர், ஆண்டிப்பட்டி, சிவகாசி, ஸ்ரீவைகுண்டம், சங்கரன்கோவில், கடையநல்லூர், ஆலங்குளம் மற்றும் அம்பாசமுத்திரம். திமுக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள்: துறைமுகம், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, ராணிப்பேட்டை, வேலூர், விழுப்புரம், ரிஷிவந்தியம், சங்கராபுரம், பரமத்திவேலூர், கூடலூர், குன்னூர், மேட்டுப்பாளையம், கோவை தெற்கு, வால்பாறை, உடுமலைப்பேட்டை, மடத்துக்குளம், ஒட்டன்சத்திரம், ஆத்தூர், நிலக்கோட்டை, வேடசந்தூர், திருச்சி மேற்கு, திருவெரும்பூர், மன்னச்சநல்லூர், குன்னம், திட்டக்குடி, சீர்காழி, நாகப்பட்டினம், திருவாரூர், திருவிடைமருதூர், கும்பகோணம், திருவையாறு, ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, திருமயம், ஆலங்குடி, திருப்பத்தூர், திருமங்கலம், போடி, ராமநாதபுரம், முதுகுளத்தூர், விளாத்திக்குளம், கோவில்பட்டி, வாசுதேவநல்லூர், தென்காசி மற்றும் கன்னியாகுமரி. விக்கிரவாண்டி, பெண்ணாகரம், தருமபுரி, செஞ்சி, ஜெயங்கொண்டம் தொகுதிகளில் பாமக முன்னிலை பெற்றுள்ளது. தளி, நாகர்கோவில், உதகமண்டலத்தில் பிஜேபி முன்னிலை வகிக்கிறது. காங்கிரஸ் கடலூர், மயிலாடுதுறை, குளச்சல், திருவாடானை, விளவங்கோடு தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திருத்துறைப்பூண்டி, ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதிகளிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பத்மநாபபுரம் தொகுதியிலும், பிசிக காட்டுமன்னார் கோவில் தொகுதியிலும், தேமுதிக விருதுநகர் தொகுதியிலும், புதிய தமிழகம் ஒட்டப்பிடாரம் தொகுதியிலும் முன்னிலை பெற்றுள்ளன. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. 5 மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் மேற்கு வங்கம், அஸ்ஸாம் மாநிலத்தில் பிஜேபியும், கேரளத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணியும், புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியும் முன்னிலை வகிக்கின்றன. மேற்குவங்க மாநிலத்தில் 293 தொகுதிகளில் முன்னிலை நிலவரம் தெரியவந்த 252 தொகுதிகளில் பிஜேபி 171 தொகுதிகளிலும், திரிணாமுல் காங்கிரஸ் 83 தொகுதிகளிலும் முன்னிலை பெற்றுள்ளன. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு தொகுதியிலும், பிஜிபிஎம், ஏஜேயுபி தலா ஒரு தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. இம்மாநிலத்தின் ஒரு தொகுதியில் மட்டும் மறுவாக்குப்பதிவு நடைபெறவுள்ளதால் அங்கு வாக்கு எண்ணிக்கை நடைபெறவில்லை. மாநில தலைநகர் கொல்கத்தாவில் 11 சட்டப்பேரவை தொகுதிகளில் பதிவான வாக்குகள் 5 மையங்களில் எண்ணப்பட்டு வருகின்றன. மேற்குவங்கத்தில் 2 கட்டங்களாக நடைபெற்ற தேர்தலில் 92.47% வாக்குகள் பதிவாயின. முதலமைச்சரும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவருமான செல்வி மம்தா பானர்ஜி, சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு சுவேந்து அதிகாரி ஆகியோர் பவானிப்பூர் தொகுதியில் களத்தில் உள்ளனர். பிஜேபி சார்பில் முக்கிய மத்திய அமைச்சர் திரு நிஷித் பிரமாணிக் மத்தபங்கா தொகுதியிலும், திரு சங்கர் கோஷ் சிலிகுரி தொகுதியிலும், முன்னாள் மக்களவை உறுப்பினர் திரு திலீப் கோஷ் கரக்பூர் தொகுதியிலும் களத்தில் உள்ளனர். காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி பஹராம்பூர் தொகுதியிலும், மாநில காங்கிரஸ் தலைவர் திரு சுபாங்கர் சர்க்கார் சிராம்பூர் தொகுதியிலும் களத்தில் உள்ளனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் செல்வி மீனாட்சி முகர்ஜி உத்தர்பாரா தொகுதியிலும், செல்வி தீபிதா தம்தம் தொகுதியிலும், கொல்கத்தா முன்னாள் மேயர் திரு பிரகாஷ் ரஞ்சன் பட்டாச்சாரியா ஜாதவ்பூர் தொகுதியிலும் களத்தில் உள்ள முக்கியமான வேட்பாளர்கள் ஆவர். புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன.

0: 30 தொகுதிகளில் பதிவான வாக்குகள் 6 மையங்களில் எண்ணப்பட்டு வருகின்றன. முன்னிலை நிலவரம் தெரியவந்த 16 தொகுதிகளில் என்ஆர் காங்கிரஸ் 9 தொகுதிகளிலும் அதன் கூட்டணி கட்சியான பிஜேபி 2 தொகுதிகளிலும் அஇஅதிமுக 1 தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. காங்கிரஸ் திமுக தலா 1 தொகுதியிலும் சுயேட்சைகள் 3 தொகுதிகளிலும் முன்னிலையில் உள்ளன. கேரளம் சட்டப்பேரவைத் தேர்தலில் எதிர்க்கட்சியான காங்கிரஸ் 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியை கைப்பற்றுகிறது. மொத்தம் உள்ள 140 தொகுதிகளில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. முன்னணி நிலவரம் தெரியவந்த 140 தொகுதிகளில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 89 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. இந்த கூட்டணியில் காங்கிரஸ் 56 தொகுதிகளிலும் அதன் கூட்டணி கட்சியான இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 22 தொகுதிகளிலும் கேரள காங்கிரஸ் 7 தொகுதிகளிலும் ஆர்எஸ்பி 3 தொகுதிகளிலும் ராஷ்ட்ரீய ஜனதாதள் 1 தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான இடது ஜனநாயக முன்னணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 29 தொகுதிகளிலும் அதன் கூட்டணி கட்சியான இந்திய கம்யூனிஸ்ட் 12 தொகுதிகளிலும் முன்னிலை வகிக்கின்றன. பிஜேபி 2 தொகுதிகளிலும் புரட்சிகர மார்க்சிஸ்ட் கட்சி கேரளம் காங்கிரஸ் தலா 1 தொகுதியிலும் முன்னிலை பெற்றுள்ளன. சுயேட்சைகள் 4 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளன. சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற்ற அஸ்ஸாம் மாநிலத்தில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னிலை பெற்றுள்ளது. மொத்தம் உள்ள 126 தொகுதிகளில் பிஜேபி 78 தொகுதிகளிலும் அதன் கூட்டணி கட்சியான அஸ்ஸாம் கணபரிஷத் 9 தொகுதிகளிலும் முன்னிலை வகிக்கின்றன. காங்கிரஸ் 24 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. போடோலாந்து மக்கள் முன்னணி 10 தொகுதிகளிலும் அகில இந்திய ஐக்கிய ஜனநாயக முன்னணி 2 தொகுதிகளிலும் ராஜோர்தோல் கட்சி 2 தொகுதிகளிலும் யுபிபிஎல் 1 தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. இம்மாநிலத்தில் கடந்த ஏப்ரல் 26 126 தொகுதிகளில் ஒரே கட்டமாக நடைபெற்ற தேர்தலில் 85.96% வாக்குகள் பதிவாயின. முதலமைச்சரும் பிஜேபி மூத்த தலைவருமான திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா தொடர்ந்து முன்னிலையில் உள்ளார். சட்டப்பேரவைத் தேர்தலோடு கர்நாடகாவின் பகல்கோட், தேவானகிரி தெற்கு, நாகாலாந்தின் கோரி டங், திரிபுராவின் தர்மா நகர், குஜராத்தின் உம்ரேத் மற்றும் மகாராஷ்டிராவின் டகூரி பாராமதி ஆகிய 7 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது. இதில் பிஜேபி 4 தொகுதிகளிலும் காங்கிரஸ் 2 தொகுதிகளிலும் தேசியவாத காங்கிரஸ் 1 தொகுதியிலும் முன்னிலையில் உள்ளன. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ராக்கி ஓவி மற்றும் மம்தா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உஸ்பெகிஸ்தானின் தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் முதல் சுற்று ஆட்டங்களில் இவர்கள் வெற்றி பெற்றனர். திப்சிக்மேன் செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகாய்சி 3வது சுற்றில் வெற்றி பெற்று கூடுதல் புள்ளிகளுடன் முதலிடத்தில் நீடிக்கிறார். லண்டனில் நடைபெற்று வரும் உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழல் உருவாகியுள்ளது. தவேக தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. ஆளும் திமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மற்றும் மாநில அமைச்சர்கள் பலர் பின்தங்கியுள்ளனர். மேற்குவங்கத்தில் ஆட்சியை கைப்பற்றியுள்ள பிஜேபி அஸ்ஸாமில் ஆட்சியை தக்கவைத்துள்ளது. புதுச்சேரியிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றியுள்ளது. கேரளாவில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ராக்கி ஓவி மற்றும் மம்தா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50. ஆகாஷவாணி மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடல் தொடர்கிறது.
2: ஆவடிகுமார் சார் வணக்கம், இருக்கீங்களா லைன்ல? சார் ஆவடிகுமார் சார் லைன்ல இருக்கீங்களா? ஹலோ சார், நீங்க லைன்ல இருக்கீங்களா? இருக்காரு இல்லைங்களா? ஆ சார், வெங்கடேஷ் பேசுறேங்க. ஹலோ, ஆ கேக்குதுங்க சார். சார், ஒரு முக்கியமான ஒரு புள்ளி இப்ப பார்த்தோம்னா சார், நீங்க கடந்த தேர்தலில் விட இந்த தேர்தலில் வந்து நீங்க இழந்திருக்கக்கூடிய ஒரு இடங்கள் அல்லது லீட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறைவா தான் சார் இருக்கு. நீங்க அதே திமுக வந்து கிட்டத்தட்ட 40 இடங்களுக்கு மேல வந்து அவங்க இழந்திருக்கிறாங்க. அப்போ உங்களுக்கான ஒரு கோர் வாக்கு வங்கி அல்லது கோர் இடங்கள் அப்படிங்கறத நீங்க அப்படியே பத்திரப்படுத்தி கொண்டிருக்கதா புரிஞ்சுக்கலாமா சார்? இதை அதாவதுங்க திமுக இழந்திருக்கக்கூடிய இப்ப இந்த லீடு வந்திருக்கக்கூடியதுல பாத்தீங்கன்னா நீங்க வந்து அதிமுக கூட்டணி நீங்க இழந்திருக்கக்கூடியது ஒரு 4 இடங்கள் தான் இழந்திருக்கீங்க இது வரைக்கும். ஆனா நீங்க திமுக பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 இடங்களுக்கு மேல வந்து அவங்க இழந்திருக்கிறாங்க. உங்களுடைய கோர் வாக்குகளையும் உங்களுடைய கோர் வந்து இருக்கக்கூடிய இடங்களையும் நீங்க அப்படியே தக்க வைத்துக் கொண்டிருக்கதாகவே நம்ம இதை புரிஞ்சுக்கலாமா சார்?
3: இல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாரும் சொன்னாங்க இது ஒரு கட்டமைப்பு பலகீனப்பட்டு போச்சு அல்லது புரட்சி

0: அம்மா அவர்களுக்கு பிறகு இந்த இயக்கம் பிறகுபட்டதுனால இல்ல பிரச்சனைகளை சந்தித்ததுனால இது பழைய நிலைக்கு திரும்பாதுன்னு சொன்னாங்க. ஆனா அது உறுதியா இருக்குன்றதுக்கு இந்த தேர்தல் முடிவுகள் ஒரு சரியான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பலத்தை காட்டியிருக்கு. இரண்டாவது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வாக்குகள் சரிவு இல்லைன்றது மட்டும் இல்ல, கட்டமைப்பு சரியா இருக்குன்றதை நாங்க உறுதிப்படுத்தியிருக்கோம். இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்டமைப்பு சரியா இருந்ததுனாலதான் நாங்க வந்து இந்த சூழல்ல கூட நாங்க எங்களை தக்க வைக்க முடிஞ்சது. அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பாரம்பரியமான கட்சி 54 ஆண்டுகள் எங்களுடைய பயணம் தொடர்ந்து தொய்வில்லாம நடந்துட்டு இருக்கு. அன்னைக்கு எந்த நிலையில இருந்த பலத்தோட இருந்தமோ அந்த பலத்தோட இன்னைக்கு இருக்கு. எங்களுக்கு களம் எங்களை விட்டு போகல, களம் எங்ககிட்டதான் இருக்கு. இது வெற்றி தோல்விகள் சில இடங்கள்ல கூடுதலாகவும் குறைவாகவும் இருக்கும். அது இந்த முடிவுகளுக்கு இறுதிக்கு பிறகுதான் அது ஒரு சரியான முடிவுக்கு வர முடியும். ஆனாலும் இந்த திமுகவுடைய தோல்வி என்பது நாங்க விரும்பியது எதிர்பார்த்தது. அதை வந்து நாங்க சரியா அறுவடை பண்றதுக்கு முயற்சி பண்ணாம இருந்திருக்கோம், அல்லது எங்களுடைய அணுகுமுறையில சில தவறுகள் இருந்திருக்கலாம். இரண்டாவது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் எங்களுடைய கூட்டணி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான ஒரு கூட்டணி அமைச்சோம். அது போலவே திராவிட முன்னேற்ற கழகம் எங்களை பலகீனப்படுத்துவதை விட நாங்கள் எங்கள் கூட்டணியில் இருந்த பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுக்கு வந்துடக்கூடாது, அதிமுகவுக்கு போடுற ஓட்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு போடுற ஓட்டுன்னு சொல்லி ஒரு
1: சார் ஒரே ஒரு கேள்வி இடைமதிப்பு இருக்கு, மன்னிக்கணும். இன்னும் கூட வந்து ஒரு
0: திமுக அவருடைய ஆயுதமே வந்து பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு அவங்க உள்ள வரவிட மாட்டேன்றது மட்டும்தான். எனக்கு டெல்லிக்கு தான் தேர்தல்னு சொல்லி
2: மாறிட்டு
0: நேரடியாக அவங்க களத்துல பிரச்சாரம் பண்ணாங்க. அது ஓரளவுக்கு மக்களிடம் சென்று சேர்ந்திருக்கோன்றதுதான் இந்த தேர்தல் இருந்து எனக்கு ஏற்படுகின்ற ஐயமா நான் பார்க்கிறேன். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான வாக்குகள் இன்னைக்கு விஜய்க்கு கிடைக்கிறதுனா அதுக்கு காரணம் அதிமுக ஒரு போல அது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவான வாக்கா மாறிடுன்றதுனால இங்க இருக்கிற சிறுபான்மை மக்கள் அல்லது இடதுசாரி சிந்தனையாளர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எதிரான வாக்கா அதை மாற்ற முயற்சியில விஜய்க்கு போட்டிருப்பாங்கன்னு என்னுடைய யூகம்.
1: சோ திமுக அதிமுக வந்து பாரதிய ஜனதா கட்சியோட அலைன்ஸ் வச்சதுனால சில ஓட்டு அங்க போயிடுச்சுன்னு சொல்றீங்களா?
0: இல்ல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வர வேண்டிய ஓட்டுகள் கிடைச்சிருக்கு. ஆனால் திமுக எதிர்ப்பு ஓட்டு எங்களுக்கு முழுமையா கிடைச்சிருக்குனா அது கிடைக்காம இன்னொரு கட்சிக்கு போச்சுன்னா நாங்க பாரதிய ஜனதா கட்சி கூட இருந்ததுனால எங்களுக்கு திமுக எதிர்ப்பு ஓட்டு எங்களுக்கு வராம பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு ஓட்டா மாறிடான்ற அவங்களுடைய பிரச்சாரம் எடுபட்டதனுடைய விளைவு
1: ஒரே ஒரு கேள்வி. இப்போ தேர்தலுக்கு முன்னாடியே வந்து அதிமுக வந்து தாவைக்காவோட ஒரு அலைன்ஸ் வைக்க ரெடியாவே இருந்தாங்க, அது சில இடங்கள்ல எடப்பாடியே பேசியிருக்காரு. இப்போ இந்த நேரத்துல விஜய்க்கு குறையிற சீட்டுக்கு அதிமுக ஆதரவு கொடுத்து அப்படி ஏதாவது கூட்டணி அமைச்சரவைக்கு வாய்ப்பு இருக்குமா சார்?
0: இல்ல, நாங்க எங்களுடைய நிலைப்பாடு சரியானது, உறுதியானது, இறுதியானது, எங்களுக்கு ஆட்சியில் அமர்ந்தது மட்டும் நோக்கம் இல்ல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சராக அவர் தலைமையில் ஆட்சி அமைப்போன்றதுதான் எங்களுடைய தேர்தல் இலக்கு. அதை ஒட்டி ஏதாவது சூழல் மாறுச்சுன்னா அதுக்கு நாங்கள்
3: இன்னொரு விஷயம் நான் கேட்கணும்னு விரும்புகிறேன் சார். இப்போ இத்தனை நாளாக நம்ம தொடர்ச்சியாக நீங்கள் எடப்பாடி அவர்களுடைய ஒரு தலைமைக்கு ஒரு எப்போதுமே சந்தேகத்தை எழுப்பிக்கொண்டே இருந்த சூழ்நிலையிலிருந்து இன்னைக்கு அவர் தான் தனிப்பட்ட அளவில் இன்றைக்கு வந்து கட்சியை வளர்த்துக்கொண்டு முன்னிறுத்தக்கூடிய ஒரு நபர் என்பதை இந்த தேர்தலின் வாயிலாக திரு எடப்பாடி அவர்கள் நிரூபித்திருக்கிறார் என்று எடுத்துக்கொள்ளலாம் இல்லையா சார்?
0: நிச்சயமா, எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுக எப்படி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அதுக்கு பிறகு புரட்சித் தலைவர் அம்மா அந்த ஒற்றை தலைமையில் அதிமுக இருந்ததோ அது போல இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் தலைமையில் இருக்கு. அதை நாங்கள் உறுதிப்படுத்திருக்கிறோம். அது தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக என்ற வாய்ப்பு இருந்தால் நாங்கள் ஆட்சியை அமைப்பதை பற்றி யோசிப்போம். அது இல்லைன்னா அந்த நிலைக்கு கூட நாங்கள் போகுவோம்.
2: அண்ணா அதிமுக

0: வந்து இப்போ எதிர்கட்சி வரிசையில் அப்புறமா இல்லை தொடர்ந்து விஜய்க்கு இப்போ வெளியிருந்து ஆதரவு கொடுக்குமா இல்லை ஆட்சியில் பங்கேற்று ஆதரவு கொடுக்க வாய்ப்புலாம் இருக்குதா? ஏன்னா பொன்னையன் வந்து சொல்லியிருக்காரு, நாங்கள் ஆதரவு அவங்க விஜய் அழைத்தா அதை பற்றி பரிசீலிப்போம் சொல்லியிருக்கிறாரு.
1: இல்ல நாங்க வந்து
2: பாண்டிச்சேரி
1: வந்து இன்னொருத்தருக்கு ஆதரவு கொடுக்கற நிலையில அதிமுக இல்ல. ஏன்னா அதிமுகவை நம்பி தமிழகத்து வாக்காளர்கள் இருக்கிறாங்க. எங்களுக்கு நிர்வாகம் தெரியும், அனுபவம் இருக்கு. இந்த இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கின்ற பொருளாதார சூழ்நிலையில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டிலிருந்து போதை புழக்கத்திலிருந்து தமிழ்நாட்டை மீட்கணும்னா அது புரட்சித் தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சரான மட்டும்தான் முடியும்ன்றது நாங்க உறுதியா நம்புறோம். அதுக்கான வாய்ப்பு இருந்தவருடைய வேறு எந்த விதமான ஆட்சியையும் நாங்கள் பரிசீலிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா மக்கள் எங்களுக்கு என்ன கட்டளை இருக்காங்களோ, என்ன ஆதரவு தந்திருக்கிறாங்களோ அதை நாங்கள் சிறப்பாக செய்வோம். அந்த வகையில் நாங்கள் இருக்கோம். நாங்கள் ஆட்சியில் போகணுன்றதுக்காக யாருக்குனாலேயே போக வேண்டிய அவசியம் அண்ணாதிமுக இல்லை.
0: திமுகவுக்கு எதிரான ஆன்டி இன்கமர்ஸ் இந்த அளவுக்கு இருந்திருக்கு, அதை வந்து எதிர்கட்சியான அண்ணாதிமுக ஏன் அந்த இதை அந்த இடத்தை நிரப்பாம கடைசியில் விஜய்க்கு விட்டு கொடுத்த மாதிரி ஆகிட்டாய்? இல்ல திமுக ஆட்சிக்கு எதிராக ஆன்டி இன்கம்பன்சி கடுமையா இருக்கு, எதிர்ப்பலை இருந்திருக்கு. அந்த வாய்ப்பை ஏடிஎம்கே ஏன் பெறாமல் விஜய் கைப்பற்ற அளவுக்கு ஏன் அதிமுக அப்படி விட்டு கொடுத்ததுங்க? விட்டு கொடுக்க நிலைமைக்கு ஏன் வந்துட்டீங்கன்னு
1: கேட்க. விட்டு கொடுக்கல, மக்கள் எங்களுக்கு என்ன உத்தரவு தராங்களோ நாங்க மக்கள்கிட்ட கேட்டோம். அவங்க வந்து இப்படிதான் செயல்படணும்னு அவங்களுக்கு அந்த எண்ணிக்கைக்கு தக்கவாறு அவங்க என்ன எண்ணிக்கை எங்களுக்கு தந்திருக்காங்களோ அந்த எண்ணிக்கையில என்ன செய்ய முடியுமோ அதை நாங்க செய்வோம்.
2: சார், இப்போ தமிழ்நாட்டில் திமுக அதிமுக தவிர மூணாவது ஒரு கட்சி அப்படி மூன்று முனை போட்டின்றது நிரந்தரம் ஆயிடுச்சா?
1: இல்லை, நீங்கள் ஒரு ஆட்சிக்கு வந்தாங்க, இன்னைக்கு ஒரு கட்சி புதுசாக வந்திருக்குன்றத நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் அது கட்சியான்றதே எங்களுக்கு கேள்விக்குறி இருக்கு. அது கட்சியா ஆட்சியான்றது அவங்களுடைய செயல்பாடுகளும்
2: மக்கள் ஓட்டு போட்டு ஆட்சியவே கொடுத்துட்டு இருக்காங்க.
1: அடுத்த கட்ட நடவடிக்கைகள் சொல்ல முடியும். அதுக்கு ஒரே ஒரு உதாரணம், இதுவரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல்ல மட்டுமில்ல இந்திய அரசியல்லயே எப்பவும் இருந்ததில்லை. நேற்றைக்கு முந்தின நாளையே வேட்பாளர்கள் தேர்தல் முடிவு வந்த உடனே நேரடியா வெற்றி பெற்ற உடனே இங்க வந்தோம்னா யார் கூப்பிட்டாலும் போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கட்சி தலைவர் சொல்றாருன்னா அந்த வேட்பாளர்கள் மேல இப்பவே எவ்வளவு ஐயம் இருக்கு. ரெண்டாவது இன்னைக்கு கிடைச்சிருக்க தகவல், ஒவ்வொரு வேட்பாளரோடய ரெண்டு பவுன்சர்களை போட்டு அவங்களுக்கு கண்காணிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இப்படி ஒரு கட்சி ரீதியான ஒரு இணக்கம் இல்லாம, கட்சி கொள்கை ரீதியான ஒரு சரியான நிலைப்பாட்டுல இல்லாத யாரோ வந்தவங்க போனவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கட்சியை வந்து இன்னைக்கு
0: அதிமுக ஜா ஜெய அணியா உடையும் போது இதே மாதிரி எம்எல்ஏக்களை விருதுநகர்ல கே கே எஸ் பஞ்சம் இல்ல அடைச்சு வச்சு பாதுகாக்க தான் செஞ்சாங்க.
1: நீங்க அதாவது நான் சொல்றது வேற, நீங்க சொல்றது வேற. இது அதிமுக மேல இந்த ஊடகங்கள் கற்பிக்கிற பழைய பிம்பங்கள்ல இருந்து மறுபடியும் நீங்க அதை சொல்ல வரீங்க. அதிமுக ஜா ஜெயின் உடைய சொல்ல கூட இந்த கட்சிக்குள்ள பிரச்சனை இருக்க சொல்ல நாங்க வந்து
3: செய்திகளுக்கு நேரம் ஆயிடுச்சு, நம்ம செய்திகளுக்கு பின்னாடி நம்ம பேசுவோம். நன்றி,
4: வணக்கம். தேர்தல் சிறப்பு செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழல் உருவாகியுள்ளது. முன்னணி நிலவரங்கள் 234 தொகுதிகளிலும் தெரிய வந்துள்ளன. அதில் 106 தொகுதிகளில் முன்னிலை பெற்று தனிப்பெரும் கட்சியாக தாவேக உருவெடுத்துள்ளது. அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் தாம் போட்டியிட்ட பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறார். இந்த தேர்தலில் ஆளும் திமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், மாநில அமைச்சர்கள் திரு துரைமுருகன், திரு கே என் நேரு, திரு டி ஆர் பி ராஜா, திரு தங்கம் தென்னரசு, திரு வெள்ளக்கோவில் சாமிநாதன், திரு மா சுப்பிரமணியன், திரு நாசர், திரு முத்துசாமி, திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, திரு தாமோ ஒன்பரசன் உள்ளிட்டோர் பின்தங்கியுள்ளனர். அஇஅதிமுக 57 தொகுதிகளிலும், திமுக 49 தொகுதிகளிலும், காங்கிரஸ் மற்றும் பாமக 5 தொகுதிகளிலும், பிஜேபி, தேமுதிக, விசிக மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தலா 2 தொகுதிகளிலும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், அமமுக தலா 1 தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. தவேக தலைவர் திரு விஜய் பெரம்பூர் தொகுதியில் 13,574 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். திருச்சி கிழக்கு தொகுதியிலும் அவர் 7,490 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். கொளத்தூர் தொகுதியில் தவேக வேட்பாளர் திரு வி எஸ்

0: பாபு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினை விட 7974 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலை வகிக்கிறார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் 36769 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். தருமபுரி தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிட்ட திருமதி சௌமியா அன்புமணி 7488 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். திமுக பொதுச் செயலாளர் திரு துரைமுருகன் காட்பாடி தொகுதியில் பின்தங்கியுள்ளார். அந்த தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு ராமு 5820 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். தாவேக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள். கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருவள்ளூர், பூந்தமல்லி, ஆவடி, மதுரவாயல், அம்பத்தூர், மாதவரம், திருவொற்றியூர், ஆர் கே நகர், பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், திருவிக நகர், எழும்பூர், ராயபுரம், ஆயிரம் விளக்கு, அண்ணா நகர், விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை, டி நகர், மயிலாப்பூர், வேளச்சேரி, சோழிங்கநல்லூர், ஆலந்தூர், ஸ்ரீபெரும்புதூர், பல்லாவரம், தாம்பரம், செங்கல்பட்டு, திருப்போரூர், உத்திரமேரூர், அரக்கோணம், ஷோளிங்கர், கேவிக்குப்பம், குடியாத்தம், ஆம்பூர், திருப்பத்தூர், ஊத்தங்கரை, பர்கூர், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, போளூர், ரிஷிவந்தியம், கள்ளக்குறிச்சி, ஏற்காடு, சங்ககிரி, சேலம் மேற்கு, சேலம் வடக்கு, சேலம் தெற்கு, வீரபாண்டி, ராசிபுரம், திருச்செங்கோடு, குமாரபாளையம், ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, மொடக்குறிச்சி, கோபிச்செட்டிப்பாளையம், உதகமண்டலம், அவிநாசி, திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு, பல்லடம், சூலூர், கவுண்டம்பாளையம், கோவை வடக்கு, சிங்காநல்லூர், கிணத்துக்கடவு, திண்டுக்கல், அரவக்குறிச்சி, கிருஷ்ணராயபுரம், குளித்தலை, மணப்பாறை, ஸ்ரீரங்கம், திருச்சி கிழக்கு, திருவெரும்பூர், முசிறி, துறையூர், பெரம்பலூர், கீழ்வேளூர், தஞ்சாவூர், கந்தர்வக்கோட்டை, புதுக்கோட்டை, அறந்தாங்கி, காரைக்குடி, சிவகங்கை, மானாமதுரை, மதுரை கிழக்கு, மதுரை வடக்கு, மதுரை தெற்கு, மதுரை மத்தி, மதுரை மேற்கு, திருப்பரங்குன்றம், உசிலம்பட்டி, பெரியகுளம், கம்பம், ராஜபாளையம், சாத்தூர், அருப்புக்கோட்டை, பரமக்குடி, தூத்துக்குடி, திருச்செந்தூர், ஒட்டப்பிடாரம், திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, நாங்குநேரி, ராதாபுரம் மற்றும் கிள்ளியூர். அஇஅதிமுக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள். திருத்தணி, செய்யூர், மதுராந்தகம், காஞ்சிபுரம், காட்பாடி, ஆற்காடு, அணைக்கட்டு, ஜோலார்பேட்டை, வேப்பனஹள்ளி, ஹொசூர், பாலக்கோடு, பாப்பிரெட்டிப்பட்டி, கலசப்பாக்கம், அரூர், செங்கம், கீழ்பெண்ணாத்தூர், கலசப்பாக்கம், ஆரணி, செய்யாறு, வந்தவாசி, மயிலம், திண்டிவனம், வானூர், உளுந்தூர்பேட்டை, கங்கவல்லி, ஆத்தூர், ஓமலூர், மேட்டூர், எடப்பாடி, சங்ககிரி, வீரபாண்டி, சேந்தமங்கலம், நாமக்கல், தாராபுரம், பெருந்துறை, பவானி, அந்தியூர், பவானிசாகர், தொண்டாமுத்தூர், பொள்ளாச்சி, பழனி, நத்தம், கரூர், கிருஷ்ணராயபுரம், லால்குடி, அரியலூர், நெய்வேலி, பண்ருட்டி, குறிஞ்சிப்பாடி, புவனகிரி, சிதம்பரம், பூம்புகார், வேதாரண்யம், நன்னிலம், பாபநாசம், பேராவூரணி, விராலிமலை, மேலூர், ஆண்டிப்பட்டி, சிவகாசி, ஸ்ரீவைகுண்டம், சங்கரன்கோவில், கடையநல்லூர், ஆலங்குளம் மற்றும் அம்பாசமுத்திரம். திமுக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி, ராணிப்பேட்டை, வேலூர், அணைக்கட்டு, விழுப்புரம், ரிஷிவந்தியம், சங்கராபுரம், பரமத்திவேலூர், கூடலூர், குன்னூர், கோவை தெற்கு, மேட்டுப்பாளையம், கோவை தெற்கு, வால்பாறை, மடத்துக்குளம், ஒட்டன்சத்திரம், ஆத்தூர், நிலக்கோட்டை, வேடசந்தூர், மன்னச்சநல்லூர், குன்னம், திட்டக்குடி, சீர்காழி, நாகப்பட்டினம், திருவாரூர், திருவிடைமருதூர், கும்பகோணம், திருவையாறு, ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, திருமயம், ஆலங்குடி, திருப்பத்தூர், திருமங்கலம், போடி, ராமநாதபுரம், முதுகுளத்தூர், விளாத்திக்குளம், கோவில்பட்டி, வாசுதேவநல்லூர், தென்காசி மற்றும் கன்னியாகுமரி, பெண்ணாகரம், தருமபுரி, செஞ்சி, விக்கிரவாண்டி, ஜெயங்கொண்டம் தொகுதிகளில் பாமக முன்னிலை பெற்றுள்ளது. காங்கிரஸ் கடலூர், மயிலாடுதுறை, குளச்சல், திருவாடானை, விளவங்கோடு தொகுதிகளிலும், பிஜேபி தளி, நாகர்கோவில் தொகுதிகளிலும் முன்னிலை வகிக்கின்றன. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திருத்துறைப்பூண்டி, ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதிகளிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பழனி மற்றும் பத்மநாபபுரம் தொகுதிகளிலும், விசிக பண்ருட்டியிலும், காட்டுமன்னார் கோயில் தொகுதியிலும், தேமுதிக விருதுநகர், விருதாச்சலம் தொகுதிகளிலும், அமமுக மன்னார்குடி தொகுதியிலும் முன்னிலை பெற்றுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி நேரம் 1:06:30. மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடல் தொடர்கிறது.
2: வணக்கம் நேயர்களே, மீண்டும் நமது இங்கே அரங்கத்திற்கு இருக்கக்கூடிய விவாதத்தை தொடர்வோம். இப்போ திடீர்னு ஒரு பெரிய மாற்றத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கே அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இருந்த இடைவெளியானது படிப்படியாக சரிந்து கொண்டிருக்கிறது. அதாவது திருப்பியும் இப்போ அதிமுக பார்த்தீங்கன்னா 68-70 அது படிப்படியாக சரிந்து 65 வந்திருக்கிறது. திமுக 55

1956 இது 61 என்ற இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறது. தாவேக்கா 108 இடத்தில் இப்போது முன்னிலையில் அப்படியே தொடர்கிறது. என்ன நடந்திருக்கிறது என்றால், இதெல்லாம் இப்போ நகரத்தில் இருக்கக்கூடிய பல இடங்களில் மீண்டும் வந்து திமுக தன்னுடைய ஒரு வலிமையை காண்பித்து வருகிறதோ என்ற எண்ணம் தான் ஏற்படுகிறது. இது வந்து ஒரு ஒரு இது ஒரு ஒரு இது ஒரு ஷிஃப்ட் ஒன்று மொல்லமாக நடக்குதோ அப்படி சார். ஆக்சுவலாக இப்போ இந்த மாதிரி இப்போ சிட்டியில் சென்னை திருப்பியும் வந்து தங்களுடைய கோட்டை என்பதை வந்து இருக்கக்கூடிய திமுக

0: தங்களுடைய கோட்டை என்பதை வந்து இருக்கக்கூடிய திமுக வாக்காளர்கள் அவர்களுக்கு வந்து திருப்பியும் அந்த இடங்களை அளித்துக் கொண்டிருக்கிறார்களா சார்?
1: சென்னையில் வந்து ஆனாலும் இப்போ அந்த அதிக
0: ஹலோ,
1: எதிர்பார்த்தாலே ஒரு ஒட்டுமொத்தமாக
0: கொஞ்சம்
1: பதினாறு
0: பாருங்க
1: சீட்டு வந்து அந்த அளவுக்கு வருமா திருப்பி வருமா தெரியல. ஏன்னா
0: சென்ட்ரலைஸ்டு.
1: பெரும்பாலான இடங்களில் வந்து அவங்க தேவைக்கு வந்து வெற்றி
0: ஏசி
1: பெற்றுருக்கு, வெற்றி
0: சென்ட்ரலைஸ்டு.
1: முன்னணியில் வந்திருக்கு. அதனால் அந்த அளவுக்கு அதிக இடங்களை கொடுப்பாங்களாம் தெரியல. இண்டிவிஜுவலாக அமைச்சர்கள் வந்து அந்தந்த பாக்கெட் வந்து மாறு இருக்கு. சென்னையில் சில பாக்கெட்லாம் ஓட்டிங் பேட்டர்ன் கொஞ்சம் மாறி மாறி வரும். சில சமயம் கடைசி நேரத்தை கூட தூக்கி விடும். அந்த அடிப்படையில் ஒன்று ரெண்டு இடங்களில் மாறுவதற்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது. இப்போ ஆனால் அதே மாதிரி வெளியூர்கள்லேயும் ஒரு சில இடங்களில் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ அண்ணா இப்போ அண்ணா திமுக ரெண்டு பேரும் டிஃபரன்ஸ் வந்து திமுக அதுவும் இடைவெளி தான், 5 சீட் தான் இடம் இருக்கு. ரெண்டாவது இடத்துக்கு மூணாவது இடத்துக்கு
2: அப்புறம் ரெண்டு பேரும் எதிர்கட்சி யார் என்ன போட்டி
1: போட எதிர்கட்சி யாருன்னு போட்டி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்கட்சியாக இருந்தால் தான் அடுத்த முறை அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். சப்போஸ் யாராவது அதில் பாதி உடஞ்சவர் நேரடியாக இப்போ விஜய்க்கு ஆதரிக்கன்னு சொல்லிட்டாங்கன்னா எதிர்கட்சியாரங்களும் தான் அடுத்த வாய்ப்பு.
0: இல்லை, இன்னொரு குறிப்பிட்ட முக்கியமான விஷயம் என்னென்னா, அதிமுகவிலும் சரி திமுகவிலும் சரி இந்த 2000 வாக்குகளுக்குள்ளே இருக்கக்கூடிய தொகுதிகள் என்ற எண்ணிக்கையும் நம்ம வந்து இப்போ கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்குது. அதுலேயும் ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு மார்ஜின் சேஞ்ச் ஒன்று வரக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல சார்?
3: கண்டிப்பாக இருக்குது.
2: ஆக்சுவலி பிஜேபி கூட பெரிய டிக்ளைன் இருக்குது. 4-1 தான் இப்போ லீடிங்கில் இருக்காங்க பிஜேபி.
3: கண்டிப்பாக வந்து 500 ஓட்ஸ் மார்ஜின் உள்ள சீட்ஸு, 1000 ஓட்ஸ் மார்ஜின் உள்ளது, டில் 3000. ஏன்னா இப்போ எலெக்ஷன் கமிஷனில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக இப்போ டிஎம்கே பார்த்தீங்கன்னா நிறைய 14 ரவுண்ட்ஸ் உள்ள சென்னையில் இந்த சேகர்பாபு அவங்க மினிஸ்டர் இருக்கிற தொகுதியில் பார்த்தீங்கன்னா 6 ரவுண்டு தான் எலெக்ஷன் கமிஷன் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ரிமைனிங் 8 ரவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ எல்லாம் இப்போ ஹாஃப்வே அல்லது ஒன் ஃபோர்த் ஆர் ஒன் தேர்ட் அந்த அளவுக்கு தான் இப்போ கவுண்டிங் வந்து எலெக்ஷன் கமிஷனுடைய டேட்டா படி இப்போ இருக்குது. அப்போ ரிமைனிங் 2/3 அல்லது 3/4 கான்ஸ்டுவன்சிஸ் பூத் வந்து எண்ணணும். அப்படின்னா இந்த முன்ன மாதிரி 15,000, 20,000, 25,000 லீடு யாருமே இன்னும் இல்லாததுனால எனிதிங் கேன் ஹேப்பன் இன் பிட்வீன். அதுதான் வந்து ஏன்னா இப்போ நம்மளே பார்த்தோம், 52-60 டிஎம்கி கிராஸ் ஆயிருக்கு. இது வந்து 72-64 அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ நம்ம அதை வந்து அதை ஃபேக்டர் இன் பண்ணணுன்றது தான் என்னோட.

0: நம்மோடு இன்றைக்கு இப்போது தொலைபேசி வாயிலாக முன்னாள் அமைச்சர் அதிமுக அமைச்சர் திரு செம்மலை அவர்கள் லைனில் இருக்கார். வணக்கம் சார்.
1: வணக்கம்
0: சார். உங்களுடைய ஒரு பார்வையில் இப்போ இன்னைக்கு படிப்படியாக நீங்கள் அதிமுக தன்னுடைய வலிமையை அப்படியே தக்க வைத்து கொண்டிருப்பது நன்றாக தெரிகிறது. திமுக தன்னுடைய வலிமை இழந்திருக்கிறதோ என்ற ஒரு கேள்வி எழுகிறது. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இந்த தேர்தல் முடிவுகளை?
1: இப்போ இதுவரை தமிழ்நாடு கண்டிராத ஒரு தேர்தல் களத்தைத்தான் இந்த தேர்தல் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் சொன்னதை போல ஆளுகிற கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது மக்கள் தங்களுடைய வெறுப்பை காட்டுகிற வகையில்தான் இந்த தேர்தலை அவர்கள் அணுகியிருக்கிறார்கள். எனவே ஒரு மக்கள் விரோத ஆட்சிக்கு தமிழக மக்கள் முடிவு கட்டியிருக்கிறார்கள். ஆனால் எங்களை பொறுத்தவரையிலே நீங்கள் சொன்னதை போல அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக அரசியலில் ஒரு சக்தி வாய்ந்த இயக்கம் என்பதை இன்றைக்கும் இந்த தேர்தலும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் மக்களுடைய முடிவை பார்க்கிற போது ஒருவேளை சாய்ஸ், அதாவது தவறான முடிவை நோக்கி தமிழக மக்கள் சென்று கொண்டிருக்கிறார்களோ என்ற எண்ணம் தோன்றுகிறது. காரணம், தமிழக மக்கள் விழிப்புணர்வு உடையவர்கள், அறிவாளிகள் என்று எல்லோராலும் போற்றப்படுகிறவர்கள். இப்பொழுது இந்த முடிவை எடுக்கிற போது நான் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். ஒரு குழந்தை கையில் ஒரு எலக்ட்ரானிக் பொம்மையை கொடுத்திருப்பதை போல இன்றைக்கு தாவேக்காவுக்கு ஒரு வாய்ப்பை மக்கள் கொடுத்திருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். ஆனால் அந்த அனுபவம் இல்லாத குழந்தை, பச்சிளம் குழந்தை, அந்த பொம்மையை எப்படி கையாளப் போகிறது என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. ஒருவேளை அந்த பொம்மையை அந்த குழந்தை போட்டு உடைத்து விடுமோ என்ற அந்த அச்சமும் இருக்கிறது. இருந்தாலும் இன்னும் தேர்தல் முடிவு தெளிவாக வரவில்லை. இரண்டாவது இடத்திலே இருக்கிற நாங்கள், அதாவது NDA கூட்டணி முதலிடத்துக்கு வருவதற்கான

0: வாய்ப்பும் இருக்கிறது. அல்லது இதுவரை தமிழ்நாடு கட்டுகாத கூட்டணி கட்சிகளின் ஆட்சி அமைவதற்கு இந்த தேர்தல் வழிவகுக்குமோ என்ற ஐயப்பாடும் இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்பதை நாம் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். மக்கள் சரியான முடிவு எடுத்தாலும் சரி, தவறான முடிவு எடுத்தாலும் சரி, அது மக்களின் முடிவை நாம் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். ஆனால் வருகிற அல்லது ஆட்சி அமைக்கிற கட்சி தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுகிற கட்சியாக, இயக்கமாக, தலைவர்களாக இருக்க.
1: சார், ஒரே ஒரு கேள்வி
0: என்னுடைய ஆசை.
1: சார், ஒரே ஒரு கேள்வி. தமிழ்நாட்டில் இரு துருவ அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு ஒரு மூன்று துருவ அரசியலை நோக்கி நகர்ந்துச்சா?
0: அதாவது இப்பொழுது அப்படித்தான் தோன்றுகிறது. ஆனால் மூன்று, அதாவது நீங்கள் சொன்னதை போல இது இரு துருவம் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். காரணம், இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நீடிக்க வேண்டுமா நீடிக்க கூடாதா, இதுதான் இந்த தேர்தலிலே மக்கள் முன்னாலே வைக்கப்பட்ட கேள்வி. ஆக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, என்டிஏ கூட்டணியாக இருந்தாலும் சரி, அல்லது இப்பொழுது அதிக இடங்களை கைப்பற்றி இருக்கிற தாவேக்கமாக இருந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு எதிரான மனநிலையில் இருக்கிற கட்சிகள் தான் என்பதை நாம் ஒத்துக்கொண்டுதான் வேண்டும். எனவே இது இரு அந்த நீங்கள் சொன்னதை போல, அதாவது மூன்று என்று சொல்ல வேண்டிய அவசியம் கூட இருக்காது என்று கருதுகிறேன். ஆக திமுக எதிர்ப்பான மனநிலையில் இருக்கிற கட்சிகளுடைய வெற்றியாக இருக்கலாம். நாளைக்கு எப்படி எதிர்கால அரசியல் அதனுடைய போக்கு போகிறதோ என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க முடியும்.
2: சில இடங்கள்ல, ஒரு சில இடங்கள்ல இப்ப சசிகலா அவர்களுடைய கட்சி வந்து அதிமுகவுடைய வாக்கு வங்கியை சரித்திருப்பதாகவும் பேச்சு வருகிறதே சார். அதை நீங்க வந்து ஒரு த்ரெட்டா பாக்கலையா சார் அந்த அம்மாவை?
0: இல்ல இல்ல, அதிமுக வாக்கு வங்கி நீங்கள் இப்ப வாக்கு சதவீதத்தை பார்த்தாலும் சரி, அல்லது வாக்குகளுடைய எண்ணிக்கையை பார்த்தாலும் சரி, அதாவது நீங்க இது ஒரு உதாரணம் கூட எடுத்துக்கலாம். 2016 நாங்க தனிச்சு நின்று ஆட்சியை பிடித்த போது எங்களுடைய கட்சி வாங்கிய வாக்கு சதவீதம் 41%. அதே 2021 நாங்கள் வெற்றி வாய்ப்பை இழந்தோம், ஆட்சி அமைக்க முடியவில்லை. ஆனால் எங்களுடைய இயக்கம் பெற்ற வாக்கு சதவீதம் 39.71. எனவே எங்களுடைய மக்கள் செல்வாக்கு வாக்கு சதவீதம், எங்களுக்கு விழுகிற வாக்குகள், அது எந்த குறையும் இல்லை. ஆனால் இப்பொழுது ஏதோ ஒரு மாற்றத்தை விரும்புகிறவர்கள் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். அந்த முடிவு கூட எங்களுடைய முடிவாகத்தான் இருக்கிறது. அதாவது நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நீடிக்க கூடாது, அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய இயக்கமும் சரி, என்டிஏ கூட்டணி கட்சிகளும் விரும்பின. அந்த நோக்கம் நிறைவேறி இருக்கிறது. நாங்கள் வாய்ப்பை இழந்தாலும் அந்த நோக்கம் நிறைவேறிருக்கிறது. இருந்தாலும் எங்களுடைய வாக்கு சதவீதம் அல்லது
1: விஜய்க்கு
0: ஆதரவு எங்களுக்கு குறையவில்லை. இன்னும் ஒரு அசைக்க முடியாத, ஒரு தவிர்க்க முடியாத ஒரு இயக்கமாகத்தான் இன்றைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக அரசியலிலே வீரநிலை போட்டுக் கொண்டிருக்கிறது.
1: சார், ஒரே ஒரு கேள்வி. இப்ப விஜய்க்கு வந்து போதுமான அளவு மெஜாரிட்டி கிடைக்கலன்னா அதிமுக அதை ஆதரிக்குமா சார்? வெளியில இருந்து ஆதரவு தரும்.
0: அது எங்களுடைய தலைவர்கள் எடுக்க வேண்டிய முடிவு, எங்களுடைய பொதுச் செயலாளர் மாண்பு எடப்பாடி அவர்கள் எடுக்க வேண்டிய முடிவு. எங்களை பொறுத்தவரையிலே முன்பு கூட இந்த தாவேக்காவை ஒரு கூட்டத்திலே அந்த கொடி பறக்கிற போது கூட எங்களுடைய பொதுச் செயலாளர் சொன்னது, எங்க அந்த எங்களுடைய கூட்டணிக்கு அவரை வர வேண்டும் என்று நாங்கள் கட்டாயப்படுத்தவில்லை. ஆனால் எங்களுடைய நோக்கமும் அவருடைய நோக்கமும் ஒன்றாக இருந்ததால் அந்த ஒரு புள்ளியில், அதாவது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எதிர்ப்பு என்கிற அந்த ஒரு புள்ளியில் நாம் இணைய மாட்டோமா என்ற அந்த கருத்திலும் அந்த அர்த்தத்திலும், அதே போல திமுகவுக்கு எதிரான வாக்குகள் சிதறிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அப்படி நாங்கள் எங்களுடைய பொதுச் செயலாளர் அன்றைக்கு அந்த அதை வெளிப்படுத்தினாரே தவிர, நாங்கள் கட்டாயம் அந்த கூட்டணியிலே அவர்கள் இடம்பெற வேண்டும் என்று வற்புறுத்தலும் இல்லை. இருந்தாலும் நீங்கள் சொன்னதை போல ஒருவேளை தாவேக்காவுக்கு தனிப்பெரும் மெஜாரிட்டி கிடைக்கவில்லை என்று சொன்னால், அது ஆட்சி அமைப்பதற்கு எந்தெந்த கட்சிகளினுடைய துணையை நாடப்போகிறது, எந்தெந்த கட்சிகள் அதில் இடம்பெறும், எப்படி அந்த ஆட்சி கூட்டணி கட்சியினுடைய ஆட்சி அமையும் என்பதை இப்பொழுது ரகசியமாக சொல்ல முடியாது. ஏன், இன்னும் திமுக கூட்டணியில் இருக்கிற சில கட்சிகள் கூட தங்களுடைய சொந்த சின்னத்திலே நிறுத்தியவர்கள் அவர்களுடைய

0: வெற்றி அவர்களுக்கு கிடைக்குமானால் அவர்கள் கூட இடம்பெயர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே எது எப்படி
1: சார், ஒரு கூட்டத்தில் பேசும்போது
0: எடப்பாடி எடுக்க வேண்டிய முடிவு
1: சார், ஒரே ஒரு கூட்டத்தில் பேசும்போது எடப்பாடி சொன்னார் விஜய் நம்ம கூட வராங்க பிள்ளையார் சுழிப்போம். ஒருவேளை இந்த ரெண்டு கட்சியும் அலைன்ஸ்ல இருந்திருந்தா இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றி பெற்றிருப்போன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு?
0: மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் அதில் என்ன ஒரு பிரச்சனை என்று சொன்னால், எங்களுடைய என்டிஏ கூட்டணியை பொறுத்தவரையிலே, தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரையில், எங்களுடைய பொதுச் செயலாளரை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தினோம். எங்களுடைய கட்சியினுடைய தலைமையிலே, காரணம் பொன்விழா கட்ட கட்சி, 31 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி, எனவே இந்த கட்சி தான் தலைமை தாங்கும் என்று நாங்கள் அறிவித்தோம். ஆனால் விஜய் அதற்கு நேர்மாறாக எங்களுடைய கூட்டணியிலே அவர் சேர்ந்திருந்தால் யாரும் அதை ஆட்சேபித்திருக்க மாட்டார்கள். ஆனால் அவருடைய நிலைப்பாடு என்னவென்று சொன்னால், தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக காட்டிக்கொண்டார். அதே போல தங்களுடைய கட்சியோடு தான் மற்ற கட்சிகள் வந்து இணைய வேண்டும், நாங்கள் தான் அதிகாரத்திலே மற்றவர்களுக்கு பங்கு கொடுப்போம் என்ற அந்த ஒரு அதீதிய நம்பிக்கையிலே அப்படி அவருடைய எண்ணத்தை வெளிப்படுத்தினாலே தான் அந்த கூட்டணி அமைவதற்கு
1: அதில் அவர் வெற்றி பெற்றிருக்காருன்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா ரெண்டு பக்கமும் அலைன்ஸ் கட்சி இருந்தது, தனியாவே நின்று 110 தொகுதிகளில் இது எல்லாம் முன்னணியில் இருக்கிறாரு.
0: இல்ல, அப்படி என்னுடைய இப்பொழுது அதாவது கிட்டத்தட்ட இந்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கும் போது ஒரு 30-35 தொகுதிகள் 500 வாக்கு வித்தியாசத்தில் தான் இப்பொழுது அந்த லீடிங் போய்கொண்டிருக்கிறது. எனவே அந்த வித்தியாசம் உடனடியாக மாறக்கூடும். எனவே என்னை பொறுத்தவரை தாவேக்கா கூட தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய பெரும்பான்மையை நிச்சயமாக பெறாது. வேறு கட்சிகளுடைய ஆதரவோடு தான் ஆட்சி அமைக்க முடியும். அது எந்த கட்சி, எப்படிப்பட்ட கட்சி என்பதை காலம் தான் தீர்மானிக்கும்.
2: ஐயா, இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா, இது வந்து யாருக்குமே வந்து ஒரு ஒரு முழு அறுதி பெரும்பான்மை இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது என வரும்போது, இந்த ஆட்சியினுடைய ஒரு வலிமையோ இல்லை இந்த ஆட்சியினுடைய நீடித்து தன்மையோ, இது எல்லாமே தொடர்ச்சியாக ஒரு கேள்விக்குள்ளாகக்கூடிய விஷயமாவே மாறலாம் இல்லையா?
1: திமுக
2: இல்ல, அதாவது என்னன்னா, இது ரெண்டுமே வந்து இன்னைக்கு ஒரு ஒரு நீடித்த நிலைத்த ஒரு ஆட்சி. இப்ப 118 அவங்ககிட்ட இல்ல, அதே சமயத்துல அவங்க குறைஞ்சபட்சம் 125 வைத்திருந்தால்தான் நீங்க வந்து சட்டமன்றத்துல தொடர்ச்சியா நீங்க வந்து ஆட்சியை நடத்தி கொண்டு போக முடியும். அந்த மாதிரி அப்போ இயல்பாகவே இப்ப என்ன ஆகும்னா, யார் யாரெல்லாம் வந்து போய் இப்ப விஜயோட தங்களை வந்து இணைத்துக் கொள்ள விரும்புகிறார்களோ அவர்களெல்லாம் வந்து போய் இணைத்துக் கொள்ள விரும்புவார்கள். அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தால், அது கூட்டணி கட்சியினரை அன்றைய தேதியில் அவர்களை திருப்திப்படுத்துவது மட்டுமே வந்து பிரதான கட்சியினுடைய வேலையாக மாறிவிடாதா?
0: ஆமா, வேற வழி இல்லைங்களே. அதாவது தான் ஆட்சி அமைக்க வேண்டும், தான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், தான் தான் தன்னுடைய கட்சி தான் கூட்டணிக்கு தலைமை தாங்கும் என்கிற அந்த எண்ணத்தோடு இருக்கிறவர் தன்னுடைய அந்த பதவிக்காக அல்லது அந்த முதலமைச்சர் நிலையை எட்டுவதற்கு அல்லது ஆளுங்கட்சியாக வருவதற்கு தேவையான கூட்டணி கட்சிகளை சேர்க்கிற போது பல்வேறு சூழ்நிலைகள், கால ஓட்டத்திலே மாற்றங்கள் ஏற்படும். அது நிலைக்குமா நிலைக்காதா, அல்லது யார் அந்த இடத்தை நிரப்பப் போகிறார்கள் என்பதெல்லாம் இன்றைக்கு அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இந்த தேர்தல் முடிவு இன்றைக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறது.
2: இது வந்து ஒரு வகையில், இன்னொரு வகையில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஒரு எலக்ட்ரானிக் கேட்ஜெட்டை கையில் கொடுத்த ஒரு குழந்தை அப்படின்னு ஒரு ஆரம்பத்தில் இதை பேசும் போது இதுக்கான ஒரு உதாரணத்தை நீங்கள் சொன்னீர்கள். அந்த குழந்தைக்கு நீங்கள் அந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட்டை கையாளுவதற்கான ஒரு வழிமுறையோ அல்லது உதவியோ நீங்கள் செய்யக்கூடும் அல்லவா?
0: அதாவது உதவி யாராவது கேட்டால் தானே செய்ய முடியும்.
2: சரி,
0: கேட்காத பட்சத்திலே நாங்களாக வழியை சென்று விட முடியாது. இருந்தாலும் எங்களுக்கு, அதாவது கடந்த 5 ஆண்டுகால் ஆட்சியில் சிறப்பான ஒரு எதிர்கட்சியாக என்னுடைய இயக்கம் செயல்பட்டது. அதாவது அந்த எதிர்கட்சிக்கு உரிய அந்த நிலைப்பாட்டை தக்க வைத்துக் கொள்ளுகிற வகையில் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் ஒரு சிறந்த எதிர்கட்சி தலைவராக, ஒரு சிறந்த எதிர்கட்சியாக இந்த இயக்கத்தை வழிநடத்தி சென்று கொண்டிருந்தார். எனவே எங்களை பொறுத்தவரையிலே யாரையும் நாங்கள், அதாவது மற்றவர்களுக்கு பாடம் எடுத்தோ அல்லது சொல்லிக் கொடுத்தோ இருக்க வேண்டிய நிலை எங்களுக்கு வராது. காரணம், எங்களுடைய இயக்கம் ஒரு தனித்துவமான இயக்கம். அந்த இயக்கத்திற்கு எந்தவித மாசும் ஏற்படாத அளவிற்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் எங்களுடைய இயக்கத்தை நிச்சயமாக வழிநடத்தி செல்வார். ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சிறப்பாக ஆட்சி நடத்தி ஒரு நல்லாட்சியை தருவார், ஒரு தூய்மையான ஆட்சியை தருவார். எதிர்கட்சியாக இருந்தாலும் சிறப்பான ஒரு

0: கட்சியாக மக்களுக்காக மக்களுடைய குரலை எதிரொலிக்கிற ஒரு சிறந்த எதிர்கட்சியாக அந்த பக்கையும் நாங்கள் சிறப்பாக செய்திருக்கிறோம், செய்வோம். அதே போல எங்கள் பொதுச் செயலாளர் இந்த இரண்டு பொறுப்பிலுமே தங்களுடைய தனித்தன்மையை நிச்சயமாக நிலைநாட்டுவார். அப்படிப்பட்ட அனுபவம் மிக்க தலைவர் தான் எங்களுடைய பொதுச் செயலாளர்.
1: ஒரு முக்கியமான செய்தி இந்த தேர்தல் வந்து அதிமுகவுக்கு சொன்னது என்னன்னா, இதனால் வரை திரு எடப்பாடி அவர்களுடைய தலைமையை விமர்சித்து வந்தவர்கள் அல்லது அவரால் அந்த கட்சியை வந்து பலப்படுத்த முடியாது என்று சொன்னவர்கள் அத்தனை பேரையும் வாயடைக்கும் விதமாக இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய தனித்துவ தலைவராக எம்ஜிஆருக்கு பிற்பாடு, செல்வி ஜெயலலிதாவுக்கு பிற்பாடு தன்னை ஒரு தனித்த தலைவராக இன்றைக்கு நிரூபித்துக் கொண்டு விட்டார் என்று எடப்பாடியை சொல்ல முடியும் இல்லையா சார்?
0: ஆமா, நிச்சயமாக. அந்த அதாவது இவரை ஏளனம் பேசியவர்கள், எள்ளி நகையாடுவர்கள் எல்லாம் இன்றைக்கு மூச்சு மேல் விரலை வைத்து ஆச்சரியப்படுகிற அளவிற்கு அதை நான் சொன்னதை போல இடத்தையும் தக்க வைத்திருக்கிறார், வாக்கு வங்கியையும் தக்க வைத்திருக்கிறார். அதுவும் வளர்ச்சி அடைந்திருக்கிறதே தவிர எங்களுடைய வளர்ச்சியிலே இன்றைக்கு திமுகவினுடைய இந்த தேர்தல் முடிவை பார்க்கிற போது அவர் எவ்வளவு அவர்களுக்கு சரிவு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் எங்களுக்கு அப்படி அல்ல, வளர்ச்சி தான். எனவே அந்த வளர்ச்சி போக போக அது வளர்ந்து கொண்டுதான் இருக்குமே தவிர எங்களுக்கு ஒரு தளர்ச்சி என்கிற அந்த நிலைமை நிச்சயமாக வராது. நீங்கள் சொன்னதை போல எங்கள் அதாவது இந்த இயக்கத்தை சரியான முறையில் அதாவது இந்த தேர்தலில் கூட அதாவது எங்களுடைய இயக்கத்திலிருந்து சென்றவர்கள் எதிர்முகாமிலே சென்று இந்த இயக்கத்திற்கு சேதாரம் ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்தார்கள். அதே போல சில தலைவர்கள், குறிப்பாக நான் வெளிப்படையாகவே சொல்லுகிறேன், எங்களுடைய கூட்டணி வரக்கூடாது என்பதற்காக திருமதி சசிகலா, பாமகவுடைய முன்னாள் நிறுவன தலைவர் ராம்தாஸ் அவர்கள் எல்லாம் அதாவது எங்களை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்பதற்காக அணி சேர்ந்தார்கள். இதெல்லாம் ரகசிய உறவு, திமுகவினுடைய ரகசிய, அதாவது திமுக ரகசிய உறவு வைத்துக் கொண்டு இவ்வளவும் செய்தார்கள். ஆனால் அவர் எண்ணம் ஈடறவில்லை. அதாவது நினைக்கும் கேடு தனக்கு என்று சொல்வதை போல திராவிட முன்னேற்ற கழகம் எப்படிப்பட்ட அந்த சூழ்ச்சி வழியை பின்னினாலும் அதிலும் நாங்கள் சிக்காமல் இன்றைக்கு தப்பித்து ஒரு தனிப்பெரும்பான்மையான ஒரு இயக்கம் என்பதை நாங்கள் நிரூபித்து எங்களுடைய பொதுச் செயலாளர் ஒரு தனிப்பெரும்பான்மையோடு தனி தலைவராக அதுவும் புரட்சி தமிழராக இன்றைக்கு நிற்கிறார் என்று சொன்னால் இந்த இயக்கமும் வலுவான இயக்கம். இந்த இயக்கத்தை வழிநடத்தி சென்று பொதுச் செயலாளரும் ஒரு வலுவான தலைவர் என்பது இந்த தேர்தல் முடிவு எங்களுக்கு ஆளுகிற வாய்ப்பை தரவில்லை என்று சொன்னாலும் இதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்.
1: நன்றி ஐயா, உங்களோட பேசியதுக்கு மிக்க நன்றிங்க ஐயா. வணக்கம்.
0: வணக்கம், நன்றி.
1: இன்னைக்கு நம்மளோட அரங்கத்தில் பாஜகவினுடைய திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வணக்கம்.
2: வணக்கம்
1: சார். உங்களுடைய பார்வையில் இன்னைக்கு வந்து அதிமுக கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி இவ்வளோ வலிமையாக முன்னுக்கு வந்திருப்பது என்பதை நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க, எப்படி புரிஞ்சுக்கிறீங்க?
2: அதை முதல்ல ஒரு மூணு மாநிலத்தில் ஜெயிச்சிருக்காங்க, அதுக்கு வாழ்த்து சொல்லிக்கலாம். அதே நேரத்தில் பாண்டிச்சேரியில் வேறு மாதிரி ரிசல்ட் வந்துட்டு இருக்கு. இனியும் தமிழ்நாட்டை பற்றி பேசுகிறோம். தமிழ்நாட்டில் எப்படி சார் உங்களுக்கு அதிக இடத்துல முன்னணியில் இருக்கா பாஜக போட்டியிட்ட இடங்களில்?
3: நேயர்களுக்கு வணக்கம். அதாவது இந்த தேர்தல் முடிவுகள் வந்து நம்ம எதிர்பார்ப்புகளை எல்லாம் மீறி நிறைய வித்தியாசங்களையும் நிறைய புதிர்களையும் நிறைய ஆச்சரியங்களையும் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த தேர்தல் வந்து மிகச்சிறிய கட்சி என்று எதிர்பார்க்கப்பட்டவர்கள் சீரிய கட்சியாக மலர்ந்திருக்கிறார்கள். தமிழகம் இதுவரை சிந்திக்காத ஒரு தேர்தல் காட்சிகள் இந்த களத்திலே அரங்கேறி கொண்டிருக்கிறது. இதில் மிக முக்கியமாக நம்ம பார்க்க போனால் ஒற்றை புள்ளியில் நாங்கள் எல்லாரும் எங்கள் இந்திய கூட்டணியில் இணைந்தது வந்து திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும், வேரோடு மண்ணாக பிடுங்கி எறியப்பட வேண்டும் என்று எங்கள் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் பேசினார்கள். அந்த எண்ணம் ஈடேறி இருக்கிறது எங்களுக்கு, அது முதல் வெற்றியாக நாங்கள் பார்க்கிறோம். ஏன்னா திமுக வந்து ஒரு சாதாரண தோல்வி சந்திக்கவில்லை. அவங்க ஆட்சியில் இருந்தப்ப மிகப்பெரிய ஒரு ஆதிக்கத்தை செலுத்தி கொண்டிருந்தால் ஊடகங்கள் மேலும் மற்ற இடங்கள் மேலும், அதாவது நாங்கள் ரொம்ப வேடிக்கையாக சொல்லும்போது பரிசில் பெறும் புலவர்களை வைத்துக் கொண்டு மன்னர்கள் எப்படி ஆட்சி செய்வார்களோ அதுமாரி ஊடகத்தையும் பத்திரிகையாளர்களுக்கும் பரிசல்கள் மூலம் பாராட்டுங்கள் என்று சொல்லி அவங்க ஒரு ஆட்சி நடத்தி கொண்டிருந்தார்கள். தெளிவா சொன்ன இந்த இடிப்பாறை இல்லாத ஏமராமன் போல இன்று திமுக கெட்டு இருக்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன். முதல் விடயம் இதில் கவனிக்க வேண்டியது. இரண்டாவது விஷயம், இந்த திமுக எதிர்ப்பு வாக்குகள் என்று எங்களுக்கு ஏராளமான ஒரு வாக்கு எதிர்ப்பு மக்களுக்கு வந்து ஒரு எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு

0: ஆளும் கட்சி மேல வந்து ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு எதிர் மனநிலை இருக்கும் மக்களுக்கு. ஆனா இந்த முறை அதை எல்லாம் கடந்து அவங்களுக்கு வந்து ஒரு கோபம் இருந்திருக்கிறது, ஆளும் கட்சி மீது ஒரு வெறுப்பு இருந்திருக்கிறது, இதை மாற்ற வேண்டும் என்று. ஏன்னா திமுக கோட்டையாக காலம் காலமாக சொல்லப்பட்ட சென்னை ஆகட்டும், வட மாவட்டங்கள் ஆகட்டும், திருவள்ளூர் ஆகட்டும், செங்கல்பட்டு ஆகட்டும், இங்கெல்லாம் துடை தெரியப்பட்டிருக்கிறது, அவங்கெல்லாம் கோட்டை தகர்க்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர்கள் எல்லாம் வந்து இருவர் தவிர மற்ற அத்தனை பேரும் தோல்வி முகத்தில் இருக்கிறார்கள். அங்கு இருக்கிறவங்க கூட சில நூறு வாக்குகள் வித்தியாசத்தில் தான் முன்னிலையில் இருக்கிறார்கள். முதல்வர் தோற்று போகிறார். அதனால இந்த இந்த ஒரு நிலை வந்து ஒரு மிக மோசமான ஆட்சி நடைபெற்று இருக்கிறது என்பதற்கு இதைவிட மிகச் சிறந்த சான்று இருக்க முடியாது. ஆனா அந்த எதிர்ப்பு வாக்குகளை அறுவடை செய்வதில் வந்து எங்க இந்திய கூட்டணியை விட தாவேக்கா முன்னிலை வைக்கிறது. மக்கள் தீர்ப்பை நாங்கள் தலைவணங்கி ஏற்க வேண்டும், முழு மரியாதையோடு ஜனநாயகத்தின் தீர்ப்பை நாங்கள் ஏற்கிறோம், அந்த ஒரு விடயத்தில் மாற்று கருத்து இல்லை. அதுல ஒரு கூடுதல் ஒரு முக்கியமான ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, தமிழகத்துக்குள்ளேயே இருக்கிற புதுச்சேரியில அதே தாவேக்காவுடைய இந்த இந்த செயலாக்கம் இல்லை, ஒற்றை இடங்களில் கூட அவங்க முன்னிலை கூட பெறவில்லை. அவங்க இருக்கும் இடமெல்லாம் தெரியாம இங்க நாம் தமிழர் எப்படி காணாமல் போய்விட்டதோ அந்த மாதிரி அந்த இடத்துல அவங்க வந்து தேட வேண்டிய நிலையில் தான் இருக்கிறார்கள். தமிழகத்துக்குள்ளதான் இருக்கு, அதே தமிழ் மக்கள் தான், அதே அந்த நடிகரின் தாக்கம் அந்த இடத்துல அதிகம் இருந்தால் கூட அந்த மாநிலத்தில் புதுச்சேரி மாநிலத்தில் அது வெளிப்படவில்லை. அதனால இந்த இதை வந்து நம்ம எப்படி நம்ம பார்க்கணும்னா, அங்கே ஒரு நல்லாட்சி நடைபெற்று இருக்கிறது. அப்போ வந்து அந்த ஒரு அங்கே தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்டிஏ ஆட்சி தான் நடந்திருக்கிறது. ரங்கசாமி அவர்களுக்கு மக்கள் மீது அந்த இடத்துல ஆன்டி இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை அந்த இடத்துல. அப்போ வந்து மக்கள் அங்கே ஆதரவு தெரிவிக்கிறார்கள். தாவேக்கா அங்கே வந்து புறக்கணிக்கப்படுகிறது, முற்றிலுமாக புறக்கணிக்கப்படுகிறது. அதனால இது நம்ம எப்படி பார்க்கணும்னா, மக்கள் வந்து எந்த குழப்பத்திலும் இல்லை, அவங்க தீர்வுகள்ல ரொம்ப தெளிவாக இருக்கிறார்கள். இப்ப நமக்கு கட்சிகளுக்குள்ளே மட்டும்தான் அடுத்து யார் ஒரு தெளிவான இதுல ஆட்சி அமைப்பார்கள்.
1: ஒரே ஒரு கேள்வி, இப்போ மக்கள் வந்து ரொம்ப கோபமா இருந்திருக்கிறாங்க, திமுக பக்கம் ஒரு பெரிய அலைன்ஸ் இருந்துச்சு, அதிமுக என்டிஏ கூட்டணியில ஒரு அலைன்ஸ் இருந்தது, இந்த ரெண்டு இதையும் விட்டுட்டு தாவேக்காவை அவங்க தேர்ந்தெடுக்க வேண்டிய தேவை என்ன வந்திருக்கு? இந்த ரெண்டு அலைன்ஸையும் அவங்க நம்பலையா, இதுக்கு மாற்றா நினைக்கலையா?
0: நம்பவில்லை எப்படி அப்படிங்கிற ஒரு ஒரு ஒரு கட்டமைப்புக்குள்ள நம்ம போகவே முடியாது. ஏன் என்று கேட்டால் வந்து புரட்சி தலைவர் அவர்களும் மேடம் அம்மா அவர்களும் ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் அதன் பிறகு நடந்த ஆட்சியிலும் கூட மக்களுக்கு வந்து பல நல்ல திட்டங்கள் சென்றிருக்கிறது. எங்க கூட்டணியில இருக்கிற கட்சி என்பதற்காக மட்டும் நான் சொல்லவில்லை, அந்த மாதிரி எளிமையாக அதிமுக இது வந்து மாநில தேர்தல், எங்க தேர்தல் இல்ல, அவர் தலைமையில தான் நாங்க இதை சந்திக்கிறோம். அப்படி இருக்கும்போது அவங்களுடைய வலிமையை நம்ம புறந்தள்ளி விட முடியாது. அவங்களுக்கு வந்து இத்தனை பெரிய அலை வீசியும் கூட நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க போன தடவை வாங்கின வாக்கு இந்த இது எந்த தொலைக்காட்சியும் நான் பாக்கல,
1: 10 தொகுதி குறைச்சல இருக்காங்க. இது மாதிரி டிடி தான்,
0: டிடியில இருக்கு. நீங்க இதுல பாத்தீங்கன்னா நம்மளுடைய எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியால பாத்தீங்கன்னா கூடுதலாக இருக்கிறது, 10 இடங்கள்ல நம்ம முன்னிலையில இருக்கோம். திமுக 48 தான் இருக்கு, இப்பதான் நான் கார்ல வர பார்த்துட்டு வந்தேன். அதனால என்ன இதுல நான் சொல்ல வரேன்னா, வெறும் 500 குறைவான வாக்குகள்ல தான் இந்த வித்தியாசங்களும் இருக்கிறது. இப்ப தாவேக்கா முன்னிலை என்றால் கூட நீங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 40-42 தொகுதிகள்ல இந்த வித்தியாசங்கள் பாத்தீங்கன்னா, தாவேக்காக்கு ஒரு 16-17 இடங்கள்ல தான் முன்னிலையில வந்து 500 கீழே இருக்காங்க. அதே மாதிரி திமுக முன்னிலை வைக்கிறது கூட 10 இடங்கள்ல வந்து 500 கீழே தான் முன்னிலையில இருக்காங்க. அப்படி நீங்க பார்க்கும்போது ஒரு 25-30 இது ஸ்விங் வந்து என்டிஏக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சினாரியோவே மாறிடும். நான் வந்து என்னுடைய கட்சி சார்பா நான் யோசிக்கிறேன், இது ஒரு ஊகம் தான். அந்த மாதிரி பார்க்கும்போது இது நீங்க கணிக்கவே முடியாது. கடைசி சுற்று நடைபெறும் வரை
1: ஒரு காலையில இருந்து ஒரு கன்சிஸ்டன்டா நீங்க பாத்தீங்கன்னா, திமுக அதிமுகவில் ஒரு பிளக்சுவேஷன் இருக்கு, பட் தாவேக்கா வந்து கன்சிஸ்டன்டா அது மேல போயிட்டு தான் இருக்கு காலையில இருந்து. இதை ஒரு ட்ரெண்டா எடுத்துக்க முடியாது?
0: கண்டிப்பாக ட்ரெண்டா எடுத்துக்கணும். உங்களுடைய பார்வை மிகச் சரியான பார்வை, நான் மறுக்கவே இல்லை, கொஞ்சம் கூட மறுக்கல. ஆனாலும் அதுல இருக்க வாக்கு எண்ணிக்கைங்கிற நீங்க பார்க்கும்போது, வாக்கு எண்ணிக்கை வந்துதான் நம்மளுடைய சீட் கன்வர்ஷனா நம்ம பார்க்கும்போது, சீட் கன்வர்ஷனுக்கு அது எவ்வளவு தூரம் வரும்ன்றது பார்க்கணும். இன்னைக்கு அந்த 500 கொஞ்சம் பின்னாடி போய் நாங்க 505 வாங்கினா கூட வெற்றி எங்களுடையதாயினும். அதனால அதற்காக தான் சொல்றேன், நம்ம கடைசி சுற்று வரைக்கும் அது இருக்கும். நீங்க கடந்த தேர்தலில் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்காக சொல்ல வேண்டும் என்றால், கோவை தெற்கு தொகுதியில வந்து ஜெயக்குமார் அவர்களும் கமலஹாசன் அவர்களும் போட்டியிடும் போது அந்த ரெண்டு பேருக்குள்ள மட்டும்தான் போட்டி இருந்தது. மூன்றாவது வேட்பாளராக திருமதி வானதி அவர்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தார்கள் கூட, மூன்றாவது இடத்துல தான் இருந்தாங்க. கடைசி 2 சுற்றுல பாத்தீங்கன்னா அவங்க முன்னிலை எடுத்தாங்க, வெற்றியும் பெற்றாங்க.

0: அதனால் கடைசி சுற்று நடைபெறும் வரை நமக்கு வந்து இந்த வெற்றிக்கான ஒரு உறுதி வந்து இறுதி செய்யப்படாது.
1: அதனால இன்னொன்று உறுதிப்படாத தகவல் தான், நீங்கள் ரொம்ப பெருந்தன்மையாக இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். தாவேக்காவை வந்து பிஜேபி தான் பின்னாடி இருந்து இயக்குதுன்றாங்க. அப்போ இந்த வெற்றியில் உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லையா?
0: இந்த தாவேக்காவின் வெற்றியில் எங்களுக்கு கொஞ்சம் கூட மகிழ்ச்சி இல்லை. தெளிவா நான் சொல்றேன், நான் வெளிப்படையாக உள்ள கிடக்கே தெளிவா சொல்றேன் நான். ஏன்னா ஒரே ஒரு மகிழ்ச்சி என்னன்னா, திமுகவை ஆட்சியிலிருந்து நாங்கள் அகற்ற வேண்டும் என்ற ஒரே புள்ளியில எல்லாரும் ஒன்றிணைந்திருந்தால் திமுக ஒற்றை இடம் கூட கிடைச்சிருக்காது இன்னைக்கு. அதுதான் நிலைமை. நீங்க நன்றாக பார்த்தீர்கள் என்றால் இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் டேட்டா அப்படி பாத்தீங்கன்னா, அவங்க 42 நாங்க 60
1: பண்றாங்க. இப்ப 61 62 மறுபடியும் இது போயிருக்கு, கீழே வருது, அப்டேட் ஆயிட்டு இருக்கு.
0: ஆமா,
1: 64 ஆயிருக்கு.
0: இது வந்து நம்ம கிடைக்கிற தரவுகள் பொறுத்து ஒவ்வொரு தொலைக்காட்சியிலயும்
1: மாறுது.
0: எலெக்ஷன் கமிஷன் பேஸா நீங்க வச்சு பாத்தீங்கன்னா 1:3:4 தான் இருக்கு ரேஷியோ. அதாவது எட்டு பங்குல 3 அதிமுகவும் 4 தாவேக்காவும் தான் எலெக்ஷன் கமிஷன் தரவுகள் படி இருக்கு. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா வெறும் 12% மக்கள் தான் திமுகக்கு வாக்களித்து இருக்கிறார்கள். அவங்க அந்த கட்டமைப்பு இல்ல. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 87.5% பேர் வந்து திமுகவை எதிர்த்து இருக்கிறார்கள் என்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தி.
2: ஒரு முக்கியமான செய்தி நம்ம இந்த தேர்தலில் சொல்லணும் சார். ஆக்சுவலா என்னன்னா, கடந்த 4 தேர்தலாக 3 தேர்தல் 2019, 2021, 2024 எல்லாவற்றிலும் பார்த்தீங்கன்னா, இந்த மோடி எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு என்பதை முன்னிலைப்படுத்தித்தான் திமுக தன்னுடைய பிரச்சாரத்தை பெரும்பாலும் வைத்து கொண்டிருந்தது. இந்த முறை அந்த பிரச்சாரம் ஆனது எடுபடவில்லை என்று நாம் இதை எடுத்துக்கொள்ளலாமா?
0: மிகச் சரியான பார்வை உங்க பார்வை. அதாவது அவங்க எப்பவுமே 3 எதிர்ப்பு வைப்பாங்க. ஒன்னு வந்து இந்திய எதிர்ப்பு அப்படின்னு வைப்பாங்க, அது மும்மொழி கொள்கை எதை வேணா அதுக்குள்ள சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்து எதிர்ப்பு, இந்து எதிர்ப்பு இன்னும் தெளிவா சொன்னா பிராமண எதிர்ப்புன்னு கொண்டு போய் நிறுத்துவாங்க அதுல. அதே மாதிரி மூன்றாவது விஷயம் இந்திய எதிர்ப்பு, இந்து அதாவது ஹிந்தி, அதுக்கப்புறம் இந்து, அப்புறம்
2: இந்துஸ்தான்,
0: இது மூன்றையுமே எதிர்க்கிறது. இதை வைத்து தான் திமுகவுடைய எப்பவுமே எப்பப்பெல்லாம் அவங்க ஆட்சிக்கு ஒரு சிக்கல் வருது, அது மூன்றுல ஏதாவது ஒன்றை கையில் எடுத்து அதை கொஞ்சம் ஸ்கைப் பண்ணுவாங்க. ரெண்டாவது விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க ஆட்சி காலம் முழுமைக்குமே பக்கத்து மாநிலமான புதுச்சேரியில பாத்தீங்கன்னா மத்திய அரசின் திட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு சென்று சேர்ந்து இருக்கிறது. அதனாலதான் மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம். ஆனா இங்க நிதி வரல, அது வரல, பொய்யுரைகள் எல்லாம் தொடர்ந்து உரைத்து மக்கள் நலத்திட்டங்களை மத்திய அரசுக்கு நல்ல பேர் வந்துவிடக் கூடாது என்பதை தடுத்து இந்த ஆட்சி வந்து எப்பவுமே ஒரு புலம்பல் அரசாகவே இருந்தது, புலம்பிக் கொண்டே இருந்தார்கள். ஆட்சி 5 காலம் முழுக்க ஆளுநரை வைத்தோ இல்லாட்டி மத்திய அரசை வைத்து ஒரு புலம்பலை மட்டுமே முன்வைத்தார்கள். மக்கள் அதை ஏற்கவில்லை என்பது மிகவும் ஒரு அழுத்தமான ஒரு செய்தி இதில் வந்திருக்கு. ஏன்னா உனக்கு ஆட்சி நடத்த தெரியல, உன்னுடைய திறமையின்மை வெளிப்படுகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு ஆட்சி திறனற்ற அரசாகத்தான் இதை பார்த்து இருக்கிறார்களே தவிர, ஒரு மக்கள் வந்து அப்படி இருந்தால் ஓரளவாவது வாக்களித்திருப்பார்கள். இந்த மாதிரி இதுவரைக்கும் ஆட்சியில் இருந்த எந்த அரசுமே 3 இடத்திற்கு தள்ளப்பட்டது கிடையாது. இது திமுகவுக்கு மட்டுமல்ல, திமுகவை சார்ந்திருக்கிற கூட்டணி கட்சிகள் நிலைமையும் பாருங்கள். ஒவ்வொருத்தரும் கூட மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கிறார்கள். கம்யூனிஸ்ட் கட்சி வந்து திமுக ஆதரவோட உயிர்ப்போட இருந்தது, இன்னைக்கு கொஞ்சம் கூட அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாம பின்னுக்கு போறாங்க. அதை விட நீங்க 5 மாநில தேர்தல்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால், இந்திய ஒட்டுமொத்த பாரத தேசத்துல வந்து மேற்கு வங்கத்திலையும் கேரளத்திலையும் மட்டும்தான் கம்யூனிசம் உயிரோட இருந்தது. இன்றைக்கு அந்த 2 இடத்துலையுமே அந்த ஆட்சி வேண்டாம் என்று மறுத்திருக்கிறார்கள். 3 மாநிலங்கள், முக்கியமான மாநிலங்கள் என்று பார்க்கப்பட்ட மேற்கு வங்கத்தில் ஆட்சி மாற்றம், கேரளத்தில் ஆட்சி மாற்றம், தமிழகத்தில் ஆட்சி மாற்றம். அதே மாதிரி பாஜக தன்னுடைய ஆட்சியை தக்க வைக்கிறது மற்ற மாநிலங்கள்ல. அப்ப பார்க்கும்போது இது பாஜகவிற்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி. அதாவது எங்களுடைய தத்துவம், திரு மோடி அவர்களும் திரு அமித்ஷா அவர்களும் வைக்கிறது வந்து பாரத தேசத்தை வளர்ச்சி அடைந்த மாதிரி ஸ்வச்சித் பாரத்தை நாங்கள் எடுத்துட்டு போறோம், விக்சித் பாரத்னு எடுத்துட்டு போறோம். அதனால நாங்க வந்து வைக்கிற வளர்ச்சி அடைந்த பாரதம் அப்படிங்கிற தத்துவம் வந்து மக்கள் கிட்ட ஏற்கப்படுகிறது என்பதை பாக்குறோம். நீங்க அழகா நீங்க ஒரு புள்ளி சொன்னீங்க, ஒரு 10 முன்னால வந்து கோபேக் மோடி அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்திகள்லாம் இப்ப இல்லாம மோடி அவர்களை வந்து மக்கள் ரொம்ப அன்போடு பார்க்கிறார்கள், ரொம்ப விருப்பத்தோடு பார்க்கிறார்கள், அவர் ஏற்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனா மொடக்குறிச்சியில இப்ப வந்து சிவகிரிங்கிற ஊர்ல வந்து அமித்ஷா அவர்கள் வந்திருந்த போது அவருக்கு பேசுறதுக்கான திட்டமிடல் இல்லை, ரோட் ஷோ மட்டும் நடத்திட்டு போறதா இருந்தாங்க. ஆனா அங்கிருந்து மக்கள் கூட்டம் எந்த அளவுக்குன்னா, ஒரு வண்டியே போக முடியாத அளவுக்கு இருந்தது. அந்த மாதிரி ஒரு சின்ன ஊர்ல இத்தனை பெரிய மக்கள் பெருக்கத்தை அவரும் எதிர்பார்க்கவில்லை. அப்ப அவர் என்ன சொன்னாரு, கீழே நிக்கிற என்ன கூப்பிட்டு பேசலாமா அப்படின்னாரு. நீ தயாரானாரு, ஏன்னா ஸ்கிரிப்ட் கிடையாது, அவரும் தயாரா இல்லை. அவர் ஸ்பான்டேனியஸாக அவர் ஹிந்தியில் பேச பேச நான் மொழிபெயர்க்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ வந்து

0: ரொம்ப உற்சாகமாக அவர் பேசினார். அதாவது அந்த இடத்துல வந்து நான் மொழிபெயர்ப்பாளர் சொல்வதற்கு முன்னாடி இந்தி தெரியாத நம்ம மாநிலத்தில் கூட மக்கள் அவர் உணர்வை புரிந்து கொண்டார்கள். நான் மொழிபெயர்ப்பு முன்னாடியே கைத்தட்டல் வாங்கி கொண்டிருந்தார். எதற்கு இது சொல்லுறேன்னா, ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் ஆங்கிலமே தெரிந்தவர்கள் ரொம்ப குறைவாக இருப்பார்கள். அந்த மாதிரி மக்கள் கிட்ட வந்து இன்றைக்கு பாஜக தலைவர்களாகட்டும், தமிழுக்காக அவர் செய்த பணிகளாகட்டும், மோடி அவர்கள் செய்த பணிகளாகட்டும், ஒவ்வொரு விஷயத்தையும் காசி தமிழ்ச்சங்கத்திலேருந்து நம்ம பல விஷயங்கள் நம்ம எடுத்துட்டு போகலாம். திருக்குறளுக்கு செய்தது அப்படின்னு
1: இல்லை, நீங்கள் எதிர்பார்த்தது ஒன்று, அதாவது நீங்கள் என்டிஏ கூட்டணி வலிமை பெற்று தமிழகத்தில் திமுகவுக்கு மாற்றாக வர வேண்டும் என்று தான் நீங்கள் ஆசைப்பட்டீங்க.
0: கண்டிப்பாக.
1: ஆனால் நடந்தது இன்னும் முற்றிலும் வேறாக இருக்கிறது. அப்போ ஆனால் அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா தாவேக்காவுக்கும் போதுமான இடங்கள் இப்போதைக்கே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா 110 தான் இன்னி வரைக்கும் காமிச்சு கொண்டிருக்கிறாங்க. அவங்களால தேவைப்படக்கூடிய இந்த மேஜிக் நம்பரான 118 அவங்களால பெற முடியவில்லை. அப்போ குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து ஒரு உங்களுடைய பார்வையிலிருந்து நீங்கள் குறைஞ்சபட்சம் வெளியில் இருந்து ஆதரவு தரக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுடைய என்டிஏ கூட்டணிக்கு இருக்குமா?
0: இல்லை, இது வந்து ரொம்ப ஊகத்தின் அடிப்படையில் நம்ம எடுக்கக்கூடிய ஒரு கணிப்பாக இருக்கும். வெளியிலிருந்து ஆதரவு தருவதோ அவங்களை ஆதரிக்கிறதோ அதெல்லாம் வந்து மேல்மட்ட தலைவர்கள் எடுப்பார்கள். என்னால் அதற்கான கருத்து சொல்லவும் முடியாது. ஆனால் நம்ம இதில் தெளிவாக தெரிஞ்சுக்கிற ஒரு விடயம் என்ன என்றால், இப்போ இருக்கிறதுல வந்து பெரிய மாற்றம் வரப்போறதில்ல. திமுகக்கு இப்போ டிடியில் வரதே நம்ம பார்த்தோம்னா நமக்கு 234 இப்போ வந்துடுச்சு. 60-64 அந்த 110 கூட்டிங்கன்னா 234 வருதுங்க. அப்படி வரும்போது ஒரு 10 சீட்டு எங்கே வேணால் ஸ்விங் ஆகட்டும், ஆகினா கூட, இன்னும் இந்த இடத்துலேருந்து ஸ்விங் ஆனால் கூட அவங்களுக்கான 118 வரப்போறதில்லை. அதனால் அதில் அவங்க அதை விட குறைவாகத்தான் போகிறார்கள். அதனால் அப்போ வந்து ஒரு ஒரு கூட்டணி ஆட்சி என்பது இதுவரை தமிழகம் சந்திக்காத ஒரு தத்துவம்.
2: சார், இன்னொரு சேஞ்சும் வந்திருக்கு. இதுவரையிலும் ரெண்டு முனை போட்டியாக இருந்தது தமிழ்நாட்டில், ரெண்டு பார்ட்டி தான் மாறி மாறி. இப்போ இன்னொரு ஸ்டேட் பார்ட்டி, தாவேக்கா ஸ்டேட் பார்ட்டியை தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். இவங்களும் களத்தில் வந்து முதல் தடவை அவங்க வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறாங்க, லீடிங் ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு வந்திருக்காங்க.
0: மூணு
2: இருக்கிறாங்க, மூணு துருவ அரசியலை நோக்கி தமிழ்நாடு போதா?
0: மூன்று துருவ அரசியலை நோக்கி கண்டிப்பாக நகர்ந்து விட்டது என்பது போகிறதா இல்லை போய்விட்டது என்பதற்கான தரவுகள் நம்ம கண்முன்னாய் காட்சியாக இருக்கிறது. இது மூன்று
2: இங்கே தான் என்னுடைய கேள்வி. இங்கே பிஜேபியினுடைய அடுத்த கட்ட மூவா என்ன இருக்கும்? இப்போ நீங்கள் பிடிக்க வேண்டிய இடத்த இப்போ விஜய் வந்து ஆக்குபை பண்ணியிருக்காரு அப்படின்னு எனக்கு தோணுது. ஒருவேளை அது இல்லாமல் கூட இருக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த அவங்க வந்து ஒரு மூணாவது ஒரு கட்சி வந்து நம்ம எடுக்கிற என்டிஏ எடுக்க வேண்டிய இடத்த எடுத்தது எப்படி பாக்குறீங்க?
0: மாநில தேர்தலை பொறுத்த வரைக்கும் இங்க நாங்க தான் முதல் முறை கூட்டணி அறிவிச்சோம். எல்லாருக்கும், எல்லா கட்சிகளுக்கும் முன்னாடி நாங்க அறிவிச்சோம். 25 ஏப்ரல்லயே வந்து மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் அறிவித்தார். அந்த அந்த மேடையில மொழிபெயர்ப்பாளராக நானும் இருந்ததுனால எனக்கு தெளிவாக தெரியும். அப்ப அவர் வந்து என்ன சொன்னார், இந்த தேர்தல் வந்து அதிமுக தலைமையில திரு எடப்பாடி அவர்கள் தலைமையில் நடக்கிறது. திஸ் நாட் ஆர் எலெக்ஷன், இது வந்து மாநில தேர்தல். மாநில கட்சிக்கு தான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி, அவங்களுடைய இதுபடி தான் நாங்கள் போகிறோம். நாங்கள் துணை தான் இருக்கிறோமே தவிர நாங்கள் வந்து முன்னிலையை எடுத்து எதுவுமே நடத்த முடியாது இந்த தேர்தலில். இதில் அதிமுகவுக்கு நாங்கள் முழு பலத்தோடு துணை நின்றோம், அவர்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்குறோம். அந்த நேரத்தில் ஒரு கூட்டு முயற்சியில் தான் வரும், இது தேர் இழுக்கிற மாதிரி. வடத்தை வந்து எல்லாரும் பிடிச்சி இழுத்துருக்குறோம். பாமக நல்லா பண்ணியிருக்கிறாங்க. நாங்கள் எங்கள் ஓரளவு எங்கள்
2: இங்கே பிஜேபி இது வரவங்க அடுத்த மேலே 3 தொகுதி மைனஸில் வருது. ஏடிஎம்கே 9 தொகுதி
1: மைனஸ். ஆனால் நீங்கள் திமுக பார்த்தீங்கன்னா 44 தொகுதிக்கு மேலே மைனஸில் இருக்கு ஆக்சுவலாக. ஸோ இப்போ என்னென்னா அவங்க நிறைய இழப்பு வந்து அதிகமாக
2: சந்திச்சிருக்கு. திமுக தொகுதியை தான் அவங்க எடுத்துருக்குறாங்க, இந்த அலையன்ஸ் தொகுதியை தான் அவங்க எடுத்துருக்குறாங்க. ஏடிஎம்கே ஆல்மோஸ்ட் டேமேஜ் இல்லை, பெரிய டேமேஜ் இல்லை, கொஞ்சம் அவங்க
0: கூடுதல் தான் இருக்கும். ப்ளஸ்
2: இல்லை, இல்லை ப்ளஸ் இல்லை. தனியா வந்து ஆமா, அது 10 தொகுதி 56 இருந்திருக்காங்க லாஸ்ட் டைம். இது வந்து பிளஸ் இதுல வந்து பிஜேபி
1: பாருங்க, மைனஸ் வந்து அது பாருங்க 83 சீட்டு கிட்ட இருக்கு.
2: 83 அந்த அலையன்ஸ் டிஎம்கே அலையன்ஸ் முழுக்க விஜய் எடுத்திருக்காரு. அப்போ அங்கிருந்து டிஃபீட் ஆன எதுவுமே என்டிஏ அலையன்ஸுக்கு வரல.
0: இந்த முறை நீங்க பாத்தீங்கன்னா தாவேக்காவோட பாதிப்பு என்று எடுத்தால், நம்ம எல்லாம் ஒரு பத்திரிகையாளராகவும் நான் இருந்ததுனால என்னுடைய கணிப்பை எல்லாம் தாண்டி எல்லா செபாலஜிஸ்ட் அத்தனை ப்ரீ எலெக்ஷன், போஸ்ட் எலெக்ஷன், எக்ஸிட் போல் என்ன வேணா நீங்க எடுத்துக்கோங்க. அத்தனை
2: தரவு ஸ்டேட்ல ஒரு மாதிரி இருக்கு, தமிழ்நாட்டுல ஒரு மாதிரி
0: இருக்கு. அந்த மாதிரி வந்திருக்கிற பாத்தீங்கன்னா விஜயோட இம்பாக்ட் யாருக்கு பாதிக்கும்னு எல்லாரும் பேசணும். ஆனா இப்ப முடிவுகள் வச்சு பார்க்கும்போது டெமோகிராபி வைஸ் பார்க்க

0: இருக்கும்போது நான் சொன்ன மாதிரி வடசென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் இந்த மாதிரி திமுக கோட்டைகள் எல்லாம்
1: நார்தன்
0: தகர்க்கப்பட்டிருக்குது.
1: தமிழ்நாடு மட்டும்
0: டெமோகிராஃபி படி திமுக அடி வாங்கியிருக்குது. அதே மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா இனத்தின் படியாக நீங்க பாத்தீங்கன்னா விசிக்கு அடி வாங்கியிருக்கு இனத்தின் படி. கட்சியின் படி பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சுத்தமாக அடி வாங்கியிருக்கு. கட்சி ரீதியா அவங்க பாதிப்பு, இனத்தின் ரீதியா விசிகேக்கு பாதிப்பு. அதே மாதிரி நீங்க வந்து பெரியவர்கள் வாக்காளர்களை இப்படி பிரிக்கிறீங்க, ஏஜ் ஃபேக்டர் வைஸ்ன்னு பாத்தீங்கன்னா இளையோர் எல்லாருமே எல்லா கட்சியிலேருந்து போய் அங்க போட்டிருக்காங்க. அதனால இது வந்து கன்சாலிடேஷன் ஃப்ரம் ஆல் செக்மெண்ட்ஸ். நீங்க என்னென்னலாம் ஸ்பெக்ட்ரம் எடுக்கிறீங்களோ, ஓட்டிங் ஸ்பெக்ட்ரம், எல்லா ஸ்பெக்ட்ரம்லயும் அவங்க ஒரு கை வச்சதுனால தான் இன்னைக்கு
1: அவர் மேல ஒரு குற்ற
2: ஒரே ஒரு இது. உண்மையிலேயே நம்ம நிகழ்ச்சியினுடைய இறுதிக்கு வந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில நீங்க வந்து பங்கெடுத்து கொண்டு எங்களுக்கு கருத்து சொன்னதுக்கு ஆல்மோஸ்ட் நம்ம கொண்டு வந்து நம்ம படிப்படியா காலையிலேருந்து ஆரம்பிச்சு நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தேதியில வந்து நம்ம வந்து என்ன ஒரு மிக முக்கியமான பாடத்தை நம்ம வந்து பாக்குறோம்னா, இன்னும் பல சுற்றுகள் வந்து எண்ணப்பட வேண்டி இருக்கிறது. சோ அந்த எண்ணங்கள் அந்த எண்ணிக்கை வரும்போது பல கட்சிகளுடைய வாக்குகள் பாத்தீங்கன்னா ஒரு 500-1000 வாக்குகள் வித்தியாசத்துல இருக்கக்கூடிய பல சுற்றுகள் வந்து இன்னைக்கும் வந்து அடுத்தடுத்த சுற்றுகள் எண்ணப்படும் போது இல்ல நிச்சயமான ஒரு மாறுதல் ஏற்படும். இப்போ வரைக்கும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில நாம பார்க்கும்போது இன்னைக்கு தாவேக்கா வந்து 109 தொகுதிகள், அதிமுக பிளஸ் வந்து 64 தொகுதிகள், திமுக ஒரு 61 தொகுதிகளில் இப்போ வரைக்கும் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு ஒரு புதிய ஒரு பிளேயராக நமக்கு வந்து திரு விஜய் அவர்கள் தமிழக அரசியலில் வந்திருக்கிறார். அவர் வந்து இன்றைக்கு அவருக்கான ஒரு தனிப்பெரும்பான்மையாக இன்றைக்கு வந்திருக்கிறார். அவருக்கு நிச்சயமாக நம்முடைய நேயர்கள் சார்பில் நாம் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டு வந்த அத்தனை வாசகர்களுக்கும் அத்தனை நேயர்களுக்கும் எனது இனிய நன்றி, வணக்கம்.
0: நன்றி.
3: நீங்களும் காலையிலிருந்து நிறைய போயிருப்பீங்களே.
4: மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் குறித்த கலந்துரையாடல் கேட்டீர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை மாநில செய்திப்பிரிவு.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தாவேகா தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. திமுக பின்தங்கியுள்ள நிலையில் அஇஅதிமுக இரண்டாவது இடத்தில் உள்ளது. தாவேகா தலைவர் திரு விஜய் பெரம்பூர் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் தொடர்ந்து முன்னிலையில் உள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் 8000 வாக்குகள் வித்தியாசத்தில் பின்தங்கியுள்ளார். அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் 46000 வாக்குகள் வித்தியாசத்தில் தற்போது முன்னிலையில் உள்ளார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் INR காங்கிரஸ் மீண்டும் ஆட்சி அமைக்க உள்ளது. கேரளாவில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் நிலையில் உள்ளது. அசாமில் ஆட்சியை தக்க வைத்துக் கொண்ட பிஜேபி மேற்கு வங்கத்தில் ஆட்சியை கைப்பற்றுகிறது. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக வெற்றிக்கழகம் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. ஆளும் திமுக பின்னடைவை சந்தித்துள்ளது. அஇஅதிமுக 57 இடங்களில் முன்னிலையில் உள்ளது. நடந்து முடிந்த தமிழக தேர்தலில் எந்த ஒரு கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத நிலை ஏற்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை தொடர்ந்து நடைபெறும் நிலையில் தாவேகா 110 இடங்களில் முன்னிலை பெற்று அக்கட்சி தலைவர் விஜய் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் பின்தங்கியுள்ளார். 10வது சுற்றின் இறுதியில் தாவேகா வேட்பாளர் வி எஸ் பாபுவை விட 7975 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் பின்தங்கியுள்ளார். பெரும்பாலான இடங்களில் தாவேகா வேட்பாளர்கள் முன்னிலையில் உள்ள நிலையில் அஇஅதிமுக திமுக கட்சிகள் இரண்டாவது மூன்றாவது இடங்களில் உள்ளன. அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் 73000 வாக்குகள் பெற்று முன்னிலையில் உள்ளார். சுயேட்சை வேட்பாளர் பிரேம்குமாரை விட 46000 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் முன்னிலை வகிக்கின்றார். திமுகவின் காசி 19000 வாக்குகள் பெற்றுள்ளார். மொத்தமுள்ள 234 சட்டப்பேரவை தொகுதிகளில் இதுவரை கிடைத்த முன்னணி நிலவரங்களின்படி தாவேகா 110 இடங்களிலும், அஇஅதிமுக 56 இடங்களிலும், திமுக 49 இடங்களிலும், பாமக

0: பாமக 5 இடங்களிலும், காங்கிரஸ் 4, இந்திய கம்யூனிஸ்ட் 2, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 2, விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2, பிஜேபி 1 இடத்திலும், தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 1 இடத்திலும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 1 இடத்திலும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 1 இடத்திலும் முன்னிலையில் உள்ளன. தாவேகா முன்னிலையில் உள்ள தொகுதிகளின் விவரங்கள். கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருவள்ளூர், ஆவடி, மதுரவாயில், திருவொற்றியூர், அரக்கோணம், ஏற்காடு, கிணத்துக்கடவு, முசிறி, சிவகங்கை, உசிலம்பட்டி, கிளியூர் உள்ளிட்ட 110 தொகுதிகளில் தாவேகா முன்னிலையில் உள்ளது. அஇஅதிமுக திருத்தணி, மதுராந்தகம், காட்பாடி, அணைக்கட்டு, ஜோலார்பேட்டை, கீழ்பெண்ணாத்தூர், ஆரணி, ஆத்தூர், எடப்பாடி, நாமக்கல், பவானி, அரியலூர், லால்குடி உள்ளிட்ட 56 தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளது. திமுகவின் பல அமைச்சர்கள் பின்தங்கியுள்ள நிலையில் பல்வேறு தொகுதிகளில் சில அமைச்சர்கள் முன்னிலையில் உள்ளனர். சேப்பாக்கத்தில் திமுகவின் உதயநிதி ஸ்டாலின், ராணிப்பேட்டையில் ஆர் காந்தி, கோவை தெற்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, ஆத்தூரில் ஐ பெரியசாமி, வேடன்சந்தூரில் திரு சாமிநாதன், குன்னத்தில் எஸ் எஸ் சிவசங்கர், திருவிடை மருதூரில் கோவிச்செழியன், திருமயத்தில் ரகுபதி, போடி நாயக்கனூரில் முன்னாள் அமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம், திருச்செந்தூரில் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்து வருகின்றனர். அருப்புக்கோட்டையில் அமைச்சர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன், ஆவடியில் நாசர், ஈரோடு மேற்கில் முத்துசாமி, காட்பாடியில் துரைமுருகன், குறிஞ்சிப்பாடியில் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் ஆகியோர் பின்தங்கியுள்ளனர். திமுக கூட்டணியில் அங்கம் வகித்துள்ள காங்கிரஸ் மயிலாடுதுறை, திருவாடானை, குளச்சல், விளவங்கோடு தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளது. சென்னையில் மொத்தமுள்ள 16 தொகுதிகளில் 15 தொகுதிகளில் தாவேகா முன்னிலையில் உள்ளது. செங்கல்பட்டில் மொத்தமுள்ள 7 தொகுதிகளில் 2 தொகுதிகளில் அஇஅதிமுகவும் 5 தாவேகாவும் முன்னிலை வகித்து வருகின்றன. திருச்சியில் திமுக வசமிருந்த 9 சட்டமன்ற தொகுதிகளில் மணப்பாறை, முசிறி, ஸ்ரீரங்கம், திருவரம்பூர், துறையூர் தனி, திருச்சி கிழக்கு தொகுதிகளில் தாவேகா முன்னிலை வகித்து வருகிறது. திருச்சி மேற்கு தொகுதியில் 18வது சுற்றில் திமுக வேட்பாளர் திரு கே என் நேரு 4450 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். 11வது சுற்று இறுதியில் மண்ணச்சநல்லூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் கதிரவன் முன்னிலையில் உள்ளார். லால்குடியில் அஇஅதிமுக வேட்பாளர் லீமா ரோஸ் முன்னிலையில் உள்ளார். திருவரம்பூர் தொகுதியில் 7வது சுற்றில் தாவேகாவின் நவல்பட்டு விஜி 601 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். ஸ்ரீரங்கத்தில் 13வது சுற்றில் தாவேகாவின் ரமேஷ் 16885 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். முசிறியில் 14வது சுற்றில் தாவேகாவின் விக்னேஷ் 12453 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகித்து வருகிறார். துறையூரில் தாவேகாவின் ரவிசங்கர் 2196 வாக்குகளுடனும், மணப்பாறையில் 12வது சுற்றில் தாவேகாவின் கதிரவன் 8046 வாக்குகள் முன்னிலையில் உள்ளார். தர்மபுரியில் மொத்தமுள்ள 5 தொகுதிகளிலும் அஇஅதிமுக கூட்டணி முன்னிலையில் உள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: அரசு பொறியியல் கல்லூரி செட்டிக்கரையில் தருமபுரி மாவட்டத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வருகிறது. 5 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் 6வது சுற்றுகளின் முடிவில் அதிமுக அதன் கூட்டணி கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சி முன்னிலையில் உள்ளது. தருமபுரி சட்டப்பேரவை தொகுதியில் சௌமியா அன்புமணி, பாலக்கோடு சட்டப்பேரவை தொகுதியில் கே பி அன்பழகன், பெண்ணாகரம் சட்டப்பேரவை தொகுதியில் பாடி செல்வம், பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் மரகதம் வெற்றிவேல், அரூர் சட்டப்பேரவை தொகுதியில் சம்பத்குமார் முன்னிலையில் உள்ளார். அரூர் சட்டப்பேரவை தொகுதியை தவிர மற்ற அனைத்து தொகுதிகளிலும் 2வது இடத்தில் தமிழக வெற்றி கழகம் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: நீலகிரி மாவட்டத்தில் வாக்கு எண்ணிக்கை நிலவரம் குறித்து எமது செய்தியாளர்.
2: நீலகிரி மாவட்டம் உதகை, குன்னூர், கூடலூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்குட்பட்ட தொகுதிகளில் வாக்கு எண்ணிக்கை தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் உதகை சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் இப்ராஹிம் பாஜக வேட்பாளர் போஜராஜனை விட 2277 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலை இருக்கிறார். குன்னூரில் திமுக வேட்பாளர் கே எம் ராஜு அதிமுக வேட்பாளரை விட 1666 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலையில் இருக்கிறார். கூடலூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் திராவிடமணி அதிமுக வேட்பாளர் பொன் ஜெயசீலனை விட 22345 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலையில் இருக்கிறார். உதகையிலிருந்து சரவணன்.
0: நாமக்கல் சட்டப்பேரவை வாக்கு எண்ணும் நிலவரம் குறித்து எமது செய்தியாளர்.
3: நாமக்கல் மாவட்டத்தில் ராசிபுரம் தனி, சேந்தமங்கலம் பழங்குடியினர், நாமக்கல், பரமத்திவேலூர், திருச்செங்கோடு, குமாரபாளையம் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகள் திருச்செங்கோடு அடுத்த இளையாம்பாளையம் பகுதியில் உள்ள விவேகானந்தா மகளிர் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் எண்ணப்பட்டு வருகின்றன. காலை 8 மணிக்கு தபால் வாக்குகளும், 8:30 மணிக்கு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் பதிவான வாக்குகளும் எண்ணும் பணிகள் தொடங்கி முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன. வாக்கு எண்ணிக்கை தொடக்கம் முதலே தமிழக வெற்றிக் கழகம் முன்னிலை வகித்து வந்தது. ராசிபுரம், சேந்தமங்கலம், குமாரபாளையம் ஆகிய தொகுதிகளில் தொடர்ச்சியாக அந்த கட்சி முன்னிலையில் உள்ளது. ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில் அமைச்சர் மருத்துவர் மா மதிவேந்தன், குமாரபாளையம் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் தங்கமணி ஆகியோர் பின்னடைவை சந்தித்துள்ளனர். நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சியில் 9வது சுற்று

0: இறுதியில் தாவேகா 3371 வாக்குகள் முன்னிலையில் உள்ளது. கோபிச்செட்டிப்பாளையத்தில் 11வது சுற்று இறுதியில் தாவேகாவின் திரு செங்கோட்டையன் 9275 வாக்குகளுடன் முன்னிலையில் உள்ளார். பெருந்துறையில் 13வது சுற்றில் அஇஅதிமுக 5280 வாக்குகள் முன்னிலையில் உள்ளது. தஞ்சை மாவட்டத்தின் பல்வேறு தொகுதிகளில் திமுக வேட்பாளர்கள் முன்னிலையில் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தஞ்சாவூர் மாவட்டத்தில் பதிவான வாக்குகள் கும்பகோணம், தஞ்சாவூர், பட்டுக்கோட்டை என மூன்று இடங்களில் வாக்கு எண்ணும் பணி நடைபெற்று வருகிறது. திருவடைமருதூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் கோவி செழியன், கும்பகோணம் சட்டமன்ற தொகுதியில் சாக்கோட்டை அன்பழகன், பாபநாசம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுகவை சேர்ந்த சண்முக பிரபு, திருவையாறு சட்டமன்ற தொகுதியில் திமுகவை சேர்ந்த துரை சந்திரசேகரன், தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த விஜய் சரவணன் முன்னிலையில் உள்ளார். ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியில் திமுகவை சேர்ந்த வைத்திலிங்கம், பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் திமுகவை சேர்ந்த அண்ணாதுரை முன்னிலையில் உள்ளார். பேராவூரணி சட்டமன்ற தொகுதியில் அதிமுகவை சேர்ந்த கோவி இளங்கோ முன்னிலையில் உள்ளார். தஞ்சாவூரில் இருந்து ஆர் நந்தகோபால்.
0: திண்டுக்கல் சட்டப்பேரவை வாக்கு எண்ணும் நிலவரம் குறித்து எமது செய்தியாளர்.
2: திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள 7 சட்டமன்ற தொகுதிகளில் 5ஆம் சுற்று முடிவில் 4 தொகுதிகளில் திமுகவும், 2 தொகுதிகளில் அதிமுகவும், 1 தொகுதியில் தாவேகாவும் முன்னிலை வகிக்கின்றன. பழனியில் 913 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக முன்னிலையில் உள்ளது. ஆத்தூரில் 3845 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக முன்னிலையில் உள்ளது. ஒட்டஞ்சித்தரத்தில் 9232 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக முன்னிலையில் உள்ளது. நிலக்கோட்டையில் திமுக முன்னிலையில் உள்ளது. நத்தத்தில் அதிமுக முன்னிலையில் உள்ளது. திண்டுக்கல்லில் 194 வாக்குகள் வித்தியாசத்தில் தமிழக வெற்றிக் கழகம் முன்னிலையில் உள்ளது. வேடசந்தூரில் திமுக உள்ளது.
0: தென்காசி மாவட்டத்தில் மொத்தமுள்ள 5 தொகுதிகளில் சங்கரன்கோவில், கடையநல்லூர், ஆலங்குளத்தில் அஇஅதிமுகவும், வாசுதேவநல்லூர், தென்காசியில் திமுகவும் முன்னிலையில் உள்ளன. கன்னியாகுமரியில் 6 தொகுதிகளில் குளச்சல், விளவங்கோட்டில் காங்கிரசும், நாகர்கோவில் மற்றும் கன்னியாகுமரியில் திமுகவும், கிள்ளியூரில் தாவேகாவும், பத்மநாபபுரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் முன்னிலை வகித்து வருகின்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. அசாம் மாநிலத்தில் மொத்தமுள்ள 126 சட்டப்பேரவை தொகுதிகளில் 79 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ள பிஜேபி ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. இம்மாநிலத்தில் காங்கிரஸ் 24 தொகுதிகளிலும், மக்கள் முன்னணி கட்சி 10 தொகுதிகளிலும் முன்னிலை வகித்து வருகிறது. அசாம் மாநில காங்கிரஸ் தலைவர் திரு கௌரவ் கோகோய் லோஹர்ட் தொகுதியில் பின்னடைவை சந்தித்துள்ளார். மேற்கு வங்க மாநிலத்தில் 293 சட்டப்பேரவைகளுக்கான வாக்கு எண்ணிக்கையில் பிஜேபி 189 தொகுதிகளில் முன்னிலை பெற்று அம்மாநிலத்தில் ஆட்சி அமைக்கும் நிலையில் உள்ளது. ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் 92 தொகுதிகளில் முன்னிலை வகித்து வருகிறது. திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி 15494 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். கேரள மாநிலத்தில் மொத்தமுள்ள 140 சட்டப்பேரவை தொகுதிகளில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 100க்கும் மேற்பட்ட இடங்களில் முன்னிலை பெற்று ஆட்சி அமைக்கும் நிலையில் உள்ளது. ஆளும் இடதுசாரி ஜனநாயக முன்னணி 39 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. பிஜேபி 2 தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளது. இம்மாநிலத்தில் காங்கிரஸ் 3 இடங்களில் வெற்றி பெற்று 59 இடங்களில் முன்னிலையில் உள்ளது. இக்கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 23 இடங்களிலும், கேரள காங்கிரஸ் 7 இடங்களிலும் முன்னிலை பெற்றுள்ளன. ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 1 இடத்தில் வெற்றி பெற்று முன்னிலை வகிக்கிறது. அம்மாநில முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் தர்மடம் தொகுதியில் 2792 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் மொத்தமுள்ள 30 சட்டப்பேரவை தொகுதிகளில் 17 தொகுதிகளின் நிலவரம் வெளிவந்துள்ள நிலையில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி 5 இடங்களில் வெற்றி பெற்று 4 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. பிஜேபி 1 இடத்தில் வெற்றி பெற்று 1 தொகுதியில் முன்னிலை வகிக்கிறது. அஇஅதிமுக, திமுக, காங்கிரஸ் கட்சிகள் தலா 1 தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளன. 5 மாநிலங்களில் இடைத்தேர்தல் நடைபெற்ற 7 சட்டப்பேரவை தொகுதிகளில் பிஜேபி 4 இடங்களிலும், காங்கிரஸ் 2 இடங்களிலும், தேசியவாத காங்கிரஸ் 1 இடத்திலும் முன்னிலையில் உள்ளன. இதன்படி குஜராத், மகாராஷ்டிரா, நாகாலாந்து, திரிபுராவில் தலா 1 சட்டப்பேரவை தொகுதியில் பிஜேபி முன்னிலை பெற்றுள்ளது. கர்நாடகாவில் இடைத்தேர்தல் நடைபெற்ற 2 தொகுதிகளிலும் காங்கிரஸ் முன்னிலை வகிக்கின்றது. மகாராஷ்டிராவில் தேசியவாத காங்கிரஸ் சுனேத்ரா அஜித் பவார் முன்னிலை பெற்றுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தாவேகா தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. திமுக பின்தங்கியுள்ள நிலையில் அஇஅதிமுக 2வது இடத்தில் உள்ளது. தாவேகா தலைவர் திரு விஜய் பெரம்பூர், திருச்சி கிழக்கு தொகுதிகளில் தொடர்ந்து முன்னிலையில் உள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் 8000 வாக்குகள் வித்தியாசத்தில் பின்தங்கியுள்ளார். அஇஅதிமுக பொதுச்செயலாளர்

வேட்பாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் 46,000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் INR காங்கிரஸ் மீண்டும் ஆட்சி அமைக்க உள்ளது. கேரளாவில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் நிலையில் உள்ளது. அசாமில் ஆட்சியை தக்க வைத்துக் கொண்ட பிஜேபி மேற்கு வங்கத்தில் ஆட்சியை கைப்பற்றுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: கிருமிகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
1: இன்னைக்கு செம்ம வேலை, ஷோல்டர் நெக்கு கையினு பார்ட் பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா? அது என்ன 2020 பிரேக்? 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
2: நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
3: குட் ஆப்டர்நூன், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி அண்ட் ஐ ஆம் வல்சா வில்லியம்ஸ் வித் த மிட் டே நியூஸ். த ஹெட்லைன்ஸ். BJP heads for landslide victory in West Bengal, leads on 193 seats out of 293, Srinamool ahead on 95 seats. In Assam, BJP set to return to power for a third term. In Tamil Nadu, actor turned politician Vijay's party TVK delivers a super hit on debut, ruling DMK on third spot, Chief Minister MK Stalin trails. In Kerala, Congress-led UDF marches towards a clear majority to replace LDF. NDA on way to retain power in Puducherry. In assembly by-elections, BJP wins one seat each in Gujarat, Tripura and Nagaland. Early trends are now available for all four states and the Union Territory of Puducherry, which went to polls for assembly elections. Initial trends that emerged have sustained as counting rounds progress into the day. As per latest counting, the BJP has taken a surprise lead in West Bengal, while in Tamil Nadu, new entrant Tamilaga Vetrikaragam, TVK, led by actor C. Joseph Vijay, has surged ahead. Opposition AIADMK is in second position and the state's ruling DMK is trailing at third spot. In Kerala, Congress-led UDF has secured a comfortable lead, while the ruling BJP has secured a big lead in Assam. In West Bengal, the BJP is heading towards a victory as per trends available so far. Counting is taking place for 293 assembly constituencies out of a total 294. Trends are available for all 293 seats. BJP is leading in 193. Trinamool Congress is ahead in 95. CPM in 1 and others in 4. The Trinamool Congress is staring at defeat after 15 years in power in the first election after the Special Intensive Revision SIR. West Bengal Assembly has 294 seats. To form the government, a simple majority

0: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்டேன்.
1: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
2: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
3: ஆன்டிக்ல புது கலெக்ஷன்ஸ் தேடுறீங்களா? தி ஹாரிஸ் நாடா டைமண்ட்ஸ் அண்ட் ஜுவல்லரியின் பிரம்மாண்ட ஆன்டிக் நகைகளின் கண்காட்சி வரும் April 9 முதல் May 9 வரை நடைபெறுகிறது. எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ். மேலும் ஆன்டிக் நகைகளுக்கு VA-வில் 30% தள்ளுபடி. தி ஹாரிஸ் நாடா டைமண்ட்ஸ் அண்ட் ஜுவல்லரி, டத்தி ஸ்கூல் ஜங்ஷன், கோர்ட் ரோட், நாகர்கோவில்.
4: வீட்டுல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
5: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ICU அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
6: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
7: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
8: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
7: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
8: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
9: நேர்களே, இது உங்களுக்கான ரிமைண்டர். இன்று பிற்பகல் 3:05 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் வாய்வினால் ஏற்படும் நெஞ்செரிச்சல் குறித்து விளக்கம் அளிக்கிறார் குடலியல் அறுவை சிகிச்சை நிபுணர் ரெஜிஷ் செல்வகணேசன் அவர்கள். நிகழ்ச்சியை தவறாமல் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: கண்ணாடி இல்லாம ஆளி மாறி போயிட்ட?
1: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
2: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
5: Pontjesly Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
6: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontjesly Super Speciality Hospital.
7: சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் நடத்தும் இன்ஜினியர்ஸ் பில்ட் எக்ஸ்போ 2026 கட்டுமான பொருட்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்கள் கண்காட்சி May 8, 9, 10 MDV ஹால் கோட்டாரில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. விசாலமான கார் பார்க்கிங், அனுமதி இலவசம். நீங்களும் பில்ட் எக்ஸ்போ வாங்க, உங்கள் கனவு வீட்டை தரமாக கட்டி முடிங்க.

0: கேட்டு ரசித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அஇ.
1: எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
2: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
3: ஏஎம்பி ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
4: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
5: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கே பி ரோட், நாகர்கோவில்.

0: புதுப்பொலிவு.
1: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
2: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
3: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி. நேரம் இப்போது 2:31:35 திரையிசையில் இனி வருவது வில்லாட்டோ திரைப்பட பாடல்.

0: இந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
1: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் இசிஇஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
4: Ponchesley Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
5: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesley Super Speciality Hospital.
6: துறவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் இப்போது நீரிழிவு நோய்க்கான உயர்தர சிகிச்சைகள். நீரிழிவு நோய்க்கான தலை சிறந்த மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. துறவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, தூத்துக்குடி.
7: நேர்களே, இது உங்களுக்கான நினைவூட்டல். இன்று பிற்பகல் 3:10 படிப்பும் பணியும் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். நேரம் இப்போது 2:37. திரை இசையில் இனி கேட்போம் தடையற தாக்க திரைப்பட பாடல். அதற்கு முன்பாக,
0: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
1: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.

0: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையின் இப்போது நீரிழிவு நோய்க்கான உயர்தர சிகிச்சைகள். நீரிழிவு நோய்க்கான தலைசிறந்த மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, தூத்துக்குடி.
1: மாஷா பர்னிச்சர் லேண்டில்
2: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ECEMI-யுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
3: KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
4: மகளிருக்கான மகப்பேறு கால சிகிச்சைகள், கருப்பை பிரச்சனைகளுக்கு தீர்வு, நுண்துளை அறுவை சிகிச்சைகள்,
5: சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை பிரசவத்திற்கு குறைவான கட்டணம் உள்ள சிறப்பான மருத்துவமனை
4: KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.

0: பொலிவு. நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்ட?
2: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
3: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை, தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, KP ரோட் நாகர்கோவில்.

0: கேட்டது வலிமைப்பட பாடல்.
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
3: RSM சப்தகிரி பினான்சில் ஏழை எளிய மக்களின் வசதிக்காக தங்க நகை கிராமிற்கு அதிக தொகை குறைந்த வட்டியில் வழங்கப்படுகிறது. கன்னியாகுமரி கிளைகளில் RSM சப்தகிரி பினான்ஸ்.
4: Ponchesli Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
5: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesli Super Speciality Hospital.
6: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
7: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
8: 0% வட்டியில் ECEMI-யுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
7: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
9: கண்ணாடி இல்லாம ஆளி மாறி போயிட்ட?
10: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
11: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை, தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
3: RSM சப்தகிரி பினான்சில் ஏழை எளிய மக்களின் வசதிக்காக தங்க நகை கிராமிற்கு அதிக தொகை குறைந்த வட்டியில் வழங்கப்படுகிறது. கன்னியாகுமரி கிளைகளில் RSM சப்தகிரி பினான்ஸ்.
12: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் இப்போது நீரிழிவு நோய்க்கான உயர்தர சிகிச்சைகள். நீரிழிவு நோய்க்கான தலை சிறந்த மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, தூத்துக்குடி.
0: நேர்களை, நேரம் இப்போது 2:47, குமரி பண்பலை 101 திரை இசை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இனிவரும் பாடல் ஒஸ்தி திரைப்படத்திலிருந்து. அதற்கு முன்பாக,
12: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் இப்போது நீரிழிவு நோய்க்கான உயர்தர சிகிச்சைகள். நீரிழிவு நோய்க்கான தலை சிறந்த மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, தூத்துக்குடி.
3: RSM சப்தகிரி பினான்சில் ஏழை எளிய மக்களின் வசதிக்காக தங்க நகை கிராமிற்கு அதிக தொகை குறைந்த வட்டியில் வழங்கப்படுகிறது. கன்னியாகுமரி கிளைகளில் RSM சப்தகிரி பினான்ஸ்.
13: எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: நேர்களே, நேரம் இப்போது 2:51, 40 ஆயிற்றுக்கு. திரையிசையில் இணை வருவது ஜோ திரைப்பட பாடல். அதற்கு முன்பாக
3: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
4: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கே பி ரோட், நாகர்கோவில்.

நேரம் 2:55. ஆகாஷவாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டை, சேலம் மாவட்டம் ஏற்காடு ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், ராசிபுரம் 6 சென்டிமீட்டர், ஆனைமடுவு அணை ஏட்டாப்பூர் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், சேலம் மாவட்டம் காரியாக்கோவில் அணை தமம்பட்டி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், கரூர் மாவட்டம் பஞ்சப்பட்டி, சங்கரிதுர்க், மங்களாபுரம், டேனிஷ்பெட், பாப்பிரெட்டிப்பட்டி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு, ராணிப்பேட்டை மாவட்டம் மின்னல், கிருஷ்ணகிரி மாவட்டம் பரூர், திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி, திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி, சேலம் மாவட்டம் வாழப்பாடி, கள்ளக்குறிச்சி மாவட்டம் வேங்கூர், ஈரோடு மாவட்டம் சென்னிமலை, கங்கவல்லி, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துறையூர், விழுப்புரம் மாவட்டம் உகையூர், தென்பரநாடு ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. அரக்கோணம், திருவாலங்காடு, மடம்பூண்டி, ஹரூர், கரூர் பரமத்தி, திருப்பத்தூர், திருத்தணி, ஜம்புகுட்டப்பட்டி, திருப்பத்தூர், அரசூர், பட்டுக்கோட்டை, குடியாத்தம், பணப்பாக்கம், காங்கேயம், தருமபுரி ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் உட்பகுதிகளில் 3-4 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாட்டின் சில இடங்களில் அதிகளவு வெப்பநிலை 2-3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 42.7 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 21.5 டிகிரி செல்சியஸ் கரூர் பரமத்தியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.4 டிகிரி செல்சியஸ், அதிகளவு வெப்பநிலை திருவள்ளூர், நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1-4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்திருந்தது. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1-4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. மதுரை மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக குறிப்பிடத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது. சென்னை, ஈரோடு, கரூர், நாகப்பட்டினம், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1-5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. சென்னை, கடலூர், தருமபுரி, திண்டுக்கல், திருப்பத்தூர், திருவள்ளூர், ராமநாதபுரம், நீலகிரி மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 1.6-3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மதுரை மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1-5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. தெற்கு சத்தீஸ்கர் தொடங்கி குமரி கடற்பரப்பு வரை, விதர்பா முதல் குமரி கடற்பரப்பு வரை, தெலுங்கானா, ராயலசீமா, தமிழ்நாட்டின் உட்பகுதிகளை கடந்து

0: கடற்புறத்தில் 9 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை ஒன்று உருவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு. கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், கடலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் ஒரிரு இடங்களில் 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் இடிமின்னலுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. நாளை தேனி, திண்டுக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், ஈரோடு, நீலகிரி மாவட்டங்களின் ஒரிரு இடங்களில் இடிமின்னலுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. நாளை மறுநாள் 6ஆம் தேதியன்று கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர், தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். சில இடங்களில் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. வெப்பநிலை அதிக அளவு 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 34.5 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 26.4 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி.
1: வணக்கம். தேர்தல் சிறப்பு செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழல் உருவாகியுள்ளது. 108 தொகுதிகளில் முன்னிலை பெற்று தனிப்பெரும் கட்சியாக தாவேகா உருவெடுத்துள்ளது. அக்கட்சித் தலைவர் திரு விஜய் தாம் போட்டியிட்ட பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதியில் முன்னிலை வகிக்கிறார். திமுகவும் காங்கிரசும் தலா ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளன. கூடலூர் சட்டப்பேரவைத் தொகுதியில் திமுக வேட்பாளர் திரு திராவிடமணி தமக்கு அடுத்தபடியாக வந்த அஇஅதிமுக வேட்பாளர் திரு பொன் ஜெயசீலனை விட 22,833 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார். இந்த தேர்தலில் ஆளும் திமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், மாநில அமைச்சர்கள் திரு துரைமுருகன், திரு டி ஆர் வீராஜா, திரு தங்கம் தென்னரசு, திரு வெள்ளக்கோயில் சாமிநாதன், திரு மா சுப்பிரமணியன், திரு நாசர், திரு முத்துசாமி, திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, திரு தாமோ அன்பரசன் உள்ளிட்டோர் பின்தங்கியுள்ளனர். அஇஅதிமுக 51 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. கூடலூர் தொகுதியில் வெற்றி பெற்றுள்ள திமுக 56 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. பாமக 5 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 3 தொகுதிகளிலும், பிஜேபி 3 தொகுதிகளிலும், இந்திய கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலா 2 தொகுதிகளிலும், தேமுதிக, விசிக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அமமுக தலா 1 தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. தாவேகா தலைவர் திரு விஜய் பெரம்பூர் தொகுதியில் 19,100 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். திருச்சி கிழக்கு தொகுதியிலும் அவர் 13,500 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். கொளத்தூர் தொகுதியில் தாவேகா வேட்பாளர் திரு வி எஸ் பாபு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினை விட 8,048 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலை வகிக்கிறார். அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் 54,458 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் சாத்தூர் தொகுதியில் 697 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலை பெற்றுள்ளார். மேலூர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் திரு விஸ்வநாதன் தமக்கு அடுத்தபடியாக வந்த தாவேகாவைச் சேர்ந்த திரு மதுரை வீரனை விட 2,724 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார். தருமபுரி தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிட்ட திருமதி சௌமியா அன்புமணி 6,228 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். திமுக பொதுச்செயலாளர் திரு துரைமுருகன் காட்பாடி தொகுதியில் பின்தங்கியுள்ளார். அந்த தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு ராமு 7,634 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள். கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருவள்ளூர், பூந்தமல்லி, ஆவடி, மதுரவாயல், அம்பத்தூர், மாதவரம், திருவொற்றியூர், ஆர் கே நகர், பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், திருவிக நகர், எழும்பூர், ராயபுரம், ஆயிரம்விளக்கு, அண்ணாநகர், விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை, தீநகர், மயிலாப்பூர், வேளச்சேரி, சோழிங்கநல்லூர், ஆலந்தூர், ஸ்ரீபெரும்புதூர், பல்லாவரம், தாம்பரம், செங்கல்பட்டு, திருப்போரூர், உத்தரமேரூர், காஞ்சிபுரம், அரக்கோணம், சோழிங்கர், கே வி குப்பம், குடியாத்தம், ஆம்பூர், திருப்பத்தூர், ஊத்தங்கரை, பர்கூர், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, போளூர், திருக்கோவிலூர், கள்ளக்குறிச்சி, ஏற்காடு, சேலம் மேற்கு, சேலம் வடக்கு, சேலம் தெற்கு, ராசிபுரம், திருச்செங்கோடு, குமாரபாளையம், ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, மொடக்குறிச்சி, கோபிச்செட்டிப்பாளையம், அவிநாசி, திருப்பூர் வடக்கு, திருப்பூர்

0: தெற்கு பல்லடம், சூலூர், கவுண்டம்பாளையம், கோவை வடக்கு, சிங்காநல்லூர், கிணத்துக்கடவு, திண்டுக்கல், அரவக்குறிச்சி, கிருஷ்ணராயபுரம், குளித்தலை, மணப்பாறை, ஸ்ரீரங்கம், திருச்சி கிழக்கு, திருவெரும்பூர், முசிறி, துறையூர், பெரம்பலூர், கடலூர், கீழ்வேளூர், தஞ்சாவூர், கந்தர்வக்கோட்டை, அறந்தாங்கி, சிவகங்கை, மானாமதுரை, மதுரை கிழக்கு, சோழவந்தான், மதுரை வடக்கு, மதுரை தெற்கு, மதுரை மத்தி, மதுரை மேற்கு, திருப்பரங்குன்றம், உசிலம்பட்டி, பெரியகுளம், கம்பம், ராஜபாளையம், சாத்தூர், விருதுநகர், அருப்புக்கோட்டை, பரமக்குடி, தூத்துக்குடி, ஒட்டப்பிடாரம், திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, நாங்குநேரி, ராதாபுரம் மற்றும் கிள்ளியூர். அஇஅதிமுக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள்: திருத்தணி, செய்யூர், மதுராந்தகம், காஞ்சிபுரம், காட்பாடி, ஆற்காடு, அணைக்கட்டு, ஜோலார்பேட்டை, வேப்பனஹள்ளி, ஹொசூர், பாலக்கோடு, பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர், செங்கம், கீழ்பெண்ணாத்தூர், கலசப்பாக்கம், ஆரணி, செய்யாறு, மயிலம், திண்டிவனம், உளுந்தூர்பேட்டை, கங்கவல்லி, ஆத்தூர், ஓமலூர், எடப்பாடி, சங்ககிரி, சேந்தமங்கலம், தாராபுரம், காங்கேயம், பெருந்துறை, பவானி, அந்தியூர், பவானிசாகர், தொண்டாமுத்தூர், பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, பழனி, நத்தம், கரூர், லால்குடி, அரியலூர், நெய்வேலி, பன்ருட்டி, புவனகிரி, வேதாரண்யம், நன்னிலம், பேராவூரணி, விராலிமலை, ஆண்டிப்பட்டி, சிவகாசி, திருவாடானை, ஸ்ரீவைகுண்டம், சங்கரன் கோவில், ஆலங்குளம், அம்பாசமுத்திரம் மற்றும் கன்னியாகுமரி. திமுக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள்: துறைமுகம், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, ராணிப்பேட்டை, வேலூர், வந்தவாசி, வானூர், விழுப்புரம், ரிஷிவந்தியம், சங்கராபுரம், மேட்டூர், பரமத்திவேலூர், குன்னூர், மேட்டுப்பாளையம், கோவை தெற்கு, வால்பாறை, மடத்துக்குளம், ஒட்டன்சத்திரம், ஆத்தூர், நிலக்கோட்டை, வேடசந்தூர், திருச்சி மேற்கு, மன்னச்சநல்லூர், குன்னம், திட்டக்குடி, குறிஞ்சிப்பாடி, சிதம்பரம், சீர்காழி, பூம்புகார், நாகப்பட்டினம், திருவாரூர், திருவிடைமருதூர், கும்பகோணம், திருவையாறு, ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, புதுக்கோட்டை, திருமயம், ஆலங்குடி, திருப்பத்தூர், திருமங்கலம், போடி, திருச்சுழி, ராமநாதபுரம், முதுகுளத்தூர், விளாத்திக்குளம், திருச்செந்தூர், கோவில்பட்டி, வாசுதேவநல்லூர், கடையநல்லூர், தென்காசி மற்றும் நாகர்கோவில். பெண்ணாகரம், தருமபுரி, செஞ்சி, விக்கிரவாண்டி, ஜெயங்கொண்டம் தொகுதிகளில் பாமக முன்னிலை பெற்றுள்ளது. தளி மற்றும் உதகமண்டலத்தில் சாத்தூரிலும் பிஜேபி முன்னிலை வகிக்கிறது. காங்கிரஸ் மயிலாடுதுறை, குளச்சல், விளவங்கோடு ஆகிய தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திருத்துறைப்பூண்டி, ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதிகளிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பத்மநாபபுரம் தொகுதியிலும், விசிக காட்டுமன்னார்கோவில் தொகுதியிலும், தேமுதிக விருத்தாச்சலம் தொகுதியிலும், அமமுக மன்னார்குடி தொகுதியிலும் முன்னிலை பெற்றுள்ளன. சிறப்பு செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இதழோர புன்னகையாய்,
2: இதழோர புன்னகையாய்,
1: தேனோரும் பூந்தோட்டமாய்,
2: தேனோரும் பூந்தோட்டமாய்,
1: என்றும் உங்களுடன் உறவாடும்,
2: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: குமரி பண்பலை 101,
2: குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 3:06. இனி விளம்பரங்களை தொடர்ந்து வருவது நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடர்.
4: முட்டம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை,
5: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயான் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
4: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
5: பைபாஸ் அறுவை சிகிச்சை, KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
6: இயற்கையின் மனம், தீப்ஷி தேங்காய் எண்ணெய், ஒவ்வொரு துளியிலும் நலமும் ஆரோக்கியமும். தீப்ஷி தேங்காய் எண்ணெய் சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது,
7: தூய்மையின் நம்பிக்கை.
6: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
7: தொடர்புக்கு
6: தென்னை மதிப்பு கூட்டு மையம்,
7: செண்பகராமன் புதூர்,
6: செல்
7: 7305-36-5016.
8: Ponjas Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
9: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponjas Lee Super Speciality Hospital.

0: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
2: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கே பி ரோட், நாகர்கோவில்.

0: நலமாய் வாழ்வோம்.
1: வாய்வுனால் ஏற்படும் நெஞ்செரிச்சல் குறித்து விளக்குகிறார் குடலியல் அறுவை சிகிச்சை நிபுணர் ரெஜி செல்வகணேசன் அவர்கள்.
2: அதாவது நெஞ்செரிச்சல், நம்ம சாப்பிடும்போது நமக்கு வந்து கேஸ் ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறோம்ல, ஸோ அது

கேஸ் ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறோம்ல. ஸோ அதோடைய சம்மந்தமாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு வந்து உணவு குழாய் இருக்குல்ல, உணவு குழாயும் வயிறும் இறைப்பையும் சேர்ற இடத்துல நமக்கு ஒரு வால்வ் இருக்கும் நார்மலா. இந்த வால்வ் என்ன பண்ணும்னா, நம்ம சாப்பிட்ற ஆகாரம் மேல உணவு குழாயிலிருந்து இறைப்பைக்கு வர வைக்கும், ஆனா இறைப்பையிலிருந்து உணவு குழாய்க்கு அது வரவிடாது. ஆனா பல காரணங்கள்னால, மெயினா வந்து இப்ப சுகர் இருக்கிறவங்க, வண்ணம் கூடுதலா இருக்கிறவங்க, சாப்பாடு கரெக்டான சமயத்துல சாப்பிடாதவங்க, இல்ல சாப்பாடு ஒரே நேரத்துல ரொம்ப அதிகமா செய்யும், செடென்டரி லைஃப் ஸ்டைல், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்கிறவங்க என்னவாகும், அந்த வால்வ் வந்து ஓபன் ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரி வால்வ் வந்து ஓபன் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா, நமக்கு வந்து இறைப்பையில இருக்கிற ஆகாரங்கள் இல்ல ஆசிட் இது வந்து நெஞ்சுக்கு ஏறி நம்ம உணவு குழாயில வந்து படும்போது நமக்கு நெஞ்சரிச்சல் வரும். இதுதான் வந்து கேஸ்ட்ரோ ஈசோஃபிகல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் நம்ம சொல்றோம். இந்த கேஸ்ட்ரோ ஈசோஃபிகல் டிசீஸ் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், யூஸ்வலா நம்ம மருந்து எடுத்துட்டு இருப்போம், மருந்து மட்டும் எடுக்கிறது அது பத்தாது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, நம்ம வந்து மெயினா அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்து பார்த்தோம்னா, நம்ம வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்ச், நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணா மட்டும்தான் இது வந்து நம்ம வெற்றிகரமா நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும். ஸோ லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் என்னெல்லாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் கரெக்டா டைமுக்கு சாப்பிடணும். நம்ம வந்து காலையிலும் சரி, மத்தியானமும் சரி, நைட்டும் சரி, கரெக்டா ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும்.

0: உடனே படுக்கக்கூடாது. சாப்பிட்டு 3 மணி நேரம் கழிச்சு தான் நம்ம வந்து படுத்துக்கலாம். இந்த நைட் சாப்பாடு 7 மணிக்கு முன்னாடி முடிச்சிடணும். 7 மணிக்கு அப்புறம் எதுவுமே சாப்பிடக்கூடாது. எப்பவுமே வந்து ஆரோக்கியமான ஃபுட்டாகவே சாப்பிடணும். ஜங்க் ஃபுட்டு, பிளாஸ்டிக்ல இருக்கிற எந்த ஒரு ஃபுட்டுமே சாப்பிடக்கூடாது. ஆயில் அண்ட் கொழுப்பு ஆகாரங்கள் கம்மி பண்ணிக்கணும். ஸ்ட்ரெஸ், டூ மச் ஆஃப் ஸ்ட்ரெஸ் வந்து என்ன ஆகும்னா நிறைய ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணும் இறப்பையில். ஸோ அந்த மாதிரி ஆசிட் நிறைய வரும்போது ஆட்டோமேட்டிக்லி ஃபுட் வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆகி நெஞ்சுக்கு ஏறி வரும்.
1: வாய்வுனால் ஏற்படும் நெஞ்செரிச்சல் குறித்து விளக்கியவர் குடலியல் அறுவை சிகிச்சை நிபுணர் ரெஜி செல்வகணேசன் அவர்கள்.
2: எலும்பு முறிவு மருத்துவமனையின் இப்போது நீரிழிவு நோய்க்கான உயர்தர சிகிச்சைகள். நீரிழிவு நோய்க்கான தலைசிறந்த மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, தூத்துக்குடி. சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் நடத்தும் இன்ஜினியர்ஸ் பில்ட் எக்ஸ்போ 2026 கட்டுமான பொருட்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்கள் கண்காட்சி மே 8, 9, 10 MDV ஹால் கோட்டாரில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. விசாலமான கார் பார்க்கிங், அனுமதி இலவசம். நீங்களும் பில்ட் எக்ஸ்போ வாங்க, உங்கள் கனவு வீட்டை தரமாக கட்டி முடிங்க.
3: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்ட?
4: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
5: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை, தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
6: நேரம் 3:12. பண்பலை 101 இனி நாம் கேட்கலாம்.
7: படிப்பும் பணியும்

வணக்கம் நேயர்களே, நம்மளோட வாழ்வை பதிவு செய்யணும் அப்படின்னா அதற்காக ஒரு லட்சியம் இருக்கணும். அந்த லட்சியத்தை அடைய துணிவும் வேணும். இந்த சிந்தனை துளிகளோட இன்றைய படிப்பு மணியம் நிகழ்ச்சிக்குள்ள போலாமா?

படிப்பிற்கான பகுதியில் இன்று மாஸ்டர் ஆஃப் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். இது ஒரு 2 வருட முதுநிலை பட்டப்படிப்பு. இந்த முதுநிலை பட்டப்படிப்பை படிப்பதற்கு இளநிலை பட்டப்படிப்பில் MBBS, BDS, BAMS, BHMS, BSc, BBA இதில் ஏதாவது ஒரு இளநிலை பட்டப்படிப்பில் குறைந்தது 50% மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றுக்க வேண்டும். இந்த பட்டப்படிப்பை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேட்டர், அசிஸ்டன்ட் மேனேஜர், கன்சல்டன்ட், ஃப்ளோர் மேனேஜர், குவாலிட்டி மேனேஜர் போன்ற பல்வேறு பணிகளுக்கு போகலாம்.

0: மீண்டும் இது போன்ற புதியதொரு படிப்புடன் அடுத்த வார நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர்கள்
1: ஜி எம் தர்ஷினி,
0: டி அனுஷா ஷாஜி. நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்னா.
2: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
3: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
4: மாஷா பர்னிச்சர் லேண்டில்
5: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
4: 0% வட்டியில் ECEMI-உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
5: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
6: Ponchesli Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
7: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesli Super Speciality Hospital.
8: RSM சப்தகிரி பினான்சில் ஏழை எளிய மக்களின் வசதிக்காக தங்க நகை கிராமிற்கு அதிக தொகை குறைந்த வட்டியில் வழங்கப்படுகிறது. கன்னியாகுமரி கிளைகளில் RSM சப்தகிரி பினான்ஸ்.
9: எஸ் நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை.

0: செக் குறைந்த செலவில் எஸ் எஸ் நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
1: தேமதுர தமிழோடு
2: தென்பாண்டி இசையோடு
1: தேனிசை சாரலில் நனைய வைப்பது
2: குமரி பண்பலை 101.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் 3:25. ஆரம்பமாகிறது தேநீர் நேரம். திரைசை கேட்கலாம்.

0: டைம் படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டோம்.
1: கண்ணாடி இல்லாம ஆளி மாறி போயிட்டேன்.
2: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
3: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
4: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
5: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
4: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
5: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி, நாகர்கோவில்.
6: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
7: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
8: புனித ஜோசப் சட்ட கல்லூரி, குமாரபுரம், ஆரல்வாய் மொழி.
9: போன் 8925938618.
10: தாய்மை அடைவதற்கும் கருவில் உள்ள குழந்தையின் பாதுகாப்பிற்கும் ஒரே இடத்தில் தீர்வு. ஸ்பிரிங் ஃபர்டிலிட்டி அண்ட் ஃபீட்டல் மெடிசின் சென்டர், ஒழுங்கேசேரி, நாகர்கோவில். 8870711511.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101. இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: கேட்ட பாடல் லேசா லேசா திரைப்படத்திலிருந்து.
1: துறவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையின் இப்போது நீரிழிவு நோய்க்கான உயர்தர சிகிச்சைகள். நீரிழிவு நோய்க்கான தலை சிறந்த மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. துறவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, தூத்துக்குடி.
2: அதிக ருசி கொண்டது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு.
3: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ பவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
4: தி ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கே பி ரோட், நாகர்கோவில்.

0: சொற்பொழிவு. நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
2: திரைசையில் இனி மஞ்சப்பை படப்பாடல்.

0: கேஎம்எம்சி ஹாஸ்பிடல் முட்டம்.
1: மகளிருக்கான மகப்பேறுகால சிகிச்சைகள், கருப்பை பிரச்சனைகளுக்கு தீர்வு, நுண்துளை அறுவை சிகிச்சைகள்,
2: சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை பிரசவத்திற்கு குறைவான கட்டணம் உள்ள சிறப்பான மருத்துவமனை
1: கேஎம்எம்சி ஹாஸ்பிடல் முட்டம்.
3: கேஎம்சி ஃபர்னிச்சர்ஸ், கேஎம்சி
4: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
5: ஏஎம்பி ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
6: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
7: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியூ அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
8: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
0: கல்விச் சேவையில் 17 ஆண்டை நோக்கி பயணிக்கும் கோட்டாறு மறை மாவட்டத்திற்கு சொந்தமான
9: சென்ட் ஜான்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அம்மாண்டி விளை.
0: எமது கல்லூரி மாணவர்கள் இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் நல்ல வேலையில் பணிபுரிகிறார்கள்.
9: அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், பசுமை வளாகத்தோடு சிறப்பான உட்கட்டமைப்புகள்,
0: கல்வி உதவித்தொகை, வேலை வாய்ப்பிற்கான வளாக நேர்முக தேர்வு, கல்லூரி பேருந்து வசதி.
9: விளையாட்டு துறையில் சிறந்து விளங்கும் எங்கள் கல்லூரியின் பாடப்பிரிவுகள் இளங்கலையில்
0: இங்கிலீஷ், மேத்தமேட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ்,
9: கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், காமர்ஸ்,
0: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி,
9: மைக்ரோபயாலஜி, விஷுவல் கம்யூனிகேஷன், கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப்,
0: முதுகலையில் இங்கிலீஷ், மேத்தமேட்டிக்ஸ்,
9: கம்ப்யூட்டர் சயின்ஸ், காமர்ஸ், பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியின் எம்பிஏ வீக்கெண்ட் வகுப்புகள், முனைவர் பட்டத்தில்
0: இங்கிலீஷ், காமர்ஸ்.
9: இத்தனை சிறப்பம்சங்களை கொண்ட அம்மாண்டி விளை புனித ஜான்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சேருங்கள், பயன்பெறுங்கள்.
10: Ponchesley Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
11: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesley Super Speciality Hospital.

0: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்டேன்.
1: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
2: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
3: சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் நடத்தும் இன்ஜினியர்ஸ் பில்ட் எக்ஸ்போ 2026 கட்டுமான பொருட்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்கள் கண்காட்சி மே 8, 9, 10 MDV ஹால் கோட்டாரில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. விசாலமான கார் பார்க்கிங், அனுமதி இலவசம். நீங்களும் பில்ட் எக்ஸ்போ வாங்க, உங்கள் கனவு வீட்டை தரமாக கட்டி முடிங்க.
4: பக்கவாதம் மற்றும் முதுகு தண்டுவட பாதிப்பினால் நடக்க இயலாதவர்களை நடக்க வைக்கவும்
5: குமரி மாவட்டத்தில் முதல் முறையாக சர்க்கரை நோய் பாதிப்பினால் வரும் கை கால் மரத்து போதல் மற்றும் காந்தல் இவற்றில் இருந்து மீண்டு வர உதவும்
4: நியூரோ மொபிலைசேஷன் மற்றும் போடியாட்ரி மூவ்மெண்ட் தெரபி சிகிச்சை பெறவும் ஓர் அரிய வாய்ப்பு.
5: இம்மாதம் முழுவதும் நியூரோ மூவ்மெண்ட் ரீஹாப் மருத்துவ முகாம்
4: தடிக்காரன் கோணம் AJ நியூரோ ரீஹாப் சென்டரில் நடைபெறுகிறது. போன் 9442077704.
5: AJ நியூரோ ரீஹாப் சென்டர், தடிக்காரன் கோணம்.
6: ஆன்டிக்ல புது கலெக்ஷன்ஸ் தேடுறீங்களா? தி ஹாரிஸ் நாடா டைமண்ட்ஸ் அண்ட் ஜுவல்லரியின் பிரம்மாண்ட ஆன்டிக் நகைகளின் கண்காட்சி வரும் April 9 முதல் May 9 வரை நடைபெறுகிறது. எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ். மேலும் ஆன்டிக் நகைகளுக்கு VA-வில் 30% தள்ளுபடி. தி ஹாரிஸ் நாடா டைமண்ட்ஸ் அண்ட் ஜுவல்லரி, டத்தி ஸ்கூல் ஜங்ஷன், கோர்ட் ரோட், நாகர்கோவில்.
7: நேர்களை இன்றிரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சி, இதில்

உழவருக்கு ஒரு சிந்தனை. பசுமாடு வளர்ப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கட்டிமாங்கோடு சி சரண்யா அவர்கள். நொடிகளில் சில நுட்பங்கள், புதிய நெல் ரகங்கள், தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர் லதா அவர்கள். நிகழ்ச்சி கேட்க தவறாதீர்கள்.

0: கோடம்பாக்கம்.
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.

நேயர்கள் இதுவரை கேட்டு நிறைவு பெற்ற இந்நிகழ்ச்சி தேநீர் நேரம். திரை இசை கேட்டு ரசித்தோம். நேரம் இப்போது 4 மணியை தொட இருக்கிறது. இன்னும் சில நொடிகளில் நாம் கேட்க இருப்பது செய்திச் சுருக்கம் சென்னையிலிருந்து.

நிறைவை சந்தித்துள்ளது. 234 உறுப்பினர்களை கொண்ட தமிழக சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் 5 தொகுதிகளில் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. 229 தொகுதிகளில் முன்னணி நிலவரங்கள் தெரியவந்துள்ளன. அண்ணாநகர், தஞ்சாவூர் தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள தாவேக்கர் 105 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. திமுக 3 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. அக்கட்சியைச் சேர்ந்த திரு திராவிடமணி கூடலூர் தொகுதியிலும், திரு ராஜு குன்னூர் தொகுதியிலும், திரு சுதாகர் வால்பாறையிலும் வெற்றி பெற்றனர். மேலூர் சட்டப்பேரவை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் திரு விஸ்வநாதன் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தவிக தலைவர் திரு விஜய் தாம் போட்டியிட்ட பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறார். முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், மாநில அமைச்சர்கள் திரு துரைமுருகன், திரு டி ஆர் பி ராஜா, திரு தங்கம் தென்னரசு, திரு வெள்ளக்கோவில் சாமிநாதன், திரு மா சுப்பிரமணியன், திரு நாசர், திரு முத்துசாமி, திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, திரு தாமோ அன்பரசன் உள்ளிட்டோர் பின்தங்கியுள்ளனர். திமுக 57 தொகுதிகளிலும், அஇஅதிமுக 50 தொகுதிகளிலும் முன்னிலை வகிக்கின்றன. பாமக 5 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 4 தொகுதிகளிலும், பிஜேபி 3 தொகுதிகளிலும், பிசிக இந்திய கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலா 2 தொகுதிகளிலும், தேமுதிக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அமமுக தலா 1 தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. கொளத்தூர் தொகுதியில் தவிக வேட்பாளர் திரு வி எஸ் பாபு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினை விட 7544 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலை வகிக்கிறார். அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் 78,058 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் சாத்தூர் தொகுதியில் 800 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். தருமபுரி தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிட்ட திருமதி சௌமியா அன்புமணி 15,176 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். திமுக பொதுச்செயலாளர் திரு துரைமுருகன் காட்பாடி தொகுதியில் பின்தங்கியுள்ளார். அந்த தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு ராமு 1,313 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். தவிக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள். கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருவள்ளூர், பூந்தமல்லி, ஆவடி, மதுரவாயல், அம்பத்தூர், மாதவரம், திருவொற்றியூர், ஆர் கே நகர், பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், திருவிக நகர், எழும்பூர், ராயபுரம், ஆயிரம்விளக்கு, அண்ணாநகர், விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை, டி நகர், மயிலாப்பூர், வேளச்சேரி, சோழிங்கநல்லூர், ஆலந்தூர், ஸ்ரீபெரும்புதூர், பல்லாவரம், தாம்பரம், செங்கல்பட்டு, திருப்போரூர், உத்திரமேரூர், காஞ்சிபுரம், அரக்கோணம், ஷோளிங்கர், வேலூர், கேவிக்குப்பம், குடியாத்தம், ஆம்பூர், திருப்பத்தூர், ஊத்தங்கரை, பர்கூர், கிருஷ்ணகிரி, போளூர், திருக்கோவிலூர், கள்ளக்குறிச்சி, ஏற்காடு, சேலம் மேற்கு, சேலம் வடக்கு, சேலம் தெற்கு, வீரபாண்டி, ராசிபுரம், நாமக்கல், திருச்செங்கோடு, குமாரபாளையம், ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, மொடக்குறிச்சி, கோபிச்செட்டிப்பாளையம், பவானிசாகர், மேட்டுப்பாளையம், அவிநாசி, திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு, பல்லடம், சூலூர், கவுண்டம்பாளையம், கோவை வடக்கு, சிங்காநல்லூர், கிணத்துக்கடவு, கிருஷ்ணராயபுரம், குளித்தலை, மணப்பாறை, ஸ்ரீரங்கம், திருச்சி கிழக்கு, திருவெரும்பூர், முசிறி, துறையூர், பெரம்பலூர், கடலூர், கீழ்வேளூர், கந்தர்வக்கோட்டை, அறந்தாங்கி, காரைக்குடி, சிவகங்கை, மானாமதுரை, மதுரை கிழக்கு, சோழவந்தான், மதுரை வடக்கு, மதுரை தெற்கு, மதுரை மத்தி, மதுரை மேற்கு, திருப்பரங்குன்றம், உசிலம்பட்டி, பெரியகுளம், கம்பம், ராஜபாளையம், சிவகாசி, விருதுநகர், அருப்புக்கோட்டை, திருவாடானை, தூத்துக்குடி, ஒட்டப்பிடாரம், திருநெல்வேலி, நாங்குநேரி மற்றும் ராதாபுரம். அஇஅதிமுக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள். திருத்தணி, செய்யூர், மதுராந்தகம், காட்பாடி, ஆற்காடு, அணைக்கட்டு, ஜோலார்பேட்டை, ஹொசூர், பாலக்கோடு, பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர், செங்கம், கீழ்பெண்ணாத்தூர், கலசப்பாக்கம், ஆரணி, செய்யாறு, மயிலம், கங்கவல்லி, ஆத்தூர், ஓமலூர், எடப்பாடி, சங்ககிரி, சேந்தமங்கலம், தாராபுரம், காங்கேயம், பெருந்துறை, பவானி, அந்தியூர், தொண்டாமுத்தூர், உடுமலைப்பேட்டை, பழனி, நத்தம், கரூர், லால்குடி, அரியலூர், நெய்வேலி, பன்ருட்டி, புவனகிரி, வேதாரண்யம், நன்னிலம், பேராவூரணி, விராலிமலை, ஸ்ரீவைகுண்டம், சங்கரன்கோவில், அம்பாசமுத்திரம் மற்றும் கன்னியாகுமரி. திமுக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள். துறைமுகம், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, ராணிப்பேட்டை, வேப்பனஹள்ளி, திருவண்ணாமலை, வந்தவாசி, வானூர், விழுப்புரம், உளுந்தூர்பேட்டை, ரிஷிவந்தியம், சங்கராபுரம், பரமத்தி வேலூர், கோவை தெற்கு, பொள்ளாச்சி, மடத்துக்குளம், ஒட்டன்சத்திரம், ஆத்தூர், நிலக்கோட்டை, திண்டுக்கல், வேடசந்தூர், அரவக்குறிச்சி, திருச்சி மேற்கு, மண்ணச்சநல்லூர், குன்னம், திட்டக்குடி, குறிஞ்சிப்பாடி, சிதம்பரம், சீர்காழி, பூம்புகார், நாகப்பட்டினம், திருவாரூர், திருவிடைமருதூர், கும்பகோணம், திருவையாறு, ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, புதுக்கோட்டை, திருமயம், ஆலங்குடி, திருப்பத்தூர்,
திருமங்கலம், ஆண்டிப்பட்டி, போடி, திருச்சூர்

சிறப்பு செய்திகள். வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழல் உருவாகியுள்ளது. தாவேக தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. ஆளும் திமுக பெரும்

தூத்துக்குடி, பரமக்குடி, ராமநாதபுரம், முதுகுளத்தூர், விளாத்திக்குளம், திருச்செந்தூர், கோவில்பட்டி, வாசுதேவநல்லூர், கடையநல்லூர், தென்காசி, ஆலங்குளம், பாளையங்கோட்டை மற்றும் நாகர்கோவில். பெண்ணாகரம், தருமபுரி, செஞ்சி, ஜெயங்கொண்டம் தொகுதிகளில் பாமக முன்னிலை பெற்றுள்ளது. சாத்தூர் மற்றும் உதகமண்டலத்தில் பிஜேபி முன்னிலை வகிக்கிறது. காங்கிரஸ், மயிலாடுதுறை, குளச்சல், விளவங்கோடு, கிள்ளியூர் ஆகிய தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திருத்துறைப்பூண்டி, ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதிகளிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பத்மநாபபுரம் தொகுதியிலும், பிசிக காட்டுமன்னார் கோயில் தொகுதியிலும், தேமுதிக விருதாச்சலம் தொகுதியிலும், அமமுக மன்னார்குடி தொகுதியிலும் முன்னிலை பெற்றுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: செந்தமிழ் சொல்லெடுத்து
1: பைந்தமிழ் பாட்டிசைத்து
0: பாங்குடன் பவனி வந்து
1: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
0: உங்கள் குமரிப்பண்பலை 101.
2: நேரம் 4:06. ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. கேட்கலாம் திரையிசை. திரையிசையில் முதலில் வருவது தேரே இஸ்க்மேன் திரைப்பட பாடல்.

0: எஸ் நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். எஸ் எஸ் நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில். தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை. மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
1: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
2: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, KP ரோட், நாகர்கோவில்.
3: நேரம் இப்போது 4:13. குமரி பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் திரை இசை. விளம்பரத்தை தொடர்ந்து வருவது எல்லோ திரைப்பட பாடல்.
0: மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, தூத்துக்குடி.

0: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்டேன்.
1: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
2: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
3: நேரம் இப்போது 4:18. குமரி பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் திரை இசை. விளம்பரத்தை தொடர்ந்து வருவது மாஸ்க் திரைப்பட பாடல்.
4: Pondicherry Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
5: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட Angiogram, Angioplasty, Open Heart Surgery, Pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pondicherry Super Speciality Hospital.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: நேர்களே, நம் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 உழவர் உலகம். இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. பசுமாடு வளர்ப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கட்டிமாங்கோடு சி சரண்யா அவர்கள். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள், புதிய நெல் ரகங்கள் தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆ லதா அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள் நேர்களே. நான்கு மணி 21 நிமிடத்தில் குமரி பண்பலை 101 திரை இசையில் கேட்க இருப்பது அங்கமாள் திரைப்பட பாடல்.

நேரம் இப்போது 4:26. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. திரை இசையை நிறைவு செய்ய வருவது அறாமலே திரைப்பட பாடல்.

குமரி பண்பலை 101 இதுவரை திரை இசை கேட்டு ரசித்தோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் மாலை 4:30. கேட்கலாம் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி.

तेरी बढ़िया बना

வணக்கம். தேர்தல் சிறப்பு செய்திகள் வாசிப்பவர் ஷாமலா. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழல் உருவாகியுள்ளது. தவேக தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. ஆளும் திமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. 234 உறுப்பினர்களை கொண்ட தமிழக சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் 15 தொகுதிகளுக்கு முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. 219 தொகுதிகளில் முன்னணி நிலவரங்கள் தெரியவந்துள்ளன. அண்ணாநகர், திருவிக நகர், கோபிச்செட்டிப்பாளையம், தஞ்சாவூர், ஸ்ரீவைகுண்டம், திருநெல்வேலி, ராதாபுரம் மற்றும் நாங்குநேரி தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள தவேக 101 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. திமுக 6 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. அக்கட்சியைச் சேர்ந்த திரு திராவிடமணி கூடலூர் தொகுதியிலும், திரு ராஜு குன்னூர் தொகுதியிலும், திரு சுதாகர் வால்பாறையிலும், பாளையங்கோட்டை தொகுதியில் திரு அப்துல் வஹாபும், உடுமலைப்பேட்டை தொகுதியில் திரு ஜெயக்குமாரும், திருச்சி மேற்கு தொகுதியில் திரு கே என் நேருவும் வெற்றி பெற்றனர். மேலூர் சட்டப்பேரவை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் திரு விஸ்வநாதன் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தவேக தலைவர் திரு விஜய் தாம் போட்டியிட்ட பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதியில் முன்னிலை வகிக்கிறார். திமுக 53 தொகுதிகளிலும், அஇஅதிமுக 44 தொகுதிகளிலும் முன்னிலை வகிக்கின்றன. பாமக 5 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 4 தொகுதிகளிலும், பிஜேபி 3 தொகுதிகளிலும், விசிக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலா 2 தொகுதிகளிலும், தேமுதிக, அமமுக தலா 1 தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. கொளத்தூர் தொகுதியில் தவேக வேட்பாளர் திரு வி எஸ் பாபு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினை விட 8539 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலை வகிக்கிறார். அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் 90,278 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் சாத்தூர் தொகுதியில் 741 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். தருமபுரி தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிட்ட திருமதி சௌமியா அன்புமணி 17,366 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். திமுக பொதுச்செயலாளரும் அமைச்சருமான திரு துரைமுருகன் காட்பாடி தொகுதியில் பின்தங்கியுள்ளார். அந்த தொகுதியில் தவேக வேட்பாளர் திரு சுதாகர் முன்னிலை பெற்றுள்ளார். தவேக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள். கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருவள்ளூர், பூந்தமல்லி, ஆவடி, மதுரவாயல், அம்பத்தூர், மாதவரம், திருவொற்றியூர், ஆர் கே நகர், பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், எழும்பூர், ராயபுரம், ஆயிரம்விளக்கு, விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை, தீநகர், மயிலாப்பூர், வேளச்சேரி, சோழிங்கநல்லூர், ஆலந்தூர், ஸ்ரீபெரும்புதூர், பல்லாவரம், தாம்பரம், செங்கல்பட்டு, திருப்போரூர், உத்தரமேரூர், காஞ்சிபுரம், அரக்கோணம், காட்பாடி, ராணிப்பேட்டை, வேலூர், கே வி குப்பம், குடியாத்தம், திருப்பத்தூர், ஊத்தங்கரை, பர்கூர், கிருஷ்ணகிரி, பெண்ணாகரம், போளூர், திருக்கோவிலூர், கள்ளக்குறிச்சி, ஏற்காடு, சேலம் மேற்கு, சேலம் வடக்கு, சேலம் தெற்கு, வீரபாண்டி, ராசிபுரம், சேந்தமங்கலம், நாமக்கல், திருச்செங்கோடு, குமாரபாளையம், ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, மொடக்குறிச்சி, பவானிசாகர், மேட்டுப்பாளையம், அவிநாசி, திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு, பல்லடம், சூலூர், கவுண்டம்பாளையம், கோவை வடக்கு, சிங்காநல்லூர், கிணத்துக்கடவு, நிலக்கோட்டை, கிருஷ்ணராயபுரம், குளித்தலை, மணப்பாறை, ஸ்ரீரங்கம், திருச்சி கிழக்கு, திருவெரும்பூர், முசிறி, துறையூர், பெரம்பலூர், கடலூர், கந்தர்வக்கோட்டை, அறந்தாங்கி, காரைக்குடி, சிவகங்கை, மானாமதுரை, மதுரை கிழக்கு, சோழவந்தான், மதுரை வடக்கு, மதுரை தெற்கு, மதுரை மத்தி, மதுரை மேற்கு, திருப்பரங்குன்றம், முஸ்லம்பட்டி, பெரியகுளம், கம்பம், ராஜபாளையம், சிவகாசி, விருதுநகர், அருப்புக்கோட்டை, திருவாடானை, தூத்துக்குடி மற்றும் ஒட்டப்பிடாரம். அஇஅதிமுக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள். திருத்தணி, செய்யூர், மதுராந்தகம், ஆற்காடு, அணைக்கட்டு, ஜோலார்பேட்டை, ஹொசூர், பாலக்கோடு, பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர், செங்கம், கீழ்பண்ணாத்தூர், கலசப்பாக்கம், ஆரணி, செய்யாறு, மயிலம், உளுந்தூர்பேட்டை, கங்கவல்லி, ஆத்தூர், ஓமலூர், எடப்பாடி, சங்ககிரி, தாராபுரம், காங்கேயம், பெருந்துறை, பவானி, அந்தியூர், தொண்டாமுத்தூர், பழனி, நத்தம், கரூர், லால்குடி, அரியலூர், நெய்வேலி, பன்ருட்டி, புவனகிரி, வேதாரண்யம், நன்னிலம், விராலிமலை, திருமயம், சங்கரன்கோவில், அம்பாசமுத்திரம் மற்றும் கன்னியாகுமரி. திமுக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள். துறைமுகம், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, ஆம்பூர், வேப்பனஹள்ளி, திருவண்ணாமலை, வந்தவாசி, வானூர், விழுப்புரம், ரிஷிவந்தியம், சங்கராபுரம், பரமத்திவேலூர், கோவை தெற்கு, பொள்ளாச்சி, மடத்துக்குளம், ஒட்டன்சத்திரம், ஆத்தூர், திண்டுக்கல், வேடசந்தூர், அரவக்குறிச்சி, மன்னச்சநல்லூர், குன்னம், திட்டக்குடி, குறிஞ்சிப்பாடி, சிதம்பரம், சீர்காழி, பூம்புகார், நாகப்பட்டினம்

0: பட்டணம், திருவாரூர், திருவிடைமருதூர், கும்பகோணம், திருவையாறு, ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, பேராவூரணி, புதுக்கோட்டை, ஆலங்குடி, திருப்பத்தூர், திருமங்கலம், ஆண்டிப்பட்டி, போடி, அருப்புக்கோட்டை, திருச்சுழி, பரமக்குடி, ராமநாதபுரம், முதுகுளத்தூர், விளாத்திக்குளம், திருச்செந்தூர், கோவில்பட்டி, வாசுதேவநல்லூர், கடையநல்லூர், தென்காசி, ஆலங்குளம் மற்றும் நாகர்கோவில், சோளிங்கர், தருமபுரி, செஞ்சி, ஜெயங்கொண்டம், விக்கிரவாண்டி தொகுதிகளில் பாமக முன்னிலை பெற்றுள்ளது. சாத்தூர், தளி மற்றும் உதகமண்டலத்தில் பிஜேபி முன்னிலை வகிக்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குளுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: நேரம் மாலை 5:05. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 ஆரம்பமாகிறது. முல்லைச்சரம் திரை இசை. முல்லைச்சரத்தில் முதலில் வருவது ஊட்டி வரை உறவு திரைப்பட பாடல்.
4: தேடினேன் வந்தது, நாடினேன் தந்தது,

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: நேரம் இப்போது 5:11. குமரிப்பண்மலை 101 இது முல்லைச்சரம் திரை இசை. திரை இசையில் இனி வருவது காயத்ரி திரைப்பட பாடல்.

0: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையின் இப்போது நீரிழிவு நோய்க்கான உயர்தர சிகிச்சைகள். நீரிழிவு நோய்க்கான தலை சிறந்த மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, தூத்துக்குடி.
1: ஐந்து மணி 14 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம் ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 முல்லைச்சரம் திரை இசையில். முல்லைச்சரத்தில் இனி வருவது அன்புக்கு நான் அடிமை திரைப்பட பாடல்.

நேயர்களே, நம் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 உழவர் உலகம். இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. பசுமாடு வளர்ப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கட்டிமாங்கோடு சி சரண்யா அவர்கள். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள், புதிய நெல் ரகங்கள் தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆ லதா அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள் நேர்களே. நேரம் இப்போது 5:19. குமரி பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் முல்லைச்சரம் திரை இசை. இனி வருவது மங்கை ஒரு கங்கை திரைப்பட பாடல். சரி.

இது ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 முல்லைச்சரம் திரு இசை. திரை இசையில் தொடர்ந்து வருவது காதலர் தினம் திரைப்பட பாடல்.

நேரம் இப்போது 5:32. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. முல்லைச்சரத்தில் இனி வருவது கோடாம்பாக்கம் திரைப்பட பாடல்.

5:37 இணைந்திருக்கிறோம் குமரி பண்பலை 101 முல்லைச்சரம் நிகழ்ச்சியில். இனி வருவது மான் கராத்தே திரைப்பட பாடல்.

நேர்களே, நம் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, பசுமாடு வளர்ப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கட்டிமாங்கோடு சி சரண்யா அவர்கள். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள், புதிய நெல் ரகங்கள் தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆ லதா அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள் நேர்களே. நேரம் இப்போது 5:43. குமரி பண்பலையின் 101 முல்லைச்சரம். முல்லைச்சரம் திரை இசையில் இனி வருவது வந்தான் வென்றான் திரைப்பட பாடல்.

நேரம் இப்போது 5:48. இப்போது கேட்கலாம் 144 திரைப்பட பாடலை முல்லைச்சரம் நிகழ்ச்சியில்.

0: குமரிப்பண்பலை 101 இதுவரை கேட்டு ரசித்தோம் முல்லைச்சரம் திரை இசை.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரிப்பண்பலை 101.
0: நேரம் 6 மணி. ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரிப்பண்பலை 101. நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்,
2: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
3: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.

6:45 திரைசை, இரவு 7 மணிக்கு திரைசை, 7:10 நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் என் செல்வன் ஜெபராஜ் அவர்கள். 7:25 திரைசை, 7:30 உழவர் உலகம். இதில் உழவருக்கு ஒரு சிந்தனை. பசுமாடு வளர்ப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கட்டிமாங்கோடு சி சரண்யா அவர்கள். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள், புதிய நெல் ரகங்கள் தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் அ லதா அவர்கள்.

0: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: ஆர்எஸ்எம் சப்தகிரி பினான்சில் ஏழை எளிய மக்களின் வசதிக்காக தங்க நகை கிராமிற்கு அதிக தொகை குறைந்த வட்டியில் வழங்கப்படுகிறது. கன்னியாகுமரி கிளைகளில் ஆர்எஸ்எம் சப்தகிரி பினான்ஸ்.
2: நிகழ்ச்சி நிரல் இன்று மாலை 6:10 சேவை செய்திகள், 6:15 6:20

0: இன்றிரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை 8:05-க்கும் 8:30-க்கும் 9:15-க்கும் 9:30-க்கும் திரைசை. இரவு 10:05-க்கு நிலாமுற்றம் திரைசை. 11 மணிக்கு மனசு மயங்கும் திரைசை. நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை மணி 4:56 வரை நிலைய ஒளிபரப்பி பராமரிப்பு பணிகள் காரணமாக ஒளிபரப்பு இராது. நாளை அதிகாலை மணி 4:56 முதல் 5:54 வரை மங்கள நாதம். நாளை காலை 6:02 நிகழ்ச்சி நிரல், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, 6:15 குரல் அமுதம், 6:55 திரை இசை, காலை 7 மணிக்கு வட்டார செய்திகள், 7:05 திரை இசை, 7:10 அரும்புகளின் குறும்புகள், காலை 7:25 சேவை செய்திகள், 7:30 இன்றைய குறுஞ்செய்தி, 7:35 தென்குமரி தேனலை திரை இசை. செய்தி சுருக்கம் ஒளிபரப்பாகும் நேரங்கள் காலை 8 மணி, 9 மணி, 10 மணி, முற்பகல் 11 மணி, பிற்பகல் 3 மணி, மாலை 4 மணி, 5 மணி, இரவு 10 மணி. காலை 8:02 தொடரும் தென்குமரி தேனலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விவரம், அணைகளின் நீர்மட்ட விவரம், திரை இசை ஆகியன கேட்கலாம். நாளை காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி, தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸ், 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி படைப்பு காரைக்கால் வானொலி நிலையம், காலை 9:02 வசந்த அழைப்பு திரை இசை, 10:02 சொல்லாடல் திரை இசை, 10:30 என்றும் இளமை கனிந்த வாழ்வின் அனுபவங்கள், நாகர்கோவில் சில்வி ஸ்டார் கல்யாஸ் அவர்களுடன் நேர்முகம், 10:45 திரை இசை. நாளை முற்பகல் 11:02 குமரி பண்பலையுடன் திரை இசை. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: Good evening. This is Akashvani, the news read by Saira Mujtaba. Initial trends that emerged in counting of votes for all four states and a union territory have sustained as counting rounds progress into the day. BJP is headed for a landslide victory in West Bengal Assembly elections, whereas the ruling dispensations are set to return in Assam and Puducherry. In Tamil Nadu, actor-turned-politician Vijay's party TVK is poised to deliver a super hit on debut. In Kerala, Congress-led UDF is marching towards a clear majority to replace LDF. In assembly by-elections, BJP has won a seat each in Gujarat, Tripura and Nagaland, while Congress has won a seat in Karnataka. In West Bengal, out of a total of 293 assembly seats, results have been declared for 61 constituencies so far. BJP has bagged 48 seats, while Trinamool Congress has won 13 seats. As per the trends available so far, for 232 seats, BJP is leading in 153, while Trinamool Congress is ahead in 73. CPM in 1, Congress in 2, and others in 3. Ruling BJP appears all set to retain power in Assam, securing a historic third successive term. Out of a total of 126 assembly seats, results have been declared for 86 constituencies so far. BJP has bagged 62 seats, while its ally, Homgona Parikar,

0: ஆனந்தத்தின் நிறைவாக
1: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
0: குமரி பண்பலை 101.
2: நேரம் 6:10. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. சேவை செய்திகள். ஸ்ரீ பன்னிவாகம் அருள்மிகு மகாதேவர் திருக்கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் நாளை காலை 8 மணிக்கு மிருத்யுஞ்சய ஹோமம், காலை 10 மணிக்கு 108 சங்கு பூஜை, 10:30 நாகர் வழிபாடு, மதியம் 12 மணிக்கு தீபாராதனை, மாலை 5 மணிக்கு சிறப்பு பூஜை மற்றும் தீபாராதனை, 5:30 சுவாமி எழுந்தருளல். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் வட்டம் செட்டியார் 10 அருள்மிகு 5 வீட்டு சுவாமி திருக்கோவில் சித்திரை பூஜை பெருந்திருவிழாவில் நாளை காலை 7:30 முதல் இரவு 10 மணி வரை முழு நேர சிறப்பு பூஜை. பைங்குளம் கூட்டாலுமூடு அருள்மிகு பத்ரேஸ்வரி தேவஸ்தான சித்திரை திருவிழாவில் நாளை மாலை 5:15 புஷ்பாபிஷேகம், மாலை 6:30 தீபாராதனை, இரவு 9 மணிக்கு அம்மன் பவனி. புலவர் விலை அருள் தரும் தேவி ஸ்ரீ முத்தாரம்மன் திருக்கோவில் சித்திரை கொட விழா மற்றும் சித்ரா பௌர்ணமி விழாவில் நாளை பகல் 1 மணிக்கு உச்சகால பூஜை, மாலை 4 மணிக்கு மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பூஜை, மாலை 5 மணிக்கு ஒழுகுனசேரி ஆற்றிலிருந்து கோவில் நோக்கி அம்பாள் யானையில் பவனி வருதல். வல்லம்குமார விளை அருள்மிகு ஸ்ரீ முத்தாரம்மன் திருக்கோவில் வருஷாபிஷேகம் மற்றும் சித்திரை கொடை விழாவில் நாளை பகல் 12 மணிக்கு உச்சினி மகாளி அம்மன் கும்ப அலங்கார தீபாராதனை, தொடர்ந்து முளைப்பாரி எடுத்து அம்மன் வீதி உலா, இரவு 8 மணிக்கு தீபாராதனை. மேலச்சங்கரன்குழி ஸ்ரீமன் நாராயணசுவாமி திருக்கோவில் அருள்மிகு முத்தாரம்மன் திருக்கோவில் ஜீரணோத்தரண புனாரவர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் நாளை மாலை 6:30 சிறப்பு பூஜை, நாளை மறுநாள் காலை 6 மணிக்கு பூஜை. பாலப்பள்ளம் சேவிலை ஸ்ரீமன் நாராயணசுவாமி திருப்பதி 52ஆம் ஆண்டு நிறைவு விழா மற்றும் திருஏடு வாசிப்பு திருவிழாவில் நாளை காலை 8:30 திருஏடு வாசிப்பு, மதியம் 11:30 பணிவிடை உச்சிப்படிப்பு, மாலை 4:30 பணிவிடை உகப்படிப்பு, மாலை 5 மணிக்கு திருஏடு வாசிப்பும் விளக்க உரையும், நாளை மறுநாள் காலை 4:30 பணிவிடை உகப்படிப்பு. எறும்புக்காடு ஐயா ஸ்ரீமன் நாராயணசுவாமி திருநிழல் தாங்கள் திருஏடு வாசிப்பு திருவிழாவில் நாளை மாலை 3 மணிக்கு ஐயாவுக்கு அருளிசை, மாலை 4:15 ஐயாவுக்கு பணிவிடை, மாலை 4:30 உகப்பெருக்கு, மாலை 5 மணிக்கு திருஏடு வாசிப்பு, இரவு 8 மணிக்கு ஐயாவுக்கு பணிவிடை, 8:15 உகப்பெருப்பு. புலவர் விளை ஸ்ரீமன் நாராயணசுவாமி கோவில் திருஏடு வாசிப்பு திருவிழாவில் நாளை காலை 10 மணிக்கு ஐயாவுக்கு பணிவிடை, மதியம் 12 மணிக்கு ஐயா வலம் வருதல். புத்தளம் பொருத்தட்டு விளை ஐயா வைகுண்டபதி சித்திரை தேர் திருவிழாவில் நாளை நண்பகல் 12 மணிக்கு பணிவிடை உகப்பெருப்பு உச்சிப்படிப்பு, அன்னப்பால் மாலை 6 மணிக்கு பணிவிடை உகப்பெருக்கு, திருவேடு வாசிப்பு இரவு 7 மணிக்கு சரவிளக்கு மணி உகப்பெருக்கு, ஐயா ரிஷப வாகனத்தில் பதிவளம் வந்து திருத்தேர் விதிவளம் வந்து மக்களிடம் சுருள் ஏற்று அருள் பாலித்து பதிபுரிதல். குலசேகரம் காவல்ஸ்தலம் அருள்மிகு புத்தன் திரு முத்தாரம்மன் கோவில் கொடை விழாவில் நாளை காலை 8 மணிக்கு கால பூஜை தீபாராதனை, மதியம் 12 மணிக்கு உச்சகால பூஜை, மாலை 6 மணிக்கு அலங்கார தீபாராதனை, அம்மன் உருக்கெண்ணெய் மற்றும் மஞ்சள் நீர் விளையாடுதல். வில்லுக்குறி குளுமைக்காடு ஸ்ரீமன் நாராயணசுவாமி திருக்கோவில் திருக்கொடியேற்றி அகில திரட்டு அம்மானை திருஏடு வாசிப்பு திருவிழாவில் நாளை மதியம் 11:30 பணிவிடை, மதியம் 12 மணிக்கு உச்சிப்படிப்பு, மாலை 3:30 பணிவிடை. ராஜாவோ புனித மிக்கேல் அதிதூதர் திருத்தல திருவிழாவில்

நாளை மாலை 6:15 ஜெபமாலை திருப்பலி, நாளை மறுநாள் காலை 5:30 திருப்பலி. பிள்ளையார்புரம் அருள்மிகு தேவி முத்தாரம்மன் திருக்கோவில் சித்திரை திருவிழாவில் நாளை மாலை 5 மணிக்கு பக்தி மஞ்சரி, இரவு 7:30 அதிர்ஷ்ட பிள்ளையார் பூஜை, இரவு 8 மணிக்கு குரு சுவாமிக்கு சிறப்பு அலங்கார பூஜை. சேவை செய்திகள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101, நேரம் மாலை 6:15. இது திரை இசை கேட்கும் நேரம். வருவது மேகா திரைப்பட பாடல்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:23. திரை இசை கேட்பதற்கு முன்,
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ECEMI-யுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜே தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
5: தாய்மை அடைவதற்கும் கருவில் உள்ள குழந்தையின் பாதுகாப்பிற்கும் ஒரே இடத்தில் தீர்வு. ஸ்பிரிங் ஃபர்டிலிட்டி அண்ட் ஃபீட்டல் மெடிசன் சென்டர், ஒழுங்கேசேரி, நாகர்கோவில். 8870711511.
6: இயற்கையின் மனம்,
7: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்.
6: ஒவ்வொரு துளியிலும் நலமும் ஆரோக்கியமும்.
7: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
6: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
7: தூய்மையின் நம்பிக்கை,
6: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்.
7: தொடர்புக்கு
6: தென்னை மதிப்பு கூட்டு மையம்,
7: செண்பகராமன் புதூர்,
6: செல்
7: 7305-36-50-16.
8: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
9: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ICU அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
10: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
11: கல்விச் சேவையில் 17ஆம் ஆண்டை நோக்கி பயணிக்கும் கோட்டாறு மறை மாவட்டத்திற்கு சொந்தமான
12: சென்ட் ஜான்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அம்மாண்டி விளை.
11: எமது கல்லூரி மாணவர்கள் இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் நல்ல வேலையில் பணிபுரிகிறார்கள்.
12: அனுபவம் மிக்க பேராசிரியர்கள்.

0: பசுமை வளாகத்தோடு சிறப்பான உட்கட்டமைப்புகள்,
1: கல்வி உதவித்தொகை, வேலை வாய்ப்பிற்கான வளாக நேர்முக தேர்வு, கல்லூரி பேருந்து வசதி,
0: விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்கும் எங்கள் கல்லூரியின் பாடப்பிரிவுகள் இளங்கலையில்
1: இங்கிலீஷ், மேத்தமேட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ்,
0: கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், காமர்ஸ்,
1: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி,
0: மைக்ரோ பயாலஜி, விஷுவல் கம்யூனிகேஷன், கார்பரேட் செக்ரட்டரிஷிப்,
1: முதுகலையில் இங்கிலீஷ், மேத்தமேட்டிக்ஸ்,
0: கம்ப்யூட்டர் சயின்ஸ், காமர்ஸ், பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியின் MBA வீக்கெண்ட் வகுப்புகள், முனைவர் பட்டத்தில்
1: இங்கிலீஷ், காமர்ஸ்.
0: இத்தனை சிறப்பம்சங்களை கொண்ட அம்மாண்டி விளை புனித ஜான்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சேருங்கள், பயன்பெறுங்கள்.
1: முட்டம் மருத்துவ கல்லூரி மருத்துவமனை,
2: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயான் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
1: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
2: பைபாஸ் அறுவை சிகிச்சை, KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.

0: புதுப்பொலிவு நைனோ உரங்களின் மகிமை ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில். சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் நடத்தும் இன்ஜினியர்ஸ் பில்ட் எக்ஸ்போ 2026 கட்டுமான பொருட்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் கண்காட்சி மே 8-9-10 MDV ஹால் கோட்டாரில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. விசாலமான கார் பார்க்கிங், அனுமதி இலவசம். நீங்களும் பில்ட் எக்ஸ்போ வாங்க, உங்கள் கனவு வீட்டை தரமாக கட்டி முடிங்க.
2: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை,
3: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை, இப்போது நாகர்கோவிலில்.
2: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
3: உலகத்தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற.
2: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிட்டல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
3: போன் 7358-737-358.
4: புனித
5: ஜோசப் சட்டக்கல்லூரி, குமாரபுரம், ஆரல்வாய் மொழி.
4: போன் 8925-938618.
6: பக்கவாதம் மற்றும் முதுகு தண்டுவட பாதிப்பினால் நடக்க இயலாதவர்களை நடக்க வைக்கவும்.
7: குமரி மாவட்டத்தில் முதல் முறையாக சர்க்கரை நோய் பாதிப்பினால் வரும் கை கால் மரத்து போதல் மற்றும் காந்தல் இவற்றில் இருந்து மீண்டு வர உதவும்.
6: நியூரோ மொபிலைசேஷன் மற்றும் போடியாட்ரி மூவ்மெண்ட் தெரபி சிகிச்சை பெறவும் ஓர் அரிய வாய்ப்பு.
7: இம்மாதம் முழுவதும் நியூரோ மூவ்மெண்ட் ரீஹாப் மருத்துவ முகாம்
6: தடிக்காரன் கோணம் AJ நியூரோ ரீஹாப் சென்டரில் நடைபெறுகிறது. போன் 9442077704.
7: AJ நியூரோ ரீஹாப் சென்டர், தடிக்காரன் கோணம்.

தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. முதல் முறையாக தேர்தலில் போட்டியிட்ட தாவேக தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்து வரலாற்று சாதனை படைத்துள்ளது. தாவேக தலைவர் திரு விஜய் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளார். இந்த தேர்தலில் திமுக மற்றும் அஇஅதிமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளன. திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் தோல்வியடைந்தார். மாநில அமைச்சர்கள் பலரும் பின்னடைவை சந்தித்துள்ளனர். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்றுள்ளார். மேற்கு வங்கத்தில் அமோக வெற்றி பெற்றுள்ள பிஜேபி அசாமில் ஆட்சியை தக்கவைத்துக் கொண்டுள்ளது. புதுச்சேரியிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது. கேரளத்தில் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழல் உருவாகியுள்ளது. முதல் முறையாக இந்த தேர்தலில் போட்டியிட்ட தாவேக தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்து வரலாற்று சாதனை படைத்துள்ளது. அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் தாம் போட்டியிட்ட பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளார். இந்த தேர்தலில் ஆளும் திமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் தோல்வியடைந்தார். அந்த தொகுதியில் தவேக வேட்பாளர் திரு வி எஸ் பாபு 8,795 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். மாநில அமைச்சர்கள் பலரும் பின்னடைவை சந்தித்துள்ளனர். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை தோல்வியடைந்தார். அந்த தொகுதியில் தவேக வேட்பாளர் திரு தென்னரசு வெற்றி பெற்றார். 234 உறுப்பினர்களை கொண்ட தமிழக சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் 53 தொகுதிகளுக்கு முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. 181 தொகுதிகளில் முன்னணி நிலவரங்கள் தெரிய வந்துள்ளன. தவேக வேட்பாளர் திருமதி பல்லவி திருவிக நகர் தொகுதியிலும், திரு ராம்குமார் அண்ணாநகர் தொகுதியிலும், திரு வெங்கட்ராமன் மயிலாப்பூர் தொகுதியிலும், திரு செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியிலும், திரு விக்னேஷ் முசிறியிலும், திரு விஜய சரவணன் தஞ்சாவூரிலும், திரு சரவணன் ஸ்ரீவைகுண்டத்திலும், திரு முருகன் திருநெல்வேலியிலும், திரு ரெட்டியார்பட்டி நாராயணன் நாங்குநேரி தொகுதியிலும், டாக்டர் சதீஷ் கிறிஸ்டோபர் ராதாபுரம் தொகுதியிலும், திரு சந்திரசேகர் சேந்தமங்கலம் தொகுதியிலும், திரு விஜய் பாலாஜி ஈரோடு கிழக்கு தொகுதியிலும், திருமதி கனிமொழி சந்தோஷ் கவுண்டம்பாளையம் தொகுதியிலும், திரு மதர் பதுருதீன் மதுரை மத்தி தொகுதியிலும், திரு பிரகாசம் பூந்தமல்லி தொகுதியிலும், திரு விஜய் பிரபு மாதவரம் தொகுதியிலும், திரு விஜய் தாமு ராயபுரம் தொகுதியிலும், திரு ஆனந்த் டிநகர் தொகுதியிலும், திரு ராம்குமார் அண்ணாநகர் தொகுதியிலும், திரு விஜய் பாலாஜி ஈரோடு கிழக்கு தொகுதியிலும், திரு முகமது ஃபர்வாஜ் அறந்தாங்கி தொகுதியிலும், ஜெகதீஸ்வரி ராஜபாளையம் தொகுதியிலும், திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் ராசிபுரம் தொகுதியிலும், தமிழ்ச்செல்வி பவானிசாகர் தொகுதியிலும், மதுரை வடக்கு தொகுதியில் கல்லானையும் வெற்றி பெற்றுள்ளனர். இதைத் தவிர அக்கட்சி 77 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. திமுக வேட்பாளர்கள் திரு சேகர்பாபு துறைமுகம் தொகுதியிலும், திரு திராவிடமணி கூடலூர் தொகுதியிலும், திரு ராஜு குன்னூர் தொகுதியிலும், திரு சுதாகர் வால்பாறை தொகுதியிலும், திரு ஜெயக்குமார் உடுமலைப்பேட்டை தொகுதியிலும், திரு கே என் நேரு திருச்சி மேற்கு தொகுதியிலும், திரு அப்துல் வஹாப் பாளையங்கோட்டை தொகுதியிலும், திரு பூண்டி கலைவாணன் திருவாரூர் தொகுதியிலும், திரு கதிரவன் மண்ணச்சநல்லூர் தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளனர். அக்கட்சி 50 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் 98,110 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். அக்கட்சியைச் சேர்ந்த பெரும்பாக்கம் திரு இ ராஜசேகர் செய்யூர் தொகுதியிலும், டாக்டர் இசக்கி சுப்பையா அம்பாசமுத்திரம் தொகுதியிலும், திரு ஓ எஸ் மணியன் வேதாரண்யம் தொகுதியிலும், திரு காமராஜ் நன்னிலம் தொகுதியிலும், திரு முக்கூர் சுப்பிரமணியன் செய்யாறு தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளனர். இத்தொகுதிகளைத் தவிர அஇஅதிமுக 37 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. காங்கிரஸ் வேட்பாளர் திரு விஸ்வநாதன் மேலூர் தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார். அக்கட்சியின் வேட்பாளர்கள் 4 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கின்றனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் திரு மாரிமுத்து திருத்துறைப்பூண்டி தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார். பிஜேபி வேட்பாளர் திரு போஜராஜன் உதகமண்டலம் தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார். பாமக 5 தொகுதிகளிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலா 2 தொகுதிகளிலும், இந்திய கம்யூனிஸ்ட் தேமுதிக விசிக அமமுக தலா 1 தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. தாவேக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள். கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருவள்ளூர், ஆவடி, மதுரவாயல், அம்பத்தூர், திருவற்றியூர், ஆர் கே நகர், பெரம்பூர், வில்லிவாக்கம், எழும்பூர், ஆயிரம் விளக்கு, விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை, வேளச்சேரி, சோழிங்கநல்லூர்,

0: ஆலந்தூர், ஸ்ரீபெரும்புதூர், பல்லாவரம், தாம்பரம், செங்கல்பட்டு, திருப்போரூர், உத்திரமேரூர், காஞ்சிபுரம், அரக்கோணம், காட்பாடி, ராணிப்பேட்டை, வேலூர், கேவிக்குப்பம், குடியாத்தம், திருப்பத்தூர், ஊத்தங்கரை, கிருஷ்ணகிரி, பெண்ணாகரம், போளூர், திருக்கோவிலூர், கள்ளக்குறிச்சி, ஏற்காடு, சேலம் மேற்கு, சேலம் வடக்கு, சேலம் தெற்கு, வீரபாண்டி, நாமக்கல், திருச்செங்கோடு, குமாரபாளையம், ஈரோடு மேற்கு, மொடக்குறிச்சி, மேட்டுப்பாளையம், அவிநாசி, திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு, பல்லடம், சூலூர், கோவை வடக்கு, சிங்காநல்லூர், கிணத்துக்கடவு, நிலக்கோட்டை, கிருஷ்ணராயபுரம், குளித்தலை, மணப்பாறை, ஸ்ரீரங்கம், திருச்சி கிழக்கு, திருவெரும்பூர், துறையூர், பெரம்பலூர், கடலூர், கும்பகோணம், கந்தர்வக்கோட்டை, காரைக்குடி, சிவகங்கை, மானாமதுரை, மதுரை கிழக்கு, சோழவந்தான், மதுரை தெற்கு, மதுரை மேற்கு, திருப்பரங்குன்றம், உசிலம்பட்டி, பெரியகுளம், ஸ்ரீவில்லிபுத்தூர், சிவகாசி, விருதுநகர், திருவாடானை, தூத்துக்குடி, ஒட்டப்பிடாரம் மற்றும் கோவில்பட்டி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநிலச் செய்தி அறிக்கை.
1: செய்திகளை தொடர்வது ஷியாமளா. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் அஇஅதிமுக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள். திருத்தணி, மதுராந்தகம், ஆற்காடு, அணைக்கட்டு, ஜோலார்பேட்டை, பர்கூர், ஹொசூர், பாலக்கோடு, பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர், செங்கம், கீழ்பெண்ணாத்தூர், கலசப்பாக்கம், ஆரணி, மயிலம், கங்கவல்லி, ஆத்தூர், ஓமலூர், மேட்டூர், சங்ககிரி, தாராபுரம், காங்கேயம், பெருந்துறை, பவானி, அந்தியூர், தொண்டாமுத்தூர், பழனி, நத்தம், கரூர், லால்குடி, நெய்வேலி, பன்ருட்டி, புவனகிரி, விராலிமலை, சங்கரன் கோவில் மற்றும் கன்னியாகுமரி. திமுக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி, ஆம்பூர், வேப்பனஹள்ளி, திருவண்ணாமலை, வந்தவாசி, வானூர், விழுப்புரம், உளுந்தூர்பேட்டை, ரிஷிவந்தியம், சங்கராபுரம், பரமத்திவேலூர், கோவை தெற்கு, பொள்ளாச்சி, மடத்துக்குளம், ஒட்டன்சத்திரம், ஆத்தூர், திண்டுக்கல், வேடசந்தூர், அரவக்குறிச்சி, குன்னம், திட்டக்குடி, குறிஞ்சிப்பாடி, சிதம்பரம், சீர்காழி, பூம்புகார், நாகப்பட்டினம், திருவிடைமருதூர், திருவையாறு, ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, பேராவூரணி, புதுக்கோட்டை, ஆலங்குடி, திருப்பத்தூர், திருமங்கலம், ஆண்டிப்பட்டி, போடி, கம்பம், சாத்தூர், அருப்புக்கோட்டை, திருச்சுழி, பரமக்குடி, ராமநாதபுரம், முதுகுளத்தூர், விளாத்திக்குளம், திருச்செந்தூர், வாசுதேவநல்லூர், கடையநல்லூர், தென்காசி, ஆலங்குளம் மற்றும் நாகர்கோவில். சோளிங்கர், தருமபுரி, செஞ்சி, ஜெயங்கொண்டம், விக்கிரவாண்டி தொகுதிகளில் பாமக முன்னிலை பெற்றுள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கீழ்வேளூர், பத்மநாபபுரம் தொகுதிகளிலும், விசிக திண்டிவனம், காட்டுமன்னார் கோவில் தொகுதிகளிலும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் பாபநாசம் மற்றும் வாணியம்பாடி தொகுதிகளிலும், தேமுதிக விருத்தாச்சலம் தொகுதியிலும், அமமுக மன்னார்குடி தொகுதியிலும் முன்னிலை பெற்றுள்ளன. இந்த தேர்தலில் தவேக பெரும்பாலான இடங்களில் முன்னிலை வகித்து வருவதை அடுத்து பனையூரில் உள்ள அக்கட்சியின் தலைமையகத்தில் தவேகவினர் பட்டாசு வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 5 சட்டப்பேரவைத் தொகுதிகளில் அஇஅதிமுக கூட்டணி 4 தொகுதிகளிலும் ஒரு தொகுதியில் தவேகவும் வெற்றி பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 5 சட்டப்பேரவைத் தொகுதிகளில் தருமபுரி சட்டப்பேரவைத் தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் சௌமியா அன்புமணி வெற்றி பெற்றுள்ளார். பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் கே பி அன்பழகன் வெற்றி பெற்றுள்ளார். இவர் 5 முறை ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இத்தொகுதியில் இருந்தவர். தற்போது 6வது முறை வெற்றி பெற்றுள்ளார். பெண்ணாகரம் சட்டப்பேரவை தொகுதியில் தமிழக வெற்றி கழக வேட்பாளர் கஜேந்திரன் வெற்றி பெற்றுள்ளார். பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியில் அதிமுக வேட்பாளர் மரகதம் வெற்றிவேல் வெற்றி பெற்றுள்ளார். அரூர் தனி சட்டப்பேரவை தொகுதியில் அதிமுக வேட்பாளர் சம்பத்குமார் வெற்றி பெற்றுள்ளார். இவர் ஏற்கனவே இத்தொகுதியில் அதிமுக சார்பில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தருமபுரி மாவட்டத்தில் சென்ற சட்டமன்ற தேர்தலில் 5 தொகுதிகளிலும் அதிமுக, அதன் கூட்டணி கட்சியான பாமக வெற்றி பெற்றிருந்தது. இந்த முறையும் 5 தொகுதிகளையும் கைப்பற்றும் நிலையில் ஒரே ஒரு தொகுதியான பெண்ணாகரம் தொகுதியில் மட்டும் தமிழக வெற்றி கழக வேட்பாளர் வெற்றி பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
1: மேற்குவங்க சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் பிஜேபி வேட்பாளர்கள் பெரும்பாலான தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளனர். 294 உறுப்பினர்களை கொண்ட அம்மாநில சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் ஒரு தொகுதியில் மறுவாக்கு

வாக்குப்பதிவு நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. எஞ்சிய 293 தொகுதிகளில் முன்னணி நிலவரங்கள் தெரியவந்துள்ளன. இதன்படி 27 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள பிஜேபி 176 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. பெரும் பின்னடைவை சந்தித்துள்ள ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் 9 தொகுதிகளில் வெற்றி பெற்று 75 தொகுதிகளில் மட்டுமே முன்னிலை வகிக்கிறது. காங்கிரஸ் 2 தொகுதிகளிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 1 தொகுதியிலும் முன்னிலை பெற்றுள்ளன. அஸ்ஸாமிலும் பிஜேபி ஆட்சியை தக்கவைத்துக் கொண்டுள்ளது. 126 உறுப்பினர்களை கொண்ட அம்மாநில சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் 44 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள பிஜேபி 38 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. காங்கிரஸ் 1 தொகுதியில் வெற்றி பெற்று 18 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. கேரள சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியை கைப்பற்றுகிறது. 140 உறுப்பினர்களை கொண்ட அம்மாநில சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் 127 தொகுதிகளுக்கான முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. 13 தொகுதிகளில் முன்னிலை நிலவரங்கள் தெரியவந்துள்ளன. இதில் 58 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள காங்கிரஸ் 5 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. அதன் கூட்டணி கட்சியான இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 19 தொகுதிகளில் வெற்றி பெற்று 3 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 24 தொகுதிகளில் வெற்றி பெற்று 2 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 7 தொகுதிகளில் வெற்றி பெற்று 1 தொகுதியில் முன்னிலை வகிக்கிறது. 30 உறுப்பினர்களை கொண்ட புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் 9 தொகுதிகளில் வெற்றி பெற்று 2 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. பிஜேபி 2 தொகுதிகளில் வெற்றி பெற்று 2 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. திமுக 2 தொகுதிகளில் வெற்றி பெற்று 3 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. காங்கிரஸ் 1 தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ராக்கி, ஓவி மற்றும் மம்தா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உஸ்பெகிஸ்தானின் தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் முதல் சுற்று ஆட்டங்களில் இவர்கள் வெற்றி பெற்றனர். டெப்சிக் மேன் செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி 3வது சுற்றில் வெற்றி பெற்று கூடுதல் புள்ளிகளுடன் முதலிடத்தில் நீடிக்கிறார். லண்டனில் நடைபெற்று வரும் உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. முதன்முறையாக தேர்தலில் போட்டியிட்ட தாவேக்கா தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்து வரலாற்று சாதனை படைத்துள்ளது. இந்த தேர்தலில் திமுக மற்றும் அஇஅதிமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளன. திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் கோலத்தூர் தொகுதியில் தோல்வியடைந்தார். மாநில அமைச்சர்கள் பலரும் பின்னடைவை சந்தித்துள்ளனர். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்றுள்ளார். மேற்குவங்கத்தில் அமோக வெற்றி பெற்றுள்ள பிஜேபி அஸ்ஸாமில் ஆட்சியை தக்கவைத்துக் கொண்டுள்ளது. புதுச்சேரியிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது. கேரளத்தில் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: காலை நேர புதுமையாய்,
0: பகலுக்கு ஏற்ற குழுமையாய்,
1: இரவு பொழுதின் இனிமையாய்,
0: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
1: குமரி பண்பலை 101.
0: குமரி பண்பலை 101.
2: நேரம் இப்போது 6:44. இது ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. கேட்கலாம் திரை இசை. முதலில் வருவது மாற்றான் திரைப்பட பாடல்.

0: Conscientiously Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Conscientiously Super Speciality Hospital.
2: திரை இசையில் விளம்பரத்தை தொடர்ந்து வருவது மான்ஸ்டர் திரைப்படம்.

0: பாடல்.
1: கண்ணாடி இல்லாம ஆளி மாறி போயிட்டே.
2: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
3: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, KP ரோட், நாகர்கோவில்.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.

0: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்டேன்.
1: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
2: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. நேரம் இரவு 7 மணி. திரை இசை நேரம். திரை இசையில் முதலில் வருவது 3 பேர் 3 காதல் திரைப்பட பாடல்.

0: இந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ பவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
1: தி ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
2: திரை இசையில் இனி வருவது வருத்தப்படாத வாலிபர் சங்கம் திரைப்பட பாடல்.

0: கண்ணாடி இல்லாம ஆளி மாறி போயிட்ட?
1: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
2: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
3: குமரி பண்பலை 101 இதுவரை திரையிசை கேட்டு ரசித்தோம். நேர்களே, இன்றிரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை பசுமாடு வளர்ப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கட்டிமங்கோடு சி சரண்யா அவர்கள். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள், புதிய நெல் ரகங்கள், தகவல்களை தருகிறார் திருப்பை சாரம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் அ லதா அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள் நேர்களை. தொடர்வது மாவட்ட செய்திகள், சென்னை அஞ்சல்.

0: நிகழ் வழங்குபவர் என் செல்வன் ஜெபராஜ் அவர்கள்.
1: உப்பு சத்தியாகிரக போராட்டம் என்பது இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் முக்கிய மைல்கல்லாக விளங்கியது. இந்த போராட்டம் என்பது ஆங்கிலேய ஆதிக்கத்தில் இருந்து விடுபட அனைத்து தரப்பு மக்களையும் கிளர்ந்தள செய்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய சுதந்திர போராட்ட காலத்தில் ஆங்கிலேயர்கள் உப்புக்கு வரிவித்து பல்வேறு இன்னல்களை ஏற்படுத்தினார்கள் என்பதை வரலாறு ஒரு நாளும் மறக்காது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தேசப்பிதா மகாத்மா காந்தி தண்டிக்கு சபர்மதி ஆசிரமத்தில் இருந்து பாத யாத்திரையாக சென்று உப்பு சத்தியாகிரக போராட்டத்தை 1930 நடத்தினார். அவருக்கு ஆதரவாக தமிழகத்தில் அண்ணல் ராஜாஜி தலைமையில் நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த அகஸ்தியம் பள்ளியில் உப்பு சத்தியாகிரக போராட்டம் 1930 ஏப்ரல் 30 நடத்தப்பட்டது. இந்த போராட்டம் நடத்த ராஜாஜி தலைமையில் விடுதலை போராட்ட வீரர்கள் அன்றைய நாளில் திருச்சியில் இருந்து வேதாரண்யத்திற்கு நடந்து வந்தனர் என்பது வரலாற்று உண்மையாகும். இந்த நிலையில்

0: மகாத்மா காந்தி தண்டிக்கு சபர்மதி ஆசிரமத்தில் இருந்து பாத யாத்திரையாக சென்று உப்பு சத்தியாகிரக போராட்டத்தை 1930 நடத்தினார். அவருக்கு ஆதரவாக தமிழகத்தில் அண்ணல் ராஜாஜி தலைமையில் நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த அகஸ்தியம்பள்ளியில் உப்பு சத்தியாகிரக போராட்டம் 1930 ஏப்ரல் 30 நடத்தப்பட்டது. இந்த போராட்டம் நடத்த ராஜாஜி தலைமையில் விடுதலை போராட்ட வீரர்கள் அன்றைய நாளில் திருச்சியில் இருந்து வேதாரண்யத்திற்கு நடந்து வந்தனர் என்பது வரலாற்று உண்மையாகும். இந்த நிலையில் உப்பு சத்தியாகிரக போராட்ட வரலாற்றினை நினைவுபடுத்தும் விதமாக அகஸ்தியம்பள்ளியில் உள்ள உப்பு சத்தியாகிரக நினைவு தூண் வரையில் வந்தே மாதரம் பாடல்களுடன் பலரும் நடந்து சென்றனர். தேசபக்தி பாடல்களும் இசைக்கப்பட்டது. பின்னர் அவர்கள் அங்கு உப்பொள்ளும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஸ்தூபியில் மலர் தூவி மறைந்த தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தினார்கள். இதில் சுதந்திர போராட்ட தியாகிகள், பாத யாத்திரை குழுவினர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். நாகை மாவட்டம் என்பது கடற்கரை பகுதியினை அதிகமாக கொண்டு காணப்படுகிறது. இங்கு ஆயிரக்கணக்கான விசைப்படகுகளும் ஃபைபர் படகுகளும் உள்ளது. கடல் மற்றும் கடல் சார்ந்த தொழில்களை மட்டுமே நம்பி ஆயிரக்கணக்கானவர்கள் வாழ்வாதாரத்தினை கொண்டுள்ளார்கள். மாவட்டத்தில் வேதாரண்யம், கோடியக்கரை, நாகை, காமேஸ்வரம், செருதூர் உள்ளிட்ட மீனவர் பகுதியிலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும் மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடிப்பதாக கூறி இலங்கை கடற்படையினரால் அவ்வப்போது துன்புறுத்தப்படுகிறார்கள். இது மட்டுமின்றி அவர்களின் படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்படுகிறார்கள். இதுபோல பல நிலைகளில் தாக்குதலுக்கு ஆளாகி சிரமம் அடைந்து வருகிறார்கள். இந்த நிலையில் கடலில் மீனவர்கள் எல்லை குறித்து அறிந்து கொள்ளவும் மீனவர்கள் தொடர்பு சாதனங்கள் மூலம் கடல் எல்லை குறித்து துல்லியமாக தெரிந்து கொள்ளும் வகையில் பொறியியல் பயின்ற மாணவர்கள் புதிய தொழில்நுட்பத்தினை உருவாக்கியுள்ளனர். பொறியியல் மாணவர்கள் ஸ்டார்ட் அப் இந்தியா மூலம் அதற்கான மாதிரி பரிசோதனை நாகை கடலில் வெற்றிகரமாக மேற்கொண்டனர். தமிழக எல்லையினை அறிந்து கொள்வது, அவசர காலங்களில் கடலிலிருந்து கரைக்கு தொடர்பு கொள்வது சவாலாக உள்ளது. அதேபோல இந்திய கடல் எல்லையில் ஊடுருவலை தடுப்பதும் சவாலாக உள்ளது. இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் புதிய கண்டுபிடிப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி அலுமினியம் மற்றும் நெகிழி போன்ற பொருட்களால் விமானம் போன்று உருவாக்கப்பட்ட ஏர்ஷிப் அமைப்பு உருவாக்கப்பட்டு அதில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்டு கடலில் உள்ள வான்வெளியில் 20 கிலோமீட்டர் தொலைவில் நிலைநிறுத்தப்படும். இந்த அமைப்பு சூரிய சக்தியால் 24 மணி நேரமும் இயங்கும். இந்த ஏர்ஷிப் அமைப்பு 24 மணி நேரமும் 200 கிலோமீட்டர் சுற்றளவில் கண்காணிப்பினை மேற்கொள்ளும். உயர் சக்தி மிக்க கேமராக்களையும் கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. இந்திய கடல் எல்லைக்குள் சிறிய அசைவோ ஊடுருவலோ இருந்தால் உடனே படங்களை செயற்கைக்கோள் மற்றும் தரை கட்டுப்பாட்டு மையத்திற்கும் அனுப்பி வைக்கும். மேலும் எல்லை தாண்டும் மீனவர்களின் கைபேசிக்கு உடனடியாக சமிக்கைகள் மூலம் எச்சரிக்கை ஒலியை எழுப்பி தரைப்பகுதிக்கு தொடர்பு கொள்ள வசதியினை ஏற்படுத்தி கொடுக்கும். இது மீனவர்கள் மட்டுமின்றி கடலோர காவல்படை மற்றும் கப்பல் படையினருக்கும் தனது தகவலை உடனடியாக அனுப்பிவிடும். இதற்கான மாதிரி பரிசோதனை நாகையில் உள்ள கடற்பரப்பில் மேற்கொள்ளப்பட்டு வெற்றி பெற்றுள்ளது. இந்த திட்டத்திற்கு மத்திய மாநில அரசுகள் நிதியுதவி அளித்து வருகிறது. மாதிரி பரிசோதனை வெற்றி பெற்றுள்ளதால் நாகையில் தரை கட்டுப்பாட்டறை அமைப்பதற்கான அடுத்த கட்ட தொழில்நுட்ப வேலைகள் நடைபெற்று வருகிறது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் கடந்த ஒரு வார காலமாக வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் உப்பு பாத்திகளில் உப்பு வாரும் பணிகள் அதிகரித்துள்ளது. உப்பள பாத்திகளிலிருந்து உப்பு வாரும் பணியில் நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் முதலே ஈடுபட்டு வருகிறார்கள். உற்பத்தி செய்த உப்பினை சேமிக்கும் பணியிலும் தொழிலாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். ஒரு டன் உப்பு 1000 ரூபாய் முதல் 1500 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு கோடைமழை இடையூறு இல்லாமல் இருப்பதால் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதாலும் அந்த ஆண்டிற்கான உற்பத்தி 600,000 மெட்ரிக் டன் அளவினை எட்ட முடியும் என உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். நாகை மாவட்டத்தில் கோடை வெயில் உச்சக்கட்டத்தினை எட்டியுள்ளது. கடந்த சில நாட்களாக பகலில் வெளியில் வர முடியாத அளவிற்கு வெயிலின் தாக்கம் அதிகம் காணப்படுகிறது. பகலில் வெயிலின் அளவு 100 டிகிரியை தாண்டி தொடர்ந்து பதிவாகி வருகிறது. பகல் 11 மணிக்கு மேல் பொதுமக்கள் வெயிலினால் வெளியில் செல்லாமல் வீடுகளில் முடங்கியிருக்கும் சூழ்நிலை காணப்படுகிறது. குழந்தைகள், முதியோர்கள், கூலி தொழிலாளர்கள், நோயாளிகள் அதிக அளவில் பாதிப்படைந்து வருகிறார்கள். இதையடுத்து மருத்துவமனைகளுக்கு சிகிச்சைக்காக வருவோரின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது. பொதுமக்கள் அதிக அளவில் முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்த நிலையில் நாகை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை ஒரத்தூர் மருத்துவக் கல்லூரியில் ஹீட் ஸ்ட்ரோக் என்னும் வெப்ப தாக்குதலில் இருந்து பாதுகாத்திட சிறப்பு பிரிவு உருவாக்கப்பட்டுள்ளது. வெயிலின் தாக்கத்தினால் பாதிக்கப்படுவோர் இந்த சிறப்பு வார்டில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது.
1: நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் என் செல்வன் ஜபராஜ் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷவாணி

வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக தமிழக வெற்றிக் கழகம் உருவெடுத்துள்ளது. மேற்குவங்கம் அசாம் மாநில தேர்தல் வெற்றிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் முதலில் போட்டியிட்டு அதிக வெற்றி பெற்றுள்ள தாவேகாவுக்கும் அவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பசுமை எரிசக்திக்கான அரிய வகை தாதுக்களை வெட்டி எடுக்கும் ஆசிய பசிபிக் மண்டல நாடுகளுக்கு நிதி உதவி வழங்கும் புதிய திட்டத்தை ஆசிய வளர்ச்சி வங்கி அறிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியை அமெரிக்க படைகள் நெருங்கும் முயற்சியில் ஈடுபட்டால் தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழகம் உள்ளிட்ட 4 மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேச சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன. தமிழகத்தில் அரசியலில் காலடி எடுத்து வைத்துள்ள நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் அதிக இடங்களில் வெற்றி பெற்ற தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. இருப்பினும் அந்த கட்சிக்கு ஆட்சி அமைப்பதற்கு தேவையான 118 இடங்களை பெறுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. கடைசியாக கிடைத்த தகவலின்படி திரு விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் 48 இடங்களில் வெற்றி பெற்று 60 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. திமுக 21 இடங்களில் வெற்றி பெற்று 39 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. அஇஅதிமுக 19 இடங்களில் வெற்றி பெற்று 26 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள பாமக 2 இடங்களில் வெற்றி பெற்று 3 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. தமிழகத்தில் 234 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான முடிவுகள் தொடர்ந்து அறிவிக்கப்பட்டு வருகின்றன. மேற்குவங்க மாநிலத்தில் மொத்தம் உள்ள 293 தொகுதிகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன. பிஜேபி 63 இடங்களில் வெற்றி பெற்று 141 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. திரிணாமுல் காங்கிரஸ் 28 இடங்களில் வெற்றி பெற்று 55 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. மேற்குவங்கத்தை பொறுத்தவரை அதிக இடங்களில் முன்னிலை வகிக்கும் பிஜேபிக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அஸ்ஸாம் மாநிலத்தில் ஆளும் பிஜேபி 3வது முறையாக ஆட்சியை தக்க வைப்பதற்கான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அம்மாநிலத்தில் உள்ள 126 சட்டப்பேரவை தொகுதிகளில் அறுதி பெரும்பான்மை பெற 64 இடங்கள் பெற வேண்டிய சூழ்நிலையில் பிஜேபி 65 இடங்களில் வெற்றி பெற்று 17 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. காங்கிரஸ் 7 இடங்களில் வெற்றி பெற்று 12 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. அஸ்ஸாம் கணபரிஷத் 5 இடங்களில் வெற்றி பெற்று 5 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. கேரளம் மாநிலத்தில் அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்க 71 இடங்கள் தேவைப்படும் நிலையில் காங்கிரஸ் 63 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. இந்த கூட்டணியில் உள்ள இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 22 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 25 இடங்களில் வெற்றி பெற்று 1 இடத்தில் முன்னிலை வகிக்கிறது. அம்மாநில முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் தர்மடம் தொகுதியில் 19,247 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். கேரளம் மாநில பிஜேபி தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான திரு ராஜீவ் சந்திரசேகர் 4,978 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள 30 இடங்களில் பெரும்பான்மை பெற 16 இடங்களில் வெற்றி பெற வேண்டிய சூழ்நிலையில் என்ஆர் காங்கிரஸ் 9 இடங்களில் வெற்றி பெற்று 3 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. பிஜேபி 3 இடங்களில் வெற்றி பெற்று 1 இடத்தில் முன்னிலை வகிக்கிறது. இந்த சட்டப்பேரவை தேர்தலுடன் சில மாநிலங்களில் காலியாக இருந்த இடங்களுக்கான இடைத்தேர்தலும் நடைபெற்றது. குஜராத் மாநிலத்தில் உள்ள உம்ரத் சட்டப்பேரவை தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பிஜேபி வேட்பாளர் திரு ஹர்ஷத் பார்மர் வெற்றி பெற்றுள்ளார். கர்நாடகாவின் பாகல்கோட்டில் காங்கிரஸ் வேட்பாளர் உமேஷ் மேத்தி வெற்றி பெற்றுள்ளார். தேவநாக்ரே தொகுதியில் காங்கிரஸின் சம்ரத் மல்லிகார்ஜுனா வென்றுள்ளார். மகாராஷ்டிராவின் பாராமதியில் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் சுனித்ரா அஜித் பவாரும் ரகுரி தொகுதியில் பிஜேபியின் திரு அக்ஷய் சிவாஜிராவும் வெற்றி பெற்றுள்ளனர். நாகாலாந்தின் கோரிடாங்கில் பிஜேபியின் திரு டவுச்சியர் எம்சென் வெற்றி பெற்றுள்ளார். திரிபுராவின் தர்மா நகரில் பிஜேபியின் ஜாகர் சக்ரபோர்த்தி வெற்றி பெற்றுள்ளார். அஸ்ஸாம் மாநிலத்தில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் வெற்றி பெற்றுள்ளதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மாநிலத்தின் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளித்து மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கு பிஜேபி தொடர்ந்து பாடுபடும் என்று அவர் கூறியுள்ளார். பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாக்களித்த மக்களுக்கு தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மேற்குவங்க மாநிலத்தில் மாபெரும் வெற்றி பெற்று மற்றும் அஸ்ஸாமில் மீண்டும் ஆட்சி அமைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் முதன்முதலாக போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ள தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் வாழ்த்து தெரிவித்துள்ளாா்.

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். அசாம் மாநில சட்டப்பேரவை தேர்தலில் ஆளும் பிஜேபி மூன்றாவது முறையாக ஆட்சியை தக்க வைத்துள்ளது. மேற்கு வங்கத்திலும் இக்கட்சி முன்னிலை வகிக்கிறது. தமிழகத்தில் அதிக இடங்களில்

0: கேரளத்தில் ஐக்கிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றிக்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மாநிலத்தின் வளர்ச்சிக்கு தங்களது கூட்டணி தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படும் என்றும் தங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. பசுமை எரிசக்தி உற்பத்திக்கு தேவையான அரிய வகை தாதுக்களை வெட்டி எடுக்கும் ஆசிய பசிபிக் மண்டலத்தில் உள்ள நாடுகளுக்கு நிதி உதவி வழங்கும் புதிய திட்டத்தை ஆசிய வளர்ச்சி வங்கி தொடங்கியுள்ளது. தூய்மை எரிசக்திக்கான பேட்டரிகள், மின்சார வாகனங்கள் மற்றும் மின்னணு தொழில்நுட்பத்திற்கு தேவையான அரிய வகை தாதுக்களை வெட்டி எடுத்து ஏற்றுமதி செய்யும் நாடுகளுக்கு இது உதவிகரமாக இருக்கும் என்று ஆசிய வளர்ச்சி வங்கி தெரிவித்துள்ளது. கச்சா எண்ணெய்க்கு மாற்றாகவும் தூய்மையான எரிசக்தியை அதிக அளவில் பயன்பாட்டுக்கு கொண்டுவரும் வகையிலும் இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அரிய வகை தாதுக்களான கட்டமைப்புகளை மேற்கொள்வது, கொள்கை ரீதியிலான சீர்திருத்தங்களுக்கு உதவுவது, முதலீடுகள் ஆகியவை ஊக்குவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ந்து வரும் நாடுகளில் மின்சார வாகன உற்பத்தி துறையில் மாற்றங்களை கொண்டுவர இந்த நிதி பெரிதும் பயன்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தீ விபத்துகளிலிருந்து உடலை பாதுகாப்பது மற்றும் அதற்கான மருத்துவ வசதிகள் குறித்த தகவல்களை மக்களிடையே கொண்டு செல்லும் நோக்கில் மத்திய சுகாதார அமைச்சகம் தீ பாதுகாப்பு விழிப்புணர்வு வாரத்தை தொடங்கியுள்ளது. புதுதில்லியில் இன்று மத்திய சுகாதாரத்துறை செயலர் திருமதி புண்யா ஸ்ரீவத்சவா தீ பாதுகாப்பு உறுதிமொழியை மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு செய்து வைத்து பேசினார். பாதுகாப்பான பள்ளிகள், மருத்துவமனைகள் மற்றும் விழிப்புணர்வு கொண்ட மக்கள் ஒன்றிணைந்து தீயில் இருந்து தற்காத்துக் கொள்வது என்பது இந்த வாரத்தின் கருப்பொருள் என்றும் அவர் தெரிவித்தார். ஒட்டுமொத்த பொறுப்புணர்வுடன் தீ பாதுகாப்பு நடவடிக்கையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தீ பாதுகாப்பு வாரத்தையொட்டி நாடு முழுவதிலும் விழிப்புணர்வு உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். விழிப்புணர்வு முகாம்கள், தீ தடுப்பு செயல் விளக்கங்கள் உள்ளிட்ட பணிகள் இம்மாதம் 10ஆம் தேதி வரை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அன்றைய தினம் தீயிலிருந்து உயிரை பாதுகாப்பது மற்றும் மருத்துவ வசதிகளுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்படும் என்றும் திருமதி புண்யா ஸ்ரீவத்சவா தெரிவித்தார். அட்லாண்டிக் கடல் பகுதியில் உள்ள பயணியர் கப்பலில் உள்ளவர்களுக்கு ஹாண்டா வைரஸ் நோய் தாக்குதல் உறுதி செய்யப்பட்டு இருப்பதை அடுத்து நோய் பரவலை தடுக்க உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்த கப்பலில் ஹாண்டா வைரஸ் தாக்குதலால் 3 பேர் உயிரிழந்திருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலும் சிலருக்கு பாதிப்பு அறிகுறி உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. கப்பலில் உள்ளவர்களின் இரத்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டதில் ஹாண்டா வைரஸ் தாக்குதல் சிலருக்கு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்காவின் ஜோகன்னஸ்பர்கில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் அதில் 3 பேர் உயிரிழந்து விட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹாண்டா வைரஸ் பாதிக்கப்பட்ட நோயாளிகளிடமிருந்து சிறுநீர் மற்றும் எச்சில் மூலமாக நோய் பரவக்கூடும் என்பதால் அதுகுறித்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மூச்சுத்திணறல் மற்றும் காய்ச்சல் உள்ளிட்ட அறிகுறிகள் காணப்படும் என்றும் உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை பகுதியை அமெரிக்க படைகள் நெருங்கும் முயற்சியில் ஈடுபட்டால் தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக ஈரானின் மத்திய அரசு செயலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் கப்பல்கள் தடையின்றி பயணிப்பது உறுதி செய்யப்படும் என்றும் அமெரிக்க படையோ அல்லது வேறு எந்த நாட்டின் படையோ தேவையின்றி அந்த பகுதிக்குள் நுழைய முற்பட்டால் உடனடியாக தாக்குதல் நடத்தப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயணியர் கப்பல் போக்குவரத்து எவ்வித பாதிப்புமின்றி நடைபெறுவதை ஈரான் உறுதி செய்யும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. யுக்ரைனின் வடகிழக்கு பகுதியில் அமைந்துள்ள மெரிஃபா நகரில் ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 5 பேர் கொல்லப்பட்டனர், 18 பேர் காயமடைந்தனர். இத்தகவலை தெரிவித்த கார்கிவ் மாகாணத்தின் ஆளுநர் இந்த தாக்குதலில் 3 பெண்கள் மற்றும் 2 ஆண்கள் உயிரிழந்ததாக தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அசாம் மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் ஆளும் பிஜேபி 3வது முறையாக ஆட்சியை தக்கவைத்துள்ளது. மேற்குவங்கத்திலும் இக்கட்சி முன்னிலை வகிக்கிறது. தமிழகத்தில் அதிக இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக தமிழக வெற்றிக் கழகம் உருவெடுத்துள்ளது. மேற்குவங்கம் அசாம் மாநில தேர்தல் வெற்றிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் முதன்முதலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ள தாவேகாவுக்கும் அவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பசுமை எரிசக்திக்கான அரிய வகை தாதுக்களை வெட்டியெடுக்கும் ஆசிய பசிபிக் மண்டல நாடுகளுக்கு நிதி உதவி வழங்கும் புதிய திட்டத்தை ஆசிய வளர்ச்சி வங்கி அறிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை பகுதியை அமெரிக்க படைகள் நெருங்கும் முயற்சியில் ஈடுபட்டால் தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101, நேரம் 7:25.

0: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்ட?
2: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்ப வர ஏப்ரல் 18ல இருந்து நம்ம நாகர்கோவிலுக்கு வராங்க. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
3: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
4: RSM சப்தகிரி பினான்சில் ஏழை எளிய மக்களின் வசதிக்காக தங்க நகை கிராமிற்கு அதிக தொகை குறைந்த வட்டியில் வழங்கப்படுகிறது. கன்னியாகுமரி கிளைகளில் RSM சப்தகிரி பினான்ஸ்.
5: இப்பெல்லாம் நெஞ்சு பாரமா இருக்கு, அப்பப்ப கையும் வலிக்குது.
6: இது இதயம் சம்பந்தப்பட்ட பாதிப்பா கூட இருக்கலாம். அலட்சியப்படுத்த கூடாது. நீ நம்ம நாகர்கோவில் கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போ. அங்க வேர்ல்ட் கிளாஸ் ஃபெசிலிட்டிஸ், குவாலிஃபைட் டாக்டர்ஸ் இருக்காங்க. இதயம் சம்பந்தப்பட்ட நோய்க்கு பெஸ்டான ட்ரீட்மென்ட் தராங்க.
7: கிம்ஸ் ஹாஸ்பிட்டல், சுங்கன் கடை, நாகர்கோவில்.

திரை இசை கேட்டு ரசித்தோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7:30.

0: நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
1: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்று உழவருக்கு ஒரு சிந்தனை, பசுமாடு வளர்ப்பு, கட்டிமாங்கோடு சி சரண்யா அவர்களுடன் நேர்முகம், நொடிகளில் சில நுட்பங்கள், புதிய நெல் ரகங்கள், திருப்பதி சாரம், வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர் லதா அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.
2: இந்திய நிகழ்ச்சியில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை.
1: உழவர்கள்தான் நம் உலகிற்கே அச்சாணி. செயற்கை உரங்களை பயன்படுத்துவதால் மண் வளம் குறைகிறது. உழவர்களுக்கு உதவியாக இருக்கும் தேனி, வண்ணத்துப்பூச்சி, மண்புழு போன்ற உழவர்களின் நண்பர்களை அளிக்கிறது. ஆகவே இயற்கையை பேணுவோம், விவசாயம் காப்போம்.
2: உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்டீர்கள்.
1: இதில் பசுமாடு வளர்ப்பு கட்டிமாங்கோடு சி சரண்யா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முன்னாடி வீடுகளில் எல்லா வீடுகள்லேயும் பசுமாடு கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்க, அதில் கொஞ்சம் வளர்ந்தவங்க கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா பால் குடிக்கிறது ரொம்ப உடல் ஆரோக்கியத்துக்கு மேம்படுத்தும் அப்படின்னு நம்ம சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி பார்க்கும்போது பசுமாடு வளர்ப்பில் வந்து ரொம்ப வருஷமாக நீங்கள் அம்மா கூட சேர்ந்து பசுமாடு வளர்த்துருக்கீங்க, ஒருங்கிணைந்த பணியம் இப்படி பல விதங்களில் நீங்கள் ஈடுபாடோடு செஞ்சுட்டு இருந்ததாக கேள்விப்பட்டோம். உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சியமாக வணக்கம்.
3: வணக்கம்.
1: எத்தனை வருஷமாக இந்த பசுமாடு வளர்ப்பில் ஈடுபாடோடு இருக்கீங்கம்மா?
3: 3 வருஷமாக நான் வந்து மாடு வளர்த்துக்கொண்டே இருக்கிறேன். அதில் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம மாடு வளர்க்குறனால நம்ம உரத்தை, உரம், சாணம் எல்லாமே சேர்ந்து நம்ம தோப்புக்கே நம்ம வந்து ஈஸியாக வைக்கிறனால எந்த ஒரு நோய் ஏற்படாமல் இருக்கிறனால நல்ல சத்தான உரமாக இருக்குது. அதுக்காக வேண்டிய மாடு வளர்த்துக்கொண்டே இருக்கு.
1: சரி, இப்போ மாடு வளர்க்கணும் அப்படின்னா நிறைய மாடுகள்லேயே நிறைய ரகம் எல்லாம் இருக்குது. நீங்கள் என்ன ரகத்தை வாங்கி வளர்க்க ஆரம்பிச்சிங்க?
3: நாங்கள் வந்து ஜெர்சி ரகம் வந்து இல்லைனா கிராஸு, ரெண்டும் தான் இந்த வெயிலுக்கு வந்து நல்லா இழப்பு இல்லாமல் தாக்கு பிடிக்கும். அதுக்காக அதை தான் வளர்த்து.
1: வேற நாட்டு மாடுலாம் வளர்த்து பார்த்த அனுபவம் உண்டா?
3: நாட்டு மாடு வாங்கினேன் ஒரு வாட்டி. அது வந்து ரொம்ப வந்து எச்சி எச்சி இருக்கனால அது நமக்கு இந்த இதுக்கு செட் ஆகலை. இப்போ வந்து வெயில்னால கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதுக்கு கொஞ்சம் தண்ணி ஈரணைப்பு இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஓரளவு ஓகே போல இருக்கும்.
1: அதாவது நம்ம இருக்கக்கூடிய வெயில் தட்பவெட்ப சூழ்நிலைக்கு தாக்குப்பிடிக்க
3: முடியல. அதனால அதை வந்து மாத்திட்டு ஜெர்சி ரகம் தான் எப்பவுமே பார்த்து வாங்குவேன்.
1: கண்ணுக்குட்டியா பார்த்து வாங்குறீங்க அப்படின்னா இப்ப பக்கத்துல தெரிஞ்ச ஆள்கிட்ட போய் வாங்குவீங்களா எப்படி?
3: இல்ல, தரகர்கிட்ட சொல்லிதான் சந்தையில இருந்து வாங்கி கொண்டு தருவாங்க.
1: சரி சரி. எத்தனை வயதுடைய மாடுகளை வாங்கி வளர்க்கறதா இருந்தா
3: வளர்ப்பீங்க? வந்து முதல்ல வந்து ஒரு இளமாடு சென்னையோட வாங்கி தந்தாங்க. அதோட குட்டியை நாங்க வீட்டுல போட்டு அடுத்து அந்த கண்ணுக்குட்டியை வளர்த்து அந்த கண்ணுக்குட்டி சென்னையாயி அப்படிதான் வந்து வளர்த்துட்டு இருக்கேன்.
1: அதாவது இந்த பசுமாடுகளை வந்து வளர்க்கறதுக்கு முன்னாடி அந்த கொட்டகையெல்லாம் போடணும், அதுக்கான கூரை தேவைப்படும், சரியான இடம் தேவைப்படும். ஏன்னா வெயில் வாங்கான இடத்துல நம்ம விட முடியாது. ஒரு பாதுகாப்பான இடம் இருக்கணும். மழை வெயில் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு நம்ம வந்து ஒரு கொட்டகை ஏதாவது போட்டிருக்கணும். மாடு வளர்க்கறதுக்கு முன்னாடி கொட்டகைகள் அந்த மாதிரி போட்டதுக்கு பிற்பாடு மாடுகளை வாங்கினீங்களா எப்படிமா?
3: ஆமா, ஃபர்ஸ்ட் வந்து ஓலப்பறையில தான் இருந்துச்சு. அதுக்கு பிறகு ஒரு 2 மாடு கூட வாங்கின உடனே இனி இந்த பெற வந்து தாக்கு பிடிக்காதுன்னு சொல்றதுனால செட்டு போட்டு இத்தனை ஸ்கொயர் பிட்டுன்னு சொல்லி அளந்து 2 மாட்டுக்கும் சரியான அளவுக்கு இடத்த பராமரிச்சுக்கிட்டேன்.
1: கூரை என்ன போட்டிருக்கீங்க?
3: சீட்டு தான் போட்டிருக்கேன்.
1: மாடுகளை வந்து வாங்குறதா இருந்தா பாக்கும்போது எப்படி என்னென்ன அறிகுறிகளை வச்சு நல்ல தரமான மாடுதான் அப்படிங்கறத கண்டுபிடிப்பீங்க?
3: தரகர் சொல்லுவாரு இது வந்து நல்ல மாடுன்னு சொல்லுவாரு. ஆனா நம்ம வந்து பாலை கறந்து பாக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா கெட்டி வச்சுட்டு பாலை வந்து நம்மகிட்ட ஏமாத்துறாங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா இந்த மாட்டுல அந்த வயரோட சேர்ந்து ஒரு நரம்பு வந்துருச்சுன்னா நல்லா பால் கறக்கும், அப்படி இருந்துச்சுன்னா பால் இருக்கும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன எரை போடுறோமோ அதை பொறுத்துதான் வந்து பால் நிறைய இருக்கும்.
1: அதாவது என்னன்னா நம்ம வளர்ப்பு முறையும் அதுக்கான கொடுக்கக்கூடிய போஷாக்க பொறுத்து தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ மாடுகளை வாங்கிட்டீங்க, நீங்க ஒரு மாடை பாக்குறீங்கன்னா தரகரையும் தாண்டி இந்த மாடு செயல்பாடுகளா இருக்கட்டும், அது நிக்கக்கூடிய நிலையா இருக்கட்டும், இல்ல அதனுடைய கண்ணினுடைய தன்மையா இருக்கட்டும், அது என்ன மாதிரி எல்லாம் பாப்பீங்க?
3: ஃபர்ஸ்ட் மாடை பார்த்தோன்னே கிட்ட போய் நிப்போம். அது ஏதாவது நம்மள இது பண்ணுதா, கொம்பெல்லாம் தொட்டு பார்க்கும்போது, தலையெல்லாம் தடவி பார்க்கும்போது சும்மா நின்றுச்சுன்னா ஓகே. பால் காம்பெல்லாம் தொட்டு பார்க்கும்போது உன்னை இறையாமெல்லாம் எடுத்துச்சுன்னா அப்ப நமக்கு இது ஓகே, பிள்ளைகளெல்லாம் ஒன்றும் செய்யாது. அந்த மாதிரி பார்த்துதான் மாடு வாங்கணும்.
1: சரி, இப்போ பல்ல பார்த்து வாங்கணும்னு சொல்லுவாங்க பொதுவா, அது அந்த மாதிரி பார்த்து வாங்கின அனுபவம் உண்டா?
3: அந்த மாதிரி பார்த்தது இல்ல. ஆனா மாடை பார்த்தா தெரியும்ல, இள மாடா பெரிய மாடா? பெரிய மாடு கொஞ்சம் பல்லு வந்து அப்படிதான் இருக்கும். ஏன்னா அது வந்து அந்த கரும்பு சக்கையெல்லாம் சாப்பிடாது. அதனால அந்த பார்த்துதான் வாங்கி தருவாங்க தரகர்.
1: சரி, இப்ப வாங்கிட்டு வந்தாச்சு. மாடுகளை வந்து வெளியே இடத்துல இருந்து வாங்குறீங்கன்னா அதனுடைய உணவு நடைமுறை ஏற்கனவே இருந்தது வித்தியாசப்பட்டிருக்கலாம். நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய சூழ்நிலை அதனுடைய உணவு முறை வேற மாதிரி இருக்கலாம். இப்ப வாங்கக்கூடிய ஆள்கிட்ட என்ன மாதிரி நீங்க உணவுகள்லாம் கொடுத்தீங்க அப்படின்னு ஏதாவது கேட்டுட்டு வர்றது உண்டா?

0: இப்ப சந்தையில வாங்கியாச்சுன்னா அந்த மாடெல்லாம் பாண்டியில் உள்ள மாடா தான் இருக்கும். ஆனா அதுக்கு வந்து வக்கேல் சாப்பிடாது, தண்ணி குடிக்கவும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஒரு வாரம் ரெண்டு வாரம் அப்படியே தான் இருக்கும். அது பிறகு நம்ம போட இறையில சாப்பிட்டு அப்படி பழகிடும்.
1: அந்த அனுபவத்தின் மூலமா நிறைய விஷயங்களை பார்த்ததுக்கு பிறகு நீங்க இதை வந்து நீங்களா யூகிச்சிருவீங்க அப்படிதானே?
0: ஆமா, அதுக்கப்புறம் தான் வெளியே உள்ள மாடு வாங்கதை விட ஊர்ல யாராவது வீட்டுல விக்கிறத மாதிரி இருந்துச்சுன்னா அவங்கள்ட்ட சொல்லி அப்படி வீட்டுல வளர்ப்ப மாடை வாங்கி வளர்த்தா நல்ல பால் கிடைக்கும், நல்ல லாபம் கிடைக்கும் நமக்கு. ஃபர்ஸ்ட் மாட்டுக்கு மெயினா வந்து வக்கேல் இருக்கும், புல்லு, தவிடு, புண்ணாக்கு, பருத்தி புண்ணாக்கு. அடுத்து வளர்ப்பு புல்லு தோப்புல நிக்குது, அதையும் வெட்டி கொண்டு போட்டு பழக்கி வச்சு. அப்புறம் வந்து கரும்பு சக்கை மெயினாட்டு இவங்க கடை பக்கத்துல இருந்து எடுத்துட்டு வருவாங்க, அதையும் போட்டு பழக்கி தீவனமா கொடுத்து.
1: கரும்பு சக்கையும் கொடுக்குறீங்க?
0: ஆமா, கரும்பு சக்கையும் கொடுக்கும்.
1: சரி சரி. தீவனங்களா வந்து கை தீவனங்கள் தானா இல்ல வெளியே இருந்து வாங்கக்கூடிய தீவனங்கள் தானா?
0: வெளியே கடையில இருந்தா வாங்குவேன், இல்லைன்னா இந்த சொசைட்டில இருந்து மாட்டு தீவனமா ஒரு மூடை 8-50 கிலோ எடுத்து அப்படி யூஸ் பண்றது.
1: அந்த மாதிரி தான் செய்யறீங்க.
0: ஆமா.
1: சரி, இப்போ மாடுகளை வந்து நமக்கு என்னதான் நம்ம வந்து கை தீவனங்கள்லாம் போட்டுட்டு வளர்த்தாலும் கூட வெளிமேய்ச்சலுக்கு எல்லாம் விடுறது உண்டா? வெளியில புல்லு மேயறது?
0: ஆமா, 3 மணிக்கு மேல ஒரு கவுண்டு மாடை கொண்டு மேய்ச்சிட்டு 5 மணிக்கு போல பால் எடுத்து அப்புறம் கொடுக்கறது சொசைட்டிக்கு.
1: சரி,
0: இல்லனா கையில பிள்ளை பறிச்சு கொண்டு அப்படி போடுறது.
1: சரி. இப்போ நீங்க வந்து ஒரு ஆசிரியர் பணி கூட பாத்துட்டு இருக்கிறதா சொன்னாங்க, எப்படி ஆசிரியர் பணியும் பாத்துட்டு இந்த மாடுகளை வளர்க்கறது எப்படி உங்களுக்கு நேரம் சரியா இருக்கா எப்படி?
0: கொஞ்சம் நேரம் சிரமம் தான் இருந்தாலும் காலையில எழும்பி 5 மணிக்கே எழும்பி ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சம் மாடெல்லாம் இது பண்ணிட்டு பாலெல்லாம் எடுத்துட்டு தான் அப்புறம் தான் சமையல் வேலைக்கு வந்து அதுக்கப்புறம் தான் கிளம்பி ஸ்கூலுக்கு போற மாதிரி இருக்கும்.
1: சரி, இப்போ இந்த தீவனங்கள்லாம் கொடுத்தது போக தண்ணி எல்லாம் இந்த கழனி தண்ணி இல்லைன்னா சாதா தண்ணி எல்லாம் வைக்கிறது உண்டா?
0: ஆமா, கழனி தண்ணி வீட்டில் உள்ளதான். அப்புறம் வந்து கொஞ்சோண்டு அரிசி வச்சு கொஞ்சம் பருத்தி கொட்டை புண்ணாக்கெல்லாம் சேர்த்து பருப்பெல்லாம் சேர்த்து வச்சு அவிச்சு வந்து கஞ்சி போல அப்படி வைக்கிறதான். கழனி தண்ணி கொஞ்சம் கம்மி தான், வீட்டில் உள்ளது மட்டும்தான், அதனால கொஞ்சம் கஞ்சியை வச்சு அப்படி கொடுக்கறது.
1: சரி, மாடுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ நிறைய மாடுகள் வளர்க்கக்கூடிய நிலையில ஒரு மாடுக்கு இன்னொரு மாடுக்கும் இடைவெளி செவ்வறு கட்டி ஏதாவது பிரிக்கிறீங்களா இல்ல எல்லாம் ஒரே இடத்துலதான் மாடுகளை கட்டி போட்டிருக்கீங்க?
0: எல்லாம் ஒரே இடத்துலதான் இருக்கு. செட்டுக்குள்ள படுக்கும் போது வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டுதான் கட்டுவேன், வெளியே கட்டும் போது மரத்துல அங்கங்க தள்ளி தள்ளி கட்டிச்சிருக்கேன்.
1: சரி, கால்நடை பராமரிப்பு பத்தி சொல்லுங்க. இப்போ வந்து மாடுகளை குளிப்பாட்டுறதா இருந்தாலும் சரி, கொட்டகைய சுத்தப்படுத்துறதா இருந்தாலும் சரி, எப்படி தினந்தோறும் செய்யறீங்களா?
0: இல்ல, தினந்தோறும் பண்ணல, 3 நாளைக்கு ஒருக்கா எனக்கு டைம் கிடைக்கிறது போறது ஈவினிங் வந்து குளிப்பாட்டி அதுக்கு கொட்டகையெல்லாம் கழுவி விட்டு சாம்பிராணி எல்லாம் போச்சு நீட்டா சுத்தமா வச்சிருப்பேன்.
1: கால்நடைகள் வந்து நம்ம வந்து கண்காணிச்சிட்டு இருக்கோம், தீவனங்கள் போடுறோம், சரியா வந்து அதை வந்து பராமரிச்சு கொட்டகையெல்லாம் சுத்தப்படுத்திட்டு இருக்கீங்க. இருந்தாலும் கூட இப்போ வந்து கால்நடைகளை பொறுத்த வரைக்கும் சில நோய்கள் எல்லாம் தாக்குது, வளர் இளம் பருவத்துல கால் நோய், வாய் நோய், மடி நோய் இப்படின்னு பல நோய்கள் எல்லாம் சொல்றாங்களே, அதெல்லாம் எப்படிமா உங்களுக்கு அந்த மாடுகளுக்கு குறிப்பிடும்படியா என்ன மாதிரி நோய்கள் தாக்குது?
0: அந்த நோய் ஏதாவது அறிகுறி இருந்துச்சுன்னா ஏதாவது கை மருந்து கொடுத்து பாப்பேன், அப்படிதான் செட் ஆகலன்னா உடனே டாக்டர் தான் கூப்பிட்டு இது பண்ணுவேன். மடுவில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா மஞ்சளும் பொடியும் வச்சு ராவி இது பண்ணி பார்ப்பேன், அப்படியே வந்து அது செட் ஆகலைன்னா உடனே டாக்டர் தான் கூப்பிட்டு இன்ஜெக்ஷன் போடுவோம்.
1: சரி, இப்போ நோய் பாதிப்புக்குள்ளா இருக்கு அப்படிங்கறத என்னென்ன அறிகுறிகள் மூலமா நீங்க ஒரு உத்தேசத்துக்கு வருவீங்க?
0: அப்படின்னா மாடு வந்து இற சாப்பிடாம இருக்கும், அப்படியே நின்றுட்டே இருக்கும், அசைப்படாது. அப்ப இதுக்கு ஏதோ ஒரு காய்ச்சல் ஏதோ ஒரு சிம்டம்ஸ் இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு உடனே டாக்டரை கூப்பிட்டு பாக்குறேன்.
1: சரி, தடுப்பூசிகள் எல்லாம் போடுறது உண்டா?
0: ஆமா, தடுப்பூசி வந்து அவங்க 6 மாசத்துக்கு ஒருக்க வந்து சொல்லி விட்டுருவாங்க, அந்த கணக்குப்படி போடுவாங்க, அல்லனா வீட்டுக்கு வந்து போடுவாங்க.
1: ஏதாவது அட்டவணைப்படுத்தல் படி ஏதாவது லிஸ்ட் ஏதாவது தந்திருக்காங்களா இந்த மாதத்துல இந்த தடுப்பூசிகள் போடணும்? இப்ப நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி சொல்றாங்களே, தடுப்பூசி இந்த மாசத்துல சொட்டு மருந்து கொடுக்கணும், இந்த மாசத்துல தடுப்பூசி அப்படின்னு ஏதாவது அட்டவணைப்படுத்தல் ஏதாவது உண்டா?
0: அப்படி இல்ல, நம்ம சேக்க கொண்டு போகும்போது அவங்க வந்து ஒரு கவட்டி போட்டு விட்டுருவாங்க, அடுத்து வந்து ஊர் ஊரா வந்து போடும்போது இதுக்கு எத்தனை மாசம் ஆச்சுன்னு கேட்டு அப்படி ஊசி போடுவாங்க.
1: அந்த மாதிரி தான்.
0: ஆமா.
1: சரி, இப்போ இந்த கால்நடைகளை பொறுத்த வரைக்கும் அதிகமா பாதிப்பை உண்டாக்குற நோய்களா என்ன நோயை குறிப்பிடுறீங்க?
0: அதிகமா என்னது, இந்த மார்ச்சுள்ள வரும், அதுக்கப்புறம் காய்ச்சல், அந்த மாதிரி தான். நான் ஃபர்ஸ்ட் வந்து ஏதாவது சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா வெத்தலை எண்ணெய் நல்ல மிளகு சீரகம் எல்லாம் வச்சு ஒருக்கா கொடுத்து பார்ப்பேன், அதுக்கும் அது வந்து சரியா சாப்பிடல முடியலன்னு சொன்னா டாக்டர் கூப்பிட்டு அவங்க வந்துதான் பாப்பாங்க, கொண்டு போறதாட்டு இல்ல.
1: இப்போ வந்து மாடு நமக்கு சினையா இருக்கு அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிப்பீங்கம்மா?
0: அது வந்து சத்தம் போட்டுட்டே இருக்கும், அப்புறம் வந்து டாக்டரை கூப்பிட்டு வந்து செக் பண்ணுவோம் சினையா இருக்கான்னு. அப்புறம் டாக்டர் இத்தனை மாசம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க, ஒரு 6-7 மாசத்துல அதுக்கப்புறம் பால் வந்து கம்மியாகும், அப்புறம் இது 8-9 மாசத்துல சென்னை நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறம் பால் 8-ஆம் மாசத்துலயே பால் நிப்பாட்டிடுவோம். அதுக்கப்புறம் அதுக்கு ஊட்டச்சத்து ஆகாரத்தை மட்டும்
1: கொடுப்பீங்க. இப்போ நடைமுறையில சாதா கொடுக்கக்கூடிய உணவு நடைமுறை தானே சினை காலத்துல, இல்ல அதிகமான உணவுகள் கொடுக்க வேண்டிய இருக்குமா?
0: இதேதான் உணவு, ஆனா ஒரு 7-8 மாசம் வரும்போது பருத்தி கொட்டை கொஞ்சம் புண்ணாக்கெல்லாம் கோர வச்சு நிறைய கொஞ்சம் கொடுப்போம்.
1: இந்த மாதிரி நம்ம பராமரிச்சுட்டு இருக்கோம், இருந்தாலும் கூட நம்ம ஒரு வருடம் ஒரு கன்று அப்படிங்கறது தான் முக்கியமா. நம்ம கால்நடை மருத்துவர்களா இருந்தாலும் சரி, நம்ம பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கும் அது ஒரு முக்கியமான தன்மையில இருக்கக்கூடிய நிலையில இப்ப நீங்க தொடர்ச்சியா வந்து பால் கூட எடுத்து விற்பனை பண்றீங்க, சொசைட்டிகளுக்கு கொடுக்கறீங்க, அதோட மிஞ்சி போகக்கூடியதான் பக்கத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு.

0: கூட கொடுக்கறதா சொன்னீங்க. இந்த மாதிரி செய்யக்கூடிய நிலையில உணவுகள் எல்லாம் எப்படி, அதுக்கு சராசரியா ஒரு நாளைக்கு எவ்வளவு ரூபாய்க்கு உணவு தேவைப்படுது?
1: ஒரு நாளைக்குன்னு இல்லை, நம்ம மூட கணக்கில் எடுத்து வச்சிருக்கனால அது கொஞ்சம் கூடுதலாட்டு உணவை கொஞ்சம் கொடுத்தா கொஞ்சம் ஸ்பீடாக வளரும். அதுக்காக அது கொஞ்சம் உணவை கூடுதலாக கொடுக்கறது, பொட்டக்கன்று ஊட்டி கொஞ்சம் கம்மியாக கொடுக்கறது.
0: சரி, சினைக்கார கவனிப்பு பற்றி சொல்லுங்க. இப்போ சினைக்கு தயாராயிடுச்சு, சினைக்காரத்தில் வந்து ஏதோ சிக்கல்கள் உள்ளா இருக்கு அப்படின்னா உடனே கால்நடை மருத்துவர்கள் அணுகுவீங்களா, இல்ல முன்னனுபவம் வாய்ந்த விவசாயிகள் இல்லைன்னா கால்நடை வளர்ப்பாளர்கள்ட்ட கேட்டு சந்தேகங்களுக்கு தீர்த்துக்கிடுவீங்களா?
1: அது வந்து இன்னும் நாளை போடுறது மாதிரி இருந்துன்னா நமக்கு கொஞ்சம் பார்ப்பேன், ஏதாவது அதுவாகவே போடுதா என்னென்னு ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கான்னு பார்ப்பேன். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா மட்டும்தான் டாக்டரை கூப்பிடும், இல்லைனா அதுவாகவே தானாகவே போட்டுரும். அப்படி இருந்தாலுமே அது வந்து தெளிவத்திலேயே வந்து என்ன செய்யும், சுத்திக்கிட்டே இருக்கும். அதுக்கு வந்து இன்னைக்கு டெலிவரி ஆகுன்னு சொன்னிச்சுன்னா அது வந்து என்ன செய்யும், அப்படி அப்படி சுத்திக்கிட்டே இருக்கிறத பார்த்தே நம்ம இன்னைக்கு எடுக்கக்கூடாது, அவுத்துட்டு போக வேண்டாம், இன்னும் நாளைக்குள்ளே எப்படியும் வந்து பிறந்துடும், அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லி வீட்டிலே தான் அதை பார்த்து போட்டிருப்பேன்.
0: சரி, அது வந்து நீங்க தொடர் கண்காணிப்புலயே வச்சிருப்பீங்க?
1: ஆமா, தொடர் கண்காணிப்புல.
0: சரி, இப்போ ஏண்ட பிறகு குட்டிகளுக்கு என்ன உணவு கொடுக்கணும், தாய் பசுக்கு என்ன மாதிரி உணவுகள்?
1: தாய்க்கு வந்து குட்டி பிறந்த உடனே வந்து எனது அந்த நஞ்சு கொடி போடுறது வரைக்கும் வந்து கருப்பட்டி காப்பி எல்லாம் எடுத்து வைப்பேன். அப்புறம் அதை குடிச்சிட்டு குட்டிக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பால் தான், பால் எவ்வளவு குடிக்குவோ அதுக்கு தக்கன அது வளர்ந்து வந்துட்டே இருக்கும். அப்புறம் பசுக்கு வந்து நார்மலா உள்ள உணவு தான், ஏதாவது கொஞ்சம் கூட வேணா புண்ணாக்கு பருத்தி புண்ணாக்கு எல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிடுது.
0: கண்ணு குட்டிகளுக்கு சொல்லுவாங்க சீம்பால் ரொம்ப ரொம்ப முக்கியம், சீம்பால் குடுக்கறது உண்டா?
1: ஆமா, அது ஃபர்ஸ்ட் பிறந்த உடனே கண்ணு குட்டிக்கு வந்து பால் கொடுத்துருந்தா ஃபுல்லா அது குடிச்சிட்டே தான் இருக்கும் ரெண்டு மூணு நாள். அது பிறந்த உடனே கொஞ்ச நேரம் படுத்திருக்கும், அதுக்கப்புறம் எலும்பி எலும்பி துள்றத பார்த்தே நம்ம வந்து இது நல்லாதான் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அறிஞ்சுக்கலாம்.
0: சரி, குட்டி கண்டு குட்டிகளுக்கு எப்படி முதல்ல சொட்டு மருந்து இந்த தடுப்பூசி எல்லாம் எவ்வளவு நாளைக்கு பிறகு போட வேண்டியிருக்கும்?
1: அது டாக்டர் வீட்டுக்கு வர சொல்லி அவங்கள்ட்ட கேட்டு பிறந்து இத்தனை மாசம் தான் ஆச்சு, இத்தனை நாள் தான் ஆச்சு அப்படின்னு சொன்னா அவங்க அதுக்குள்ள ஊசியா இன்ஜெக்ஷனை போடுவாங்க.
0: சரி, இப்போ கண்டுகளையும் குட்டிகளையும் தனித்தனியா விட்டுருப்பீங்களா இல்ல சேர்த்து ஒரே இடத்துலதான் இது பண்ணிருப்பீங்களா?
1: தனித்தனியா தான், ஏன்னா கண்ணுக்குட்டி மாடு கூட இருக்கும் போது எப்பவுமே பாலை குடிச்சிட்டு இருக்கனால ஒரு ஒரு வாரம் போல அது கூட சேர்த்து போட்டுட்டு ரெண்டாவது தனியா பிரிச்சு ரூம்ல அடைச்சிடறேன்.
0: சரி, இப்போ கொட்டகையில பாத்தீங்கன்னா அதிகமா கழிவுகள் எல்லாம் வரும், இந்த கோமியம் அப்புறமா வந்து சாணம் இதெல்லாம் வரும், அதெல்லாம் எப்படி சேகரணம் பண்ணி ஏதாவது விற்பனை பண்ணுவீங்களா இல்ல எப்படி உங்க தோட்டத்துக்கு பயன்படுத்துவீங்களா?
1: மாட்டு மோத்திரத்தை மட்டும் என்ன செய்யணும், ஒரு குண்டு வச்சு உள்ள விட்டுருக்கோம், கீழே சாணத்தை மட்டும் ஒரு தனியா ஒரு வர குண்டு போட்டு அதை எடுத்து போட்டுட்டு தென்னந்தோப்புக்கு யூஸ் பண்ணுவோம்.
0: உங்க தோட்டம்?
1: ஆமா, எங்க தோட்டத்துக்கு தான் வாழை தென்னை எல்லாம் நிக்குது, அதுக்கு நாங்க யூஸ் பண்ணிக்கிடுவோம்.
0: சரி, இப்போ வாழை தென்னை நிக்குதுன்னு சொல்றீங்க, இதுல கிடைக்கக்கூடிய உரங்களை எல்லாம் நீங்க போட்டு உங்க தோட்டம் அதாவது வாழை தண்ணியா இருந்தாலும் சரி அதிலுடைய வளர்ச்சியில ஏதாவது மாற்றங்களை நீங்க உணர்ந்தது உண்டா?
1: இங்க வீட்டு பக்கத்திலே உள்ள சாணம் உரத்தை தான் மெயினா வந்து தென்னை தோப்புக்கு வைக்கிறதுனால ரொம்ப பாதிப்பொன்னும் இல்லாம தென்னை வாழை எல்லாம் நல்லா வளர்ந்து வந்துட்டு இருக்கு.
0: எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை உங்க தோட்டத்துக்கு போடுவீங்க?
1: அது இங்க உரம் நிறைய சேர சேர டிம்போல ஏத்தி அங்க வலையில கொண்டு தட்டி வச்சிருவோம். இங்க இடைஞ்சலா இருக்குன்னு சொல்லி பட்சத்துல அங்க தோப்புல கொண்டு அடிச்சு வச்சிருவோம்.
0: உங்களுக்கு வருமானத்தை பெருக்கிறதுக்காக இப்ப என்னென்ன பண்றீங்க? மாட்டுல இருந்து கிடைக்கக்கூடிய பாலை விற்பனை பண்றீங்க, அது பக்கத்துல வீடுகளுக்கு கொடுக்கறீங்களா இல்ல சொசைட்டிக்கு கொடுக்கறீங்களா?
1: சொசைட்டிக்கும் கொடுப்போம், வீட்டுக்கும் கொடுப்போம்.
0: கிடைக்கக்கூடிய வருமானம் எல்லாம் எப்படிமா?
1: வருமானம் லாபம் தான், மாடு வளர்க்கறதுனால நமக்கு லாபமா தான் இருக்கு, ஆனா அதை ஒழுங்கா பராமரிச்சு கொண்டு வரணும்.
0: அதாவது நீங்க தொடர்ச்சியா வந்து உங்க தினந்தோறும் உங்க வீட்டுல நீங்க மாடு வளர்ப்புல எப்படி பராமரிக்கிறீங்க, அதை வந்து வளர்க்குறீங்க?
1: காலையில எந்திரிச்ச உடனே முதல்ல போய் மாடை தான் போய் ஃபர்ஸ்ட் பார்ப்பேன், அது வந்து என்ன நிலைமையில இருக்கு எப்படி சிச்சுவேஷன்ல இருக்குன்னு பார்த்துட்டு, ரெண்டாவது அதை எழுப்பி விட்டுட்டு அதுக்கு தேவை கொஞ்சம் வக்கீல் எல்லாம் எடுத்து போட்டுட்டு அப்புறம் வந்து சமையல் வேலையை கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிட்டு அடுத்துதான் வந்து பால் எடுக்க போவேன். பால் எடுக்க போகும்போது கண்ணு குட்டியை ஃபர்ஸ்ட் அவுத்து விட்டுட்டு அது இது பண்ண பிறகு தான் ரெண்டாவது தான் பால் எடுப்பேன். ரெண்டாவது பால் எடுத்துட்டு வந்துட்டு வீட்டுல பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் பால் வாங்க வருவாங்க, அவங்களுக்கு கொடுத்துட்டு அது போக மிச்சத்தை வந்து சொசைட்டிக்கு எடுத்து வச்சிருப்பேன். அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து மாட்டுக்கு தேவையான தண்ணி எல்லாம் கயிறை எல்லாம் போட்டு ஆகாரம் எல்லாம் கொடுத்துட்டு வைக்கோல் புல்லெல்லாம் சேர்த்து போட்டுட்டு கொஞ்ச நேரம் கட்டி போட்டிருப்பேன். அப்புறம் ஒரு 10 மணி ஒரு 11 மணிக்கு போல பின்ன வந்து என்ன செய்வேன், திருப்பி அடுத்து வைக்கோலும் புல்லும் எடுத்து போட்டுட்டு கொஞ்சம் தண்ணியும் வச்சுட்டு ஒரு 1 மணிக்கு போல தண்ணி வரும்போது குளிப்பாட்டி அதை பராமரிச்சுட்டு அப்படி கட்டி போட்டிருப்பேன். அடுத்து ஒரு 3 மணிக்கு போல வெளியே மாடை வந்து மேய்க்கிறதுக்காக கொண்டு போறது தோப்புக்கு கொண்டு போய்கிட்டு அங்க கண்ணு ஊட்டி மாடுமா என்ன செய்யும் மேய்ஞ்சிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வரோம். அப்புறம் வந்து 5 மணிக்கு போல திருப்பி பால் எடுத்துட்டு பின்னும் வீட்டுக்கு கொடுத்துட்டு சொசைட்டி கொடுக்கறது, அப்புறம் அதுக்கப்புறம் தண்ணி காமிச்சு இறைய போட்டு அப்படியே கட்டி போடுறது.
0: அதாவது ஒரு நாளையினுடைய மாடு வளர்ப்புல உங்களுடைய நடைமுறை என்னென்ன செய்யறீங்க அப்படிங்கறத பத்தி தெளிவா சொன்னீங்கம்மா. அது மட்டும் இல்லாம இப்போ வந்து ஒரு கண்டுக்குட்டியா வாங்குறீங்க அப்படின்னா, இல்ல உங்ககிட்ட வந்து ஒரு கண்டுக்குட்டியா வந்து விக்கிறீங்க அப்படின்னா என்ன விலைக்கு விற்பனை பண்ணுவீங்க?
1: ஃபர்ஸ்ட் வந்து இந்த கண்ணுட்டி இவ்வளவுதான் போவோம்னு நமக்கு உத்தேசம் தெரியல, அதுபடி ஒரு 10-15 ரேட்டு சொல்லுவோம். அப்புறம் தரகர் வந்து அதுல இருந்தும் கொஞ்சம் கம்மியா தான் கேட்பாங்க. அப்படி 2-3 தரகரை வர வச்சு யார் கொஞ்சம் கூடன ரூபாய்க்கு கேட்கறாங்களோ அவங்களுக்கு கொடுக்க மாதிரி.
0: சரி, கால்நடைகளை பொறுத்த வரைக்கும் இந்த கோடை காலத்துல வந்து எப்படியெல்லாம் பராமரிக்கணும், இப்ப வெயிலினுடைய தாக்கம் அதிகமா இருக்கக்கூடிய நிலையில அந்த கால்நடை பராமரிப்பு கோடை காலத்துல

0: இப்படிலாம் செய்யணும்.
1: வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கிறனால வெயிலில் ரொம்ப கெட்டக்கூடாது, அந்த மாட்டு கொட்டகையில் தான் எப்பவுமே கெட்டியிருப்பேன். அப்புறம் வந்து கொஞ்சம் ஈர நைப்பாக தான் எப்பவுமே தொழுவ வச்சிருப்பேன், ஏன்னா ஹீட்டுனால ரொம்ப சூடாக இருக்கிறனால ஈரப்ப தான் அதிகமாக இருந்துச்சுன்னா ரொம்ப ஹீட் இருக்காதுல்ல, ரொம்ப பது பது பதுக்கு இருக்காது, அதனால கெட்டியிருப்பேன். இல்லைனா மரத்தில் கெட்டும்போது நிழல் பார்த்து தான் கட்டி மரத்தில் போட்டிருப்பேன்.
0: சரி, தண்ணி வைக்கிறது எப்படி? தண்ணி அதுக்கு இந்த கோடை காலத்தில் வந்து அதனுடைய தண்ணி தேவை அதிகமாக இருக்கும், அப்போ அதுக்கு தண்ணி தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்கீங்க?
1: தண்ணி வைக்கும்போது கழனி தண்ணி பக்கெட்ல இருக்கும், அது தேவைன்னா அதையும் குடிச்சுக்கிடும், இல்லைனா வந்து பச்சை தண்ணி பக்கெட்ல இருக்கும், அதையும் தண்ணி தாகத்துக்காக அது குடிச்சுக்கிடும்.
0: சரி, சில பேர் சொல்லுவாங்க இந்த மாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்சம் சுடு தண்ணியும் மஞ்சளும் கலந்து கொடுக்கணும், அது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியாகவும் நோய்கள் வராமலும் அதுக்கு வந்து இம்யூனிட்டி பவரை அதிகப்படுத்தும்னு சொல்லுவாங்க, அது எப்படி உண்மையா?
1: ஆமாம், இது வந்து தவிடு இந்த புண்ணாக்கு எல்லாம் சேர்ந்து கலக்கும்போது கொஞ்சோண்டு மஞ்சள் பொடியும் சுடு தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அப்படி தான் கொடுத்து பழக்கமாக இருக்கு.
0: சரி, ஒரு பெண்மணியா இருக்கீங்க, வீட்டில் உள்ள குடும்ப பொறுப்புகளையும் தாண்டி மாடுகள் வளர்க்கும் போது மாடுகளை வந்து கையாளுறது கொஞ்சம் சிரமம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது நீங்க எப்படிமா கையாளுறீங்க? அது எளிமையா இருக்கா எப்படி?
1: சிரமம் தான், நம்ம வேலைக்கு போறதுனால அது வந்து சிரமம் தான், இருந்தாலும் மாடு வளர்க்கணும். நம்ம வீட்டில் உள்ள வளர்ப்பு வந்து தனியாக விடுத்து 3 வருஷமா வளர்த்தாச்சுல, என்ன அதை வந்து வளர்த்து கொண்டே போயிட்டு இருக்கணும்னு சொல்லி, நம்ம பிள்ளைங்களுக்கும் அடுத்த தலைமுறைக்கு அதே பழகி கொடுக்கணும்னு சொல்லி என்னோட பிள்ளைங்களுக்கும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். சாணி எடுத்து முத்தம் தொளிக்கிறது, சாணியை வாரி போடுறது, அந்த மாதிரி பழக்கத்தையும் கொண்டு உருவாக்கிக்கிட்டே இருக்கேன் பிள்ளைங்களுக்கு. அடுத்த தலைமுறைக்கு பிள்ளைங்களும் இதே மாதிரி மாடு வளர்க்கணும்னு நினைக்கிறேன்.
0: சரி, பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னீங்க, இந்த காலத்தில் உள்ள பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா அதிகமாக கைபேசிகளில் தான் அதிகமாக நேரத்தை செலவிடுறாங்க, அப்படி இருக்கக்கூடிய நிலையில் உங்கள் பிள்ளைங்களுக்கு எப்படி அந்த மாடு வளர்ப்பு குறித்த விழிப்பை இல்லைனா அதை சார்ந்த விஷயங்களை நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்களா, இல்லை நீங்கள் செய்கிறத வந்து பார்த்து அவங்க வந்து கற்றுக்கிறாங்களா?
1: நான் செய்யும்போது என் பக்கத்தில் வந்து நிற்பாங்க, அந்த கழனி தண்ணியை எடுத்தாங்கன்னு சொன்னால் எடுத்துருவாங்க, அந்த சாணியை கொஞ்சம் ஒதுக்குங்கன்னு சொன்னால் வழக்கு மரம் வச்சு தொடச்சி எடுத்து கொஞ்சம் தள்ளி வைப்பாங்க. என் பையன் வந்து எப்பவுமே அந்த சின்ன கண்ணுக்குட்டி எல்லாம் இருந்துச்சுன்னா அது கூடயே தான் இருப்பான், அதுக்கு பேர் வச்சுக்கிட்டு அதே தூக்கி வச்சு மடியில் வச்சு கொஞ்சிக்கிட்டே இருப்பான் எப்பவுமே. அப்படி அதனால அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு ரெண்டு பிள்ளைங்களுக்குமே, அதனால பிள்ளைங்களுக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன்.
0: சரிம்மா, அற்புதமாக சொன்னீங்க. இந்த மாதிரி தான் சில விஷயங்களை வந்து நாம இப்போ கத்துக் கொடுக்கறது தான் நம்ம வருங்காலத்தில் குழந்தைங்களுக்கு கத்துக்கிறதுக்கான வாய்ப்பை நீங்கள் வந்து உருவாக்கி கொடுத்துருக்கீங்க. இந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு இப்போ சில விஷயங்களை வந்து நம்ம இப்போ கால்நடை வளர்க்குறோம், வளர்க்கும் போது ஏதாவது ஒரு அவசர வீடுகளுக்கெல்லாம் போகிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க, அது எப்படிம்மா, அது உண்மைதானா எப்படி?
1: ஆமாம், அது சிரமம் தான், எங்கே போனாலுமே நமக்கு இந்த டைம் ஆச்சுனாலும் ஐயோ பால் எடுக்கணுமே பால் எடுக்கணும் அவசர அவசரமாக வர வேண்டியிருக்கும். அடுத்து பில்லு பறிக்கணும், அதுக்கு இறப்பாக்கணும் இறப்பாக்கணும்னு சொல்லி எந்த ஒரு இடத்துக்கும் போய் நின்றுட்டு என்ன செய்ய முடியாது, வர முடியாது, எப்பவுமே நமக்கு மாடு எண்ணமாக தான் இருந்து கொண்டே இருக்கும்,
0: நினச்சிட்டே இருக்க வேண்டியே இருக்கும்.
1: ஆமாம்.
0: சரி, இப்போ நம்ம கோடைக்கால பராமரிப்பு சொல்லிட்டீங்க, இப்போ மழைக்காலம் இந்த மாதிரி காலகட்டத்தில் மாடுகளை பராமரிப்பு முறை வித்தியாசப்படலாம், அது எப்படிம்மா?
1: நம்ம மழை நேரத்துல எல்லாம் ரொம்ப அதுக்கு குளிரா இருக்கனால வெளியே என்ன செய்ய மாட்டேன், அவுத்து கட்ட மாட்டேன். அப்புறம் வந்து கதம்பல வச்சு கொஞ்சம் என்ன செய்யறது, மாட்டுத் தொழுவிலேயே போச்சை போடுறது, அது கொஞ்சம் சூடா இருக்கட்டும். அந்த மாதிரி ரொம்ப மழை தொடர்ந்து பெஞ்சிட்டு இருந்தேன்னா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவேன்.
0: சரி, மாடுகளை பொறுத்த வரைக்கும் இந்த உண்ணி, அப்புறமா இந்த மாட்டீச்சி, அப்புறமா பேன், இந்த மாதிரிப்பட்ட சில பிரச்சனைகள்லாம் மாடுகளை தாக்கி அதை வந்து வலிமை இழக்க இல்லைனா வந்து நோய் பாதிப்புக்குள்ளாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு, அந்த மாதிரி பார்க்கக்கூடிய நிலையில் அதெல்லாம் எப்படி நீங்கள் பராமரிக்கிறீங்க, அது எப்படி கவனமாக அதை வந்து பாதிக்காதபடி பார்த்துக்கிறீங்க?
1: மாடுக்கு குளிப்பாட்டும் போது சில நேரம் அந்த காதல் எல்லாம் இருக்கிறத வந்து எடுத்து கீழே போட்டு தீல போட்டு கொல்லுவேன், அப்படி இல்லைன்னா அந்த டாக்டர் சொல்லி ஒரு பொடி வாங்கி அதை மேலே போட்டுக்கிட்டு ஒரு அரை மணிக்கூர் கழிச்சு வாஷ் பண்ணால் சில நேரம் அப்படியும் போகிற வாய்ப்பு இருக்கு கழிவிடதுக்கு.
0: முக்கியமாக பார்க்கக்கூடிய நிலையில் இப்போ கால்நடைகளை பொறுத்த வரைக்கும் குடல் புழு நீக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க, குடல் புழு நீக்கத்துக்காக என்ன பண்ணுறீங்க?
1: அதுக்கு வந்து டாக்டரை கூப்பிட்டு தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி இருக்கு நீங்க செக் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது டேப்லெட் கொடுக்கணும், டேப்லெட் இல்லைனா இன்ஜெக்ஷன் போடுவாங்க.
0: மாடு வளர்ப்பில் வந்து தொடர்ச்சியாக வந்து செஞ்சு அதில் கிடைக்கக்கூடிய அனுபவத்தின் மூலமாக நீங்கள் கற்றுக்கிட்டது போக நீங்கள் வளர்க்குறது தாண்டி உங்கள் பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நீங்கள் ஒரு ஆசிரியராக இருக்கீங்க, உங்கள் பள்ளிக்கூடத்தில் வந்து மாணவர்களுக்கு இந்த கால்நடை வளர்ப்போ இல்லை விவசாயம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் வந்து ஏதாவது பாடங்கள் சொல்லக்கூடிய நிலையில் சொல்லி கொடுக்கறது கொடுத்த அனுபவம் உண்டா?
1: ஆமாம், சொல்லி கொடுத்துருக்கேன் பிள்ளைங்கள்ட்ட, சின்ன பிள்ளைங்கள்ட்ட. சின்ன பிள்ளைங்க வந்து மாடுனாலே கொஞ்சம் பயப்படுறாங்க, அது வந்து பயப்படக்கூடாது, மாடுனாலே இப்படி தான் இருக்கும், அதை நீங்கள் எவ்வளவு ஒரு பிள்ளையை நீங்கள் அனுசரித்து போகிறீங்களோ அதே மாதிரி அதுகளையும் நீங்கள் என்ன செய்யணும் பார்க்கணும்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். சில பிள்ளைங்க சரி பார்ப்பாங்க, சில பிள்ளைங்களுக்கு பிடிக்காமல் இருக்குது.
0: சரி, மற்றபடி விவசாயம் சார்ந்து இப்போ செடி வளர்ப்பாக இருந்தாலும் சரி, மரம் வளர்ப்பு, பழ மரங்கள் வளர்ப்பு, உங்கள் அழகு செடிகள் பள்ளிக்கூடத்தில் கூட நிறைய அழகு செடிகள்லாம் வச்சுருப்பாங்க, இதை சார்ந்து பிள்ளைங்களுக்கு சில விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறீங்க அப்படி தானே?
1: ஆமாம், சொல்லிவிடு.
0: அதை எப்படி ஆர்வம் எடுத்து கற்றுக்கிறாங்களா இல்லை இன்ட்ரெஸ்ட்?

0: பசுமாடு வளர்ப்பு பத்தின பல விஷயங்களை வந்து பகிர்ந்துகிட்டீங்க. குறிப்பா வந்து கால்நடை வளர்ப்புக்குள்ளாடி எப்படி ஆரம்பிச்சீங்க, அப்பா அம்மா காலத்தில இருந்தே நீங்க அந்த விஷயங்களை வந்து கத்துக்கிட்டீங்க. அதற்கு பிற்பாடு உங்களுக்கு திருமணம் ஆன பிறகும் அதை வந்து உங்க வீட்டில் நீங்க நடைமுறைப்படுத்துறீங்க. நீங்க நடைமுறைப்படுத்துறதையும் தாண்டி உங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் நீங்க அதை வந்து புரிய வச்சு, நீங்க செய்யறத பார்க்க வச்சு அதை வந்து அவங்களுக்கும் கத்துக் கொடுக்கறதுல முனைப்பா இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம கால்நடை வளர்ப்பு எப்படி, அதுக்கான உணவு கொட்டகை, அதுக்கு பிறகு அதை வந்து எப்படிலாம் பராமரிக்கணும், சினை காலத்தை கவனிப்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பசுமாடு வளர்ப்பு பத்திரம் உங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் நம்முடைய குமரி பண்பிள்ளை நேயர்களுக்காக இவ்வளவு நேரமும் தெளிவா அழகா பொறுமையா பகிர்ந்துகிட்டமைக்கு ரொம்ப நன்றி.
1: நன்றி.
0: இதுவரை பசுமாடு வளர்ப்பு கட்டிமாங்கோடு சி சரண்யா அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.
2: உடன் உரையாடியவர்
3: எஸ் சிவகுமார்.
4: நொடிகளில் சில நுட்பங்கள்.
0: புதிய நெல் ரகங்கள் தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர் லதா அவர்கள்.
5: நம்மளுடைய மாவட்டத்தில் வந்து நம்ம ரெண்டு பருவத்தில் நெல் சாகுபடி பண்ணுறோம். முதல் பருவம் வந்து கன்னிப்பு பருவம். இந்த பருவத்தில் வந்துட்டு குறுகிய கால நெல் ரகங்களை நம்ம சாகுபடி பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த பருவத்தில் மிக முக்கியமாக ஒரு கிட்டத்தட்ட 30-40 ஆண்டுகளாக 5x16 அப்படின்ற ரகத்தை சாகுபடி பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் முன்னாடி ஆடுதுறை 37 அப்படின்ற ஒரு ரகத்தையும் சாகுபடி பண்ணிட்டு இருந்தாங்க. தற்பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம TPS 5 திருப்பதி சாரம் 5 அப்படின்ற நெல் ரகத்தை நெல் ஆராய்ச்சி நிலையம் திருப்பதி சாரத்திலிருந்து நம்ம வெளியிட்டிருக்கிறோம். அந்த ரகத்தை அதிக அளவுல இப்ப சாகுபடி பண்றாங்க. அது இல்லாம அம்பா சமுத்திரத்துல இருந்து ASD 21 அப்படின்ற ஒரு ரகத்தையும் வெளியிட்டிருக்காங்க. அந்த ரகமும் நம்ம மாவட்டத்தில் அதிக அளவில் இப்போ விவசாயிகள் விரும்பி சாகுபடி பண்ணுறாங்க. கன்னிப்பூ பருவத்தில் வந்து ஓரளவுக்கு நிறைய ரகங்கள் இருக்குது. இருந்தாலும் இந்த ரகங்கள் எல்லாமே நம்மளுடைய மாவட்டத்தில் பொதுவாக அந்த மோட்டா அரிசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த போல்டு கிரைன்ஸை தான் நம்ம விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால அந்த ரகங்களை நம்ம அதிக அளவில் சாகுபடி பண்ணிகிட்ருக்கோம். நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகள் அதிகமாக விரும்பி வாங்கக்கூடிய நெல் வந்து அந்த மோட்டா ரக நெல். அதனால தான் நம்ம அந்த ரகங்களை சாகுபடி பண்ணிகிட்ருக்குறோம். இதே மாதிரி கும்பப்பு பருவத்தில் வந்து இரண்டு வகையான நெல் ரகங்களை சாகுபடி பண்ணுவாங்க. ஒன்று வந்து மத்திய கால நெல் ரகங்கள், அதாவது 130-135 நாட்களில் முதிர்ச்சி அடையக்கூடிய ரகங்களை சாகுபடி பண்ணுவாங்க. அது இல்லாம வந்து அதற்கு மேல 150 நாள் வயதுடைய நெல் ரகங்கள், அதாவது நீண்ட கால நெல் ரகங்கள்னு சொல்லுவோம், அந்த ரகங்களை சாகுபடி பண்ணுவாங்க. இதுல என்னென்ன ரகங்கள் அதிகமா நம்ம மாவட்டத்தில் சாகுபடி பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்னு TPS 3 திருப்பதி சாரத்திலிருந்து வெளியிடப்பட்ட TPS 3 அப்படின்ற ரகம். இந்த ரகமும் ஏறக்குறைய 30 ஆண்டுகளுக்கு மேல நம்ம மாவட்டத்தில் சாகுபடி பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து CR 1009 Sub 1 அப்படின்றது, இது வந்து முன்னாடி பொன்மணி, சாவித்ரி அல்லது CR 1009 அப்படின்ற ரகமா சாகுபடி பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்து நீண்ட கால ரகம், 150 நாள் தான் முதிர்ச்சி அடையும். இந்த ரகத்தை தான் ரெண்டாம் போகத்துல அதிக அளவுல நம்ம மாவட்டத்துல சாகுபடி பண்ணிட்டு இருந்தாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா குருந்தங்கோடு, ராஜா கமங்கலம் இந்த வட்டாரங்கள்ல வந்து பொன்மணி தான் சாகுபடி பண்ணிட்டு இருந்தாங்க. அதே இது அகஸ்தீஸ்வரம், தோவாளை அந்த வட்டாரங்கள்ல பாத்தீங்கன்னா TPS 3 அதிக அளவுல சாகுபடி பண்ணுவாங்க. அது வந்து மத்திய கால நெல் ரகம். இதுதான் நம்ம இந்த ரெண்டு ரகம் சாகுபடி பண்ணிட்டு இருந்தோம். பொன்மணி ரகம் வந்து ரொம்ப 50 ஆண்டுகள் கிட்டத்தட்ட சாகுபடி பண்ணிட்டு இருந்ததுனால அதற்கு மாற்றாக ஒரு புதிய ரகமா தான் நம்ம CR 1009 Sub 1 அப்படின்றது. இதுல Sub 1 அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னா நீர்த்தேக்கத்தை தாங்கி வளரக்கூடிய ஒரு தன்மை கொண்டது. எதற்காக நமக்கு இந்த நீர்த்தேக்கத்தை தாங்கி வளரும் தன்மை இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய இரண்டாம் பருவ சாகுபடி வடகிழக்கு பருவமழையோட சேர்ந்து வரும். அப்படி வரும்போது நடவு செய்து கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு வந்து மழை பெய்துட்டே இருக்கும். அப்ப நமக்கு வந்து தண்ணி தேங்கி இருக்கும், தண்ணி வடிகிறதுக்கு வசதி இருக்காது. அப்படி இருக்கும்போது அந்த நெல் வந்து சில ரகங்கள்ல வந்து நாற்றுகள் வந்து அழுகி போகும். ஆனா இந்த Sub 1 நம்ம போட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி அழுகாது. அது வந்து ஒரு 20-30 நாள் நீர் தேங்கி இருந்தா கூட அழுகாம அந்த நாற்றுகள் வந்து உயிரோடு இருந்து திருப்பி நல்லா வளரும். அந்த தன்மை கொண்டது, அது என்ன சப்மர்ஜன்ஸ் டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நீர் தேக்கத்தை தாங்கி வளரக்கூடிய ஒரு மரபணுவை இந்த பொன்மணி அப்படின்ற CR 1009 ரகத்துக்குள்ள நம்ம மரபியல் முறையில வந்து உட்புகுத்தி வெளியிடப்பட்ட ஒரு ரகம். சோ இந்த ரகத்தை தான் நம்ம அதிக அளவுல சாகுபடி பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால கும்பப்பு பருவத்துல நம்மளுடைய மாவட்டத்துல பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு ரகங்கள் தான் நம்ம சாகுபடி பண்றோம். இப்ப வந்து அதிக ரகங்கள் இருந்ததுன்னா நல்லது, ஒரே ரகத்தை சாகுபடி பண்றதுக்கு பதிலாக எப்பவுமே பன்முகத்தன்மை ஜெனட்டிக் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அது எப்பவுமே இருந்துட்டு இருக்கணும். நம்ம நெல் சாகுபடியில கூட ஒரே ரகங்களை சாகுபடி பண்றதை விட பல ரகங்களை

0: சாகுபடி பண்றது நமக்கு நல்லது. எந்த ஒரு சாகுபடியா இருந்தாலும் அந்த மண்ணின் தன்மை, அதுக்கப்புறம் அந்த கிளைமேட்டிக் கண்டிஷனை பொறுத்து அதனுடைய விளைச்சல் அதிகமாகவோ குறைவாகவோ இருக்கும். அதுக்காக தான் நாங்கள் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில இருந்து வயல்வெளி ஆய்வு அப்படின்றது பண்றோம். இப்போ ஒரு புதிய ரகத்தை நம்ம முதல்ல நம்ம மாவட்டத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னா முதல்ல வந்து எல்லா பிளாக்லயும், கிளியூர் விளவங்கோடு எடுத்துக்கிட்டோம்னா அதிக அளவுல நெல் சாகுபடி பரப்பு கிடையாது. ராஜாக்குமங்கலம், அகஸ்தீஸ்வரம், தோவாளை, குருந்தங்கோடு, தக்கலையில கொஞ்சம் குறைந்த அளவுல சாகுபடி பண்றாங்க. இந்த வட்டாரங்கள்ல எல்லாமே நம்ம வயல்வெளி ஆய்வு செய்வோம். அதுல நல்லா இருக்குது அப்படின்றப்பதான் நம்ம வந்து அதை அறிமுகப்படுத்துறோம்.
1: நிகழ்ச்சி அமைப்பில் உதவி எஸ் சிவகுமார்,
2: அமைப்பு டிஎல் ஜேக்கப்.

0: புதுப்பொலிவு. நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: நேர்களை, நாளை இரவு 7:30 நம் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கிசான் வாணி. இதில் உழவருக்கு ஒரு சிந்தனை, பாரம்பரிய நெல் சாகுபடி நடைமுறைகள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நாவல்காடு இ பாலசுப்ரமணிய பிள்ளை அவர்கள். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள், கால்நடைகளுக்கு குடற்புழு நீக்கம் தகவல்களை தருகிறார் கன்னியாகுமரி மாவட்ட கால்நடை நோய் புலனாய்வு பிரிவு கால்நடை உதவி இயக்குனர் எஸ் சுப்பிரமணியன் அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே, நாளைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில்.

சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன. தமிழகத்தில் அரசியலில் காலடி எடுத்து வைத்துள்ள நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் அதிக இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெருங்கட்சியாக உருவெடுத்துள்ளது. இருப்பினும் அந்த கட்சிக்கு ஆட்சி அமைப்பதற்கு தேவையான 118 இடங்களை பெறுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது.

0: உள்ளது. கடைசியாக கிடைத்த தகவலின்படி திரு விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் 64 இடங்களில் வெற்றி பெற்று 42 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. திமுக 29 இடங்களில் வெற்றி பெற்று 30 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. அஇஅதிமுக 25 இடங்களில் வெற்றி பெற்று 23 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள பாமக 2 இடங்களில் வெற்றி பெற்று 3 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. தமிழகத்தில் 234 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான முடிவுகள் தொடர்ந்து அறிவிக்கப்பட்டு வருகின்றன. மேற்குவங்க மாநிலத்தில் பிஜேபி 103 இடங்களில் வெற்றி பெற்று 103 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. திரிணாமுல் காங்கிரஸ் 44 இடங்களில் வெற்றி பெற்று 37 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. மேற்குவங்கத்தை பொறுத்தவரை அதிக இடங்களில் முன்னிலை வகிக்கும் பிஜேபிக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அசாம் மாநிலத்தில் ஆளும் பிஜேபி 3வது முறையாக ஆட்சியை தக்க வைப்பதற்கான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அம்மாநிலத்தில் உள்ள 126 சட்டப்பேரவை தொகுதிகளில் அறுதி பெரும்பான்மை பெற 64 இடங்கள் பெற வேண்டிய சூழ்நிலையில் பிஜேபி 80 இடங்களில் வெற்றி பெற்று 2 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. காங்கிரஸ் 12 இடங்களில் வெற்றி பெற்று 7 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. அசாம் கணபரிஷத் 8 இடங்களில் வெற்றி பெற்று 2 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. கேரள மாநிலத்தில் அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்க 71 இடங்கள் தேவைப்படும் நிலையில் காங்கிரஸ் 63 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. இந்த கூட்டணியில் உள்ள இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 22 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 26 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள 30 இடங்களில் பெரும்பான்மை பெற 16 இடங்களில் வெற்றி பெற வேண்டிய சூழ்நிலையில் என்ஆர் காங்கிரஸ் 10 இடங்களில் வெற்றி பெற்று 2 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. பிஜேபி 3 இடங்களில் வெற்றி பெற்று 1 இடத்தில் முன்னிலை வகிக்கிறது. மேற்குவங்க மாநிலத்தில் மாபெரும் வெற்றி மற்றும் அசாமில் மீண்டும் ஆட்சியமைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் முதன்முதலாக போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ள தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். கேரளத்தில் ஐக்கிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றிக்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மாநிலத்தின் வளர்ச்சிக்கு தங்கள் கூட்டணி தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படும் என்றும் தங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதாக அவர் கூறியுள்ளார். பசுமை எரிசக்தி உற்பத்திக்கு தேவையான அரிய வகை தாதுக்களை வெட்டியெடுக்கும் ஆசிய பசிபிக் மண்டலத்தில் உள்ள நாடுகளுக்கு நிதி உதவி வழங்கும் புதிய திட்டத்தை ஆசிய வளர்ச்சி வங்கி தொடங்கியுள்ளது. தூய்மை எரிசக்திக்கான பேட்டரிகள், மின்சார வாகனங்கள் மற்றும் மின்னணு தொழில்நுட்பத்திற்கு தேவையான அரிய வகை தாதுக்களை வெட்டியெடுத்து ஏற்றுமதி செய்யும் நாடுகளுக்கு இது உதவிகரமாக இருக்கும் என்று ஆசிய வளர்ச்சி வங்கி தெரிவித்துள்ளது. கச்சா எண்ணெய்க்கு மாற்றாகவும் தூய்மையான எரிசக்தியை அதிகளவில் பயன்பாட்டுக்கு கொண்டுவரும் வகையிலும் இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அரிய வகை தாதுக்களுக்கான கட்டமைப்புகளை மேற்கொள்வது, கொள்கை ரீதியிலான சீர்திருத்தங்களுக்கு உதவுவது, முதலீடுகள் ஆகியவை ஊக்குவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ந்து வரும் நாடுகளில் மின்சார வாகன உற்பத்தி துறையில் மாற்றங்களை கொண்டுவர இந்த நிதி பெரிதும் பயன்படும் என்று கூறப்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியை அமெரிக்க படைகள் நெருங்கும் முயற்சியில் ஈடுபட்டால் தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக ஈரானின் மத்திய அரசு செயலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் கப்பல்கள் தடையின்றி பயணிப்பது உறுதி செய்யப்படும் என்றும் அமெரிக்க படையோ அல்லது வேறு எந்த நாட்டின் படையோ தேவையின்றி அந்த பகுதிக்குள் நுழைய முற்பட்டால் உடனடியாக தாக்குதல் நடத்தப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயணியர் கப்பல் போக்குவரத்து எவ்வித பாதிப்புமின்றி நடைபெறுவதை ஈரான் உறுதி செய்யும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. யுக்ரைனின் வடகிழக்கு பகுதியில் அமைந்துள்ள மெரேஃபா நகரில் ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 5 பேர் கொல்லப்பட்ட 18 பேர் காயமடைந்தனர். இந்த தகவலை தெரிவித்த கார்கிவ் மாகாணத்தின் ஆளுநர் இந்த தாக்குதலில் 3 பெண்கள் மற்றும் 2 ஆண்கள் உயிரிழந்ததாக தெரிவித்துள்ளார். இருப்பினும் இதுகுறித்து ரஷ்ய தரப்பிலிருந்து எந்தவொரு செய்தியும் வெளியாகவில்லை. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் முதலில் பேட் செய்து வரும் லக்னோ அணி சற்று முன்வரை 5.3 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 82 ரன் எடுத்துள்ளது. மும்பையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற மும்பை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் ஒடிசா பெங்களூரு அணிகளுக்கிடையேயான ஆட்டம் தற்போது புவனேஸ்வரில் நடைபெற்று வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி FM 101.01. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி FM 101.

நேரம் 8:06. ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. ஆரம்பமாகிறது திரை இசை. முதலில் வருவது பிச்சைக்காரன் திரைப்பட பாடல்.

0: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ பவுண்டேஷன் வரும் ஏப்ரல் 18 முதல் நம்ம நாகர்கோவிலிலும் ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
1: தி ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வட.

0: சரி நாகர்கோவில்.
1: Pondicherry Super Speciality Hospital Parvathipuram Nagarkoil Emergency Services 24 hours அனைத்து சிகிச்சை முறைகளும் ஒரே இடத்தில்.
2: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட Angiogram, Angioplasty, Open Heart Surgery, Pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pondicherry Super Speciality Hospital.
3: திரை இசையில் கேட்க இருப்பது 10 என்றதுக்குள்ள திரைப்பட பாடல்.

0: இப்பெல்லாம் நெஞ்சு பாரமா இருக்கு, அப்பப்ப கையும் வலிக்குது.
1: இது இதயம் சம்பந்தப்பட்ட பாதிப்பா கூட இருக்கலாம், அலட்சியப்படுத்த கூடாது. நீ நம்ம நாகர்கோவில் கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போ, அங்க வேர்ல்ட் கிளாஸ் ஃபெசிலிட்டிஸ், குவாலிஃபைட் டாக்டர்ஸ் இருக்காங்க. இதயம் சம்பந்தப்பட்ட நோய்க்கு பெஸ்டான ட்ரீட்மென்ட் தராங்க.
2: கிம்ஸ் ஹாஸ்பிட்டல், சுங்கன்கடை, நாகர்கோவில்.
3: நேர்களே, நமக்கு மாதிரி பண்பலை 101 நாளை காலை 7:10 அரும்புகளின் குறும்புகள் இடம்பெறும், கேட்டு மகிழுங்கள்.

0: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்ட.
1: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்ப வர April 18 இருந்து நம்ம நாகர்கோவிலுக்கு வராங்க. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
2: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
3: இது ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி, குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 8:21. குமரி பண்பலை 101 இருந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் திரை இசை. வருவது மிருதன் திரைப்பட பாடல்.

நேரம் இப்போது 8:25. குமரி பண்பலை 101 திரை இசையை நிறைவு செய்ய வருவது என்ன சொல்ல போகிறாய் திரைப்பட பாடல்.

0: மதுர தமிழோடு
1: தென் பாண்டி இசையோடு
0: தேனிசை சாரலில் நனைய வைப்பது
1: குமரி பண்பலை 101.
2: நேரம் 8:30. இது ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. ஆரம்பமாகிறது திரை இசை. முதலில் வருவது வீரம் திரைப்பட பாடல். All the people want to shout, all the people want to cheer, all the people in the

வேணாண்டா தம்பி, சொன்னா கேளு, வேணா.

0: தான் சொல்றது.
1: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்டேன்.
2: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ வர ஏப்ரல் 18ல இருந்து நம்ம நாகர்கோவிலுக்கு வராங்க. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
3: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
4: இணைந்திருக்கிறோம் குமரி பண்பலை 101 திரை இசையோடு. வருவது காக்கா முட்டை திரைப்பட பாடல்.

கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் குமரி பண்பலை 101.1 திர இசை. இனி வருவது மாரி 2 திரைப்பட பாடல்.

0: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ பவுண்டேஷன் வரும் ஏப்ரல் 18 முதல் நம்ம நாகர்கோவிலிலும் ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
1: தி ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
2: திரை இசையில் வேட்டை திரைப்பட பாடல்.

குமரி பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் திரை இசை. நேரம் இப்போது 9:25. வருவது வெயில் திரைப்பட பாடல்.

ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 9:30. திரை இசை நேரம் கேட்கலாம். தளபதி திரைப்பட பாடல்.

0: கண்ணாடி இல்லாம ஆளி மாறி போயிட்ட?
1: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்ப வர April 18 இருந்து நம்ம நாகர்கோவிலுக்கு வராங்க. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
2: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, KP ரோட், நாகர்கோவில்.

0: பொலிவு. நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: நேர்களை, நம் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 நாளை காலை 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி இடம்பெறும். இதன் படைப்பு காரைக்கால் வானொலி நிலையம், கேட்க தவறாதீர்கள் நேர்களை. நேரம் இப்போது 9:48, குமரி பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். திரை இசை வருவது பில்லா 2 திரைப்பட பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: காலை நேர புதுமையாய்,
0: பகலுக்கு ஏற்ற குழுமையாய்,
1: இரவு பொழுதின் இனிமையாய்,
0: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
1: குமரி பண்பலை 101.
0: குமரி பண்பலை 101.
2: நேரம் 10:02. இது ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. ஆரம்பமாகிறது நிலாமுற்றம் திரை இசை. நிலாமுற்றத்தில் முதலில் வருவது அய்யனார் திரைப்பட பாடல்.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMIயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: திரை இசையில் வருவது ஜவான் திரைப்பட பாடல்.

0: கண்ணாடி இல்லாம ஆளி மாறி போயிட்ட.
1: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ வர April 18 இருந்து நம்ம நாகர்கோவிலுக்கு வராங்க. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
2: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
3: நிலாமுற்றத்தில் வருவது ரன் திரைப்பட பாடல்.

0: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: நேரம் இப்போது 10:17. குமரி பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நிலாமுற்றம் திரை இசை. இனி வருவது ஆனந்தம்.

நேயர்களே, நாம் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 நாளை காலை 10:30 என்றும் இளமை கனிந்த வாழ்வின் அனுபவங்கள். நாளைய நிகழ்ச்சியில் நாகர்கோவில் சில்வெஸ்டர் கிளியாஸ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

நேரம் இப்போது 10:22. குமரி பண்பலை 101, இது நிலாமுற்றம் திரை இசை. கேட்கலாம் வாகை சூடவா திரைப்பட பாடலை.

0: இந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ பவுண்டேஷன் வரும் April 18 முதல் நம்ம நாகர்கோவிலும் ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
1: தி ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
2: நிலாமுற்றத்தில் வருவது மௌனம் பேசியதே திரைப்பட பாடல்.

நேர்களே, நம் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 நாளை பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடர். நாளைய மருத்துவ தொடரில் உடல் பருமனால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து தகவல்களை தருகிறார் உடலியல் அறுவை சிகிச்சை நிபுணர் ராஜேஷ் செல்வகணேசன் அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள் நேர்களே. நேரம் இப்போது 10:33. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 நிலாமுற்றம் திர இசை. நிலாமுற்றத்தில் இனி வருவது சுமங்கலி திரைப்பட பாடல்.

நேரம் இப்போது 10:45. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 நிலாமுற்றம் திரை இசை. கேட்கலாம் உருமின் திரைப்பட பாடல்.

நேரம் இப்போது 10:51 ஆகிறது. நாம் இணைந்திருக்கிறோம் ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 நிலாமுற்றம் திரை இசையில். கேட்க இருப்பது ஆளினால் அழகுராஜா திரைப்பட பாடல்.

0: நிறைவு பெறுகிறது நிலாமுற்றம் திரை இசை. தொடர்வது மனசு மயங்கும் திரை இசை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: மனசு மயங்கும்,
3: மனசு மயங்கும்.
4: வணக்கம், வணக்கம், வணக்கம். 11:45 நிமிடமாகுது. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். உங்களோடு பயணிப்பது நான் உங்கள் தோழி கௌசல்யா. வாழ்க்கை ரொம்ப அழகான விஷயம், அதை வாழ்ந்துதான் பார்க்கணும். வருத்தங்களோடும் சோகங்களோடும் காயங்களோடும் உங்களுடைய காலத்தை கடத்தாமல் எதிர்காலத்தை பற்றிய ஒரு தெளிவான சிந்தனையோடு ஒவ்வொரு நாளையும் தொடங்குங்கள். சந்தோஷத்தோடும் புன்னகையோடும் அந்த நாள் மலரட்டும் அப்படின்ற வாழ்த்துக்களோடு மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்குள்ள நாம நம்மளுடைய பயணத்தை தொடங்கலாம். உங்களுடைய செவிகளையும் மனங்களையும் மகிழ்விக்க பாடல்கள் வந்து கொண்டே இருக்கிறது. பூக்கும் செடியை எல்லாம், சிரிக்கும் பூவை எல்லாம் உன் பெயரை கேட்டிருந்தேன். எட்டு திசையும் சேர்த்து ஒற்றை திசையாய் மாற்றி உன் வரவை பார்த்திருந்தேன். கண்ணுக்குள் உந்தன் பிம்பம், நெஞ்சுக்குள் உந்தன் சந்தம், உள்ளத்தை அள்ளி தந்தேன், உன்னிடம் என்னை தந்தேன், என் நிழலில் நீ நடக்க என் உயிரில் உன்னை வைத்தேன். நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் உங்களுக்காக நீ வருவாய் என திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. கேட்கலாம் வாங்க. ஹரிஹரன் மற்றும் சித்ராவின் குரலில் இதோ அந்த பாடல்.

நேரம் 11:12. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல், ஆணில் பாதி பெண்மை என்று வேதம் சொல்லியது, எந்த பாதி எங்கு சேரும் யார்தான் சொல்லுவது, தெய்வம் ஒன்று சேர்க்கும் சொந்தம் இங்கே சேர்கிறது, வேள்வி தீயில் சுயரணங்கள் வெந்து தீகிறது, நிலவினை கிரகணம் தீண்டியது மறுபடியும் பௌர்ணமி தோன்றியது, விதியும் புதியது கதையும் புதியது, காலத்தின் தீர்ப்பு இது தெய்வத்தின் சேர்ப்பு, இது காதலின் சங்கீதம், மாற்றும் மாலையும் ஏற்றும் தீபமும் மங்கள பண்பாடும் ஸ்ரீ தேவியின் கல்யாணம். ஜெயச்சந்திரனுடைய குரலில் அவள் வருவாளா திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் உங்களுக்காக இதோ.

0: மனசு மயங்கும்,
1: மனசு மயங்கும்.
2: நேரம் சரியா 11:29 ஆகுது. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். எஸ்பிபி மற்றும் சுரலதாவுடைய குரல்ல காலமெல்லாம் காதல் வழக திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு வந்திருக்கிறோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக கே ஜே யேசுதாஸுடைய குரலில் பாரதி கண்ணம்மா திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. கேட்கலாம், வாங்க.

நேரம் 11:35. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் உங்களுக்காக ஹரிஹரனுடைய குரலில் ஆகா திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. கேட்கலாம், வாங்க.

நேரம் 11:39:53. ஆகாரம் இல்லாமல் நான் வாழக்கூடும், அன்பே உன் பேரை சிந்தித்தாள். தீக்குச்சி இல்லாமல் தீ மூட்டக்கூடும், கண்ணே நம் கண்கள் சந்தித்தாள். நான் என்று சொன்னாலே நான் அல்ல நீதான், நீ இன்றி வாழ்ந்தாலே நீர் கூட தீதான், உன் சுவாச காற்றில் வாழ்வேன் நான். நிமிஷங்கள் ஒவ்வொன்றும் வருஷங்களாகும், நீ என்னை நீங்கி சென்றாள். வருஷங்கள் ஒவ்வொன்றும் நிமிஷங்களாகும், நீ என்ன பக்கம் நின்றாள். மெய்யாக நீ என்னை விரும்பாத போதும் பொய் ஒன்று சொல் கண்ணே, என் ஜீவன் வாழும் நிஜமுந்தன் காதல் என்றாள். நான் நிழல் இல்லாதவன் தெரியாதா, என் நிழலும் நீ என புரியாதா, உடல் நிழலை சீரவே முடியாதா, நடைபோடும் பூங்காற்றே வா என் வாசல்தான், வந்தால் வாழ்வேன் நான். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக காதல் தேசம் திரைப்படத்திலிருந்து எஸ்பிபி மற்றும் சுரலதாவுடைய குரல உங்களுக்காக இந்த பாடல் இது. எஸ்பிபி மற்றும் ஓ எஸ் அருண் இவங்களுடைய குரலில் பாடல் ஒலிக்க இருக்கிறது.

0: மனசு மயங்கும்,
1: மனசு மயங்கும்.
2: நேரம் 11:47. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். 300 நாள் கர்ப்பத்தில் வராத பெண்ணை அடி, என்னாலும் நான் பொம்மைதான், என்றாலும் நான் தாய்தான் அடி. உலாவும் வானம்பாடியாய் பண்பாடு வாழ்க கண்ணே, புறாவை போல சாந்தமாய் பண்பாடு போற்று பெண்ணே. நாளொரு மேன்மை நீ பெறுவாய், நான் பெற்ற இன்பம் யார் பெறுவார். சிந்தாமணி என் கண்மணி, சிற்றாடை நீ கட்டிட, என் மாளிகை முற்றத்திலே பொன்னு ஊஞ்சல் நீ ஆடிட. குலாவும் அன்பு கோகிலம் எங்கேயும் கானம் பாடு, கனாவில் கூட சோம்பலே இல்லாமல் ஞானம் தேடு. நல்லவளாக நடைபோடு, வல்லவளாகிட தடையது, விழாமல் விழும் மழையே. பொல்லாதது உன் மூமிதான், போராட்டம்தான் வாழ்வடி. கொல்லாமலே கொள்வாரடி, குற்றங்கள் சொல்வார்

வாரடி. வராத துன்பம் வாழ்விலே வந்தாலும் நேரில் மோது, பெறாத வெற்றி இல்லையே என்றே நீ வேதம் ஓது. ஊமைக்கும் நாக்குகள் வேண்டுமடி, உரிமைக்கும் போரிட தேவையடி, தொடாமலே சுடும் கனல் நீயே. வானத்து மலரே, வையத்து நிலவே, வாழ்க்கையின் பொருளே வா. மலடியின் மகளே, மகளினும் கனவே, மடியினில் நீ வா. பாறையில் மலர்ந்த இறைவனில் எழுந்து, எழாமலே எழும் நிலா நீயே. எழுதுகிறேன் ஒரு கடிதம். கல்கி திரைப்படத்தில் இருந்து சித்ரா மற்றும் அனுராதா ஸ்ரீராமுடைய குரலில் இதோ அந்த பாடல் உங்களுக்காக.

0: மனசு மயங்கும்,
1: மனசு மயங்கும்.
2: நேரம் 11:54:35. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் மதுரை பண்பலை 103.3 அலைவரிசையில் நேர்கள் இணைந்து கேட்டுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். நிகழ்ச்சி தரும் நிறைவு பாடல் உங்களுக்காக சிறைச்சாலை திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. உங்களுக்காக எஸ்பிபி மற்றும் சித்ரா இணைந்து பாட வராங்க. இளையராஜாவோட இசையில இதோ அந்த பாடல்.

நேரம் 12 மணி. ஆகாஷ்வாணி எமது ஒலிபரப்பில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக 102.3 விபத் பாரதி அலைவரிசையில் தரைவழி ஒலிபரப்பு இத்துடன் நடைபெறுகின்றது. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியே நிகழ்ச்சிகளை நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் தரைவழி ஒலிபரப்பு நாளை காலை 5:50.